0: புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலில் தமக்கு சம்மதம் இல்லை என்று சொன்ன அவர் ஈரான் அதிபர் உறுதிமொழி வழங்கியதும் அதற்கு இணங்கியதாக கூறினார். எல்லா முனைகளிலும் போரை நிறுத்திக் கொள்வது, ஹொர்முஸ் நீரிணையை மீண்டும் திறப்பது உள்ளிட்டவற்றுக்கு ஒப்பந்தம் வழியமைக்கிறது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேணப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். ஆனால் இஸ்ரேலிய படையினர் லெபனானில் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றனர். போர் நிறுத்த உடன்பாட்டின் விவரம் வெளியான சில மணி நேரத்தில் நேற்று மின்னிலக்க முறையில் உடன்பாடு கையெழுத்திடப்பட்டது. அதனால் சுவிட்சர்லாந்தில் இன்று அதிகாரப்பூர்வமாய் நடக்கவிருந்த கையெழுத்து சடங்கு ரத்து செய்யப்பட்டது. சமரச முயற்சியில் பங்களித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தம்முடைய சுவிட்சர்லாந்து பயணத்தை ஒத்திவைத்திருப்பதாக கூறினார். அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாய் அமையலாம் என்று அரசியல் நோக்கர்கள் சிலர் கருதுகின்றனர். ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவது, அதன் வட்டார நட்புக் குழுக்களை பலவீனமாக்குவது அல்லது ஈரானின் அணு வசதிகளை அகற்றுவது போன்றவை இஸ்ரேலின் முக்கிய இலக்குகள். புதிய ஒப்பந்தம் அந்த இலக்குகளை நிறைவேற்றவில்லை என்பதை அவர்கள் சுட்டுகின்றனர். மாறாக அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு கூடுதல் அங்கீகாரத்தையும் புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் வழங்குவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். வட்டாரத்தில் ஈரான் தனது செல்வாக்கை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள அது வழியமைப்பதாகவும் அவர்கள் கூறினர். அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த உடன்பாட்டையும் ஹொர்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படுவதையும் சிங்கப்பூர் வரவேற்றிருக்கிறது. நீரிணையின் பாதுகாப்பையும் தடையற்ற கப்பல் போக்குவரத்தையும் உறுதி செய்ய சம்பந்தப்பட்ட எல்லா தரப்புகளும் பொறுப்போடு நடந்து கொள்ளும்படி சிங்கப்பூர் வலியுறுத்துகிறது. உடன்பாட்டுக்கு வழியமைத்ததில் பாகிஸ்தான், கத்தார் ஆகிய நாடுகளின் முயற்சிக்கு சிங்கப்பூர் பாராட்டு தெரிவித்தது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் மாஸ்கோவும் ஆசியான் நாடுகளும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தை வரவேற்பதாக தெரிவித்திருக்கிறார். ரஷ்யாவின் கசான் நகரில் ஆசியான் தலைவர்களுடனான உச்சநிலை கூட்டத்தில் அவர் பேசினார். தென்கிழக்காசிய நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் திட்டங்களை அவர் விவரித்தார். ஆசியான் நாடுகளுடன் நெருக்கமான வர்த்தக உறவை மேம்படுத்த உரங்கள், மருந்து பொருட்கள் உள்ளிட்ட ஏற்றுமதியை அதிகப்படுத்த ரஷ்யா தயாராயிருப்பதாக திரு புட்டின் கூறினார். உணவுப் பொருட்கள், எரிசக்தி ஆகியவற்றின் விநியோகம் தொடர்ந்து உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பாரிஸ் லூவர் அரும்பொருளகத்தின் சுமார் 100 இஸ்லாமிய கலைப்படைப்புகள் சிங்கப்பூரில் காட்சிக்கு வைக்கப்பட உள்ளன. ஆசிய நாகரிக அரும்பொருளகத்தில் அடுத்த ஆண்டு ஜனவரி வரை அவற்றை எதிர்பார்க்கலாம். தென்கிழக்காசியாவில் முதன்முறை அந்த தொகுப்பு காட்சிக்கு வைக்கப்படுகிறது. சிங்கப்பூர் பிரான்ஸ் கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக கண்காட்சி நடத்தப்படுகிறது. கலைப்பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சிகள், பாரம்பரிய பாதுகாப்பு கருத்தரங்குகள் உள்ளிட்டவையும் இடம்பெறுகின்றன. இரு நாடுகளுக்கும் அவற்றின் கலை சமூகங்களுக்கும் இடையே உள்ள வலுவான நட்புறவை கண்காட்சி எடுத்துக்காட்டுவதாக கலாச்சார சமூக இளைஞர் துறை துணை அமைச்சர் பியாம் கங் கூறினார். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து பி பிரிவு ஆட்டம். கனடா கத்தாரை வீழ்த்தியிருக்கிறது. ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு பஞ்சமில்லை. 6 கோல்கள் அடித்து கனடா கத்தாரை வீழ்த்தியது. பி பிரிவின் மற்றொரு ஆட்டம். போஸ்னியா ஹெர்சகோவினாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் புகுத்தவில்லை. பிற்பாதி ஆட்டத்தில் அனல் பறந்தது. 4 கோல்களை புகுத்தியது சுவிட்சர்லாந்து. போஸ்னியா ஹெர்சகோவினா ஒரே ஒரு முறை மட்டுமே பந்தை வலை புகுத்த முடிந்தது. 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. ஏ பிரிவு ஆட்டம். செக் குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் பொருந்திய ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. ஆட்டம் தொடங்கிய 6 நிமிடத்தில் பந்தை வலை புகுத்தியது செக் குடியரசு. முற்பாதியில் தென்னாப்பிரிக்கா கோல் எதுவும் போடவில்லை. 83 நிமிடத்தில் ஒரு கோல் புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தியது தென்னாப்பிரிக்கா.
1: சொல்லும் பொருளும் ஹோல் ஹார்ட்டட், முழுமனதாக. மற்றவர் நலனில் அக்கறை கொண்டிருப்பவர்கள் தேவைப்படும் போது முழுமனதாக துணை நிற்பார்கள். ஹோல் ஹார்ட்டட், முழுமனதாக.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரம் சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
5: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
8: நல்ல தருணங்களை தருவேன், உன் புன்னகையில் மகிழ்வேன்.
9: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? போட்டித்தன்மெல்லி என்ற சூழலில் மீடக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@mirikov.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikov.sg/ready set go.

0: சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் படத்துல இருந்து அந்த பாடல கேட்டீங்க. தேவி பிரசாத்தோட இசையில உங்களுக்காக பாடல் இடம்பெற்றது. 8:14 ஆகிவிட்டது. நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி. நான் இப்ப வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்ல இணைய போற இப்போ, அதாவது விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிற ஃபிஃபா உலக கிண கால்பந்து போட்டிகள்ல நேரடியா போய் பார்க்க போற நேர் ஜேம்ஸ இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சந்திக்க போறேன். நீங்க பேஸ்புக் லைவ் பக்கமா வரலாம். ஜேம்ஸ்க்கு உங்களுடைய அன்பான வார்த்தைகளையும் நீங்க வாரி வாரி அந்த பக்கமா வந்து வழங்கலாம். சரியா? @only96FM எங்களுடைய பேஸ்புக் பக்கம் வாங்க, உங்களை எதிர்பார்த்து அந்த பக்கமா நான் காத்துட்டு இருக்கேன். சரி, இன்று மழை வருமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, மழை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. சிங்கப்பூரின் சில பகுதிகளில் இப்ப மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு முன்னுரிக்கப்பட்டுள்ளது. அதோட அடுத்த 3 நாட்களுக்கு வார இறுதியில காலை மற்றும் இரவு நேரத்துல நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
0: ஓர் அமெரிக்க டாலர் 1.29 வெள்ளி காசு. ஓர் யூரோ 1.48 வெள்ளி காசு. ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் 1.70 வெள்ளி காசு. ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு. 100 இந்திய ரூபாய் 1.37 வெள்ளி காசு. 100 இலங்கை ரூபாய் 39 காசு. ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியன் ரிங்கிட் 3.19 வெள்ளி காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
0: அதேதான் கேட்டாலே பரவசம். ஒலி 9:08 இணைந்திருக்கீங்க பேஸ்புக் லைவ் வாயிலா இணைறாரு என்னோட இப்ப நேயர் ஜேம்ஸ். வணக்கம்.
3: வணக்கம் ரவி.
0: காலை வேளையில உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் ஒலி 9:08 கேட்டு வரீங்க. உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான் எங்களை போன்ற படைப்பாளர்களுக்கு ஒரு மிக்க பெரிய வரப்பிரசாதமே. நன்றி ஜேம்ஸ் அதுக்கு.
3: நன்றி நன்றி.
0: ஜேம்ஸ்க்கு இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டு. காரணம், உலக கிண கால்பந்து போட்டிகளை நேரடியா போய் பாக்குறதுக்கான அந்த ஆயத்த பணியில நீங்க ஈடுபட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராத்திரி உங்களுக்கு விமானம் பயணம் அப்படித்தானே?
3: ஆமா, இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நியூயார்க்.
0: பா, போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி நியூயார்க்?
3: போறீங்க? மர்மவன், அப்ப என் சிஸ்டன்லோ அதோட பொண்ணும், பிளஸ் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பினாங். நம்ம எங்க போனாலும் அவங்க இப்ப பார்த்தாலும் நம்ம கூட வந்துருவாங்க. சோ அவங்க இன்னைக்கு சிங்கப்பூர்ல லேண்ட் பண்ணிட்டு பின்னாங்கன்னு சிங்கப்பூர் வந்துட்டு அப்ப நம்ம ராத்திரி ஜாயின் பண்ணுவாங்க நம்ம கூட.
0: ஒரு கும்பலா.
3: சோ 10 பேர் போறோம்.
0: எப்ப முடிவு பண்ணீங்க 10 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு?
3: இது பிளானிங் ரொம்ப நாளா பண்ணிருந்தோம். டைம் கான்ஃப்ளிக்ட், எல்லாரும் வேலை செய்யறாங்க. இந்த ஷெட்யூலிங் எல்லாம் அதான் பெரிய தலைவலி. கடைசியில எல்லாம் கரெக்டா முடிஞ்சிச்சு அமைஞ்சிச்சு.
0: போயிட்டு அப்புறம் அங்க டொரோண்டோல மேட்ச் பாக்குறோம். சரி, நான் கேள்விப்பட்ட இந்த மாதிரி இந்த முறை உலக கிண கால்பந்து போட்டிகள் அப்படின்னு சொல்லும் போது கத்தார்ல இருந்த மாதிரி அவ்வளவு வசதியா இல்ல, விலை அதிகமா இருக்கு அப்படின்னு, நீங்க எப்படி இதை எதிர்கொண்டீங்க?
3: நம்மளாம் அவ்வளவு இப்படி எவ்வளவு விலையா இருக்குன்னு நம்மள எதிர்பார்க்கல. இப்பதான் போக போக தெரியுது அந்த பிரைசிங் இது எல்லாம். டிரான்ஸ்போர்டேஷன், ஹோட்டல், ஏபிஎன்பி எடுத்தோம், அதெல்லாம் ரொம்ப டேட் கிட்ட கிட்ட வரதுக்குள்ள பிரைஸ் எல்லாம் ரொம்ப ஜெக்கா பண்றாங்க. நம்ம வந்து பார்த்தா நம்ம தான் ஒரு டிசம்பர் போன வருஷம் டிசம்பர் கிட்ட எல்லாம் ஏர்லியா புக் பண்ணிட்டோம். சோ கொஞ்சம் நாட் பேட்.
0: ஓகே, கட்டுக்குள்ள வச்சுக்கிற முன்னாடி திட்டம் போட்டா சுலபமா இருந்திருக்கும் இல்லையா?
3: ஆமா, எல்லாம் பிளானிங் எல்லாம் பஸ் ரைட் பிளானிங் எல்லாம் என் டாட்டர்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம போனா சரி,
0: இப்படிதாங்க இருக்கணும், ஒரு குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், எல்லாத்தையும் பக்கா பிளானிங் பண்ணணும். சரி, நீங்க வந்து பாக்க போறீங்கன்னு தெரியுது, லிவர்பூல் விசிறீங்க உங்க ஒட்டுமொத்த குடும்பமும்.
3: ஹோல் ஃபேமிலி எல்லாம் லிவர்பூல்
0: தேசிய அணிகள்னு சொல்லும் போது நீங்க பிரான்ஸ் விசிறியா?
3: ஆமா, ஃபேமிலியா பிரான்ஸ் விசிறி தான். ஆனா ஒரு அர்ஜென்டினாக்கு ஒரு சாஃப்ட் ஸ்பாட் இருக்கு. சோ அர்ஜென்டினா போனா கூட பரவாயில்ல, மெஸ்ஸினால கடைசி வேர்ல்ட் கப் பரவாயில்ல, ஜெயிச்சுட்டு போட்டோம்.
0: ஓ அப்படி வரீங்களா?
3: அதான் போன வாட்டியா சொன்னாங்க.
0: ஆமா, அவர் ஒழுக்கா ஒழுக்காப்பா பிரபதம் விளையாடிட்டு வர்றாரு. இப்ப பிரான்ஸ் இந்த ஆண்டு பிரான்ஸோட அணி எப்படி இருக்கு, யாரெல்லாம் சிறப்பா விளையாடுறாங்கன்னு நீங்க
3: நினைக்கிறீங்க? மப்பே மண்ண நல்லா விளையாடுறாரு, டெம்பேலி, ஓலிசி, இந்த மூணு பேரை தான் இந்த டீம் எடுத்துட்டு போறாங்க. என்ன ஒரு வருத்தம் என்ன, நம்ம இத்திக்கே லிவர்பூல் கூட இத்திக்கே விளையாடுவாரு நினைச்சோம், ஏன்னா அவர் இந்தியா விளையாடல. பரவாயில்ல,
0: மேற்கொள்ளும் போது இப்ப உங்களை மாதிரியே எல்லாருக்கும் வந்து உலக கிணை காலத்துல போய் பாக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இத நான் செய்யணும்னு சொன்னா நான் என்னெல்லாம் கருத்துல கொள்ளணும், எப்படி எல்லாம் நான் வந்து திட்டம் போடணும் சொல்லுங்களேன் ஜேம்ஸ்.
3: நைன் ஓ கிளாக் நம்ம லீவ் பண்றோம். ஏ இந்த இடத்துக்கு போறோம், இந்த இடத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணியாச்சு. டே ஒன் டு டே 14 எவ்ரிதிங் பிளான். சோ எல்லாரும் கோஆப்ரேட் பண்ணணும், தட்ஸ் தி இம்பார்ட்டன்ட் திங், கோஆப்ரேஷன்.
0: புரியுது, எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா சேர்ந்து திட்டம் போட்டாதான் கை கூடி வரும். பாதுகாப்பு ஜேம்ஸ், ஏன்னா சில பேர் அதையும் யோசிக்கிறாங்க.
3: ஓகே, யுஎஸ் ஓகே, நம்ம தங்குற இடம்லாம் கொஞ்சம் அந்த நேபர்ஹுட்லாம் போல, அந்த டவுன் சைட்ல, அந்த சிட்டி சைட்ல தான் ஹோட்டல் அந்த ஜாமான் எடுத்திருக்கோம். சோ தெரிஞ்ச வரைக்கும் குவைட் சேஃப்.
0: ஏன் நீங்க போயிருக்கீங்க தானே இதுக்கு முன்னாடி?
3: ஆ, பேருக்கும் போன வருஷம் வரட்டி போனா. சோ கொஞ்சம் கொஞ்சம் இடத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டோம்,
0: ஒரு அளவு தெரிஞ்சு.
3: சோ ஓகே, நம்ம எப்ப பார்த்தாலும் டிராவல் பண்றது. சோ ரஃப்லி வீணும் எந்த இடம் சேஃப் எந்த இடம் நாட் சேஃப்னு ரஃப்லி தெரியும் நம்மளுக்கு.
0: பிரமாதம் சரி, மறுபடியும் போட்டிகள் பக்கமா வந்துடுறேன். பல ஆட்டங்கள் இது வரைக்கும் நடந்துருச்சு. இது வரைக்கும் வந்த ஆட்டங்களை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட ஆட்டத்தை நீங்க
3: பாத்துருப்பீங்க
0: நம்புறேன். வந்த இருந்துச்சு பா உங்களுடைய ஆட்டம் அப்படின்னு சொல்லுவீங்க.
3: இது வரைக்கும் பார்த்தது வந்து பிரான்ஸ் மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து யுஎஸ் தான் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க, பட் அது பிகாஸ் பராகுவே அவ்வளவு நாட் சோ குட் டீம். லேட்டர் ஆன்ல தான் தெரியும் அவங்க ரெலி கேன் ப்ரோக்ரஸ் பண்ண முடியுமான்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரான்ஸ், அர்ஜென்டினா, ஜெர்மனியும் கொஞ்சம் நல்லா விளையாடுறாங்க. இங்கிலாந்து சொல்லமா சொல்ல வேணாம தெரியல. இங்கிலாந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓவர் ஹைப். ப்ரோக்ரஸ் பண்ணுவாங்க, மேபி ஒரு குவார்டர் ஃபைனல் செமி ஃபைனல் அது வரைக்கும் தான் என்ன முடியும். அது கப்பு தான் எடுக்கிறதுலாம் தெரியாது எனக்கு, அவ்வளவு இது இல்ல. இங்கிலாந்து
0: பயங்கரமான கருத்துக்களாக இருக்கின்றன. நம்ம ஆளுங்கள நிறைய பேர் இருக்காங்க. ஏன் தெரியுமா, பொதுவாவே இங்கிலீஷ் பப்ளிக் பாக்குறவங்க இங்கிலாந்து பக்கம் கொஞ்சம் அதிகம். நீங்க பிரான்ஸ் பக்கம் இருக்கீங்க, சரி, பிரான்ஸ் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். பிரான்ஸ் யார சந்திப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க?
3: டிஃபிகல்ட் சொல்றதுக்கு, பிகாஸ் அவங்க டேபிள் வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல வராங்களா செகண்ட் பொசிஷன்ல வராங்களா கஷ்டம் தெரியறதுக்கு. சோ எப்படி வருவாங்கன்னு. ரொனால்டோ இல்லாட்டியும் ரொனால்டோ வரலாறு இல்லாட்டியும் they will be much better. But Ronaldo matchல இருக்கும்போது ரொம்ப கஷ்டம்.
0: ஓகே ஜேம்ஸ், நீங்க அடுத்து வர ஆட்டத்துக்காக தயாரா இருப்பீங்க நினைக்கிறேன். 9 மணிக்கு அடுத்த ஆட்டம் தொடங்கும்.
3: ஆமா 9 மணிக்கு கொரியா மேட்ச்.
0: பாருங்க குடும்பத்தோட நல்லா பாதுகாப்பான முறையில யுஎஸ்க்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களை கேட்க நாங்க அவ்வளவு காத்துட்டு இருக்கோம். உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட பேசுறதுக்கு மிக நன்றி ஜேம்ஸ். அவரை போலவே உங்களுக்கோ உலகக்கண கார்பந்து போட்டிகளை ஒட்டி பல சம்பவங்கள் இருக்கலாம், பல அனுபவங்கள் இருக்கலாம், அல்லது இந்த ஆண்டு போக போலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம். எது எப்படியோ ஒலி 9:06 கிட்ட நீங்க தெரிவிச்சீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட பேசினாங்க அவளை காத்துட்டு இருக்கோம். ஃபிஃபா உலகக்கண கார்பந்து போட்டிகளை நீங்க எங்கேயும் எப்போதும் கண்டுபிடிக்கலாம். மீ வாட்ச் வாயிலா அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கோப் இணைந்திருக்க என்னோட இப்போதைக்கு ஃபேஸ்புக் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய டாட்டா. தொடர்ந்து ஒலி 9:08 நான் உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன். ரவி ஜி
4: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. PIE சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் BKEக்கு பிறகு. நேரம் இப்பொழுது 8:25.
5: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: உங்களுக்கு செய்தி தெரியுமா? மீலிசன் வழி நீங்கள் மீண்டும் பரிசுகளை பெறலாம். ஆமாம், ஐந்து அதிர்ஷ்டசாலி நேர்கள் ஒவ்வொரு பேரும் 300 வழி மதிப்புடைய பட்டச்சிட்டுகளை வெல்ல வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு பிடித்த மீடிகாப் நிலையங்களையும் வலியொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம், அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30 தேதி வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் மீலிசன்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
3: ஏ மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
2: பெரியவங்களும் வரலாமா?
3: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafinearts.com அல்லது 8509412 வழி தொடர்பு கொள்ளலாம்.

0: வித்யாசாகரோட இசையில இரண்டு இதமான பாடல்களை கேட்டீங்க. பூவெல்லாம் முன்வாசம் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு, அதுக்கு முன்னால தவசி படத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. இரண்டுமே கே ஜே ஜேசுதாஸ், சாதனா சர்கம் அவங்களுடைய குரல்ல ஒலித்த பாடல்கள். 8:37 ஆகிவிட்டது. நான் நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே உங்க எல்லாருக்கிட்ட சொல்லியிருந்தேன், உங்க எல்லாருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அந்த இந்த இன்ப அதிர்ச்சியை இதோ நான் வரவே இருக்கிறேன். இங்க கொஞ்சம் சிரிங்க. இந்த சிரிப்ப கேக்கலையா? மக்கள்லாம் வாடி போயிட்டாங்களா? வணக்கம்
1: நேயர்களே. ரவி, முதல்ல உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். 3 வருஷமா நீங்க சமாளிச்சுட்டீங்க.
0: 3 ஆண்டுகள் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வானொலிகள்ல நிகழ்ச்சி படைக்க ஆரம்பிச்சோம்.
1: ஆமா,
0: போறதுக்கு முன்னாடி ரெண்டு வார்த்தை அந்த நாடை பத்தி பேசுங்க.
1: என்ன பேசுறது, அப்படியே குலுக்குலுன்னு இருக்கு. என்ன பாத்தீங்களா, சுத்தி பச்சை பசேன்னு மரம், இந்த மாதிரி சுத்தமான காத்த சுவாசிக்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்கு அப்படின்னு தெரியுமா? ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இங்க வந்ததுல இருந்து எனக்கு தூக்கமே இல்ல.
0: இல்ல,
1: காத்து இல்ல, அது வந்து ஏர்கோன்ல இருக்கிற காத்து தான் ரவி. பெரும்பாலான நேரத்துல சிங்கப்பூர்ல இருந்து பாத்தீங்கன்னா
0: அத கருத்துல கொண்டு பேசினா இருக்கும்.
1: Howdy mate, அப்படிதான் வரு.
0: போதும், தெரியுது ஆஸ்திரேலியா இருக்கீங்கன்னு தெரியுது. முதல் முறையா பாத்துக்கு போறீங்களா?
1: இல்ல இல்ல, இதுக்கு முன்னாடி நான் பெர்த்துக்கு வந்திருக்கேன். ஆனா பெர்த் ஆஸ்திரேலியாவில இருக்கிற பல மாநிலங்கள்ல வந்து பல நகரங்கள்ல வந்து எனக்கு பெர்த் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பெர்த்தோடைய அந்த சூழல் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும், ரொம்ப அமைதியா இருக்கும். பெர்த் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் சிட்டி அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. எனவே எனக்கு வந்து இங்க வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இப்ப நம்ம நகர வாழ்க்கையில இருக்கும் பொழுது ரொம்ப பரபரப்பான ஒரு வாழ்க்கை சூழல இருந்து இந்த மாதிரி ஒரு சூழலுக்கு வர்றது வந்து அமைதியை தருது அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா சிலரால வந்து இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா பெர்த்ல எல்லாம் வந்து பெரும்பாலும் ஆஸ்திரேலியாவில நீங்க பாத்தீங்கன்னா 5 மணிக்கே கடைகள் எல்லாம் மூடிரும். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தாரோட நண்பர்களோட அவங்க நேரத்தை செலவழிப்பாங்க. ஆனா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன, 5 மணிக்கு மேல பசிக்கும், கடையெல்லாம் திறந்திருக்காது.
0: தெரிஞ்ச விஷயம், உணவுகளை பெர்த்ல இருக்கிற நீர்கள்லாம் திறந்து வைப்பாங்க.
1: வேலைக்கு வரணும் அப்படிங்கறதுக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் காலையில வந்து 3:30 எந்திரிப்பேன் இல்லையா. 3:30 இருந்து நான் முழிச்சுக்கிட்டு
0: இருக்கேன்
1: உங்களோட பேசுறதுக்காக.
0: இந்த 3 வாரம்
1: ஆமா உங்களோட பேசணும்.
0: அகராதிய புரட்டி பாத்தீங்கன்னா சஜினு போட்டிருக்கோம் அர்த்தம், சரியா? சொல்லி
1: அதுக்கு பக்கத்துல வந்து இல்ல இல்ல, அதுக்கு பக்கத்துல வந்து இல்ல, மொத பேர் வந்து ரவிஜின்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துலதான் வந்து சஜினின்னு இருக்கும்.
0: இதெல்லாம் மக்கள் என்ன சொல்ல, சரி
1: என்ன சொல்லிருக்காங்க?
0: உங்க குரலை கேட்டு ரொம்ப இதமா இருக்கு. உங்களுடைய நாட்கள் பெர்த்ல சிறப்பா போக என்னுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லிருக்காங்க.
1: ரொம்ப நன்றி ராணி, ரொம்ப நன்றி நன்றி. நம்ம நேயர்கள் வந்து அவங்க கிட்டதான் கேட்கணும், அதாவது சஜினி ரவிஜி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து

0: ஆனா அதுல இருந்து தான் வந்து எஸ் கரெக்ட் அதுதான் அதுதான் ஆறுல ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேடியம்ல வந்து நீங்க அந்த வெர்டிகல் கிளைமிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் செய்யலாம். பார்த்தேன் அடுத்தடுத்த நாள்கள்ல செய்ய முடியுமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா குளிர், ஒரே குளிர் ரவி.
1: என்ன செய்யுங்க, திரும்ப வேலைக்கு நானும் விடுப்புல போறோம். அது ஒரு பக்கம்
0: சரஸ்வதி பாத்தீங்களா?
1: இல்ல கேளு, சரஸ்வதி இருக்காங்க பெர்த்ல தான் இருக்காங்க. பிரமாதமா நீங்க பெர்த் பத்தி அப்படின்னு. ஆப்டஸ் ஸ்டேடியம் நீண்ட நாள் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட போகுதுன்னு
0: நினைக்கிறேன்.
1: ஏன்னா வந்து உங்களை அடுத்து
0: வரவழைச்சா நல்லா இருக்குமே.
1: என்ன பண்ணுங்க, சஜினியுடன் சுற்றுலா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா முழுக்க சுத்தி வாங்க.
0: சுற்றுலா
1: போடும்.
0: எப்படி இருக்கீங்க?
1: அவங்க உங்களை
0: சந்தி வணக்கம் வணக்கம். எப்ப சந்திக்கலாம் சொல்லுங்க. என்னோட இன்ஸ்டாகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்க.
1: ஆமா சொல்லுங்க.
0: இல்ல இன்ஸ்டாகிராமுக்கு அவங்க மெசேஜ் பண்ணாங்கன்னா போய் ஒரு சந்திச்சுட்டு நல்ல வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு வந்துடலாம்ல.
1: ஆமாதான் கேக்குறாங்க, அவங்களும் கேக்குறாங்க இந்த மாதிரி. தயவு செஞ்சு கொள்ளுங்க, உங்களை சந்திக்க ஆவலா இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க மங்கை.
0: கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வரேன், உங்களை சந்திக்கிறேன். பக்கத்துல வர
1: அவர் இருந்து சஜினி அவர் சொல்றாரு இந்த மாதிரி, உங்களுடைய விடுமுறை சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு.
0: நன்றி நன்றி. விடுமுறை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இங்க இருக்கிறப்பவே எல்லாம் ரவிஜியோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா நான் இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருப்பேன், அங்க வந்தா இந்நேரம் சிரிக்க வச்சிருப்பாரு, இந்நேரம் இத பத்தி பேசிட்டு இருப்போம், இந்நேரம் கார்பன் தாட்டத்தை பத்தி பேசிட்டு இருப்போம், இன்னைக்கு காலையில என்னென்ன ஆட்டங்கள்லாம் இருக்கு அதை பத்தி எல்லாம் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் ரவி.
1: ஆமா, ஒரு நாலு பேருடைய கதையை பத்தியும் பேசிருப்போம் இந்நேரம். அதுக்கு இப்ப வருவோம். இந்த மூணு ஆண்டு கால பயணம் உங்களுக்கு எப்படி இருக்குது சஜினி சொல்லுங்க.
0: உண்மையிலே வந்து நீங்க நம்ம சொல்லணும்னா உண்மையா சொல்லணும், நம்ம வந்து ஆரம்பிக்கிறப்பவே வந்து கொஞ்சம் கரடு முரடா தான் நம்ம ஆரம்பிச்சோம். நம்ம ரெண்டு பேருடைய
1: இருக்கும் அப்படிங்க
0: வரல, ஒத்தே வரல. ஆனா இருந்தாலும் என்ன தெரியுமா, வானொலியில படைப்பதற்கு முன்பு நாம ஏற்கனவே வந்து நிகழ்ச்சிகளை வழங்கியிருக்கோம். சேஃபே ஸ்குவாட் அப்படிங்கிற நிகழ்ச்சியில நம்ம வந்து முதன் முதல்ல இணைந்து நம்ம வந்து நிகழ்ச்சியை வந்து வழி நடத்திருக்கோம். அப்பெல்லாம் வந்து சரியா இருந்துச்சு. ஆனா ஏன்னு தெரியல, வானொலிக்கு வந்த பிறகு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துல நம்ம ரெண்டு பேரும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வெவ்வேறு சவால்களை வந்து சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, கட்டத்துல இருந்தோம், சவால்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம ரெண்டு பேரும் உட்கார வச்சு நிகழ்ச்சியை படைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே சண்டைதான். ஆனா மைக்க திறந்த உடனே வணக்க நேர்களே, சூடானுச்சு நிறைய லூட்டி அப்படின்னு தான் ஆரம்பிப்போம். அதேதான். ஆனா அது பேசி முடிச்சதுக்கு அப்புறம், போக்குவரத்து நிலவரம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ரெண்டு பேரும் இப்ப நீங்க என்ன சொன்னீங்க, எதுக்கு இந்த மாதிரி சொன்னீங்க, எதுக்கு நான் அந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒரு சண்டை ஓடும்.
1: அது மட்டும் இல்ல, அதிக அளவுல நாங்க உரையாட மாட்டோம், அதுதான் உண்மை.
0: ஆமா ஆமா, அதேதான். நண்பர்களை உரையாட மாட்டோம், வெளியே போக மாட்டோம், இந்த மாதிரி நம்ம வந்து
1: தாண்டி, அதான் உண்மை.
0: அத சொல்லுங்க, நிகழ்ச்சியின் போது கூட நாம ரொம்ப கொஞ்சம் குறைவா தான் பேசுவோம் இல்லையா. அடுத்து என்ன தகவல் பேச போறோம், ஆமா அடுத்து என்ன தகவல் இருக்க போகுது அப்படின்னு தான் நம்ம திட்டமிட்டு பேசுவோம். அதை தவிர்த்து வேற ஒண்ணுமே இருக்காது. எங்க அம்மா எப்படி செய்யறாங்க, வீட்டுல எப்படி இருக்காங்க, ரவி கிட்ட எப்படி இருக்கீங்க. இப்ப வந்து காலையில நான் வந்து குட் மார்னிங் ரவி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா அவர் வந்து குட் மார்னிங் சஜினி நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாரு. ஒரு காலத்துல அது கூட கிடையாது,
1: பேசிக்கவே மாட்டோம்.
0: ஆமா,
1: நீ எப்படி இருந்தா
0: மக்கள்
1: உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை.
0: ஆமா, வா வந்து வேலையை செய், செஞ்சு முடிச்சுட்டு போ, அவ்வளவுதான். எப்பதான் முடிச்சுட்டு போவோம்னு இருப்பீங்க இல்லையா.
1: ஆமா, அது உண்மைதான். ஆனா எதனால அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதனால இதை நாங்க பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேரங்கள்ல வாழ்க்கை இப்படிதான், நாம சில பேர் ஒத்து வர மாட்டோம் அப்படிங்கிற மனப்பான்மையோட செயல்பட்டோம்னா அங்க நமக்கு எதுவுமே. ஆனா அதுவே

0: ஒரு நாள் இது எல்லாமே மாறினுச்சு. நாங்க ரெண்டு பேரும் மனசுட்டு பேசணும். அன்னைக்கு நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் நாங்க என்ன தவறு செய்தோம், எதனால பேச்ச கேட்டு செயல்பட
1: வாழ்க்கையில இருக்கிற எல்லா உறவுகளுக்கும் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களுடைய பெற்றோரா இருக்கிற ஒரு உறவா இருக்கலாம், உங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் உங்க கூட சேர்ந்து உங்களுடைய சக ஊழியர்களோட குறிப்பா கம்யூனிகேட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் அது வந்து எப்ப தருவா ரவி, ஜூன் 17ஆம் தேதி அந்த டேட் ஞாபகம் இருக்கு, எந்த வருஷம் சொல்ல மாட்டேன்.
0: 17ஆம் தேதியா?
1: ஆமா, ஜூன் 17ஆம் தேதி தான் அந்த மாற்றமே ஏற்பட்டுச்சு. அந்த நாள்
0: அது கூட மாறின
1: நாள். ரவி வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி, சஜினி அந்த மாதிரி சொல்லாதீங்க சஜினி, நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுவாரு. நானும் அவர்கிட்ட சொல்லிடுவேன், யூனோ ரவி எனக்கு இது பிடிக்கல, அப்புறம் வந்து ஓகே ஓகே சாரி சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஃப்ரம் தே. ஆமா அவ்வளவுதான். சோ எனக்கு வந்து இப்பெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து ஏண்டா வேலைக்கு வரோம் அப்படின்னு ஒரு சலிப்போட நான் வேலைக்கு வருவேன், சகிப்பு தன்மையோட என்னடா எப்பனா 4 மணி நேரம் முடிச்சுட்டு வேலையை போவோம் அப்படின்னு. ஆனா ப்ரொஃபஷனலா இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இந்த கட்டத்துல நம்ம வந்து வலியுறுத்த வேண்டியது ஒண்ணு. ஆமா, நீங்க வந்து நம்மளுடைய முன்னாள் காணொலிகள் எல்லாத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா அல்லது நிகழ்ச்சிகளை நீங்க பாத்தீங்கன்னா யாருக்குமே வந்து தெரியாது இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்திருப்போம் அப்படின்னு
0: தெரியாது.
1: ஆமா அதேதான். ஆனா வந்து இப்ப எனக்கு இப்ப வந்து எப்படா நான் வேலைக்கு வருவேன் நினைப்பெல்லாம் வேலையா இருக்கு அப்படின்னு சொல்ற கட்டத்துக்கு நான் வந்துட்டேன், ஒரு நிலைமையில நான் இருக்கேன். உண்மையிலே ஐ ரியலி என்ஜாய் மை மார்னிங்ஸ் வித் ரவி. எனக்கு வந்து இந்த கட்டத்துல நான் ஒன்னே சொல்லி ஆகணும், வாழ்க்கையில வந்து பல பேர் நம்ம சுத்தி இருப்பாங்க, ஆனா ஏதாச்சும் ஒரு தவறு நடந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் அப் பண்ற ஒரு ஒரு ஆள் இருக்கணும், ஒரு நபர் இருக்கணும். எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எப்போதுமே ஐ ஹவ் ஹேட் டு ஃபைட் ஃபார் மை செல்ஃப். ஆனா இந்த வேலைக்கு வந்த பிறகு நானும் ரவிஜியும் சண்டை போட்டாலும், அதாவது நானும் அவரும் பேசிக்க மாட்டோம், ஆனா ஒரு காலகட்டத்துல ஒருத்தர் வந்து ரொம்ப தவறான ஒரு கருத்தை வந்து வாட்ஸ்அப் வாயிலா அனுப்பி வச்சிருந்தாரு. அதுக்கு ரவி உடனே அவர் ஆத்திரப்பட்டு அவரு வந்து எனக்காக புகார் எல்லாம் செய்து எனக்காக சண்டை போட்டாரு. சோ இன்ன வரைக்கும் யாராவது என்னை பத்தி ஏதாச்சும் தப்பா பேசிட்டாங்கன்னா கருத்து சொன்னாங்கன்னா அவருக்கு வந்து அவரு வந்து எனக்காக முன் நிப்பாரு. அந்த கட்டத்துல வந்து ஐ மஸ்ட் சே தேங்க்யூ டு ரவி. ஏன்னா வாழ்க்கையில எனக்கு யாருமே இது செய்தது கிடையாது. ஐ மீன் அப்கோர்ஸ் என்னுடைய நண்பர்கள் இருப்பாங்க, ஆனா எனக்கு செய்தது கிடையாது. சோ தேங்க்யூ சோ மச் ரவி.
0: இந்த 3 ஆண்டுகள்ல நான் பார்த்த ஒரு அற்புதமான பண்பு உங்ககிட்ட, கேட்காமலே வாரி வாரி வழங்குவீங்க, பரிசுகள் கொடுப்பீங்க, வாங்கி கொடுப்பீங்க, அதுக்கு காசு வேணும் கிட்ட இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுவீங்க. இது எல்லாமே நம்ம வளர்ப்பின் அடிப்படை அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா வளர்ப்பு ரொம்ப முக்கியம் சஜினி, மறந்துடாதீங்க.
1: நம்மளுடைய வளர்ப்பை பத்தி பேசுறதுக்கு, ஆமா நம்மளுடைய வளர்ப்பை பத்தி தவறா பேசுவதற்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஆனா நம்ம கூட பழகுறவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய வளர்ப்பு எப்படிப்பட்டது. ஏன்னா பலரும் வந்து சமூக காணொலிகள்ல வந்து நம்மள பாக்குறாங்க, ஓ இப்படிப்பட்ட ஒரு பெண் இப்படிப்பட்ட ஒரு ஆண் அப்படின்னு அவங்களுடைய கண்ணோட்டத்துல அவங்க வந்து வேற மாதிரியா ஒரு புரிதல் வந்து ஏற்படுறது. ஆனா நம்மளோட சகஜமா பழகிறவங்க நெருக்கமா பழகிறவங்களுக்கு தான் தெரியும் நம்மளுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும், நாம எப்படிப்பட்டவர்கள், நம்மளுடைய பண்புகள், நம்மளோட குணாதிசயங்கள், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எனவே நீங்க எட்டிலிருந்து பார்த்து ஒரு ஆளை இட போட்டுறாதீங்க அப்படின்னு இந்த கட்டத்துல நான் வலியுறுத்தியே ஆகணும். அது மட்டும் இல்ல, உங்களை வந்து அதாவது உங்களை வந்து இத வந்து எப்படி சொல்றது தெரியல, ஆனா சிங்கிள் சொன்னா சோச்சோ பண்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க.
0: ஏத்தி விடுறது
1: ஆமா, ஏத்தி விடுறதுக்குன்னு பல பேர் இருப்பாங்க. இல்ல நீ அவகிட்ட பேசாத, அவன் இப்படி பண்றேன். இல்ல நீ அதுக்கு இப்படின்னு சொல்றதுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு தெரியணும், ஏன்னா அவங்க அவங்களுடைய அனுபவத்துல இருந்து பேசுவாங்க, அவங்களுக்கும் தெரியாது இல்லையா. ஆனா நீங்க வந்து உங்களோட யூ மஸ்ட் ஜட்ஜ் பேஸ்ட் ஆன் யோ ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும்.
0: நல்லதோ கெட்டதோ முடிவு உங்ககிட்ட இருந்து வரணும். அந்த நிலையான முடிவு பக்குவத்தை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னு. இந்த நேரத்துல ஒரு விஷயம்,
1: கண்டிப்பா
0: நாங்க
1: சொல்லுங்க,
0: டீ கடையில ரொம்ப சாதாரணமான முறையில எளிமையான நிகழ்ச்சிகளை தான் வழங்கிட்டு இருந்தோம். எங்களை கொண்டு வந்து காலங்காத்தால உட்கார வச்சு போற வர பஸ்ல பேருந்துலாம் எங்க முகம் அளவுக்கு அப்படின்னு சொன்னா நேர்களே, அது உங்களுடைய அன்பும் ஆதரவும் தான். அதுக்கு எந்த இணையும் கிடையாது. இந்த இருவரும் நன்றி சொல்லி ஆகணும் இல்லையா அதுக்கு.
1: ஆமா, நேயர்களே, உங்களுடைய ஆதரவு இல்லாம நாங்க வந்து இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. 3 வருடங்களா நம்மள ஒன்னா சேர்த்து வச்சிருக்காங்க அப்படின்னா அதற்கு காரணம் நேயர்களே நீங்க தான். எனவே தொடர்ந்து உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வந்து அனுப்பி வைங்க. நாங்க வந்து உங்களுக்காக இன்னும் சிறப்பா நிகழ்ச்சிகளை வழங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பு இருக்கணும். இன்னும் பல ஆண்டுகளுக்கு ராஜி நீ தொடரணும்
0: நம்பிக்கையோட நாம வாழ்க்கையை தொடருவோம். நீங்க உங்க இடையில வந்து பர்த்ல இருந்து எங்களோட இணைந்ததுக்கு மிக்க நன்றி சஜினி. அடுத்த வாரம் சஜினி வந்துருவாங்க, எப்ப வரீங்க சொல்லிருங்க. எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தெரியல சரியா.
1: நான் 29-28 மாலையில ஒலியல் உல்லாசம் நிகழ்ச்சிய மாலையில நான் வழங்க வந்துருவேன், விடுப்பு முடிஞ்சு. அதுக்கப்புறம் 29 நானும் ரவிஜியும் 2 நாளைக்கு நிகழ்ச்சியை படைப்போம். அதுக்கப்புறம் அவர் பறந்து போயிருவாரு, சிட்டுக்குருவி காத்துக்கிட்டு இருக்கு கூட விட்டு பறந்து போறதுக்கு.
0: வேலைக்கு வருவேனே, ஆனா அங்க உங்களுக்கு ஒரு இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம். சும்மா சொன்னேன், பாப்பா நடக்குது அப்படின்னு. சரி, மீண்டும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி ரவி, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நேயர்களுக்கும் நன்றி, பாய்.
0: ஓகே நேர்களே, நாங்க சொன்னது போல உங்களுடைய அன்பான வார்த்தைகளை தொடர்ந்து எங்களுக்கு வழங்கிட்டே வாங்க. நீங்க கொடுக்கற கருத்துக்கள் தான் எங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஆணி வேறு. 8:54 ஆகிவிட்டது நேரம் இப்பொழுது.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பாக KJEPIE செல்லும் வழியில் சுவாச்சுகாங் டிரைவ் அந்த பகுதிக்கு முன்பு.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தரும் தினம் ஆர்கேஜினை
1: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி
2: இந்த ஜூன் மாதம் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். டிகல் டெல்ஸ் வலையொலியில்.
3: அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு 11:30 அவரோட ஃப்ரெண்ட் வந்து சொன்னாரு, ஏய் எனக்கு வந்து ஒரு சுவாரஸ்யமான இது இருக்கு அப்படின்னு சொன்னாரு. எது அப்படின்னு நம்ம கேட்டோம், ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. வாங்க வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா, அந்த ஹால்ல இருந்த லைட்ஸ் எல்லாத்தையும் அவர் அடைச்சிட்டாரு.
2: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்.

0: லவ்வலி ஒன்பது ஆறு எட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆறு எட்டின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம்.
2: ஒலி ஒன்பது ஆறு எட்டில் போக்குவரத்து நிலவரம்.
3: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. SLEA நோக்கி செல்லும் CTE மர்ச்சன்ட் சாலைக்கு பிறகும், துவாசி நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி சாலை எக்ஸிட்க்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
0: போக்குவரத்து நிலவரம்.

9:03 ஆகிவிட்டது. கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து 9:03 ஆகிவிட்டது. கேப்டன் பிரபாகரன் படத்திலிருந்து பாடல கேட்டீங்க. இசை ஞானி இளையராஜாவோட இசையில சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.

வாட்சகன் மிஸ்டர் ரோமியோ ஆகிய படங்களிலிருந்து ஏஆர் ரஹ்மானுடைய சில பாடல்கள் உங்களுக்காக வரப்போகுது. 90களில் வந்த ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை ஒன்று நம்ம கேட்க போறோம். இதுக்கு இடையில சுவாரஸ்யமான தகவல், திரை தகவல்னு எல்லாமே காத்திருக்கு. இது வணக்கம் சிங்கை நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்க நான் ரவி ஜி. ஃபிஃபா உலக கண கால்பந்து போட்டிகள் 2026 விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில 4வது நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. மெக்சிகோ தென்கொரியா பொருந்தும் ஆட்டம் நடந்து முடிந்த ஆட்டங்கள் அப்படின்னு சொல்லும் போது, கனடா 6, கத்தார் 0, சுவிட்சர்லாந்து 4, பாஸ்னியா 1, செக்யா 1, தென் ஆப்பிரிக்கா 1. ஆக ஏ பிரிவுல ஏற்கனவே செக்யா தென் ஆப்பிரிக்கா விளையாடி முடிச்சுட்டாங்க. அவங்க பட்டியல்ல 3வது 4வது இடத்துல இருக்காங்க. முதல் 2 இடங்கள்ல இருக்கிற மெக்சிகோ தென்கொரியா இப்ப பொருந்திட்டு இருக்காங்க. 5வது இடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற தற்போதைய ஆட்டத்தின் நிலவரம், மெக்சிகோ 0, தென்கொரியா 0.

0: இல்லையா? நல்ல சுவையான தரமான சைவ சாப்பாடு சாப்பிடணும் போல இருக்கே.
1: எப்பவுமே நம்ம குடும்ப தேர்வு ஏற்றுமீதானே. தென்னிந்திய வட இந்திய உணவு வகைகள், இனிப்பு பலகாரங்கள்னு எல்லாவற்றையும் ருசியா சமைக்கிறாங்க. தரமான பொருட்களை பயன்படுத்தி சமைக்கிறதால ஏற்றுபீன் சுவை சுண்டி இழுக்கும்.
2: ஸ்ரீமன் சாலை முஸ்தபா அருகில், டல்ஹவுசி லேனிலும், அப்படிக்சன் ரோட்டிலும், பெருமாள் கோயில் எதிர்ப்புறத்திலும், மற்றும் ஒரு கிளை தம்போய் ஜேபியில் மிக விரைவில். ஏற்றுபி சைவ உணவகம்.
3: உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.
1: அப்பா, ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு இருக்கோம்.
4: நல்ல விஷயம் தானே? எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
1: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
4: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
1: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
4: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
1: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டியோ வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
4: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
7: வணக்கம் சிங்கே.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: 9:17 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. புக்கே டீமா சாலை, குறிப்பாக உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் வழியில் ஓல்ட் ஜூரோங் சாலைக்கு பிறகு காரணம் அங்கே விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE கிளெமென்டி சாலை எக்ஸிட்க்கு பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது. SLEBKE செல்லும் வழியில் TPE எக்ஸிட், அங்கே சாலை பணிகள்.
3: போக்குவரத்து நிலவரம்.

0: வரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: உங்களுக்கு தெரியுமா,
2: இதே நாள் ஜூன் 19 1938 ஆண்டுல உலக கிண கார்பந்து போட்டிகளின் இறுதி ஆட்டம் பாரிஸ்ல நடைபெற்றது. அதுல 4-1 அப்படிங்கிற கோல் எண்ணிக்கையில இத்தாலி ஹங்கேரிய வீழ்த்தினாங்க. ஆக உலக கிண கார்பந்து போட்டிகள் இதனை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா. 2018 கத்தாரில் நடந்த உலக கிண கார்பந்து போட்டிகளின் போது ஈஜிப்ட் அணிக்காக கோல் காவலர் இசாம் எல் ஹடாரி களமிறங்கினார். வரலாற்றிலேயே உலக கிண கார்பந்து போட்டிகளை விளையாடிய ஆக வயதான ஆட்டக்காரர் அப்படிங்கிற பெருமை 45 நிரம்பிய இசாம் எல் ஹடிக்கு அப்போது கிடைத்தது. 2002 மூன்றாம் இட ஆட்டத்துக்கான போட்டியில டர்க்கியோ தென்கொரியாவும் களமிறங்கினாங்க. அந்த ஆட்டத்துல டர்க்கிய பிரதிநிதிச்சு வெறும் 10.8 வினாடிக்குள்ள கோல் புகுத்தி வரலாறு படைச்சாரு ஹகான் சுகா. இத்தகவலை வழங்கியோர்
1: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட், கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
1: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டு கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirikop.com.sg. மீ விவரங்களுக்கு செல்லுங்கள் mirikop.sg/ready-set-go.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook.

0: வித்யா சாகரோட இசையில இரண்டு பாடல்களை கேட்டீங்க சுபாஷ். அதுக்கு முன்னால உங்களுக்காக நேதாஜி படத்துல இந்த பாடல் இடம்பெற்றது. அடுத்து வரப்போகுது இந்த பாட்டு நீங்க ஆட்டம் போட தயார்னா இதோ உங்களுக்காக. ஆட்டுலதான் காத்தடிக்குதுங்க, ஆட்டத்துல யாரு பக்கமும் காத்தடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது பிஃபா உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 அடுத்து மெக்சிகோ தென்கொரியா பொருந்தும் ஆட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அந்த வரிசையில 33rd நிமிடத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற இந்த ஆட்டத்தின் தற்போது நிலவரம் மெக்சிகோ 0 தென்கொரியா 0. அனைத்து ஆட்டங்களையும் எங்கேயும் எப்போதும் நீங்க கண்டு பகிரலாம் மீ வாட்ச் வாயிலாக. மேல் விவரங்களுக்கு meewatch.sg. பிஃபா உலக கிண கால்பந்து போட்டிகள் 2026 அதிகாரப்பூர்வ ஊடக பங்குதாரர் மீடியா கார்ப். ஒலி 9:00 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 175 வெள்ளி 20 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
3: தாதரன் ஐயா
4: ஒன்டம்பா.

0: எங்கேயும் போகாதீங்க. முகமது ரஃபி கொண்டு ஒரு பாடலும் உங்களுக்காக காத்திருக்குது. இது வணக்கம் சிங்கை.
1: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன. SLECTE செல்லும் வழியில் வுட்லண்ட்ஸ் அவென்யூ 2, அந்த பகுதிக்கு பிறகும் சாங்கியை நோக்கி செல்லும் வழியில் PIE தோப்பாயோ எக்ஸிட் 16A அந்த பகுதிக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: நடிகர் அறிமுகமான தனுஷ் தயாரிப்பாளர் இயக்குனர்னு பல அவதாரங்களை எடுத்துக்கிட்டு வராரு. அடுத்ததா அவருடைய மகன் யாத்ரா தனுஷ் நடிக்க போறதா தகவல்கள் சொல்லுது. குறிப்பா இந்த படத்தை தனுஷே தயாரிக்க போறதாகவும் இது முழுக்க முழுக்க ஒரு மாஸ் திரைப்படமா அமைய போகுது அப்படின்னும், படத்துக்கு ஜி வி பிரகாஷ் குமார் இசை வழங்குவாரு அப்படின்னும் சொல்லப்படுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
1: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும், ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும், அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: நம்ம பேட்ட கருப்பாய கூப்பிடுறேன் பாரு. டேய் பிளேடு, நீ பெட்டிய போடு.

0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா சிடிஇ நோக்கி செல்லும் எஸ்எல்இ வுட்லண்ட்ஸ் எவனி இரண்டுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் வாகனம் பழுதாகியுள்ளது. பிஐஇ துவா செல்லும் வழியில் ஜலன் பஹார் அங்கே போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. இசிபி சாங்கி நோக்கி செல்லும் வழியில் சிலீன் அவென்யூவுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் சாலை பணிகள். சாங்கி நோக்கி செல்லும் பிஐஇ டிபிஇக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம்.

9:52 வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. விறுவிறுப்பான பாடல்கள் நம்ம கேட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து இதமான ஒரு பாட்டு, அதுவும் நம்ம முகமது ரஃபி விக்னேஸ்வரி அவங்க பாடிய பாடல். இந்த பாடலை கேட்டீங்க வார இறுதி ஒரு வினாடியில உங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும். இந்த பாடலோட விடைபெற்றுக் கொள்வது நான் ரவி ஜி. ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். பாய்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
3: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
4: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
5: வணக்கம். காலை மணி 10. மீடியகா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி வருங்காலத்தில் அமெரிக்காவுடன் நடத்தப்படவுள்ள நேரடி பேச்சு எதிரியின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக பொருள் தராது என்று கூறியிருக்கிறார். ஈரானிய துறைமுகங்களில் அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கியதால் கப்பல் போக்குவரத்து சீராக தொடங்கியிருக்கிறது. அமெரிக்க ஈரான் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் அதற்கு வழியமைத்தது. அந்த ஒப்பந்தம் குறித்து தமக்கு மாற்று கருத்து இருந்ததாக திரு கமேனி கூறினார். ஈரான் அதிபரும் தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் உறுப்பினர்களும் நாட்டின் உரிமையை பாதுகாக்க தமக்கு உறுதிமொழி அளித்ததாக அவர் சொன்னார். அதை ஏற்று தேசிய பாதுகாப்பு மன்றத்தின் தலைவர் என்ற முறையில் இடைக்கால ஒப்பந்தத்துக்கு சம்மதித்ததாக திரு கமேனி கூறினார். ஈரான் அமெரிக்க அதிபர்களின் இருதரப்பு இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு திரு கமேனி முதன்முறை அது பற்றி கருத்துரைத்திருக்கிறார். ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல வழக்கு நிலைக்கு திரும்பும் என்று ஈரானும் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இடைக்கால ஒப்பந்தத்தின்படி ஈரான் 2 மாதம் சுங்கக் கட்டணம் இல்லாமல் கப்பல்களை அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஈரான் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. இதற்கிடையே உலகச் சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக இருக்கிறது. ஒரே இரவில் சுமார் 12 மில்லியன் பீப்பாய் எண்ணெய் ஹொர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் கூறினார். அது கிட்டத்தட்ட போருக்கு முந்தைய நிலைக்கு சமம் என்றார் அவர். இந்நிலையில் ஈரான் உடன்பாட்டை மதித்து நடக்காவிட்டால் அந்நாட்டுக்கு நிதி கிடைக்காது அல்லது அந்நாட்டின் மீதான தடைகள் விலக்கப்பட மாட்டா என்றும் திரு வான்ஸ் கூறினார். ஒப்பந்தத்தை முழுமையாக பின்பற்றி தனது போக்கை மாற்றிக்கொண்டதை உறுதி செய்யாதவரை ஈரானுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்றார் அவர். கைவசமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிப்பது, வட்டாரத்தில் உள்ள ஆதரவு குழுக்களுக்கு நிதியளிக்காமல் இருப்பது உள்ளிட்டவற்றுக்கு ஈரான் இணங்கியிருப்பதாக திரு வான்ஸ் சுட்டினார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வேறு வழியில்லாமல் போர் நிறுத்த உடன்பாட்டை செய்து கொண்டதாக ஈரானிய உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி கூறியிருக்கிறார். ஆனால் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்கிறார் அதிபர் டிரம்ப். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேணப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் சொன்னார். ஆனால் இஸ்ரேலிய படையினர் லெபனானில் தொடர்ந்து நிலைத்திருக்கின்றனர். போர் நிறுத்த உடன்பாட்டின் விவரம் வெளியான சில மணி நேரத்தில் நேற்று மின்னிலக்க முறையில் உடன்பாடு கையெழுத்திடப்பட்டது. அதனால் சுவிட்சர்லாந்தில் இன்று அதிகாரப்பூர்வமாய் நடக்கவிருந்த கையெழுத்துச் சடங்கு ரத்து செய்யப்பட்டது. சமரச முயற்சியில் பங்களித்த பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் தம்முடைய சுவிட்சர்லாந்து பயணத்தை ஒத்திவைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவாய் அமையலாம் என்று அரசியல் நோக்கர்கள் சிலர் கருதுகின்றனர். ஈரானின் ஏவுகணை திட்டத்தை கட்டுப்படுத்துவது, அதன் வட்டார நட்பு குழுக்களை பலவீனமாக்குவது அல்லது ஈரானின் அணு வசதிகளை அகற்றுவது போன்றவை இஸ்ரேலின் முக்கிய இலக்குகள். புதிய ஒப்பந்தம் அந்த இலக்குகளை நிறைவேற்றவில்லை என்பதை அவர்கள் சுட்டுகின்றனர். மாறாக அந்த ஒப்பந்தம் ஈரானுக்கு கூடுதல் அங்கீகாரத்தையும் புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் வழங்குவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். மத்திய கிழக்கு வட்டாரத்தில் ஈரான் தனது செல்வாக்கை மேலும் வலுப்படுத்திக் கொள்ள அது வழியமைப்பதாகவும் அவர்கள் கூறினர். உக்ரைன் ரஷ்யாவில் பெரிய அளவில் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறது. 3 ஆண்டுக்கு முன் ரஷ்யா படையெடுப்பை தொடங்கியதிலிருந்து உக்ரைன் நடத்தியுள்ள மாபெரும் தாக்குதல் அது. ரஷ்யாவின் கபோத்னியா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது உக்ரைன். சில நாட்களில் அங்கு 2வது முறையாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் இருக்கும் பகுதியில் கரும்புகை சூழ்ந்திருக்கிறது. உக்ரைனின் தாக்குதலில் 17 பேர் காயமடைந்தனர் என்று ரஷ்யா கூறியது. ஒரு வர்த்தக நிலையமும் குடியிருப்பு கட்டடமும் தீப்பிடித்து சேதமடைந்ததாக தெரிகிறது. இதற்கிடையே மாஸ்கோவின் சில பகுதிகளில் கருமை நிறத்தில் மழை பெய்தது. அங்குள்ள விமான நிலையத்திலிருந்த பயணிகள் வெளியேற்றப்பட்டனர். சில விமான சேவைகள் தாமதமடைந்தன அல்லது ரத்து செய்யப்பட்டன. கீவ் நகரில் உள்ள தேவாலயம், யுனெஸ்கோ பாதுகாப்பில் உள்ள மடாலயம் உள்ளிட்ட இடங்களில் முன்னதாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக மாஸ்கோவில் தாக்குதல் நடத்தப்பட்டது என்று உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறினார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஆசியான் தலைவர்களை நண்பர்கள் என்று கூறியிருக்கிறார். உணவு எரிசக்தி விநியோகத்தை தொடரும் அதேவேளை உரம் மருந்து பொருட்கள் ஆகியவற்றின் ஏற்றுமதியை பெருக்க ரஷ்யா தயாராயிருப்பதாக திரு புட்டின் கூறினார். ஆசியான் தலைவர்கள் எரிசக்தி ஒத்துழைப்பு அவசியம் என்று கூட்டறிக்கையில் வலியுறுத்தியுள்ளனர். விளையாட்டு உலகக்கிண்ண கார்பந்து. ஏ பிரிவில் தென்கொரியாவும் மெக்சிகோவும் பொருதுகின்றன. ஆட்டத்தில் விறுவிறுப்புக்கு குறைவில்லை. பி பிரிவு ஆட்டம். கத்தாரை வீழ்த்தியது கனடா. தொடக்கத்திலிருந்தே ஆட்டத்தில் விறுவிறுப்பு. 6 கோல்களை புகுத்தியது கனடா. கத்தார் கோல் எதுவும் போடவில்லை. பி பிரிவின் மற்றொரு ஆட்டம். போஸ்னியா ஹெர்சோகோவினாவை வீழ்த்தியது சுவிட்சர்லாந்து. முற்பாதியில் இரு அணிகளுமே கோல் புகுத்தவில்லை. பிற்பாதி ஆட்டத்தில் அனல் பறந்தது. 4 கோல்களை புகுத்தியது சுவிட்சர்லாந்து. 4-1 என்ற கோல் கணக்கில் வென்றது சுவிட்சர்லாந்து. ஏ பிரிவு ஆட்டம். செக் குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் பொருந்திய ஆட்டம் சமநிலையில் முடிந்தது. ஆட்டம் தொடங்கிய 6 நிமிடத்தில் பந்தை வலை புகுத்தியது செக் குடியரசு. முற்பாதியில் தென்னாப்பிரிக்கா கோல் எதுவும் போடவில்லை. 83 நிமிடத்தில் ஒரு கோல் புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தியது தென்னாப்பிரிக்கா. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

நல்ல ஒரு பாடல் 28 படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா கொண்டு வந்திருந்தாங்க. மென்மையான ஒரு பாடல், இந்த பாடலை எப்ப கேட்டாலும் மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பாடல்களை கண்டிப்பா நீங்க இந்த ஒரு மணி நேரம் கேட்கலாங்க, காதுக்கு இனிமையா இருக்க போகுது. அதே நேரத்துல வாகனத்துல பயணத்தை மேற்கொண்டு இருக்கீங்களா, சமைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு துணையா நான் இருக்க போறேன், எனக்கு துணையா நீங்க இருக்க போறீங்க. நல்ல ஒரு பதிவனை பார்த்திருந்தங்க, நமக்கு ஒரு நல்ல ஒரு நினைவுறுதலாகவும் இருக்கும் அந்த பதிவை இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். வெள்ளிக்கிழமை பிறந்தாச்சு, நல்லபடியாக இந்த நாள் உங்களுக்கு தொடங்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். தொடர்ந்து வாங்க மென்மையான பாடல்களை நிகழ்ச்சியில கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி கொண்டு வரும் பாடல் கர்ணா படத்துக்காக இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா?

0: 204 மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு. யாரும் கெட்டு போகணும்னு நம்ம நினைச்சிட கூடாது. அப்படி நினைக்கும் போது அது நமக்கே ஒரு பெரிய பின்விளைவா வந்து முடியலாம். ஏன்னா ஒரு நாள் நம்ம கெட்டு போகிறதுக்கு நம்ம பாவம் வந்து துணை நிற்காது, நம்முடைய அறம் தான் வந்து துணை நிற்கும். அதனால நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும், நம்ம நம்மளை வளர்த்துக்கொள்ளணும் நினைக்கிறதுல தப்பே இல்லை. ஆனா மற்றவர்களை தாழ்த்தி தூற்றி பேசி அவதூறு பரப்பி நம்ம வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்றதுல அர்த்தமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கையும் நிலையா நிற்காது. உங்க வளர்ச்சிக்கு முக்கியமான அடிப்படையான காரணம் நீங்களா மட்டுமே இருக்கணும் தவிர, மற்றவர்களை தாழ்த்தி அவர்களை சிறுமைப்படுத்தி உங்க வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு.
1: தன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
2: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.

0: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
1: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
0: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை குழைத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி போட்டித்தன்மணி என்ற சூழலில் மீனக்கம் மூலம் உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகி விட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
4: நீங்கள் தினமும் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். பேரங்காடியில் பொருட்களை வாங்குவதற்கும் ஐஸ்கிரீமை சுவைப்பதற்கும் அல்லது உணவு விநியோகம் என அனைத்திற்கும் சிங்கப்பூரிலும் வெளிநாட்டிலும் நீங்கள் UOB-1 கடன் அட்டையை பயன்படுத்தி மளிகை பொருட்களை வாங்கும் போது 18 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெற்று மகிழுங்கள். கிராப் ஃபுட் மற்றும் மெக்டானல்ஸில் 20 விழுக்காடு வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஒவ்வொரு நாளும் கூடுதல் சேமிப்பை திரும்ப பெறுங்கள். இப்போதே go.uob.com/1 இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே. விதிமுறைகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

இதுவங்கானது வாரபம் இன்றைக்கு சேமிப்பு பத்தி பேசலாமா? பல பொருளை வாங்குறதுக்கு நம்ம பத்து முறை யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அவ்வளவு விலையா இருக்கு, அதுக்கு விலை கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கு. ஏன் நம்ம வாங்கணுமா வாங்க வேண்டாமா அப்படின்னு அதை நம்ம யோசிச்சு செயல்படுத்துறதுக்கே பல நாட்கள் எடுக்கும். அதனால சில பொருள்களை நம்ம வாங்குறத கை விட்டுருப்போம். சரி வேண்டாம்ப்பா, எதுக்கு இந்த வீண் செலவு? வரவு எட்டனா செலவு பத்தனா, அதனால பரவாயில்ல விட்டுருவோம்னு சொல்லிட்டு அந்த பொருளை நீங்க வாங்குறதையே விட்டுருப்பீங்க. அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்குதா? சில பேர் புகை பிடிக்கிறதே நிறுத்திருக்கலாம், அதனால அவங்க சிகரெட்ஸ் எல்லாம் வாங்க தேவையில்லை. அது ஒரு நல்ல பழக்கம், அது ஒரு நல்ல விஷயம். நீங்க காசு மட்டும் சேமிக்கல, உங்க உடல் நலத்தையும் பாதுகாத்து கொள்றீங்க. அதையும் தாண்டி இப்ப சில பேர் சில சந்தா தொகைகளை நிறுத்திடுவாங்க. எதுக்கு இந்த சப்ஸ்கிரிப்ஷன், இது தேவையே இல்லை, இப்ப நல்லா சேமிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்னொன்னு, பபிள் டீ வாங்குறதே விட்டுருப்பாங்க. எதுக்கு வீணால? சில பேர் இந்த கோபி கோபி ஓ காலங்காத்தால எப்ப பார்த்தாலும் இந்த கோபி ஓ நானும் அருந்திக்கிட்டு இருக்கேன். ஆனா இது மாசம் மாசம் பாத்தீங்கன்னா விலை ஏறிக்கிட்டே போகுது. பரவாயில்ல, வீட்லயும் கோபி செஞ்சுக்கிட்டு நம்ம வேலைக்கு எடுத்துட்டு போவோம்னு சில பேர் அந்த ஒரு மாற்றத்தை பழக்கத்தை நீங்க கொண்டு வந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், நீங்க செஞ்ச சின்ன சின்ன மாற்றங்கள். சிங்ஸ்டேட் வெளியிட்ட ஆய்வுல பார்த்தா 36.4 விழுக்காட்டினர் சென்ற ஆண்டின் கடைசி காலாண்டுல அவங்க நல்லபடியாக சேமிச்சிருக்காங்களா, தனிப்பட்ட முறையில நல்லபடியாக சேமிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு முதல் காலாண்டுல பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான சேமிப்பை பார்க்க முடியுது. அவங்களுடைய சம்பளத்துல 1/3 சேமிக்கிறாங்க. பா, இந்த மாதிரி நீங்களும் அதிகமா சேமிக்க கூடியவரா இருக்கலாம். என்னென்ன செலவு வீண் செலவு நினைச்சு அதை நீங்க வெட்டிட்டீங்க, இப்ப பயன்படுத்துறது கிடையாது, சில பழக்கங்களை இப்ப மேற்கொண்டு வரீங்க, இது என்ன நல்லா சேமிக்க வச்சிருக்காங்க அலிமானா, அது எந்த ஒரு மாற்றம், எந்த ஒரு செலவை வெட்டிட்டீங்க அப்படின்னு பகிர்ந்து கொள்ளுங்க. அதே நேரத்துல மாதந்தோறும் உங்களால எவ்வளவு சேமிக்க முடியுது அதையும் சொல்லலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். உங்களை பொறுத்த வரைக்கும் வீண் செலவுனா அது எது? என்னென்ன வீண் செலவுகளை நீங்க விட்டுட்டீங்க, கட் பண்ணிட்டீங்க, இப்ப நல்லா சேமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நேரு ஒருத்தவங்க சொல்லிருக்காங்க. 26 வயசுல நான் இந்த புகை பிடிக்கிறத விட்டுட்டேன் ஹலிமா. இப்ப அந்த சிகரெட் பக்கமே நான் போகிறது கிடையாது, அதனால நல்லா சேமிக்க ஆரம்பிச்சேன். ரெண்டாவது, ஜேபியில அவரு என்ன அடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூன்றாவது, எப்போதுமே நான் வேலைக்காக கேஃபேக்கு போவேன், கேஃபேல போய் என்னுடைய வேலையை செய்வேன். இப்ப கேஃபேக்கு போனாலே நீங்க பானங்கள் வாங்கணும், கேக் அவசர கால நிதி நமக்கு வேணும், அதை மருத்துவ செலவுக்கு பயன்படுத்த, வேலை இழப்பின் போது நம்ம பயன்படுத்தலாம், எதிர்பாராத நெருக்கடிகள் வாழ்க்கையில நேரும் போது இந்த அவசர கால நிதி நமக்கு உதவும். அதற்கு முதல்ல நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும், அப்பொழுதுதான் நமக்கு இந்த அவசர கால நிதியே இருக்கும். நிதி பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. எதிர்கால இலக்குகளும் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஒரு நோக்கத்தோட செயல்படுவோம், நல்லபடியாக சேமிக்க ஆரம்பிப்போம்.

0: பார்த்து
1: தேஞ்சி போன டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒவ்வொரு நாளும் தண்ணீர் இறந்துங்க தண்ணீரை குடிங்க அப்படின்னு எங்க பார்த்தாலும் சொல்றாங்க. மருத்துவமனையில மருத்துவர்களை பார்க்கும்போது, அறிவிப்பு பலகைகள்ல, பேருந்துகள்ல, ரயில்கள்ல, ஆனா எத்தனை பேர் அதை பார்த்து சரி தண்ணீர் அருந்தணும் அப்படின்னு அதை செயல்படுத்துறீங்க? சில பேர் ரொம்ப நல்லா தண்ணீர் அருந்துவீங்க, குட் ஜாப், நல்ல ஒரு செயல். ஆனா சில பேரு தண்ணீர் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாங்க. காலையில எழுந்தா ஒரு காஃபி, 2 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு காஃபி, இப்படியே நாள் போய்கிட்டு இருக்கோம். ஒரு 10 கப் காஃபி அருந்திருப்பாங்க, 1 கப் தண்ணீரை கூட அவங்க குடிச்சு முடிக்கிறதுக்கு படாத பாடுபடுவாங்க. ஆனா அப்படி நீங்க ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உடல்ல பிரச்சனைகள் வரலாம். அந்த பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்கு தான் தண்ணீர் அருந்துங்க அப்படின்னு சொல்றாங்க. 1.5 லிட்டர்ஸ் தண்ணீராவது நம்ம அருந்த வேண்டும். கிட்டத்தட்ட 1-8 to 10 கப்ஸ் தண்ணீர் அருந்தணும்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் 1 கப் கூட நீங்க குடிக்க மாட்டேங்கிறீங்கப்பா. சரி, இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டு வந்தா சில பிரச்சனைகள் வரலாங்க. குறிப்பா UTI, சிறுநீர் பாதை நோய் தொற்று, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் சொல்வோம். என்ன ஆகும்னா, இந்த சிறுநீர் கழிக்கும் போது நமக்கு கடுமையான ஒரு எரிச்சலோ அல்லது வலியோ வரும். அடிக்கடி சிறுநீர் கழிக்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். சிறுநீர் துர்நாற்றமாக இருக்கலாம், இல்ல அதன் நிறம் மாறுவதை நீங்க பார்க்கலாம். சில பேருக்கு அதுல ரத்தம் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இந்த UTI எதனால வருது? நம்ம தண்ணீர் அருந்தாததுனால, நம்ம உடல் ஹைட்ரேட்டடா இல்லாம இருக்கிறதுனால. அதனாலதான் இந்த இளநீர், மோர், தண்ணீர் உடலை குளிர்ச்சியா வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்ய சொல்றாங்க. இந்த காஃபி, மதுபானத்தை தவிர்க்க சொல்றாங்க.

0: சங்கத்திற்கு ஆதரவு.
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர், இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
2: கோடரி சின்ன பொதுவான தைலம், தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர் வேறுபடும்.
3: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ குலுக்கல், 1000 வெள்ளிக்கு நகைகள் வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, 6ஆம் பரிசு முதல் 10ஆம் பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டு தங்க சேரும்.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு, கேட்டுக்கொண்டு, நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888 மின்னஞ்சல் முகவரி MAE@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready set go.

0: சொல்றாங்க. நான் இந்த பபுள் டீ அருந்துறதையே கை விட்டுட்டேன். ஏன்னா இப்ப பபுள் டீ சொல்லும் போது 6 வள்ளி 7 வள்ளி வரும். ஒரு நாள் நீங்க 6 வள்ளி 7 வள்ளி பபுள் டீக்கு செலவிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளவு 7 × 7 = 49 வள்ளி கிட்ட வருதுங்க. 50 வள்ளியாவே போடுங்களேன், 50 வள்ளி. அப்போ ஒரு மாதத்துக்கு 200 வள்ளி கிட்ட ஆகுது பபுள் டீக்கு மட்டும். கனகேஸ் இப்ப அந்த 200 வள்ளிய சேமிக்கிறாங்க, அதனால ஒரு வருஷத்துக்கு அவங்களால 1400 வள்ளி கிட்ட சேமிக்க முடியும். நல்ல ஒரு செயல் கனகேஸ், நல்ல ஒரு செயல். மங்களம் சொல்லிருக்காங்க, தயிர் அவங்க கடையில தான் வாங்கிட்டு இருந்தாங்களா, ஆனா இப்போ வீட்லயே அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கடையில வாங்குறது தயிர் ரொம்ப சீக்கிரமா கெட்டுக்கிட்டு போகுது ஹலிமா. அப்ப திரும்ப நான் புதுசா வாங்கணும், எதுக்கு, பரவாயில்ல வீட்லயே செய்வோம், அதை சேமிப்போம்னு சொல்லிட்டு மங்களம் சேமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, வீட்லயே தயிர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நெபாச்சி வேஃபர்ஸ், இது இந்தோனேசியாவில இருக்கிற பிரபலமான ஒரு வேஃபர் வகை. அதை சாப்பிடுறதையே கை விட்டுட்டாங்களாம், ஏன்னா அது ரொம்ப செலவாகுது ஹலிமான்னு சொல்லிட்டு அதை இப்ப அவங்க சாப்பிடுறதையே கை விட்டுட்டாங்கன்னு லேஷு சொல்லிருக்காங்க. இவங்க ஜேபி நியர். அடுத்ததான் லில்லி என்ன சொல்றாங்கன்னு கேப்போம் வாங்க.
1: சேமிப்போ பத்தி பேசுறீங்க, நான் எதை விட்டுட்டேன்னா துணிமணிங்க வாங்குறது, புது புது ஆடைகள் வாங்குறதெல்லாம் விட்டுட்டோமா. காரணம் நாங்க நம்மளுக்கும் வயசு கடந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப நாளையோட எனக்கு 70 வயசாவது, இன்னுமே மேற்கொண்டு துணி மணிங்க இதெல்லாம் வாங்கி சேமிச்சு புண்ணியம் இல்ல. உதாரணத்துக்கு என் தாயே பச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க அந்த காலத்துல அவ்வளவு துணிமணி பானை செட்டி சில்வர் பாத்திரம் அவ்வளவுதான் வாங்கினாங்க. இப்ப அவங்க இல்ல, அத்தனை பாத்திரம் நான் வச்சுக்கிட்டு என்ன செய்யறது. அவங்க வச்சிருக்க சேலைய அவ்வளவு சேலை இருக்கு, ஏன் நம்ம அதையே வச்சு நம்ம எங்க போனாலும் கட்டிக்கலாம். அதிகமா துணி வாங்குறது உடுப்பு வாங்குறது இதெல்லாம் வீண் செலவுமா.
0: சரியா சொல்றீங்கம்மா. ஆமா, நிறைய துணிகளை ஆடைகளை நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கும் போது அலமாரில குவிச்சு வச்சிருக்கும் போது சில ஆடைகள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, அதை நம்ம பயன்படுத்தவும் மாட்டோம், தூசி தான் தட்டோம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போகி பண்டிகைக்கு தான் அதை நம்ம சுத்தம் செய்யணும்னு நினைக்கிறேன். வழியாகவும் அதாவது உங்க வருமானத்துல 50 விழுக்காடு அடிப்படை தேவைகளுக்கு போகுது, 30 விழுக்காடு விருப்ப செலவுகளுக்கு போகுது, மிச்சம் மீதி இருக்கிற இந்த 20 விழுக்காடு இருக்குது இல்லையா, உங்க சம்பளத்துல இருக்கிற கடைசி 20 விழுக்காட நீங்க சேமிப்புக்கு ஒதுக்கி வைக்கலாம். ஆனா எப்படி நீங்க ஒழுங்கா ஒழுக்கமா சேமிக்கலான்னு பாத்தீங்கன்னா அதற்குன்னு தனியா ஒரு கணக்கை நீங்க திறந்துருங்க. ஏன்னா உங்களுடைய சம்பளம் போடும் அதே கணக்குல நீங்க உங்க சேமிப்பு செஞ்சீங்கன்னா எது உங்க சேமிப்பு எது உங்க சம்பளம்னு உங்களுக்கு தெரியாம போயிடும். வரவு செலவு இரண்டையும் பிரிச்சு பாக்குறதுக்கு உங்களுக்கு தெரியாது, அதே நேரத்துல எவ்வளவுதான் நம்ம சேமிக்கிறோம்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம்.

0: First Bench Productions வழங்கும் பிரதீப் குமார் அன்பிளக்ட் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி ஜூலை 11 சனிக்கிழமை 27 மணிக்கு தி ஸ்டார் தியேட்டரில். பிரிவு 5 நுழைவுச்சீட்டுகள் அனைத்தும் விற்றுமுடிந்து விட்டன. மீதமுள்ள நுழைவுச்சீட்டுகளும் வேகமாக விற்பனையாகின்றன. கூடுதல் 80 வெள்ளிக்கு ஜூலை 12 அன்று நடைபெறும் பிரத்யேக நிகழ்ச்சியில் பிரதீப் குமாரை நேரடியாக சந்திக்கும் வாய்ப்பு 50 பேருக்கு மட்டுமே. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg.
1: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
2: நல்ல ஒரு பதிவுங்க. இந்த வரிகளை பார்த்து படிச்ச பிறகு நான் மட்டும் படிச்சா போதுமா, நேர்கள் கூட பகிர்ந்து கொள்ள வேண்டாமான்னு நினைச்சேன். சுலோச்சனை அனுப்பி வச்சிருந்தாங்க ஒலி வாட்ஸ்அப்ல. கடந்து போ என்கிற தலைப்புல மரத்திலிருந்து விழுந்த இலை மீண்டும் கிளையை சேர துடிப்பதில்லை, அது காற்று போகும் திசையில்தான் பயணிக்க கற்றுக்கொண்டது. கடந்த காலத்தை சுமப்பவன் தான் காயப்படுகிறான், கடந்து போக பழகியவன் காற்றை போல வாழ்கிறான். கடந்த காலத்தை நினைச்சு வேதனைப்பட்டு அழுதுகிட்டே இருக்கிறதுல எந்த ஒரு பயனும் இல்லைங்க. நிகழ்காலத்துல வாழுங்க, எதிர்காலத்துக்கு நீங்க தயார் செய்யுங்க. அந்த எதிர்காலமும் நமக்கு நிச்சயம் கிடையாது, ஏன்னா என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனா முக்கியமா இப்ப இருக்கிற இந்த நேரத்தை, இந்த காலத்தை உங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக் கொள்ளுங்க.

0: வெறித்தனமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: நான் பொய் சொல்லல, வெறித்தனம் வெறித்தனம். ஏன் சொல்றேன்னா, வேலையை சீக்கிரம் முடிக்கணும், இன்னைக்கு வெளியே போகணுங்கிற ஒரு வெறித்தனம் எல்லாருக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பணும்னு நினைக்கிற ஒரு நாள் தான் இந்த வெள்ளிக்கிழமை. வீட்டை பத்தி நினைக்கிறீங்க, வேலையை பத்தி நினைக்கிறீங்க, மற்ற எல்லாரையும் பத்தி நினைக்கிறீங்க, ஆனா உங்களை பத்தி கவலைப்படுறீங்களா? நீங்க இந்த பரபரப்புல நீங்க உங்களை அழகுபடுத்திக்க மறந்துடாதீங்கன்னு சொல்றாங்க.
2: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
3: நீங்க உங்க மகளோட பரதநாட்டிய படைப்பு பார்த்து எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க. கே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன். பெரியவங்களும் வரலாமா? ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம், பாட்டு, வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு. ஆட்டு வகுப்புகள் சிங்கப்பூர்ல 8 இடங்கள்ல நடக்குது. பதிவுக்கு சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ் .com அல்லது 850-94-123 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: உங்க நானு சொல்லுங்களேன், உங்க தவு வாவு இந்த பிளேட்ல கொஞ்சம் வைங்க. உங்க அப்பஞ்சாலா என்னமோ போலா, எத்தனை சாப்பிட்டேன்னு எனக்கே தெரியல. மைசூர் மாக் பட்டர் மறுபடி கூப்பிடுது, டேக்அவே கிடைக்குமா? வெஜ் லக்ஸாவை காணோம்.
5: ப்ரோ, உங்களை எல்லா கலந்துட்டு பாக்குறேன். இந்த மாப்பிள்ள சொந்தமா பொண்ணு வீடு சொந்தமா?
4: காயத்ரி கேட்டீங்கனாலே எல்லாரும் நம்ம சொந்தம் தான். நீங்களும் சாப்பிடுங்க.
6: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங்.
3: வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 633-9888 மின்னஞ்சல் முகவரி mae@miracop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் miracop.sg/ready-set-go.
7: காலை 10 மணியில் இருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நடுவுல கொஞ்சம் இந்த அங்கத்துக்கு நீங்க தயாரா? சில தேவையான பொருள்களை இப்ப நான் சொல்ல போறேன். ஆனா இந்த பொருள்கள்ல 2 பொருள்களை நான் சொல்ல மாட்டேன், அதுதான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. சரி, முதல்ல இந்த பொருள்களை கேளுங்களே. சின்ன வெங்காயம் 7-8 புடிசா நடுக்கியது, பூண்டு 5-6 பொருள் பூண்டு, சீரகம் அரை கரண்டி, மிளகு அரை கரண்டி, தேங்காய் துருவல் 3-4 மேஜை கரண்டி. அப்படி உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சுன்னா நீங்க போடலாம். உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 தேக்கரண்டி, தண்ணீர் 4-5 கப். இந்த ஒரு உணவு வகையை நீங்க செய்யறதுக்கு 2 பொருள்கள், இன்னும் 2 பொருள்கள் உங்களுக்கு தேவை, அடிப்படையான பொருள்கள். அதை நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. மீண்டும் சொல்றேன், சின்ன வெங்காயம் 7-8 புடிச நறுக்கியது, பூண்டு 5-6 பொருட்கள், சீரகம் அரை தேக்கரண்டி, மிளகு அரை தேக்கரண்டி, தேங்காய் துருவல் 3-4 மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் 1 தேக்கரண்டி, தண்ணீர் 4-5 கப். 2 பொருட்கள் விடுபட்டு விட்டன, அவை என்ன சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப உங்களுக்காக மாதவன் நடித்த ஒரு படத்துல இருந்து பாடல் வந்துகிட்டு இருக்குது. இங்க இவ்வாறு நட்சத்திரமா ஒலியில வலம் வராரு நடிகர் மாதவன். மின்னலை படத்துல இருந்து டிப்பு கொண்டு வரும் பாடல் இதோ.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
2: ஒலியின் வளரும் படைப்பாளர் பயிலரங்கு 2026.
3: வணக்கம், என் பெயர் பிரீஷா. இந்த வானொலி பயிலரங்கில் நான் வானொலியில் எப்படி பேசுவது என்று கற்றுக்கொண்டேன். மேலும் வானொலி செய்திக்காக தகவல்களை சேகரித்து தொகுத்து வழங்குவதை கற்றுக்கொண்டேன். பயிலரங்கில் எனக்கு பிடித்த அங்கம் வானொலி ஒலிபரப்பு அறையில் இருந்து பேசும் அங்கம் ஆகும். அந்த அங்கத்தில் நாங்கள் செய்தி தகவல் சேகரித்து அதை வாசிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த ஆண்டு பயிலரங்கில் அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும்.
4: பயிலரங்குக்கு பதிவு செய்யுங்க. சனிக்கிழமை ஜூன் 27 தேதி காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை 81 ஸ்டார்ஸ் அவென்யூ மிரகாப்பில். ஏர்லி பேர்ட் சலுகை கட்டணம் முடிவடைந்து விட்டது. இப்போது முதல் பதிவு செய்தால் கட்டணம் 150 வெள்ளி, அதோடு 9 வருடக்கான GST கட்டணமும் உண்டு. ஒரு சில இடங்களில் உள்ளன, இப்போதே பதிவு செய்யுங்கள்.
5: பதிவுக்கு இப்போதே செல்லுங்க go.mediaacademy.sg/oli-apw. மேல் விவரங்களுக்கு 633-33-888
4: நடுவுல கொஞ்சம்
6: சாப்பாடு காணும்.
4: நான் கொடுத்த தேவையான பொருள்களை வச்சு கண்டுபிடிங்க. நான் எந்த உணவு வகையை பத்தி பேசிட்டு இருக்கேன், அதுல அடிப்படையான இரண்டு பொருள்களை நான் சொல்லல, அதை நீங்க சொல்லணும்னு சொன்னதுக்கு குரல் பதிவுகள்லாம் வந்து குவிஞ்சிருக்கு.
7: வணக்கம், ஹலிமா திரு பேசுறேன்.
4: சொல்லுங்க திரு.
7: ஒன்னு கடுகு, ஆமா, இன்னொன்னு வெந்தயம்மா.
8: காலை வணக்கம் அலிமா, நான் கோமதி
4: பேசுறேன்.
8: ரெண்டு பொருள்கள் வந்து வெந்தயமும் மசாலா தூளும். நான் நினைக்கிறேன் இது வந்து வெந்தய குழம்பு.
4: குழம்பு பக்கம் திசை திரும்பி விட்டு இல்ல, இது குழம்புக்கான தேவையான பொருள்களே கிடையாது. சரி, பாரம்பரியமா செய்யற முறையில நான் சில தேவையான பொருள்களை சொல்லி இருந்தேன். சில பேர் இப்பதான் வானொலி பக்கமா வந்திருக்கலாம். திரும்ப சொல்றேன், சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, தேங்காய் துருவல், உப்பு, நல்லெண்ணெய், தண்ணீர். ஆனா வேற ஒரு வெர்ஷன் நீங்க செய்ய போறீங்கன்னா தேங்காய் பால், வெல்லம் அல்லது பனை வெல்லத்தை நீங்க சேர்த்து கொள்ளலாம். இது குழம்பு வகையே கிடையாது. சரி, நான் ஒரு குறிப்பு கொடுத்துறேன், இல்லனா பதில்கள் எல்லாமே வெவ்வேறு திசைகள்ல ஓடி போயிட்டு தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால நான் கொஞ்சம் சுருக்கி நேரோ டவுன் பண்ணி உங்களுக்கு குறிப்பு மட்டும் கொடுத்துறேன். இது ஒரு கஞ்சி வகை. சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், மிளகு, தேங்காய் துருவல், உப்பு, நல்லெண்ணெய், தண்ணீர். வேற ஒரு வெர்ஷன்ல நீங்க செய்ய போறீங்கன்னா தேங்காய் பால் மற்றும் வெல்லம் அல்லது பனை வெல்லத்தையும் நீங்க இந்த கஞ்சியில சேர்த்து கொள்ளலாம். எந்த உணவு வகையை பற்றி நான் பேசிட்டு இருக்கேன், அதே நேரத்துல இரண்டு அடிப்படையான பொருட்கள் இதற்கு தேவை. அவை என்ன?

0: ஒரு அமெரிக்கா டாலர் ஒரு வள்ளி 29 காசு, ஒரு யூரோ ஒரு வள்ளி 48 காசு, ஒரு ஸ்டர்லிங் பவுண்ட் ஒரு வள்ளி 70 காசு, ஒரு ஆஸ்திரேலிய டாலர் 90 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வள்ளி 37 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசிய ரிங்கேட் 3 ரிங்கேட் 19 காசு.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: உனக்கு தெரியுமா? நடுவுல கொஞ்சம்
1: அப்பாட காணும்
0: தேர்கள்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க.
2: வணக்கம் மலிமா, வணக்கம். நீங்க கொடுத்த பொருள் எல்லாம் வச்சு பார்த்தா ரெண்டு பொருள் இல்ல. நான் நினைக்கிறேன் கூழ் காய்ச்சிருதோ. சகோதரி அலிமா காலை வணக்கம். ஒன்னு உளுந்து கஞ்சி, ஒன்னு ரவா உப்புமான்னு நினைக்கிறேன்.
3: அலிமா இனிய காலை வணக்கம். அலிமா கேழ்வரகு மாவும் முருங்கைக்கீரையும்

0: ஆனா இவையெல்லாம் சரியான பதில்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லங்க. ஆனா நல்ல முயற்சி. இதுக்கெல்லாம் இடையில ஒரு 50 பதில்கள் வந்திருக்கு. அதுல 3 நேர்கள் நீங்க சரியான பதில குறிப்பிட்டிருக்கீங்க.
1: காலை வணக்கம் ஹலிமா, நான் பிரியா பேசுறேன். நீங்க சொன்ன அந்த பொருள் எல்லாம் கஞ்சின்னா பச்சை பயிறு கஞ்சின்னு நினைக்கிறேன்.
0: ஆமாங்க, இவ்வளவு நேரம் நான் கொடுத்த தேவையான பொருள்கள் பச்சை பயிர் கஞ்சி செய்வதற்காகத்தான். நான் விடுபட்ட 2 பொருள்கள் பச்சை பயிரும் இந்த பச்சரிசி அல்லது வரகு சீரக சம்பா நீங்க பயன்படுத்தலாம். இந்த 2 பொருள்கள் உங்களுக்கு தேவை, குறிப்பா பச்சை பயிறு உங்களுக்கு தேவை. அது இல்லைன்னா உங்களால இந்த பச்சை பயிர் கஞ்சியை செய்யவே முடியாது, இந்த பச்சை பயிர் கஞ்சியாகவும் ஆகாது. சரியான பதிலை கொடுத்த பிரியா மற்றும் 2 நேர்கள் குறிஞ்சி வாயிலாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. தமிழரசன் சுகந்தி, வாழ்த்துக்கள். எனக்கு இந்த பச்சை பயிர் கஞ்சில ரொட்டிய பிச்சு பிச்சு போட்டு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எத்தனை பேர் அந்த மாதிரி செய்யறீங்க? அந்த சுவையே தனி சுவைப்பான். சரி, இந்த பச்சை பயிர் கஞ்சி அப்படின்னு சொல்லும் போது அதுல புரதச்சத்து அதிகமா இருக்குதுங்க. உடல் வளர்ச்சிக்கும் தசைகளின் வலிமைக்கும் தேவையான புரதச்சத்து இந்த கஞ்சியில இருக்குது. குளுக்கோஸ் அளவு, ஆமா, ரத்தத்துல உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் இதய ஆரோக்கியத்துக்கும் இந்த கஞ்சி உதவுதுன்னு சொல்றாங்க. சிற்றுண்டி நீங்க சாப்பிடலாம், எந்த ஒரு நேரத்தில் வேணும்னாலும் இந்த சாப்பாடு சாப்பிடலாம். வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் நிறைந்த ஒரு உணவாக இந்த பச்சை பயிர் கஞ்சி அமையுது.
2: இத்தகவலை வழங்கியோர்
3: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது. மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். சற்று முன்பு உங்களுக்காக அன்பை தேடி சந்தன மலர்கள் படங்களில் இருந்து பாடல்கள் ஒளிபரப்பாயின. நேரம் சரியா 11:53 ஆயிடுச்சுங்க. பழைய பாடல்கள் அங்கம் ஒரு நிறைவை காணுது. உங்களுக்காகவே இந்த அங்கத்தை நிறைவு பாடலா பணக்கார பெண் படத்துல இருந்து TM சவுந்தரராஜன் வாணிஜெயராம் கொண்டு வரும் பாடல் காத்துக்கிட்டு இருக்குது. அதன் பிறகு நண்பகல் 12 மணி செய்திகளை வாசிக்கிறதுக்கு சதக் சார் வந்துருவாரு. அதன் பிறகு உங்களுக்காக ஒரு தமிழ் சார்ந்த கேள்வியை நான் எடுத்து வச்சிருக்கேன். அருமையான ஒரு பாடல், அதுல இருந்து சில பாடல் வரிகளை நான் எடுத்திருக்கேன். அதை தொட்டுதான் கேள்வியும் இருக்க போகுது. தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க. உங்களை செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறேன். இது உங்க ஆனந்தம் ஆரம்பம்.

0: புதுசாக சமைக்க
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: எவ்வளவுதான் ருசியா சமைச்சாலும் எந்த காய்கறிய எந்த பெரட்டல எந்த பொரியல எந்த குழம்போட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும்னு பட்டியல சொல்லவா?
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா.
0: சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு பொரியல், ரசத்துக்கு கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் பொரியல், மோர் குழம்புக்கு வாழைக்காய் பொரியல், கார குழம்புக்கு மசிச்ச கீரை, புளி குழம்புக்கு சேனைக்கிழங்கு பொரியல், பருப்பு கூட்டுக்கு நல்ல காரமான தேங்காய் பூ துவையல சேர்த்து சாப்பிட்டு பாருங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி. உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mirakop.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
3: சிங்கப்பூர் வந்து நாளாச்சு, அம்மா கையால சாப்பிடணும் போல இருக்கு.
4: சாப்பிட்டா போச்சு, மதுரை குமார் மேஸ் இருக்கே அப்படியே அம்மா சமையல் மாதிரியே இருக்கும். பருத்த கோழி, கறி தோசை, பன் புரோட்டா, கோலா உருண்டை, நண்டு ஆம்லெட், கருவாட்டு குழம்பு, மீன் தொக்கு பிரியாணின்னு அத்தனை வகை உணவு.
3: சொல்ற போவே மதுரை ஞாபகம் வருது.
4: அதான் குமார் மேஸ்.
0: இப்போ மதுரை மண் வாசம் நம்ம சிங்கப்பூர்ல ஹலால் சான்றிதழ் பெற்ற குமார் மேஸ். உங்க வீட்டு விசேஷங்களுக்கு அழைங்க 6555-8555.
5: உங்களின் தினசரி செலவுகளில் 20% வரை பணத்தை திரும்ப பெற்று கூடுதல் சேமிப்பை அனுபவியுங்கள். தினசரி பேருந்து மற்றும் ரயில் பயணங்கள், வீடு திரும்பும் பயணம் அல்லது இணைய வழி பொருட்கள் வாங்குதல் என எதுவாக இருந்தாலும் UOB 1 கடன் அட்டை மூலம் ஆண்டிற்கு 2600 வரை சேமிப்பை பெறுங்கள். கிராப் பயணங்கள், ஷாப்பி மற்றும் சிம்பிளி கோ ஆகியவற்றில் 20% வரை பணத்தை திரும்ப பெறலாம். ஷெல் மற்றும் SPC நிலையங்களில் 22.66% வரை எரிபொருள் சேமிப்பையும் பெறுங்கள். தினமும் கூடுதல் பணத்தை திரும்ப பெறுங்கள். உடனே go.uob.com/onecard இணைய பக்கத்தில் பதிவு செய்யுங்கள். தகுதி வரம்புகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை UOB கடன் அட்டையை புதிதாக பெறும் வாடிக்கையாளர்களுக்கு மட்டும். விதிகளும் நிபந்தனைகளும் பொருந்தும்.
6: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். நண்பகல் 12:00. மீடியகாப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. பிரதமர் லாரன்ஸ் வோங் அனைத்துலக சட்டங்களையும் விதிகள் அடிப்படையிலான உலக ஒழுங்கையும் நாடுகள் தொடர்ந்து கட்டிக்காக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அரசியல் கொந்தளிப்பு மிகுந்த நிச்சயமற்ற உலகச் சூழலில் அது மிகவும் முக்கியம் என்றார் அவர். ரஷ்யாவின் கசான் நகரில் ஆசியான் ரஷ்ய உச்சநிலை கூட்டத்தில் பிரதமர் பேசினார். மோதல்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பினரும் நிதானத்தை கடைபிடித்து மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டுமென்று பிரதமர் வோங் கேட்டுக்கொண்டார். அனைத்துலக சட்டத்துக்கு ஏற்ப தீர்வுகளை நாட வேண்டுமென்று ஆசியானின் நிலைப்பாட்டை பிரதமர் வலியுறுத்தினார். உக்ரைன் விவகாரத்தில் சிங்கப்பூரின் நிலைப்பாடு எந்த தரப்புக்கும் ஆதரவானது அல்ல என்பதை பிரதமர் விளக்கினார். நாடுகளின் அரசுரிமை, வட்டார ஒருமைப்பாடு ஆகியவற்றை மதிக்கும் சிங்கப்பூரின் நீண்டகால கொள்கைக்கு ஏற்ப அது அமைந்திருக்கிறது என்று திரு வோங் கூறினார். 2022 பிப்ரவரி மாதம் உக்ரைன் மீது ரஷ்யா போரை தொடங்கியது. அடுத்த சில நாட்களிலேயே ரஷ்யாவுக்கு தடைகளை விதித்த ஒரே ஆசியான் நாடாக சிங்கப்பூர் திகழ்கிறது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தென்கிழக்காசிய நாடுகளுடன் பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் திட்டங்களை அறிவித்திருக்கிறார். கசான் நகரில் ஆசியான் தலைவர்கள் உச்சநிலைக் கூட்டத்தில் அவர் அதனை தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான ஆசியான் தலைமை பொறுப்பை வகிக்கிறது பிலிப்பீன்ஸ். ரஷ்யா ஆசியானுக்கு தொடர்ந்து வழங்கும் ஆதரவுக்கு பிலிப்பீன்ஸ் நன்றி தெரிவித்தது. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு, யுரேசிய பொருளாதார ஒன்றியம் உள்ளிட்ட அனைத்துலக அமைப்புகளுடன் ஆசியான் அதன் தொடர்பை மேம்படுத்துவதை வரவேற்பதாக பிலிப்பீன்ஸ் கூறியது. உச்சநிலைக் கூட்டத்தின் நிறைவில் கூட்டுப் பிரகடனம் வெளியிடப்பட்டது. அனைத்துலகச் சட்டம், ஐக்கிய நாட்டுச் சாசனம் ஆகியவற்றுக்கு ஏற்ப பலதரப்பு உலக ஒழுங்குக்கு அதில் ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் தமது நாட்டுக்கு ரஷ்யா நீண்ட காலத்துக்கு பெட்ரோலும் எண்ணெயும் எரிவாயுவும் வழங்க இணங்கியிருப்பதாக கூறியிருக்கிறார். அதன் பொருட்டு ரஷ்யாவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். குறுகிய கால ஒப்பந்தங்களை சார்ந்திருப்பதை குறைத்து மலேசியாவின் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்த நீண்டகால ஒப்பந்தம் உதவும் என்றார் திரு அன்வார். ஈரான் போரால் எரிபொருள் விலை உயர்ந்தது. அதை சமாளிக்க ஆசியான் நாடுகள் சில ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்துள்ளன அல்லது அதை வாங்க ஆர்வம் காட்டியிருக்கின்றன. ஈரானின் உச்சத்தலைவர் முஸ்தபா கமேனி வருங்காலத்தில் அமெரிக்காவுடன் நடத்தப்படவுள்ள நேரடி பேச்சு எதிரியின் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வதாக பொருள் தராது என்று கூறியிருக்கிறார். ஈரானிய துறைமுகங்களில் அமெரிக்கா தனது முற்றுகையை விலக்கியதால் கப்பல் போக்குவரத்து சீராக தொடங்குகிறது. அமெரிக்க ஈரான் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் அதற்கு வழியமைத்தது. அந்த ஒப்பந்தம் குறித்து தமக்கு மாற்று கருத்து இருந்ததாக திரு கமேனி கூறினார். ஈரான் அமெரிக்க அதிபர்கள் இருதரப்பு இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பிறகு திரு கமேனி முதன்முறை அதுபற்றி கருத்துரைத்திருக்கிறார். ஹொர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து மெல்ல மெல்ல வழக்கு நிலைக்கு திரும்பும் என்று ஈரான் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இடைக்கால ஒப்பந்தத்தின்படி ஈரான் 2 மாதம் சுங்கக் கட்டணம் இல்லாமல் கப்பல்களை அனுமதிக்க வேண்டும். அதன் பிறகு சுங்கக் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று ஈரான் ஏற்கனவே அறிவித்துவிட்டது. ஒமான் வளைகுடாவுக்கு அப்பால் கொல்லப்பட்ட இந்திய மாலுமிகளுக்கு அவர்களின் குடும்பத்தினர் இறுதிச் சடங்கு நடத்தியிருக்கின்றனர். அமெரிக்காவின் தாக்குதலில் அந்த மாலுமிகள் மாண்டனர். ஈரானிய துறைமுகத்தில் தமது முற்றுகை மீறிச் சென்றதால் கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா சொன்னது. மாலுமிகள் கொல்லப்பட்டது இந்தியாவில் பரவலான கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்திய அமெரிக்க அரசாங்கங்கள் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இந்திய மாலுமிகள் சங்கம் வலியுறுத்துகிறது. இந்திய அரசாங்கம் அமெரிக்காவிடம் அதன் கடுமையான ஆட்சேபத்தை முன்வைத்திருக்கிறது. பிரான்சில் G7 உச்சநிலை கூட்டத்திற்கிடையே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அமெரிக்க அதிபரை சந்தித்தபோது மாலுமிகளின் பாதுகாப்பை வலியுறுத்தினார். விளையாட்டு உலகக்கிண்ண கால்பந்து. தென்கொரியாவை வீழ்த்திய மெக்சிகோ நாக் அவுட் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறது. போட்டியின் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் முதல் நாடு மெக்சிகோ. ஏ பிரிவில் தென்கொரியாவுக்கு எதிராக சொந்த மண்ணில் களமிறங்கிய மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கனடாவும் கத்தாரும் மோதிய ஆட்டம் 6-0 என்ற கோல் கணக்கில் வென்றது கனடா. உலகக்கிண்ண ஆட்டத்தில் கனடாவின் முதல் வெற்றி. ஜொனத்தன் டேவிட் 3 கோல்களை புகுத்தி ஹாட்ரிக் சாதனை படைத்தார். ஆட்டத்தின் போது கனடாவின் இஸ்மாயில் கோனுக்கு கடுமையான காயம் ஏற்பட்டது. காயம் ஏற்படுத்திய கத்தாரின் அசிம் மரிபோ சிவப்பு அட்டை காட்டப்பட்டார். 34வது நிமிடத்தில் அந்த சிவப்பு அட்டைக்கு பிறகு கத்தார் அணியில் 10 வீரர்களே எஞ்சியிருந்தனர். 53வது நிமிடத்தில் கத்தாரின் ஹமாம் அகமதுக்கு சிவப்பு அட்டை. 9 வீரர்களோடு ஆடியது கத்தார். 6-0 என்ற கோல் கணக்கில் ஏற்பட்ட தோல்வி கத்தாரின் கனவை கலைத்து போட்டிருக்கிறது. செக் குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் சந்தித்த ஆட்டம் 1-1 எனும் கோல் கணக்கில் சமநிலையில் முடிந்தது. 6வது நிமிடத்தில் செக் குடியரசு முதல் கோலை போட்டது. முதல் பாதியில் தென்னாப்பிரிக்கா கோல் எதுவும் போடவில்லை. ஆட்டத்தின் 83வது நிமிடத்தில் கிடைத்த பெனால்டி வாய்ப்பின் மூலம் தென்னாப்பிரிக்கா ஆட்டத்தை சமப்படுத்தியது. செக் குடியரசு அடுத்து மெக்சிகோவை எதிர்த்து களமிறங்கும். தென்னாப்பிரிக்கா தென்கொரியாவுக்கு எதிராக விளையாடும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை பிற்பகல் 1 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: கவிதா, எங்க கல்யாண படத்தை பார்த்து என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்?
2: நீங்களும் அங்கிளும் 20 வருஷமா அதே மாதிரி இருக்கீங்களே, அதுதான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: அதுக்கு காரணம் குட்டே பியூட்டி பார்லர். கல்யாணம் ஆன நாள்ல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் எங்க அழக பராமரிக்க குட்டே பியூட்டி பார்லருக்கு தான் போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட்டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட்டே பியூட்டி பார்லர், சிராங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212122. வாரத்தில் 7 நாட்களும்.
4: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? உங்கள் வாடிக்கையாளர்களை மின்னிலக்கம், சமூக ஊடகம், வெளிப்புற திரைகள், தொலைக்காட்சி, வானொலி வழி சென்றடையலாம். உங்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த மலிவான விலையில் சிறந்த இயக்கங்களின் வழி 95 விழுக்காட்டு சிங்கப்பூர்களை சென்றடையலாம். அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333 9888. மின்னஞ்சல் முகவரி mirakop.com.sg. மேல் விவரங்களுக்கு செல்லுங்கள் mirakop.sg/ready-set-go.
5: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

பாடல்கள் எல்லாமே உங்க செவிகளுக்கு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. முழுமையா கேட்கணும்னா என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து வானொலி பக்கமா நீங்க இணைஞ்சிருக்கணும். தமிழ் சார்ந்த ஒரு கேள்வியும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அந்த கேள்வியை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் கேட்க போறேன். தொடர்ந்து கேட்டுக்கிட்டே வாங்க. இப்ப உங்களுக்காக பகவதி படத்தில் இருந்த டிம்மி சாதனா சார்கும் கொண்டு வரும் பாடல் இதோ.

0: சுகாதார விழா 2026
1: மீண்டும் வந்துவிட்டது.
0: இந்து அறக்கட்டளை வாரியமும் மீடியா வசந்தமும் 1968 இணைந்து வழங்கும் சுகாதார விழா 2026
1: ஞாயிற்றுக்கிழமை ஜூலை 19 காலை 8:30 முதல் பிற்பகல் 12:30 வரை பிஜிபி மண்டபத்தில்
2: கண், காது, வாய் பரிசோதனை, ரத்த அழுத்த பரிசோதனை, நீரிழிவு பரிசோதனை போன்ற பரிசோதனைகளோடு
3: நீரிழிவு உள்ளோருக்கான கால் பராமரிப்பு, மூத்தோர் விழுவதை தவிர்ப்பதற்கான வழிமுறைகள், மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு, சிந்தனை ஆற்றல் மற்றும் மனநலம் சார்ந்த ஆலோசனைகளும் வழங்கப்படும்.
0: முற்றிலும் இலவசம், இலவச பரிசு பைகளும் உண்டு.
2: இப்போதே முன்பதிவுக்கு செல்லுங்கள் registration.heb.org.sg.
0: சுகாதார விழா 2026.

0: படத்துல இருந்து ரஞ்சித் கொண்டு வந்த பாடலை கேட்டோம். இப்ப
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: சாங்கியை நோக்கி செல்லும் PRE தாம்சன் ரோட்டுக்கு பிறகு விபத்து, இதனால் லோனி ரோட் வரைக்கும் போக்குவரத்து நெரிசலா காணப்படுதுங்க. SLE நோக்கி செல்லும் TPE டெம்பனிஸ் அவென்யூ 7 பிறகும் ஒரு விபத்து. குயின்ஸ்வே நோக்கி செல்லும் ஆடம் ரோட் ஃபேரோ ஃபிளை ஓவரிலும் ஒரு விபத்து, அங்கு நீங்க முதலாம் இரண்டாம் தடங்களை தவிர்த்திடணும். CTA நோக்கி செல்லும் SLE அப்ப தாம்சன் ரோட்டுக்கு பிறகு தடை ஒன்று ஏற்பட்டிருக்கு, மூன்றாம் தடத்தை தவிர்த்திருங்க.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.
3: நல்ல காஃபின்னு நினைச்சாலே அது நரசூஸ் காஃபி தான். எங்க தாத்தா அப்பா இப்போ நாங்களும் விரும்பி குடிக்கிறது நரசூஸ் காஃபி தான். உண்மையான காஃபியின் சுவை. மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
4: அப்பா ரவியும் நானும் எங்களுடைய முதல் வீடியோ வீட்டை வாங்குறதுக்கு விண்ணப்பிக்கலாம் இருக்கோம்.
5: நல்ல விஷயம் தானே. எந்த இடத்துல வீடு வாங்கலாம்னு இருக்கீங்க?
4: நகரத்துல, அதுவும் வேலை இடத்துக்கு பக்கத்திலேயே வாங்கலாம்னு இருக்கோம். MRT நிலையத்துக்கு பக்கத்துல நல்ல வசதிகளோட இருந்தா நல்லா இருக்கும்.
5: அப்படிப்பட்ட இடங்கள்ல வீட்டு விலை அதிகமா இருக்குமே.
4: இப்படிப்பட்ட வீடியோ வீடுகளுக்கு சந்தை தள்ளுபடிகள் இருக்கிறதால மறு விற்பனை வீட்டை விட குறைவான விலையிலேயே வாங்கலாம். அதோட நகரத்தின் மைய பகுதியில பிரைம் அல்லது பிளஸ் வீடுகளை வாங்கும் போது எங்களுக்கு கூடுதல் நிதி உதவிகளும் கிடைக்கும்.
5: நிதி உதவி கிடைச்சாலும் இதனால இன்னும் சில பொருளாதார சுமைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. உங்களால சமாளிக்க முடியுமா?
4: கவலைப்படாதீங்கப்பா. சந்தை தள்ளுபடிகளையும் கூடுதல் நிதி உதவிகளையும் தவிர எங்களை போன்ற முதல் முறை வீட்டு வீடுகளை வாங்கும் தம்பதிகளுக்கு 120,000 வெள்ளி வரை வீட்டு மானியங்களையும் வழங்குறாங்க. எங்க கிட்ட சேமிப்போ CPF பங்களிப்பு இருக்கிறதால மாதந்தோறும் செலுத்த வேண்டிய தொகைகளை எங்களால எளிதாக நிர்வகிக்க முடியும்.
5: நிறைய தகவல்களை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
4: விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன்ப்பா. உங்களுக்கு செய்தி தெரியுமா?

மெடிகாப் நிலையங்களையும் வலையொலிகளையும் மீலிசன் வழி கேட்டு உங்கள் உடல் ஆரோக்கியம் அழகு பராமரிப்பு போன்ற செலவில் பெரிய தொகையை சேமிக்கலாம். ஜூன் 30ஆம் தேதி வரை மட்டும்தான். மேல் விவரங்களுக்கு மீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள் அல்லது செல்லுங்கள் meelison.sg. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம். நல்ல ஒரு தமிழ் வார்த்தை. இந்த வார்த்தைய பாடல்கள்லயும் நம்ம கேட்டுக்கலாம். குறிப்பா இந்த பாடல் வரியில இடம்பெற்றிருக்கும். ஆனா அந்த பாடல் வரிய நான் ஒளிபரப்புறதுக்கு முன்னால இந்த வார்த்தைய நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? நுந்தை, நூ இந்தை, நுந்தை. அப்படின்னா என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு வாட்ஸ்அப் செய்யுங்க 9678889688. இந்த வார்த்தை கொண்ட அந்த பாடல் வரிய பிறகு நான் ஒளிபரப்புறேன். முதல்ல நுந்தைக்கான அர்த்தம் என்னன்னு சொல்லுங்க.

நல்ல ஒரு தமிழ் வார்த்தை. இப்ப இந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறது கிடையாது, புழக்கத்துல இல்லாம இருந்தாலும் இப்படி ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். நுந்தை. நுந்தைக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டிருந்தேன். எஸ் லக்ஷ்மி அவங்க குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காங்க பிடோக்ல இருந்து. நுந்தைனா ஹலிமா கவலை அப்படியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. நல்ல முயற்சி. ஆனா இல்ல லக்ஷ்மி, கிடையாது. நுந்தைய இந்த பாடல் வரியில பயன்படுத்திருக்காங்க, கேளுங்களேன்.

எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னு ஒரு பாடல் வரி இந்த பாடல்ல இடம்பெற்றிருக்கும். சகா படத்துல இருந்து இடம்பெற்ற ஒரு பாடல். யோசிச்சு பாருங்க, நுந்தைனா என்ன?

0: சிந்தாயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, சேர்க்கை நிறங்களும் இல்ல, சேர்க்கை சுவையூட்டிதலும் இல்ல.
1: அப்பா, நம் முதல் நடை முதல் வாழ்க்கையின் ஒவ்வொரு படியிலும் நம்மோடு நடந்தவர், அவரின் அன்புக்கு நன்றி சொல்ல இந்த தந்தையர் தினத்தை இஸ்டாராவுடன் கொண்டாடுங்கள். இஸ்டாரா தந்தையர் தின சிறப்பு சலுகை, இப்போது முதல் ஜூன் 30 வரை அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. பழைய தங்க நகைகளை எவ்வித கழிவும் இல்லாமல் புதிய நகைகளாக மாற்றிக்கொள்ளலாம். வைரங்களுக்கு 25 விழுக்காடு தள்ளுபடி. பெரும்பாலான வங்கிகளின் கடன் அட்டை தவணை வசதிகளுக்கு சேவை கட்டணம் கிடையாது. அனைத்து தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கு கிராமுக்கு 4 வெள்ளி தள்ளுபடி. இஸ்டாரா ஜுவல்லரி.
2: உங்கள் வாடிக்கையாளர்கள் எல்லா இடங்களிலும் உள்ளனர். கை தொலைபேசி பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டு உள்ளனர். நீங்கள் எப்படி? அனைத்தும் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு ஆயத்தமாகுங்கள். எங்களுடன் கலந்துரையாட அழையுங்கள். 6333-9888 மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. மெயில் விவரங்களுக்கு செல்லுங்கள் mediacorp.sg/ready-set-go.
3: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: எந்தையும் நுந்தையும் எம்மூரை கேளீர் இந்த பாடல் வரியில இடம்பெற்ற நுந்தைக்கான அர்த்தம் என்ன?
1: வணக்கம் அலிமா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
1: நுந்தாய் வந்து பொருள் வந்து தந்தை.
2: வணக்கம் ஹலிமா அஸ்மான் அவர்களே, நான் ராதாகிருஷ்ணன் நாயுடு பீசாண்ட இருக்கிறேன். நீங்கள் கேட்ட அந்த கேள்வியை நொந்தை என்றால் என்ன? நொந்தை என்றால் தந்தை அல்லது தந்தை உறவு.
3: வணக்கம் ஹலிமா, நான் மீனா எம்பியன்மாஸ் ஜிபிலிருந்து அழைக்கிறேன். நீங்க தற்சமயம் கேட்ட அந்த தமிழ் அர்த்தம் வந்து நொந்தை என்றால் உன் தந்தை.
0: மற்ற நேர்கள் குறிஞ்சிதி வாயிலா ஷேரன், சுமதி, சுந்தரம், சங்கரி, லைதா, ஜோயி, சகாயமூர்த்தி, தீனா, திவ்யா, கே துளசி, கேரோலின், யாஸ்மின் திருவிழா டிரைவ்ல இருந்து, ராதாகுமாரி, இந்திரா, கார்த்திக் மலேசியாவில இருந்து, நரேன், மங்களம், பிரேமா, வெற்றிவேல், பாண்டியன், நீங்க எல்லாருமே சொன்ன பதில் நுந்தை என்றால் உன் தந்தை. என் தந்தை கிடையாது, உன் தந்தை தான் சரியான அர்த்தம். சகா படத்துல இடம்பெற்ற யாயும் யாயும் பாடல்ல இந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம். நுந்தை இந்த பிரபலமான தமிழ் பாடல் நீங்க பாத்தீங்கன்னா யாயும் யாயும், இது எட்டு தொகை. சரி, எட்டு தொகை நான் என்னன்னு சொல்லிடுறேன். 8 anthologies, எட்டு நூல்களின் ஒரு தொகுப்பு தான் இந்த எட்டு தொகை. இது சங்க இலக்கியங்கள்ல ஒன்று. இதுல அடங்கிய ஒவ்வொரு நூலும் பலரால பல காலகட்டங்களில் எழுதப்பட்டு அதன் பிறகு ஒன்று சேர்த்து ஒரு தொகுப்பா வெளியிட்டு இருக்காங்க இந்த எட்டு தொகைய. இந்த யாயும் யாயும் பாடல் இது எட்டு தொகை நூல்கள்ல ஒன்றான குறுந்தொகையின் 40th பாடலாகும். ஆமாங்க, சங்க காலத்துல செம்புல பெயல் நீரார்னு ஒருத்தர் இருந்தாரு, ஒரு புலவர் இருந்தாரு. அவர் இயற்றிய பாடல் தான் இந்த யாயும் யாயும் பாடல். இந்த பாடல்லையே நிறைய அருமையான தமிழ் வார்த்தைகள் இருக்கின்றன. நுந்தை, நான் சொன்னது போல, நீங்க சொன்னது போல, உன்னுடைய தந்தை. ஆக முதல் பாடல் வரியிலேயே யாயும் யாயும் யாராகியரோ அப்படின்னு கேக்குறாங்க. என் தாயும் உன் தாயும் யார் யாரோ அப்படின்னு பொருள்படுது. இரண்டாவது வரி, எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர் அப்படின்னா உன் தந்தையும் என் தந்தையும் எந்த ஒரு உறவிலும் இல்லை. மூன்றாவது வரி, யானும் நீயும் எவ்வழி எறிந்தோம், நீயும் நானும் முன்பின் அறியாதவர்கள். செம்புல பெயல் நீர் போல் அன்புடி நெஞ்சம்தான் கலந்தனவே. செம்மண்ணுல மழை நீர் கலந்தா என்ன ஆகும்? இரண்டுமே பின்னி பிணைந்து இணைந்திரும் இல்லையா? அதே போலதான் இவங்களுடைய காதல் அப்படின்னு சொல்ல வராங்க. நம்முடைய நெஞ்சங்கள் ஒன்றாகி விட்டன, கலந்து விட்டன. ஒரே ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சு நான்கு பாடல் வரிகளின் அர்த்தங்களை நான் சொல்லிட்டேன். சற்று முன்பு இந்த பாடல் நான் முழுமையாகவும் ஒளிபரப்பியிருந்தேன். கேட்டு மகிழ்ந்திருப்பேன்னு நம்புறேன்.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சரன் ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியிலே வளமை போல் இன்றும் ஒலிக்க வருவது நாதீஸ்வர தவிலிசை.

ஓய்ந்தது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சிருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி. வணக்கம் தமிழடியிலே இன்றைய அதிகாலை பொழுதிலே தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதல்ல விநாயகர் துதியாக பிரபாகர் குழுவினர் பாடிய

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது பிரபாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிரப்பான வணக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி கிறிஸ்தவ கீதமாக அல்வின் தோமஸ் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ஏ கே எஸ் ரியாஸ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது ஐயப்பன் புகழ் மாலையுடன் கீர்த்தி குழுவினர்.

கேட்டது ஐயப்பன் போல் மாலையாக கீர்த்தி குழுவினர் பாட கேட்டீர்கள். தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக ஸ்டீபன் அருள்ராஜ் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது ஸ்டீபன் அருள்ராஜ் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலைகள் வரிசையில். இனி இஸ்லாமிய கீதமாக சுவர்ணலதா குழுவினர் பாடிய

இஸ்லாமியகீத மாக்க நீங்கள் கேட்டது சுவர்ணலதா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியில் தொடர்கின்றது. ஐயப்பன் புகழ் மாலையாக டென்மார்க்கிலிருந்து அயச்சரன் சேகர் பாடிய

கேட்டது ஐயப்பன் தோல் மாலையாக டென்மார்க்கிலிருந்து ஐஸ்வரன் சேகர் பாடியதை கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமலர்கள் வரிசையில் தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக டேவிட் குழந்தைநாதன் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது டேவிட் குழந்தைநாதன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாக்கும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒளிபரப்பான வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகளோடு இணைந்திருக்கிறீர்கள். பக்தி பாமாலையின் நிறைவாக கிருஷ்ண கானமாக திலீப் குழுவினர் பாடியது.

பிரசன காணமாக நீங்கள் கேட்ட திலீப் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழொலியில் ஒலித்த காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

0: நற்சிந்தனை நேரம் புலந்து மலர்ந்திருக்கும் இந்த காலை பொழுது எல்லோருக்கும் நல்ல பொழுதாக அமைய வேண்டி நற்சிந்தனைக்குள் செல்லலாம். அந்த வகையில் நற்சிந்தனைக்காக வந்திருக்கும் முதலாவது நேயரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: காலை வணக்கம் கேமா, யோசனி குணராஜாக வைக்கிறேன்.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: நம்பி உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் காலை வணக்கம் கூறிக்கொண்டு திருக்குறள் மூலமும் முறையும் 121 அதிகாரம் நினைந்தவர் புலம்பல். உள்ளினும் தீரா பெருமகள் செய்தல் பெருமகள் செய்தலால் கள்ளினும் காமம் இது. குடிக்கும் போது மட்டும் இன்பத்தை தரும் கள்ளை விட நினைத்தாலே இன்பம் பயக்கவல்ல காமம் தனித்திறப்பு வாய்ந்தது. இணைத்து ஒன்று இனிதேகான் காமந்தான் வீழ்வார் நினைப்ப வருவது ஒன்று இல். தாம் விரும்புகின்ற காதலரை நினைத்தாலும் பிரிவு துன்பம் இல்லாமல் போகின்றது. அதனால் காமம் எவ்வளவாயினும் இனிமையானது. நினைப்பவர் போன்று நினையார்கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். தும்மல் வருவது போல் இருந்து வராமல் அடங்கி விடுகின்றது. என் காதலர் என்ன நினைப்பவர் போல் இருந்து நினையாமல் விடுகின்றாரோ? யாமும் உலேம் கொல் அவர் நெஞ்சத்து எம் நெஞ்சத்து ஓ உளரே அவர். என் உள்ளத்தில் என் காதலர் என்றும் இருந்து வருகிறார். அவ்வாறே நானும் அவர் உள்ளத்தில் இடம் பெற்றிருக்கிறேனா? தன் நெஞ்சத்து எம்மை கடிகொண்டார் நானார் கொல் என் நெஞ்ச எம் நெஞ்சத்து ஓவா வரல். தம்முடைய நெஞ்சில் எம்மை வரவிடாது காவல் கொண்ட காதலர் எம்முடைய நெஞ்சில் தாம் ஓயாமல் வருவதை பற்றி நாண மாட்டாரோ? மற்ற யான் என் உளையன் மன்னோ அவரோ அவரோடு யான் உற்றனால் உள்ள உளையன். காதலருடன் கூடி கழித்த நாட்களை நினைத்து உயிர் வாழ்கின்றேன். அது இல்லையே என்னால் எவ்விதம் உயிர் வாழ முடியும்? மறப்பின் எவன் ஆவான் நன்கொள் மறப்பு அறியேன் உள்ளினும் உள்ளம் சுடும். காதலரை நினைத்து கொண்டிருக்கும் போதே பிரிவு தீரம் உள்ளத்தில் இருக்கின்றது. அவரை மறந்திருந்தால் என்ன துயரம் நேர்ந்திருக்குமோ? எனத்து நினைப்பினும் காயார் அனைத்து அன்போ காதலர் செய்யும் சிறப்பு. காதலரை எவ்வளவு அதிகமாக நினைத்தாலும் அவர் என்மையை கோபித்துக் கொள்ள மாட்டார். நம் காதலர் நமக்கு செய்யும் சிறந்த உதவியே அதுதான். விழியுமென் இன்னுயிர் வேறு அல்லர் வேறு அல்லம் என்பார் அழியின்மை ஆற்ற நினைந்து. நாம் இருவரும் உண்டு என்று சொல்லும் அவர் இப்போது அன்பில்லாமல் இருப்பதை நினைத்து என் உயிர் அழுகின்றதே. விடா அது சென்றாரே கண்ணினால் காணப்படா அதிவாளி மதி. என்னோடு வாழ்ந்து வந்த காதலர் பிரிந்து சென்று விட்டார். மதியே சந்திரனே, அவரை தேடிக்கான உதவியாக நீ மறையாது ஒளி வீசிக்கொண்டு இருப்பாயாக. பதியையும் வெந்த பண்புடைமை அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம் துதி செய்ய ஆனன சுந்தர வல்லி துணை ரவி. பதிசயமானது அவசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக வந்தோ பாமபாகத்தை வவ்வியதே. மண்ணுலகத்தில் பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எழுதின் முற்றுரன் கணுதல் உடையதோர் களிற்றின் மாமுகம் பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். திருச்சி சம்பரம். நன்றி வணக்கம் கீமா.
0: நன்றி நன்றி வணக்கம்.
1: நன்றி.
0: நீங்கள் இணைத்திருப்பது அடி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
2: நேற்றைய மிகுதி தருகிறேன். இந்த 6 வாசமும் 48 நாட்களாக மொத்தம் 288 நாட்கள் வைக்கப்படும். இப்போது ரத்தினங்கள் பொற்காசுகள் புலித்தோல் எல்லாம் சாத்தியமில்லை என்பதால் ஜலவாசம் தானிய வாசத்தோடு முடித்துக் கொள்ளப்படுகிறது. எனினும் தானிய வாசத்திலும் நவதானியத்தோடு பொற்காசுகளும் நவரத்தினமும் இயன்ற அளவு சேர்க்கப்படுகிறது. சரி, ஏன் இந்த தானிய வாசம் என்றுதானே கேட்கிறீர்கள். நீரில் ஊறி ஏதாவது ஓட்டை விரிசல் இருந்தால் காட்டும் ஜலவாசம் தாண்டியும், ஏதேனும் குற்றம் குறை சிலையில் இருந்தால் அதை தானிய வாசம் சுட்டி காட்டிவிடும். தானிய நவதானியத்திலிருந்து வெளியாகும் வெவ்வேறு விதமான வெப்பநிலையை வெப்பநிலை சிலையை தாக்கும். 48 நாட்கள் இந்த வெப்பத்தில் இருக்கும் சிலையில் ஏதேனும் வலிமையற்ற பகுதிகள் இருந்தால் அவை உடைந்துவிடும். தேரை போன்ற பாதிப்பு கொண்ட சிலை என்றால் அந்த வாசத்தில் உடைந்த சிலையின் குற்றத்தை காட்டி கொடுத்துவிடும். அதாவது ஜலவாசம் தானிய வாசத்தில் சிலைகளின் குற்றம் குறைகள் தெரிந்துவிடும். அதே போலத்தான் கிருஷ்ண வாசத்தில் நவக்கிரகங்களின் அம்சமான நவரத்னங்களின் குணங்களை சிலைகள் பெறும். அதே போல தன வஸ்திர சயன வாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வ அதிர்வினை பெற்று விளங்கும். ஆறு மண்டல வாசகம் முடிந்து தயாராகும் தெய்வ சிலைகளின் கண்கள் பிரதிஷ்டை செய்ய போகும் இரண்டு நாளுக்கு முன்னர் தான் திறக்கப்படும் என்றேன். இன்றும் தெய்வ சிலைகள் வடிக்கப்பட்ட பின்னர் அவை ஒரு நாளில் ஜலவாசம் தானியவாசம் என்னும் அறிவியல் முறையிலான ஐதீகப்படி வைத்து குளிர் உஷ்ணம் இவற்றால் பாதிக்கப்படாத நிலையை சிலைகளுக்கு கொண்டு வருவார்கள். இதனால் அப்பளுக்கு இல்லாத முழுமையான சிலை உருவாகிறது. அதன் பிறகு ஏழு நாட்கள் வரை புஷ்பாதி வாசத்தில் சிலையை வைக்கின்றார்கள். பல்வேறு விதமான நறுமண மலர்களை சிலை இருக்கும் போது இந்த சிலைக்கு வாசம் மட்டுமில்லாது மலர்களின் சத்து ஊறி இந்த சிலைகள் மூலிகை சத்தினை பெறுகிறது. புஷ்பாதி வாசத்துக்கு பிறகு கண்கள் திறக்கும் நிகழ்வுக்கு முன்னாக அந்த தெய்வ சிலையை சயனாதி வாசத்தில் வைக்கப்படுகிறது. நல்ல மஞ்சத்தில் தலையணை உள்ளிட்ட வசதிகளோடு கிழக்கை பார்த்து கடவுள் சிலையை வைத்து விடுகிறார்கள். இந்த வாசத்தில் சிலையின் கிடைமட்ட வடிவம் சோதிக்கப்படுகிறது. இத்தனைக்கும் பிறகுதான் கண் திறக்கும் புனித நிகழ்ச்சி நடக்கிறது. தகுந்த பூசைக்கு பிறகு தலைமை ஸ்தவதியால் தங்க ஊசி கொண்டு கண்ணில் மெல்லிய கீறலால் கருவிழி திறக்கப்படுகிறது. அதன் பிறகே இந்த தெய்வ சிலைக்கு முழுமையான அழகு வருகிறது. பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது தொடர்ந்து நடந்த யாகசாலை பூஜையின் போது வைக்கப்பட்ட புனித நீர் காப்பு கயிறு போன்ற பல்வேறு புனித பொருட்களால் சுவாமிக்கு தெய்வீக தன்மை ஊட்டப்படுகிறது. ஸ்பரிச சுவாதி என்னும் இந்த கடைசி வாசத்தில் சுவாமியின் நவத்துவாரங்களுக்கான மந்திரம் ஓதப்பட்டு மின்காந்த சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த சிலைக்கு அளிக்கப்பட்டு முழுமையான கடவுளாக மாறி அமைக்கப்படுகிறது. இந்த காரியத்தை கருவறையில் பிரதான ஆசாரியார் செய்து வைப்பார். கல்லிலிருந்து வடிக்கப்பட்ட சிலை இவ்வாறு பல்வேறு அறிவியல் ஆன்மீக வழிமுறைகளின்படிதான் அருள்மிக்க கடவுளாக மாறுகிறது என்றார். கல்லை வடித்து பொதுவில் வைத்தால் இது அது சிலை. அதுவே இத்தனை இத்தனை புனித வழிகளால் மேம்படுத்தப்பட்டால் தான் அது நாம் வணங்கும் கடவுளாக மாறுகிறது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நற்பொழுதாக அமையவரையும் நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் கேமா.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தினைக்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
3: இனிமையான காலை வணக்கம் சகோதரி கேமா. நல்ல மீட்டமோட பாலன்
0: உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
3: நன்றி சகோதரி. கலை ஒருவர் ராஜா உட்பட நீங்க எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
3: நன்றி சகோதரி. மீண்டும் ஒரு புதிய நாளை காணத்த அந்த தேவகுமாரனுக்கு இறுதியை நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அன்பான ராஜான குடும்பம் உட்பட அனைத்து உறவு குடும்பத்தினருக்கும் உயிர் திறந்த ஜேசு கிருஷ்ணனுடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜேசு கிருஷ்ணாமத்தை எடுத்துக்கொண்டு சோதரி பரிசுத்த வேதாகமம் புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காடுத சுவிசேஷம் 9 இறை வார்த்தைகள் 20-30 முடிய கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோதனம். அப்பொழுது இயேசு நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பேதுரு பிரதியுத்தரமாக நீர் தேவனுடைய கிறிஸ்து என்றான். இது நேற்று வரை. அப்பொழுது அவர்களுக்கு இயேசு கூறியதாவது இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு உறுதியாய் கட்டளையிட்டார். மேலும் தேவகுமாரன் பல பாடுகள் படவும் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் ஆகாதவர் என்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3 உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்று சொன்னார். பின்பு இயேசு எல்லோரையும் நோக்கி ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை இரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். எந்நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை இரட்சித்து கொள்ளுவான். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து தேவகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யத்தை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தையின் இந்த மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகிறதற்கு இயேசு ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாக பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு இயேசுவுடனே சம்பாஷணை பண்ணி இயேசு எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். கத்தர் தாமே டிஆர்டி என்றும் ஆசீர்வதி வளர்த்துவார். சகோதரி நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
4: வணக்கம் கேமா, ஏமலிருந்து பொங்கியூர் ராஜா.
0: ஆமாம், உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
4: நாங்களும் நலமா இருக்கிறோம், நீங்களும் நலமா இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு திருநாளுடைய சிவனை போற்றி என்னாண்டவருக்கும் இறைவா போற்றி இன்புமே சொல்க எல்லோரும் இன்பிற்று வாழ்க இறை ஆட்சியுடன் எல்லாமே இறைவன் விட்ட வழி என வாழ்வோம். வாழும் வாழ்க்கையில் பொறுமை மிக மிக அவசியம். அன்பு நிறைந்த தூய உள்ளத்தில் எப்போதும் இறையருள் சுழந்து கொண்டே இருக்கும். இறைவனோடு ஒன்றித்து வாழும் போது இளமையில் சோதனை வேதனை துன்பம் தந்தாலும் முதுமையில் நம்மை செயல்பாடுகளை அறிந்து இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவனை நல்வழி நடத்தி செல்வார். தற்பெருமை கொள்ளக்கூடாது. தீய எண்ணங்கள் மனதில் இருந்து விலக்கிவிட்டு நல்ல எண்ணங்களை நினைத்து செயல்படவும் வேண்டும். ஆணவம் அகம்பாவம் இருமாப்பு இவையாவும் எந்த நன்மையும் வரப்போறதும் இல்லை. எல்லாம் இறைவன் செயல் என்பதை ஒருபோதும் மறக்கக்கூடாது. இன்று வரைக்கும் நம்மை இறைவன் தான் காப்பாற்றி கொண்டு இருக்கின்றான், நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றான். இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவன் அனைத்தையும் அறிவான். இறைவனை முழுமையாக அர்ப்பணிப்பது சுலபமான காரியம் இல்லை. நம் செயல்பாடுகள் சரியாயிருந்தால் இறைவன் கைவிட மாட்டான். இறை நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். வாழ்க்கை என்னும் வரமுறைக்கில் வாழும்போதுதான் ஒற்றுமை அமைதி பொறுமையோடும் கலை கலாச்சாரத்தோடும் இறைபக்தியோடும் வாழும்போதுதான் இறையாசுடன் வாழலாம். அதிக ஆணவம் கொண்டால் இறைவன் அழித்து விடுவான். அதிக கோபம் கொண்டால் இறைவன் அழித்து விடுவான். அதிக ஆசைப்பட்டாலும் அழித்து விடுவான். அதையெல்லாம் நாம்கள் நினைவு கொண்டு அதிக ஆசை இருந்தாலும் அதை இறைவன் நிறைவேற்றி வைப்பான். நம் செயல்பாடுகளை அறிந்து வாழ்க்கை ஒரு போராட்டம்தான், போராடித்தான் வாழ வேண்டும். நம் குறைகளை சரி செய்து கொண்டு வாழும் போதும் மற்றவர்களை குறை சொல்லி வாழ்வதும் மற்றவர் குடும்பத்தில் போய் தலையிடுவதும் இறைவன் விடமாட்டான். இறைவன் பார்க்க வேண்டிய வேலையை நாங்கள் பார்க்கக்கூடாது. எது எங்கேயோ வைக்க வேண்டும் என்பதை இறைவன் தான் முடிவு செய்வான். இறைவன் இன்றைய கால சூழ்நிலையில் அறிந்தால் உண்மை யதார்த்தம் விளங்கிவிடும். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வந்து வாழ்த்து கொண்டு இருக்கிறோம் என்றால் எல்லாம் இறை ஆட்சி கொடுதான். இளமையில் எப்படியாவது வாழ்ந்துவிட்டு போகலாம், முதுமையில் அவதி நிலைக்கு வந்துவிடும். இளமையில் இருந்து முதுமை வரை இறை சிந்தனையோடும் இறை பக்தியோடும் வாழ வேண்டும். எல்லாமே இறைவனுக்குள் தான் அடங்கியுள்ளது என்பதை முழுமையாக உணர்ந்து இறைவனோடு இறை ஆசியோடு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல ஆட்சியோடு வாழ்க்கை அனுபவத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். கேமா,
0: நன்றி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர், வணக்கம். வணக்கம்,
5: காலை வணக்கம் கேமா.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
5: ஆமா, நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 6 இறைவசனங்கள் 19-23 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியின் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள், அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பது இல்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவது இல்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளா இருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியது இருளா இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? இது வாழ்வதிலும் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு கடவுளே பெருஞ்செல்வம். கடவுளை பெருஞ்செல்வம் என்று அழைப்பது தமிழ் மரபு. ஏனெனில் அவர் நிலையானவர். இவ்வுலக செல்வம் நிலையானது அல்ல, அது சென்றுவிடும் என்பதாலே அதற்கு செல்வம் என்று பெயர். வீட்டில் பூச்சியின் துரும்பும் அதை அழித்துவிடும், கன்னமிடப்படும். எனவே செல்வத்தில் நம் கண்களை பதித்து வைக்காமல் கடவுளின் மீது நமது அகக்கண்களை பதித்து வைத்து வாழ இன்று அழைக்கப்படுகின்றோம். அப்படியானால் ஒளியாகிய கடவுளின் வெளிச்சம் நமது மனம், ஆன்மா மற்றும் உடல் அனைத்திலும் பிரகாசிக்கும். உள்ளம் அவரில் நிலைத்திருக்கும். உடலின் உறுப்புகளில் கண்தான் மிகவும் முக்கியமானது. அது நோயின்றி நலமாயிருக்க வேண்டுமெனில் அது கடவுளின் மேல் பதிந்திருக்க வேண்டும். அதில் இறையொளி நிறைந்திருந்தால் ஐம்புலனும் வெளிச்சம் பெறும், எழுந்து நம்மால் ஒளி வீச முடியும். நன்றி, வணக்கம் கேமா.
0: நன்றி, நன்றி, வணக்கம்.
5: நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் இணைந்திருப்பது நச்சிந்தனை நேரத்தோடு. நச்சிந்தனைக்காக இணைப்பில் காத்திருப்போர், வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம் கேமா, நேவி ஸ்பிலீஸ்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
6: காலை வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொண்டு சில காரணங்களால் இடைய முடியாமல் இருந்தது. திரும்பவும் இணைந்து கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய நற்செய்தியின் சிந்தனையாக, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது என்கின்றார் ஆண்டவர். இது நமது செல்வம். உலகில் வாழும் போது தங்களுக்கென்று செல்வங்களை சேமித்து வைக்க வேண்டாம் என்று இயேசு தமக்கு செவிசாய்ப்பவர்களை எச்சரிக்கின்றார். உலகில் செல்வங்கள் திருடப்படலாம், அல்லது அவை சிதைந்து போகலாம், அல்லது அவற்றைக் கண்டு நாம் சலிப்படையலாம். நாம் இறக்கும் நாளில் நமது சொத்துக்கள் செல்வங்கள் அனைத்தையும் விட்டுவிடுவோம். அவைகளை நம்முடன் விண்ணகத்திற்கும் நரகத்திற்கும் கொண்டு செல்ல முடியாது என்றும், நிரந்தரமான அழியாத செல்வத்தை நாம் சேமித்து வைக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பம். நம்மில் பலர் ஏன் பொருட்களை வாங்கி குவிக்கின்றோம்? இது நமது வசதிக்காகவா, பாதுகாப்பிற்காகவா, இன்பத்திற்காகவா, அல்லது அந்தஸ்துக்காகவா? எனக்கு ஏன் இவ்வளவு தேவை என்று நினைக்கின்றோம்? மண்ணிற்குரிய செல்வங்கள் உண்மையிலேயே நமக்கு அன்பையும் பாதுகாப்பையும் தராது என்பதை நாம் ஆழமாக உணர்கின்றோம். கடவுளால் மட்டுமே நமக்கு உண்மையான பாதுகாப்பை வழங்க முடியும். நமது மிகப்பெரிய தேவை அன்பு. கடவுளிடமிருந்தும் நம் வாழ்வில் நம்மை சுற்றி இருக்கும் மக்களிடமிருந்தும் வருகின்ற அன்பு ஒரு வைரம். ஒரு பெரிய வீடு அல்லது ஒரு வேகமான கார் நம்மை ஒருபோதும் நேசிக்க முடியாது. இன்னும் நம்மில் பலர் மேலும் மேலும் என்று ஆசைப்படுகின்றோம். இன்று நம் வாழ்வை நாமே கேட்டுக்கொள்வோம். நம் வாழ்க்கையில் யார் எது உண்மையான பொக்கிசம், இது ஒரு சில நபர்களாகவோ அல்லது விஷயங்களாகவோ இருக்கலாம். இருப்பினும் நம் வாழ்வில் உள்ள உண்மையான மற்றும் நீடித்த பொக்கிசங்களை நாம் கெட்டியாக பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த செல்வங்களே உங்கள் நம் வாழ்விற்கு அர்த்தத்தை கொண்டு வரும் என்று கூறுகின்றார் இயேசு என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை நிறை வேண்டல் நிறை சிந்தனையில் நின்றிருக்கிற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளிலே உலக நாட்டில் அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் மக்கள் மனம் கஷ்டமின்றி கவலையின்றி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக தலைவர்கள் புரிந்துணர்வுடன் வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன். கேமா நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி வணக்கம். தொடர்ந்து வைவர் ஊடாக அழைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
7: இனிய காலை உற்சாக வணக்கம்.
0: ஆமா உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
7: நலமாக இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கின்றோம் நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள்
7: நன்றி. எல்லோருக்கும் என்னது எங்க நின்ற காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் குறிக்கொண்டு இந்த நாள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான நாளாமையான இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டு அஞ்சுமல்லி தியானடேசன் இன்று பொதுக்காலத்தின் 11வது வாரத்தின் 5வது நாள் வெள்ளிக்கிழமை கிறிஸ்த நற்சிந்தனை. உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உள்ளமும் இருக்கும். அருள் இல்லாற்று அவ்வளவும் இல்லை, பொருள் இல்லாற்று இவ்வளவும் இல்லை. அருள் பொருள் ரெண்டும் மே மனித வாழ்க்கைக்கு தேவை. செல்வம் தான் எல்லாம் என்று உள்ளத்தில் வைக்கும் பொழுது எல்லாம் வெல்லவரை இழந்து விடுகின்றோம். இவ்வுலக பொருளை பயன்படுத்தி அவ்வுலக அருளை பற்றி கொள்ள முயற்சி செய்வோம். அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுகிற மனிதன் நிம்மதியாய் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. நிலையான உலகில் நிலையானது செல்வம். ஆறிடும் மேடும் மடுவும் போல் ஆண் செல்வம் மாறிடும். பெருகிய கால மாநிலத்தில் 9 மாநிலத்தில் 80 அவ்வையின் வாக்கியம். ஆற்றில் வெள்ளம் பெருகின்ற போது பள்ளமான மணல் பகுதி மீடாகவும் மீடான பகுதி பள்ளமாக மாறுவதைப் போல செல்வமும் விளவில் மாறிவிடும். அழிகின்ற செல்வத்தை கொண்டு அழியாத நண்பர்கள் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். நல்லவை நாடி நல்லோர்க்கு உதவி செய்ய விண்ணகம் செய்த இறைவன் கொடுத்த குடை இவ்விலகம் செல்வம் என்பதை உணர்ந்து சீர்படுவோமாக. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம் ஜெயமா.
0: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 8:25 நீங்கள் இணைந்திருப்பது தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் நச்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து நச்சிந்தனைக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்களும் நலமாக இருப்பீர்கள்.
8: நன்றி. இனிய காலை வணக்கங்கள். என் அன்பு உறவுகளே, நலந்தானே நீங்கள் அபிராமியின் பாதங்களை பற்றி பார்த்து செய்து கொண்டு எல்லாம் மெல்ல சத்தியசாயி பகவானின் தெய்வீகம் மூலம் வெள்ளிக்கிழமை பிரம்மத்தையோ அல்லது கடவுளையோ அனுபவிக்க விடாமல் நம்மை தடுக்கும் மாயை என்ன? பகவான் என்று பொருத்தமான உதாரணங்களுடன் நமக்கு அன்புடன் வழிகாட்டுகிறார். குடல்வால் அலட்சியால் ஒருவருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்படும் போது மருத்துவர் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து உடல் வாளை அகற்றுகிறார். ஒரு நோயாளியின் வயிற்றை அறுக்கும் போது மருத்துவர் கொடூரமானவர் என்று சொல்ல முடியுமா? இல்லை. அவர் நோயாளியின் மீதான கருணையாலேயே வயிற்றை அறுக்கிறார். உடலுக்குள் இருக்கும் வலியை உடலுக்கு வெளியிலிருந்து வரியை உண்டாக்கியே குணப்படுத்த வேண்டும். அதுபோலவே கடவுள் கொடுக்கும் சோதனைகளும் மனிதன் தன் செயல்களின் விளைவுகளை தாங்கிக் கொள்ள உதவுவதற்காக மட்டுமே. கடவுள் செய்வதெல்லாம் மனிதனின் நன்மைக்காகவே, அவனுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல. ஏன்? கடவுள் முற்றிலும் தன்னலமற்றவர், சீனமும் அற்றவர். உண்மையில் சுயநலம் மற்றும் சுயநலம் என்றால் என்னவென்று அவருக்கு தெரியாது. சிலர் கடவுளின் செயல்களில் கூட பாரபட்சம் சுயநலம் மற்றும் சுயநலம் இருப்பதாக கருதுகிறார்கள். அது அவர்களுடைய கற்பனை மட்டுமே. இந்த கற்பனைக்கு அவர்களின் மாயைக்கு மாயை காரணம். உங்கள் இதயம் பிரம்மத்தால் அதாவது மாயால் நிறைந்திருக்கும் வரை உங்களால் பிரம்மத்தை கடவுளை அனுபவிக்க முடியாது. உங்கள் இதயத்திலிருந்து பிரம்மத்தை சுழற்றி அழிக்காத வரை உங்களால் பிரம்மத்தை பற்றிய எண்ணங்களை கொண்டிருக்க முடியாது. உங்கள் இதயத்தில் ஒரே ஒரு நாற்காலி மட்டுமே உள்ளது. இது இரட்டை இருக்கை சுபாவம் அல்ல. இசை நாற்காலியும் அல்ல. உங்கள் இதயத்திலிருந்து பிரம்மத்தை நீக்கும்போது பிரம்மம் அதில் குடியேறும். உங்கள் இதயத்தில் பிரம்மத்தையும் பிரம்மத்தையும் ஒரே நாற்காலி அமர வைப்பது சாத்தியமில்லை. ஆனால் கலியுகத்தின் தாக்கத்தால் மக்கள் அவர்கள் இருவரையும் ஒரே நாற்காலியில் அமர வைக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு செய்தாலும் பிரம்மம் இருக்கும் வரை பிரம்மம் அவர்களின் இதயத்தில் நுழையாது. அன்பு எப்போதும் கொடுக்கும், ஒருபோதும் பெறாது. அத்தகைய தன்னிடமற்ற அன்பு இறைவனிடம் மட்டுமே உண்டு என்று பகவான் உரையில் கூறியிருக்கிறார் என்று கூறிக்கொண்டு
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் நலமாக இருப்பீர்கள். உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
9: காலை வணக்கம். அனைவருக்கும் கண்தான் உடலுக்கு விளக்கு என்கின்ற கண்கள் வழியாகவே நம் பெரும்பாலான தகவல்களை உள்ளே எடுத்து நம் மூளையில் நினைவுகளாக சேமித்து வைக்கின்றோம். நாம் தேர்வு செய்து அங்கே குவிப்பதை நம் சிந்தனையில் ஒளிர செய்கின்றன அல்லது இருளச் செய்கின்றன. நம் கண்கள் வழியாக நாம் பெறும் தகவல்கள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இங்கே செல்வத்தின் மீது உள்ளத்தை நிறுத்த சொல்லவில்லை. மாறாக உண்மை செல்வமானது இறையாற்றியைக் கண்டு அதன் மேல் உள்ளத்தை இருக்க நம்மை அழைக்கிறார். நம் வாழ்வில் கவனம் தெரிவை பொறுத்தே அமைகின்றது. எனவே நாம் அதையே தெரிவு செய்கின்றோம். அதுவே நம் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகின்றது. மொத்தத்தில் கவனக்குவியல் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதற்கு மாறாக கவனச்சிதறல்கள் இருக்கின்றன. எனவே மன அமைதியை குலைக்கின்றது. கலக்கத்தையும் பதத்தையும் உருவாக்குகின்றது. நாம் அதில் கவனம் செலுத்துவோமாக. நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நன்றி. வணக்கம். நேரம் சரியாக 8:30. நீங்கள் இணைத்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வணக்கம். தமிழொலியில் இதுவரை நேரமும் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள். அடுத்து இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். நற்சிந்தனை நேரத்தின் நிறைவாக இஸ்லாமிய நற்சிந்தனை வழங்குகின்றார் டாக்டர் ஹேவியர் ஹபீப் முகமது அவர்கள்.
10: இப்போ சகோதரர் கேட்கிறாரு, குரான் முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமா அப்படின்னு கேட்கிறாரு. முதலாவதாக சற்று யோசிக்கணும். இறைவனுடைய வேதம் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு மட்டும் சொந்தமாக இருக்க முடியும்? அந்த இறைவனுடைய வேதம் சொல்றதுன்னு வச்சுக்கிடுங்க, இது இந்த இனத்துக்கு மட்டும்தான் சொந்தம், இந்த மக்களுக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொன்னா அது என்ன இறைவன்? அந்த இறைவன் அது என்ன வேதம்? அது இவர்களுக்கு மட்டும் சொன்னா மத்த சொன்னது அது இறைத்தன்மைக்கு மாற்றமானது அல்லவா? இப்போ கடவுள் சூரியனை படைச்சாரு, சந்திரனை படைச்சாரு, நட்சத்திரத்தை படைச்சாரு, இதெல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்காக தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? எல்லாத்துக்கும் சொந்தம். காற்றும் மழையும் நீரும் நதியும் நட்சத்திரங்களும் எல்லா படைப்புகளும் மனித இறைவனுடைய எல்லா படைப்புகளுக்கும் சொந்தம். ஆகவே இந்த குரானும் இறைவனுடைய ஒரு படைப்பு. எப்படி மற்றெல்லாம் எல்லாருக்கும் சொந்தமோ, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் எல்லாருக்கும் சொந்தமோ, அதுபோன்று இறைவேதமாக இந்த குரான் உலக மாந்தர்கள் அனைவருக்கும் சொந்தம். இது குரான்ல நீங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த குரானை நான் அரபுக்களுக்காக அருளினேன், இந்த குரானை முஸ்லிம்களுக்காக அருளினேன், இந்த குரானை துருக்கியர்களுக்காக அருளினேன், எங்க இருக்கா சொல்லுங்க. இல்ல, ரெண்டு அழைப்பு இருக்கு குரான்ல. ஒன்று, மனிதர்களே என்று குரான் கூவி அழைக்குது, யா யுஹன்னாஸ், மனிதர்களே. அப்ப என்ன, முழு மனித இனத்தை கூவி அழைக்குது. ரெண்டாவது ஒரு அழைப்பு இருக்கு, நம்பிக்கை கொண்டவர்களே, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, யாய் உள்ளதை நாமணும். அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, இறை நம்பிக்கை கொண்டவர்கள் சொல்லிட்டு அவங்களுக்கு சொந்தம்னு சொல்லல, அவங்களுக்கு சில கட்டளைகள், சில விதிகள், சில பொறுப்புகள் தரப்படுகின்றன. அந்த பொறுப்புகளை சொல்லுகிற போது, நம்பிக்கை கொண்டவர்களே நீங்கள் தொழுங்கள், நீங்கள் நோன்பு புரியுங்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அதை சொல்லுகிற போது நம்பிக்கை கொண்டவர்களே. பொதுவான கருத்துக்களை சொல்லுகிற போது மனிதர்களே. ஆகவே இது முழு மனித இனத்தையும் விழித்து பேசுகிற ஒரு நூலாக இருப்பதை பார்க்கிறோம். நீங்கள் இஸ்லாத்தினுடைய எந்த கோட்பாட்டை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு உலகளாவிய, உலக பொதுத்தன்மை படைத்த ஒரு கோட்பாடாகத்தான் இருக்கும். உதாரணத்துக்கு இறைவன், இறைவனை பற்றி குரான் என்ன சொல்லுகிறது, ரப்புல் ஆலமீன், ஆலம் என்றால் அகிலம் என்று பொருள், அகிலத்தின் அதிபதி அப்படின்னு சொல்லியிருக்கு. அரேபியாவின் அதிபதின்னு சொல்லல, அகிலத்தின் அதிபதி நபிகள் நாயகம், ரஹமத்துல் லில் ஆலமீன், மக்களுக்கெல்லாம், உலக மக்களுக்கெல்லாம் அருள்கொடையாக வந்தவர் குரான். விக்ருல் ஆலமீன், அகிலத்திற்கெல்லாம் ஒரு நல்லுபதேசம். ஆக இஸ்லாத்தினுடைய எந்த கருத்தும் உலக மக்களை சுற்றி அவர்களை விழித்துத்தான் அங்கே இருக்கவே தவிர ஒரு குறிப்பிட்ட இனத்தை நாட்டை நோக்கி பேசாது. ஆகவே குரான் எல்லோருக்கும் சொந்தமானது. இந்த குரான், நீங்க உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சில பாய்மார்கள் குரான் கேட்ட தரமாட்டாங்க, ஆஹா தர முடியாது அப்படிங்கிறான், இதுதான் சில ஆள் இருக்கான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அவங்களே நான் முழுசா குறை சொல்ல மாட்டேன், அதே சமயத்துல முழுசா சரின்னு சொல்ல மாட்டேன். அவங்க நினைக்கிறாங்க குரான் புனிதமானது, நாமெல்லாம் உடம்பெல்லாம் சுத்திகரித்து விட்டு, சுத்தம் செய்து விட்டு, ஒழு செய்து விட்டு தொடுறோம், அதான குரான் கொடுக்குற மரியாதை. ஒரு முஸ்லீம் அல்லாதவர் வந்து அப்படிலாம் இருக்க மாட்டாரு, அவர்கிட்ட நம்ம எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஒரு தயக்கம். அப்படி ஒன்றும் குரான் சொல்லலை, எல்லாம் கழுவிட்டு வந்துதான் தொடரணும்னுலாம் எங்க விதியும் இல்லை. முஸ்லீம்கள் தங்களுக்கு அந்த விதியை வைத்துக் கொள்ளலாம், ஏனென்றால் அவர்கள் குரானை ஒரு வழிபாடாக எண்ணி செய்கிறார்கள், ஒரு வணக்கமாக எண்ணி ஓதுகிறார்கள். அவர்கள் அந்த கட்டுப்பாடுகளை விதித்துக் கொள்வதை நாம் தவறென்று சொல்ல மாட்டோம். ஆனால் இதே கட்டுப்பாடுகள் நீங்கள் எப்படி முஸ்லீம் அல்லாதத்திலே போய் குரான் தார, நீங்க எல்லாம் குளிச்சுட்டு விழிச்சுட்டு உட்காந்து உட்காந்து படிக்கிறோம், சொந்த சோப்பு தான் போட்டு கழுவிட்டு வரணும்னு சொல்ல முடியுமா? அவர்கிட்ட போய் அர்த்தம் இல்லாமல் இருக்கு. குரான் சொல்லுது, இந்த குரான் அனைவருக்கும் உரியதுங்குது, நீங்க சொல்றீங்க அதெல்லாம் தரமாட்டேங்கிறீங்க, இது என்ன, இது முரண்பாடாக இல்லை? ஆகவே அறியாமல் அவர்கள் அந்த கருத்தை சொல்லுகிறார்கள், புரிந்து கொண்டால் அவர்கள் தங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வார்கள். ஆகவே இந்த குரான் எல்லோருக்கும் சொந்தம், எல்லோருக்கும் இதன் மீது உரிமை இருக்கிறது. ஆகவே குரானை யாரும் படிக்கலாம், எல்லா சமுதாய மக்களுக்கும் அது சொந்தமானது. இறைவனுடைய எல்லா படைப்புகளும் எப்படி எல்லோருக்கும் சொந்தமோ அதுபோன்று இந்த குரானும் எல்லோருக்கும் சொந்தம். அன்புக்குரிய நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில்
0: நேரம் சரியாக 8:35 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்தீர்கள். நற்சிந்தனை நேரத்தோடு இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள். நீங்கள் இணைந்திருப்பது வணக்கம் தமிழொலியோடு. வணக்கம் தமிழொலி வரிசையில் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி, இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களோடு இணைந்து கொள்கின்றார் தமிழகத்தில் இருந்து திரு மகேசியர் அவர்கள்.
11: இன்றைய தினத்துல மேஷம் முதல் மீன ராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், மேஷராசி நண்பர்களுக்கு இடம் பொருள், வீடுமனை, வாகனங்கள் வாங்கறதுக்கும் இடமாற்றத்துக்கும் ரொம்ப உகந்ததாக இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நாளாக அந்த மனக்கவலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சில மாற்றங்களை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சின்ன விஷயத்தை ரொம்ப பெருசாக நினைக்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடியதாக இருக்கும். பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டாம், தோண்ட வேண்டாம். நம்ம இன்னும் 2 ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு. ரிஷபராசி வணங்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அற்புதமான நாள். நிறைய வழிபாட்டு முறைகள், பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரீங்க. குடும்பத்தை சார்ந்து, பணத்தை சார்ந்த விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் பேசுவீங்க. உடம்பு ஆரோக்கியத்தை பற்றி யோசிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்த சில காரியங்கள் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள் சில நேரங்களில் பார்த்துட்டு எல்லாம் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறையா பேர் பேசுவாங்க, சரி எவ்வளோதானே, இதுக்கு மேலே என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடுங்க. சிம்மராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் இருக்குது. ஸோ பொருட்களில் வாங்கிறது கொடுக்கறது இது போன்ற விஷயங்களில் கவனம் என்பது தேவை. ஏதேனும் ரொம்ப அதாவது பின் நாட்களில் அந்த விலை உயரக்கூடிய பொருட்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சில நேரத்தில் ஒரு சில காரியம் நடக்கலைன்னா அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பின் நாட்களில் அது இன்னும் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு லாபங்கள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடியதாக இருக்கும். கேமரா சம்பந்தமாக, தொலைக்காட்சி சம்பந்தமாக, சோசியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கவங்க, ரியல் எஸ்டேட்டில் இருந்துட்டுருக்கோம், ஃபினான்ஸில் இருந்துட்டுருக்கவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும். சில நேரம் சில விஷயத்தை வெளியில் சொல்லுவேன், சில நேரம் வெளியில் சொல்ல மாட்டேங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, முருகன் வழிபாடு. துளாராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாளாக இருந்தால் மனக்கவலைகள் தீரும். அதே சமயத்தில் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு போய் சொல்லும்போது அவங்கவுங்க பிரச்சனையும் சொல்லுவாங்க. சரி, இது எங்கே போய் கேட்கறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் விட்டுடுவீங்க. மனக்கசப்புகள், மன கஷ்டங்களை உங்களுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் இறைவன்கிட்ட சொல்லி அதை வழிபடுவீங்க. இந்த தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ரொம்ப நாளாக இருந்த ஒரு சில சந்தேகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். அதேமாதிரி ரெண்டு மூணு நாளாக இருந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் தீரும். பேச்சில் பிரச்சனை வருதுல கொஞ்சம் கவனமாக இருப்பீங்க. ஐயோ, எதாவது பேசினாலே ப்ராப்ளம் வருது, கொஞ்சம் பேசாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை காப்பீங்க. அவசியமான பிரயாணம் பண்ணலாம், அவசியம் இல்லைன்னா விட்டுடலாம். அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்ப அழகாக டேக்கிள் பண்ண தெரிஞ்சிருப்பீங்க. பண விவகாரங்களில் கவனம் என்பது தேவை. படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். பண சம்பந்தமான விஷயங்களில் குடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் அவ்வளவு விசேஷம்னு சொல்ல முடியாது. பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய காரியங்கள் எடுத்து பண்ண வேண்டாம். யாராவது மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பண்ணால் அதுக்கு பெருசாக தலையிட வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப டென்ஷனாக இருந்தது அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு போங்க. முடிஞ்ச பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடு மனக்கவலைகளை போக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு உத்திராட நட்சத்திரத்திற்கும் கவனம் தேவை. மற்றபடி திருவோணம் அவிட்டத்துக்கு நல்லா இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் சில பேர் பெரிய உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க, பட் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. உங்கள்கிட்ட இந்த நிறைய செய்திகளை வாங்கி கொள்வார்கள். அதே மாதிரி ரொம்ப கவனமாக இருக்கணும். சில நேரங்களில் பார்த்துட்டேல் அப்படின்னா யார்கிட்ட சொல்லலாம் யார்கிட்ட சொல்லப்படாது அப்படின்னு நீங்கள் யதார்த்தமாக சொல்லுவேன். அதை பற்றி நாளாக திரித்து மற்றவங்ககிட்ட சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. ஹேர் டிசைனராக இருந்துருக்கிறவங்க, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்களுக்கு, சினிமாவில் புதிய வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, சங்கீதம் சொல்லி கொடுத்துருக்கிறவங்களுக்கு, பிளே பேஸ்கிங் சிங்கராக இருந்துருக்கவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வணங்கக்கூடிய தெய்வம் திருப்பதி வெங்கடநாத சுவாமி வழிபாடு. கும்பராசினியர்களுக்கு இன்றைய தினத்தில் சில விஷயங்கள்லாம் நடக்கும். சிலதெல்லாம் எதிர்பார்க்காத நன்மைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியஸ்தர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில டிசிஷனில் எடுக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். ஆனால் தெல்ல தெளிவாக கடைசியில் முடிவெடுப்பீங்க. கணவருடைய ஆரோக்கியம் இல்லைனா மனைவியுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். சின்ன உடம்புக்கு வந்தால் கூட அதுக்கு என்ன அடுத்த ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிறத யோசிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் குரு வழிபாடுங்க. மீனராசி நண்பர்களுக்கு விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, இவங்க என்ன எதுக்காக இப்படி பேசுறாங்க, சும்மா சொல்றாங்க. ஏன்னா இத்தனை நாள் நம்பி நம்பி ஏமாந்தது போதும், இனிமே நான் நம்பி ஏமாறுறதை விட என்னோட வேலையை நான் பார்க்கலாங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல கொண்டு வந்திருப்பீங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி அமைதியாக இருக்கிறது, கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணுறது, சில விஷயங்களை சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பேசக்கூடிய தினமாக இருக்கும். பண வரவுகளை பற்றி சிந்திப்பீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு. துணை நிற்கும் வழிபாடுங்க.
12: தொழில்

0: இன்றைய நாள் உங்களுக்கு இப்படி இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியினூடாக 12 ராசிகளுக்குமான பலாபலன்களை வழங்கியிருந்த தமிழகத்திலிருந்து திரு மகேசியர் அவர்கள், அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நீர்கள் அனைவருக்கும் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுடைய உறவுகளுடைய பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களை நீங்கள் வாழ்த்திக் கொள்ளலாம். வாழ்த்துவதற்காக நீங்கள் ஆழ்த்த வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0348 32 15 40. வைபரூடாக இணைந்து கொள்வர்கள் 0650 07 74 27. அந்த இலக்கத்தோடு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுடைய உறவுகளை வாழ்த்திக் கொள்ளலாம். அதோடு இன்றைய நாளில் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வந்திருக்கும் நீர் இணைத்துக் கொள்ளுங்கள். வணக்கம். ஆமாம், யாருக்காவது வாழ்த்திருக்கானு முயற்சித்து பார்க்கின்றார்கள். அந்த வகையில் இன்றைய நாளில் கொண்டாட்டங்களில் ஈடுபடும் அனைத்து உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து தொடர்பு பார்க்கும் டிஆர்டி தமிழொலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழொலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வினத்தினர் சாசல், கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வினமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் அர்ஜுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாக வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழியை பார்வையிட நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கமைய நீதியமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று அந்த

இப்பகுதியை பார்வையிடுவதற்கு செல்லுகின்றார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலவாசி உயர்வை கண்டித்து சோசியலிஸ்ட் முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று பண்டாரவளை நகரின் பிரதான பேருந்து தரிப்படத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனுவை மேலும் பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் June 24 வரை ஒத்திவைத்திருக்கிறது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலகக்குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா குறிப்பிட்டிருக்கிறார். பலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் வலிவடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீ பவானந்தராஜா தலைமையில் நடைபெற்றது. ஒப்பந்த பிரச்சனையினால் கால தாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரியான கடற்கரை வீதியின் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்திருக்கின்றார். உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட முகாமையாளர் கோவக் சாக்சியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவுக்கும் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணதிலக்காவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. பொதுஜன பேரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தின் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இலங்கை அச்சுகத்தார் சங்கத்தின் ஏற்பாட்டில் அச்சிடல், பொதியிடல், பட்டியலிடல், முத்திரையிடல் மற்றும் கிராபிக் என்பவற்றை காட்சிப்படுத்தும் இலங்கை அச்சக மற்றும் வர்த்தக கண்காட்சி 2026 இன்று கொழும்பு பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகி இருக்கிறது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மறுக்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படுகின்ற பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்று தருமாறு சுரேசலையின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் செங்கலய செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தின் பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த திருமதி சுரோஜினி குகன் பொது சேவைகள் ஆணைக்குழுவினால் பணித்தடை செய்யப்பட்டிருக்கிறார். கரம்போட் கொள்வனவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் நளின் பெர்னாண்டோ தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனு மீதான மேலதிக விசாரணையை எதிர்வரும் 25 வரை ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கற்பட்டி துப்பாக்கிச் சூட்டு பயிற்சி தளத்தில் 17 இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மே மாதம் 15 முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் கிடையாது என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் அகமதாபாத் நகருக்கும் கொழும்புக்கும் இடையிலான புதிய நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. நுவர்லியா நகரில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட காரிலிருந்து சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பெண் அம்பாறை வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த உடற்பயிற்சி நிபுணர் என்பது விசாரணைகளின் ஊடாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 சிறுமியையும் தனது 12 மகளான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தையர் நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் இது பெரும் கவலையையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. திருவண்ணாமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள கன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பான குற்றப்புணர்வு திணைக்கழகத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி MS சம்சீன் நேற்று முன்தினம் அந்த சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார்.
2026 ஆண்டின் கடந்த 5.5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் இடம்பெற்ற வீதிபத்துக்கள்னால் 1297 பேர் உயிரிழந்திருப்பதாக போலீஸ் தலைமையகம் வெளியிட்டுள்ள தகவலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் காங்கேயன் துறையிலிருந்து இந்தியாவுக்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் இதுவரும் திங்கட்கிழமை வரை சுங்கத்திணைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பதுல நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வு கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்திருக்கிறார்கள். மகர பிரசபைக்குட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பகா பிரசபைக்குட்பட்ட பகுதிகளுக்கு இன்று காலை முதல் நாளை காலை வரை அவசர நீர்விநியோக தடை அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்திருக்கிறது. இந்திய செய்திகளில், மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களில் ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக பதவி வைத்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழக அரசு குதிரைப்பேர அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. டெல்லியில் 2வது முறையாக போராட்டம் நடத்துவதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் அறிவித்திருக்கிறார்கள். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக சமூக ஊடக தளமான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை டெல்லி மேல்நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரான்ஸ் மற்றும் செலவக்கிய ஆகிய இரு நாடுகளுக்கான தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி திரும்பியுள்ளார். கர்நாடக முதல்வராக டி.கே. சிவகுமார் பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற சட்ட மேலவை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது. நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர்.வி. ஆர்லேகர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுடில்லியில் June 22-23 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பாரிஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஜி பங்கேற்பதாக சீனா நேற்று தெரிவித்துள்ளது. சூடானிலிருந்து இந்தியா சென்ற கேரள பெண் ஒருவருக்கு எபோலா அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் தொடரும் கடுமையான வெப்பம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறது. சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118வது இடத்தை பிடித்து டெல்லி IIT அசத்தி இருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கைத்தொலைபேசி மீதான தடை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,08,560 ரூபாவாகவும் கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,570 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. உலக செய்திகளில், போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். அமெரிக்காவும் ஈரானும் அடுத்து நேரடி பேச்சு நடத்த இருக்கின்றன. அது பற்றி ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஸ்தபா கொமேனி கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டுமே தீர்வாகாது, நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கிறார். வடகொரியா அணு ஆயுதங்கள் வைத்துள்ளது தற்காப்புக்கான வழிமுறை என்று குறிப்பிட்டு G7 மாநாட்டில் முன்மொழியப்பட்ட அழைப்புகளுக்கு வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் ஜோங் ஜுங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை இலக்கு வைத்து உக்ரைன் வரலாற்றிலே மிக தாரிய ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறது. உலகின் முதல் அரபு நாடாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கான தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் அவதியுறுபவர்கள் மாணவர்கள் அவர்களின் கற்றலுக்கு வெப்பம் தடையாக இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகிறார்கள். வெப்பத்தால் அடிக்கடி தலைவலி ஏற்படுவதாக மாணவர்கள் குறை கூறுகிறார்கள். ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா தொற்றின் பரவலால் 200க்கு அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரித்தானியாவில் உள்ள மிருக காட்சி சாலை ஒன்றில் முதலைகள் வாழும் பகுதிக்குள் 3 வயது சிறுவன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்.
ஆஸ்திரேலிய தீவொன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதால் 13,000 மேற்பட்ட யானை நீர்நாய்க்குட்டிகள் உயிரிழந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்கோட்லாந்தின் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியிருக்கிறது. லார்ட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்திருக்கிறது. ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் 3,000 ஓட்டங்களை கடந்துவிட்டார். உலகக்கிண்ண ஆட்டத்தில் கனடாவும் கத்தாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 என்ற கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது. செக்குடியரசும் தென்னாப்பிரிக்காவும் சந்தித்த ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்காக கால்பந்து உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனையை ஹாரி கேன் சமன் செய்திருக்கிறார். காபாவேட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் வசிந்தியாவின் தாய்க்கு அமெரிக்காவுக்கு நுழைய தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.15 ரூபாய், இந்திய பெறுமதியில் 107.82 ரூபாய், 1 அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 333.57 ரூபாய், இந்திய பெறுமதியில் 94.36 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.55 ரூபாய், இந்திய பெறுமதியில் 116.69 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 439.30 ரூபாய், இந்திய பெறுமதியில் 124.27 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.65 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் உணத்தினர். சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் உணமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasseril,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Tordrelke, VT Cash and Curry, Paris Lacha Palais, Tordre Televisilacum, Cyberontre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: காளிப்பூந்தன்றல். காளிப்பூந்தன்றல் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். காளிப்பூந்தன்றலுக்கு நித்தமும் அனுசனை தருகின்றார்கள் சுய சூரச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவர்களது அனுசனையோடு தொடர்கிறது காளிப்பூந்தன்றல். அந்த வகையில் காளிப்பூந்தன்றலுக்காக வந்திருக்க முதலாவது நீர் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வெப்பம் அதிகம் இந்த வாரம்
1: வந்து
0: இந்த நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் அந்த வழக்கம் குறைவு இருக்கா?
1: எனக்கு இருக்க அந்த வந்து வந்து வெளியே வந்து வந்தா இங்க வந்து உள்ள வந்து சரியா அந்த குளிரா இருக்கும். மேல மேல வந்து அந்த இது வந்து சுழலும் போலே நினைக்க வீடுகளுக்கு பூட்டி இருக்கா அந்த கேமா
0: இருந்தா நல்ல விடயம்.
1: இந்த வீட்டுக்கு பூட்டிருக்கா. நான் வந்து இதுக்கு ஒரு 30 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன். கிளிமலாகர் வந்து பூட்டைக்குல எங்களுக்கு அந்த குளிர் வந்து தெரியல. வீட்டு விடுவதை கொண்டு குளிர் வந்து தெரியல.
0: வீட்டுக்குள்ள இல்லாம நல்ல குளிமையா நீங்க இருக்கிறீங்கன்றது நல்ல விடயம். அது என்ன புட்டீங்கன்னு தெரியல.
1: அது தெரிஞ்சு கொண்டு கேமா நான் வந்து வசந்தத்துக்கு ஒரு நாள் வேண்டும் வேண்டும் வந்தோம்.
0: நீங்க கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவன் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது அடி தமிழொலி. தமிழொலியில் காலை பொந்துடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பொந்துடலுக்காக தொடர்ந்து வைவரோடாக வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம் சதீஷ், நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம், நன்றி. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு நன்றி, நன்றி. ஆமாம், சதீஷ் இணைந்திருந்தார். சதீஷ் விரும்பி கேட்ட அந்த பாடல் காந்தி பிறந்தமான் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.
1: மரத்துல சோடி கிளியில ஒரு கிளி பிரிஞ்சதம்மா,

0: நேர்த்தியாடி தமிழொலி தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
0: ஓ, நலமாக இருக்கின்றோம், நன்றி. நீங்கள்?
1: நலமா இருக்கு, நன்றி.
0: என்ன பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள்?
1: கேட்ட பாடல் தள்ளு மாடு வண்டி இது தள்ளி விடுங்கள் என்ற பாடல். மழலை பட்டாளம் படம்.
0: மழலியர் மழலை பட்டாளம் திரைப்படம். இதே பேர்ல புது பாடம் படம் ஒன்றும் இருக்கு, ஆனால் தெரியல, ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. சரி, பார்ப்போம். நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. ஆமாம், ரோசாலி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் மழலை பட்டாளம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: சொல்றேன்
1: சொல்றேன்

Viva!

0: சராசரியாக 9:23 நிமிடங்கள். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். காலை பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பாடல் வந்து ஜெர்மனியின் செந்தேன் மலரே, அந்த பாடலை கேட்டு
0: ஆசைப்படுவேன். அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகிறோம்.
1: நன்றி அம்மா.
0: நன்றி நன்றி. ஆமாம், சித்ரா பவன் அவர்கள் இணைந்திருந்த அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் உல்லாச பறவைகள் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

நீங்கள் நினைத்திருப்பது காலை பொந்தண்டலோடு. காலை பொந்தண்டலுக்காக தொடர்ந்து வைபரோடாக வந்திருப்பவர், வணக்கம். ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நிலமாக இருக்கின்றோம், நன்றி. பன்னெண்டுல இருந்தா நல்லா இருக்கும். சாதாரண குளிர குலமகள் ராதை. இரவு 11 மணிக்கு. ஆமாம், அப்ப இரவு இருட்டே வராது உங்களுக்கு? இப்ப நீங்க சொல்ற மாதிரிதான் அவன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே நடுக்க சொல்றதான்னு போயிருப்பா. நாங்களும் இங்க சூரியனை தான் பகலிலே சந்திரன் அந்த பாடல்தானே. ஆமாம், குலமகள் ராதை அந்த படத்துல நிறைய பாடல்கள் இருக்கு. வேறு சிவாஜியும் சரோஜா தேவியும் இல்லை இல்லை, அரச படம் மாதிரி தெரியலையே, தெரியல. சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக ஒளிபரப்பு. நன்றி நன்றி. ஆமாம், மூர்த்தி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் குலமகள் ராதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது ரேடியோ தமிழொலி. தமிழொலியில் காலை பூந்தண்டலோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை பூந்தண்டலுக்கு ஆலோசனை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ஸ்ரீ சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை மட்டும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமா, நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இப்ப கேட்டா அது சொல்ல முடியாத மத்தியானத்துக்கு பிறகு சொல்லலாம். அதான இந்த வாரம் நான் அப்போ முடிவுக்கு வரமன்றதே தெரியல. என்ன தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. அதான் அடுத்த வாரம் இன்னும் அதிகம். ஞாயிறு திங்கள் எல்லாம் 40 டிகிரி கிட்ட
1: வரும். நான் வந்து ஒரு பாட்டு கேட்டுக்கிறேன். நகுமோ
0: இது
1: அந்த பாட்டை கேட்போம். அந்த எல்லாருமா சேர்ந்து கேட்போமே.
0: ஆமா,
1: அப்ப நன்றி வணக்கத்தை சொல்லி கொண்டு பாட்டு கேட்போமே.
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒலிபரப்புன்றோம்.
1: நன்றி
0: நன்றி நன்றி. ஆமாம், பி விஷ்வா அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அருணாச்சலம் திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் பதிவு காளை பூந்தண்டலோடு காளை பூந்தண்டலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்போம். வணக்கம்.
1: பக்திமயமான வள்ளிக்கிழமை காலை வணக்கம். ஹேமா பொங்கிலிருந்து தீபி, நாங்கள் நலம், எங்களை நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டோம். புன்னகமன்னன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா கே சித்ரா பாடின பாட்டை கேட்கிறேன். பாட்டை கேட்கிறேன்
0: சார். நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு. ஆமாம், பிபி அவர்கள் இணைந்திருந்தால் அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

உங்களுக்காக வைவர் ஊடாக வந்திருப்பவர். வணக்கம். ஆமாம், வணக்கம். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கிறோம், நன்றி. இன்னும் உங்களுக்கு மத்தியம் துப்புறதா நான் ஆரம்பிக்கும். ஆனா இந்த சில வீடுகளில் வந்து இப்போ எங்களை வீட்டிலாம் காலம் மேல ஒரு பக்கத்தில் வரும், மெட்டு மத்தியானது பிறகு மெட்ட பக்கத்தில் வரும் சூரியன் அப்படின்னு. ஆமாம், அந்த ஆமாம் அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி நன்றி நன்றி. ஆமாம், கமலவேணி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் அரங்கேற்றம் திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது. தொடர்ந்து வைவரூடாக இணைப்பை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் நேரம் இன்னும் இரண்டு நேர்கள் காத்திருக்கின்றார்கள்.

0: சராசரியாக 9:51 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் காலை புந்தண்டலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து காலை புந்தண்டலுக்காக இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: நல்ல பாடல்.

0: போறேன், இங்க ஒழுங்கு கேட்க போறேன்.
1: ஆமா, இப்படியான பாடல் எல்லாம் நீங்க கேட்கணும் எல்லாரும்.
0: மறந்து போச்சு.
1: ஆமாம், ஜெயஸ்ரீமா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் குருவி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

0: நீங்கள் அணிந்திருப்பது காலை பூந்தண்டலோடு. அந்த வகையில் இந்த காலை பூந்தண்டலை நிறைவு செய்வதற்காக வாய்வரோடாக வந்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கங்க.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள்?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி.
1: நன்றிங்கம்மா. எல்லோருக்குமே காலை வணக்கத்தை சொல்லிக்கொண்டு கண்ணாலை இன்றைக்கு நான் இருக்கிறேன் உங்களோட. பாடல் வந்து இதற்கு பேர் தான் காதலா?
0: நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி.
0: ஆமாம், ஜெர்மனியில் இருந்து விக்கி அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் பூவேலி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

வனித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்த காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றலுக்கு நித்தமும் அரசனை வழங்குகிறார்கள் சுவிஸ் சூரிச்சில் அமைந்திருக்கும் சாந்தனின் என்எஸ் ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் நிறுவனத்தினர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிளில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்குவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது. யாழ்ப்பாண நகரை ஆண்டிய பிரதான வீதியில் அர்ச்சனா ராமநாதன் 10 அடி உயர பாதாதை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனது உருவப்படத்திற்கு இடப்பட்டிருந்த காலனி மாலையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தானே வந்து அகற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்திரப்பாதி மனித புதைக்குழியை பார்வையிட நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. உயிர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனுவை மேலும் பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் June 24 வரை ஒத்திவைத்துள்ளது. நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திருப்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். ஒப்பந்த பிரச்சினையினால் கால தாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதியின் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்துள்ளார். உலக வங்கியின் இலங்கைக்கான பதிவிட முகாமையாளர் ஹெவோர் சாக்சியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவிற்கும் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் கர்ணாத்திலக்கவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மரங்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்று தருமாறு சுரேஷ் அளவின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கொள்வனவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் நாலின் பெர்னாண்டோ தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மேனோ மீதான மேலதிக விசாரணையை எதிர்வரும் 25 வரை ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. மே மாதம் 15 முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்தார். இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 104 புதிய போட்டோன் மெட்ரோ ரக பேருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 சிறுமியையும் தனது 12 மகளான சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தை நஞ்சு அருந்தி தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையும் அதிருப்தியும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம். 2026 கடந்த 5.5 காலப்பகுதியில் மாற்றம் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 1297 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கொழும்பு வர்த்தக வங்கியின் சட்டத்துறையைச் சேர்ந்த பெண் சட்டத்திறனி ஒருவர் ரத்மல் அணையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டிறைச்சி, கோழி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய போது நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக கல்கிஸ காவல்துறை தலைமையகம் தெரிவிக்கிறது. நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. மகர பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் நாளை காலை 8 வரை அவசர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது.
இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல்காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல்காந்தி இன்று பிறந்தநாளை கொண்டாடும் நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக சமூக ஊடகங்களான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை டெல்லி மேல் நீதிமன்றம் இன்று உறுதிப்படுத்தியது. நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களும் அமல்படுத்த வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர் பி ஆர்லிகர் வலியுறுத்தினார். சூடானிலிருந்து இந்தியா சென்ற கேரள பெண் ஒருவருக்கு எபோலா அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகப்படுவதை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118 இடத்தை பிடித்து டெல்லி IIT அசத்தியுள்ளது. சென்னையில் அபிடத்தங்கம் விலை சவனுக்கு ₹30,040 குறைந்து 1,08,560 விற்பனையாகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 380 குறைந்து 1 கிராம் 13,570 விற்பனை செய்யப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேணப்படும் என்றும் எதிர்பார்ப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதாக இருந்த இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்ப கட்ட உடன்படிக்கையை செயற்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் ஏரிக்கு அருகிலுள்ள பென்ஹன்பாக் மலை உச்சி ரிசார்ட்டில் இன்று வெள்ளிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கானது தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடகப் பிரிவு நள்ளிரவு அறிவித்துள்ளது. பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டும் தீர்வாகாது. நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ் தெரிவித்தார். உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை இலக்கு வைத்து உக்ரைன் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் அவதியுறுபவர்கள் மாணவர்கள். அவர்களில் கட்டலுக்கு வெப்பம் தடையாக இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகின்றனர். வெப்பத்தால் அடிக்கடி தலைவலி ஏற்படுவதாக மாணவர்கள் குறை கூறுகின்றனர். பிரித்தானியாவில் உள்ள மிருகக்காட்சி சாலையொன்றில் முதலைகள் வாழும் பகுதிக்குள் 3 சிறுவன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலிய தீவு ஒன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதால் 13,000 மேற்பட்ட ஜானை நீர்நாய்க்குட்டிகள் உயிரிழந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்காட்லாந்தின் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியுள்ளது. ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரேயாஸ் ஐயர் 3,000 ஓட்டங்களை கடந்துள்ளார். உலகக்கிண்ண ஆட்டத்தில் கனடாவும் கட்டாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 எனும் கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்காக கால்பந்து உலகக்கோப்பையில் அதிக கோல்களை அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனையை ஹாரி கேன் சமன் செய்துள்ளார். நிறைவாக நாணய மாட்டு வீதங்கள் ஆலோசனை வழங்குகின்றார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலி 100% இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளை நீங்கள் கேட்கலாம்.
என்று நாணய மாற்றாக ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 381 ரூபாய் 15% இந்திய பெறுமதியில் 107 ரூபாய் 82% ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333 ரூபாய் 57% இந்திய பெறுமதியில் 94 ரூபாய் 36% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412 ரூபாய் 55% இந்திய பெறுமதியில் 116 ரூபாய் 69% ஒரு ஐக்கிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 439 ரூபாய் 30% இந்திய பெறுமதியில் 124 ரூபாய் 27% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 235 ரூபாய் 60% இந்திய பெறுமதியில் 66 ரூபாய் 65% காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபில்லில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 Paris.
2: Vicky Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

வெள்ளிமலர். வெள்ளிமலர் நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 10:10 11 வரை இடம்பெறுகின்றது வெள்ளிமலர். அந்த வகையில் இன்றைய வெள்ளிமலரை மங்களகரமாக ஆரம்பித்து வைக்க ஒலிக்கிறது காயத்ரி மந்திரம்.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து சிறப்பு நற்சிந்தனையோடு இணைந்து கொள்கின்றார் ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவரையும் நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் ஐயா.
1: ஹலோ. வணக்கம். வணக்கம்.
0: ஓ, நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்
1: அனைவரும் நலமாக இருக்கின்றோம். உங்கள் இணைப்பு தெளிவாக இருக்கின்றதா?
0: தெளிவாக இருக்கிறதா?
1: நேயர்களே அன்பு நல்ல சிந்தனையை சுக்கரவாரம் வாராவாரம் செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்விலே ஒரு பிதரின் மாதாவின் ஆண்டு பிதி கர்மங்களிலே ஆத்ம திருப்திக்காக ஆத்மசாந்தி செய்யக்கூடிய இந்த நேரத்திலே முக்கியமாக அவர்களும் இதை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே சர்வதேசமெல்லாம் இந்த நல்ல சிந்தனைகள் நம் சிந்தனைகள் அனைவருக்கும் பயன்படக்கூடிய முறையிலே இன்று பிதர் தாத்பரியங்களின் ஆத்ம வர்க்கந்தங்கள் பற்றிய சிந்தனைகளை தந்துவிட்டு இவர்களது காரியங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அன்பான உறவுகளே, நாம் ஆறறிவோடு மனித பகுத்தறிவோடு பிறக்கின்றோம். ஏனைய விலங்கினங்களை விட நாங்கள் மனிதர்களாக வாழ்கிறோம். ஆறறிவண்டு பகுத்தறிவு கல்வியறிவு அனுபவ அறிவு எல்லாம் நிறைவாக நாங்கள் வாழுகின்ற இந்த நேரத்திலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி கல்வி தந்து அமுது ஒட்டி அறிவெல்லாம் தந்து நம்மை விட்டு சென்றவர்கள் அன்னையர்கள் பிதாக்கள் தந்தையர்கள் இவர்களுக்கு நாங்கள் பிதுர்கடன் நன்றி கடன் செய்கின்றோம். அந்த நன்றி கடன் என்னவென்றால், நாங்கள் பிறக்கின்ற பொழுது வாழுகின்ற பொழுது பிறந்த நாள் எத்தனையோ கொண்டாட்டங்கள் ருதுசாந்தி விழாக்கள் திருமண விழாக்கள் எத்தனையோ நல்ல காரியங்களை சந்தோஷித்து செய்து கொள்கின்றோம். ஆனால் மறுபிறவி என்று சொல்லக்கூடிய 50க்கு 50 நாங்கள் பிறந்து வாழ்ந்தாம் பிறகு செல்லுகின்ற பிறவிகள் உலகங்கள் வானுலகம் விண்ணுலகம் சமுத்திர உலகங்களிலே எந்த உலகத்திலே எந்த ஜீவன் வடிவத்திலே அந்த ஜீவன்கள் வாழுகின்றனவோ அல்லது சொர்க்கத்தில் மோட்சம் பெற்று கைலாசத்தில் இருக்கின்றனவோ அவர்கள் கும்பிட்ட தெய்வங்கள் காலடியில் செல்லுகின்றார்களோ என்றெல்லாம் ஆய்வுகளிலே நமக்கு தெரியாது. நாம் சென்று பார்த்த பிற்பாடுதான் அதன் அருமைகள் புரியும். அந்த வகையிலே நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மை விட்டு சென்றவர்கள் முக்கியமாக 10 மாதம் சுமந்த மாதாக்கள் தாய்மார்கள் தந்தையர்கள் அறிவூட்டி உழைத்து நம்மை ஆளாக்கி நல்ல இடத்திலே சென்று ஒரு மனிதர்களாக்கி விட்டு சென்ற அந்த நன்றி கடன் இறந்தாம் பிறகு செய்கின்றதுதான் பிதுர்காரியம். பிதுர்காரியம் என்றால் இறந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தத்துவம் தான் பிதுர். பிறக்கின்ற பொழுது உயிர் என்கின்றார்கள், ஜீவன் என்கின்றார்கள், எத்தனையோ வகையில இலக்கண ரீதியாக சொல்லுகின்றார்கள். இறந்தால் அது பிதுர். பிதுர் லோகத்திலே நம்மை விட்டு சென்றால் அந்த ஜீவன் எந்த வடிவத்தில் எங்கு இருந்தாலும் அந்த அன்புக்காக நாங்கள் செய்கின்ற பிதுர்காரியம்தான் வருஷம் ஆண்டுக்கு வசம் அந்தி ஏட்டு வீட்டுக்கிருத்தியம் மாசியம் மாலயம் அமாவாசை விரதம் பௌர்ணமி விரதம் என்றெல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய விரதங்கள் அனைத்தும் இறந்தோர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது கட்டாயம். பிறக்கின்ற பொழுது வாழுகின்ற பொழுது நமக்கு அறிவுள்ளவரை நாம் பிதா மாதா எல்லாரிடமும் எல்லாம் கேட்டு வேண்டி சாப்பிடுவோம். விருப்பமானதை இயல்பு கேட்ட மாதிரி வேண்டுவோம். ஆனால் இறந்த ஆத்மாக்களுக்கு அந்தந்த மத ரீதியாக அந்தந்த மத சடங்கின் குருமார்களது பரிபூர்ணமான ஆகம முறையின் ஒத்துழைப்போடு நாங்கள் பிதுர்காரியங்களை மேற்கொள்கின்றோம். அந்த வகையிலே இன்று ஒரு தெரிந்த நந்த குடும்பத்தினர்களது மாதா அன்னை இறந்து ஓராண்டிலே நாங்கள் 12க்கு முன்பதாக வெள்ளிக்கிழமை தூப தீப நிவேத்திய வழிபாடுகள் அனைத்தும் செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இன்றைய சிந்தனையை குறுகிய நிமிட நேரங்களுக்குள் தந்து ஆத்ம வர்க்கந்தம் நீங்களும் உங்களது நேயர்களும் உங்களது உறவுகளும் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி நம்மை விட்டு தெய்வாதீனமாக மோட்சலோகம் இறந்த ஆத்மாக்கள் நம்மை விட்டு சென்றவர்கள் சடலம் சென்றுவிடும். ஆத்மாக்கள் எங்களோடு தான் வாழும். அந்த ஆத்மாக்களுக்கு நன்றி கடன் செய்து ஆண்டு திரிகள் அதற்குரிய கிரியர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மறந்தோ மறக்காமலோ செய்ய முடியாத காரியங்களை அமாவாசையிலோ திதி காரியங்களிலோ விரதமிருந்து நீங்கள் உங்களை பெற்று வளர்த்த மாதா பிதாவின் ஆசிகளை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக வேண்டி இன்றைய தினம் வாய்ப்புக்கும் இணைப்புக்கும் சிஆர்டி தமிழ் வானொலி ஊடகத்தின் அனைத்து கிளைகளுக்கும் தொழில்நுட்ப சாதனங்களுக்கும் நன்றி கூறி அறிவிப்பாளர் அன்புக்குரிய சீமாவுக்கும் சிறப்பான நன்றிகளை தெரிவித்து இன்று இவர்களது புதிர் கடமையில நமக்கும் இந்த 10 நிமிடங்களை விட்டு கொடுத்தமைக்கு நன்றி கூறி சர்வதேசமெங்கும் இருக்கக்கூடிய நம்மை விட்டு பிரிந்தோ நம்மை விட்டு மேலோகம் சென்றோ ஆத்மசாந்தி பெற்றவர்களுக்கு புதிர்கடன் செய்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டி அடுத்த சுக்கிரவாரம் சற்று நேரம் வளங்கான நேரங்களை எடுத்து நல்ல சிந்தனைகள் வழங்கலாம் என்ற நோக்கோடு விடுவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அன்புக்குரிய சுதனையா. நன்றி நேர்களே, நன்றி வணக்கம், வாழ்க வளமுடன்.
0: நன்றி ஐயா, நன்றி. ஆமாம், வேலை பழுக்களுக்கு மத்தியிலும் அணிந்தோடு சிறப்பித்தவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வழங்கியிருந்தார் அவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு

0: கேட்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து நேயர்களை இணைத்துக் கொள்கின்றேன். அந்த வகையில் இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். ஆமாம், உங்களுக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம்.
1: சிதம்பரம்

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக நீர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இணைப்பில் நீண்ட நேரமாக காத்திருப்போர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: ஆமாம், உங்களையும் வேற வீட்டுக் கொள்ளுன்றோம்.
1: சிரமத்தை பாராமல் நச்சினை வழங்கிய சுதந்திரமாக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சிவன் பாட. கருணாசலனே ஈசனே அன்பே சிவம் ஆனநாதனே, அருணாசலனே ஈசனே அன்பே சிவமான நாதனே, குருவாய மந்த சிவனே, குன்றாயிருந்த சிவனே, மழையாய் மலர்ந்த சிவனே, மண்ணால் அமைந்த சிவனே, அருளை நிறைந்த சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருளை வழங்கு சிவனே, அருணாசலமே ஈசனே அன்பே சிவமான நாதனே, அருணாசலமே ஈசனே அன்பே சிவமானநாதனே. ஓமை நாதம் உந்திருநாமம் ஓமை முயந்து வருகிறது. ஓம் ஓம் ஓமை நாதம் உந்திருநாமம் ஒன்றாய் இணைந்து வருகிறதே. உன்புகள் கோடி சேருதே, உன் பரவசம் ஆனதே, நான் யாரென்று நடமிடும் ஈசனே, நாகாபரணம் சூடிடும் நீசனே, அருணாசலனே ஈசனே அன்பே சிவமான நாதனே. கிரிவலம் போகும் அடியவர் பாடும் பாடலும் பாயம் கேட்கிறது. ஓம் ஓம் ஓம் கிரிவலம் போகும் அடியவர் பாடும் பாடலும் பசனையும் கேட்கிறது. சிவ சிவ என்னும் நாமமே சிந்தையில் இனியாய் கேட்கிறது. ஈசனின் தூணாய் நிரண்டிடும் ஈசனே, எங்கோ பவனே சோழனின் வாசமே, அருணாசலமே ஈசனே, அருணாசலமே ஈசனே அன்பே சிவமானநாதனே, அன்பே சிவமானநாதன், குருவாய் அமர்ந்த சிவனே, குன்றாய் இழந்த சிவனே, மலையாய் மலர்ந்த சிவனே, மண்ணாய் அமர்ந்த சிவனே, அருணை நிறைந்த ஈசனே அன்பே வழங்கிட வாரும், அன்பே வழங்கிட வாரும், அருணா சரணே ஈசனே அன்பே சிவமான நாதனே. நன்றி வணக்கம் ஜெயமா.
0: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளிமலரோடு. வெள்ளிமலருக்காக தொடர்ந்து வாய்வரோடாக காத்திருப்போர் வணக்கம். ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள் வானொலியில் வேறாம இருக்கா உங்களுக்கு? நான் நினைக்கிறேன் வைவரில் போல, வைவரிலையா இல்லாட்டி எல்லாம் எல்லாம் அனுப்பமா
2: வேலை இல்லும் தான். இப்ப ராஜா வாடகை கொடுத்து அவர் என்ன கதை சென்று கொடுத்து தெரியும் கேட்க இல்லையா? நீங்க கவனிங்க, ரெண்டிலும் அப்படித்தான் வந்தது. நானும் ஒரு பாடல் ஒன்று தான்.
0: சரி, உங்களோட பாடலை தரங்கள் பாக்குறேன். நன்றி.
2: மதுரை நகரில் மலை மக

நகரில் மலைமகள் கொண்ட மங்கள திருப்பெயர் மீனாட்சி. தன்னிடம் வேண்டிய பெண்மனம் போல அன்னை

மன நாளுங்கள் தங்கரருடன் சிவ தங்கரி மதுரையில் தங்கரருடன் சிவ

0: நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி நன்றி, வணக்கம். உங்க நீங்க குறிப்பிட்ட சரி, அவர் போசன் ரூட்டர், அவருடைய சத்தம் வழியில வந்தது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். சரி, வெள்ளிமலருக்காக நாங்கள் தொடர்ந்து வந்திருக்கும் நேர்களையும் இணைத்துக் கொள்ளலாம். இணைப்பில் வந்திருப்போர் வணக்கம். உங்களுக்கு இனிய காலை வணக்கம். மீண்டும் உங்களையும் வேற வீட்டுக் கொள்ள வேண்டும், இணைந்து கொள்ளுங்கள்.
2: இனிய காலை வணக்கங்கள். நண்பு உறவுகளே, நலந்தானே நிரம்பால் எல்லாம் வல்ல டென்மார்க் பிராண்ட அபிராமி என்ன காலங்களை பற்றி கொண்டு கேட்கலா?
1: ஆமாம், தெளிவாக கேட்கறது. வானொலியில் கேட்குதான் நீர்கள்ட்ட தான்
2: கேட்கிறது. நமாமி பகவத் பால சங்கரம் லோகசங்கரம் என்ற தொகுதியிலிருந்து அடியபலம் ராமகிருஷ்ண தீட்சிதர் சென்னையில் ஒரு உயர்நிலைப் பள்ளியில் சமஸ்கிருத ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 1968 மும்மொழி திட்டம் மாற்றப்பட்டு இருமொழி திட்டம் அமலுக்கு வந்ததால் சமஸ்கிருதம் இந்தி இருமொழிகளிலும் எடுக்கப்பட்டுவிட்டன. அப்போது சீனியர் பண்டிதர்களுக்கு மாற்று வேலையில் நியமனம் செய்து ராமகிருஷ்ண தீட்சிதரை ஒரு ஆரம்ப பாடசாலையில் நியமனம் செய்தார்கள். பல ஆண்டுகள் உயர்நிலை பள்ளியில் வேலை செய்துவிட்டு ஆரம்ப பள்ளியில் பணி செய்வதற்கு அவர் மனம் இடந்தராமல் வருத்தமிட்டார். வேலையை ஈர்க்க தயங்கி கொண்டிருந்தார். அப்போது அவருடைய நண்பர் கோவிலா என்பவர் விஜயவாடாவில் முகாமிட்டிருந்த பெரியவாளை தரிசிக்க சென்ற போது, நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறாயே, எப்போதும் அடியபலம் ராமகிருஷ்ண தான் வருவாய், வருவது வழக்கம் என்று தயாநிதியான பெரியவா கேட்டுள்ளார். இதற்காக நேற்று வரும்போது அவரையும் கூப்பிட்டேன், மனது சரியில்லை என்று சொல்லிவிட்டார் வந்து சொன்னார். அதற்கு அந்த ஜகத்குரு அப்பைய தீட்சிதர் பெரிய மகவான் எல்லா யாகங்களையும் செய்தவர். 104 கிரந்தங்களை எழுதியவர். அவர் தனக்கு எவ்வளவு பக்தி இருக்கிறது என்று தானே பயிற்சி செய்து கொள்ள வேண்டினார். ஒருவருடைய உண்மை சுரூபம் ரெண்டு நிலையில் தெரியும். ஒன்று குழந்தை, மற்றொன்று உன்மத்தம், அதாவது பைத்தியநிலை. தனக்கு வயது 70 இனி குழந்தையாக முடியாது, ஆகவே உன்மத்த நிலை அடைய நினைத்து உன்மத்தங்காய் சாப்பிட்டு அந்த நிலையை அடைந்து தன்னை பயிற்சியை பயிற்சி செய்து

0: இப்படி கலிய முறையில் ஒரு பெரிய உண்மையை பெரியவாள் என்று யார் விளக்கக்கூடும்? இதன்படி ராமகிருஷ்ண திருச்சிவரம் ஆரம்ப பள்ளி வேலையை ஏற்று பிற்காலத்தில் பல நண்பர்களை பெற்று இந்த கருணாமூர்த்தி பேசும் தெய்வத்தின் காலத்தில் வாழ்வதே நாம் செய்த பாக்கியம் என்று நன்றார். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர புறம் ராமி உதான்பகம் என்று கூறிக்கொண்டு மற்றமொழி வள்ளி மல்லில் மற்றும் ஒரு நிகழ்ச்சிகளை தருகிறேன். மூலம் அன்பாக விளைவிட்டுக் கொள்வார் சன்மா லாக்குனபுரான். வழக்கமேலே வழக்கமா.
1: நன்றி நன்றி வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியின் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம். வணக்கம்
2: வணக்கம் சீமா, நான் மகேந்திரன்.
1: ஆமா, உங்களை நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்கள்
2: நலமா இருக்கிறேன்.
1: ஆம் தாருங்கள்.

0: நன்றி
1: நன்றி நன்றி வணக்கம். நேரம் சரியாக 10:51. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கின்றீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் தங்கஜி.
1: நலமா இருக்கீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். உங்களை நாங்கள்
2: வரவேற்கிறோம். எல்லோருக்கும் தங்களுக்கும் குடும்பம் எல்லோருக்கும் கை துணம் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் பாடக பாடகி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நாமும் ஒரு பாடல். நன்றி.
3: சந்தனமும் ஜவ்வாதும் சேர்ந்து மணங்க மழ

தங்கரத தேரிலே பக்தர்வடை சூழ்ந்து வர வள்ளி தேவா.

காட்டி தரும் புனை உன்னழகை காணே ஆயிரம் கண் வேண்டும் உனை காண கண் ஆயிரம் வேண்டும் முருகனை காணே கண் ஆயிரம் வேண்டும் முருகனை காணே கண்ணாயிரம் வேண்டும்

இடங்கள் வேண்டும். உலகளந்த வல்லவனை வண்ணமயில் வாகனனை கணபதி சோதரனை தந்தை சுவாமியானவனை காண கண்ணாயிடம் வேண்டும். காண கண்ணாயிடம் வேண்டும். சரவணனை காண சிவகுமரனை காண கண்ணாயிடம் வேண்டும். செங்கதிரும் முழுமதியும் சேர்ந்தணிந்த சுந்தரனை விண்ணகமும் மண்ணகமும்

முருகனை காண ஆயிரம் கண் வேண்டும். முருகனை காண சண்முக

0: புகனை காண கடம்பனை காண குருவரனை காண கார்த்திகேயனை காண மயில் வாகனனை காண பழனி வேலனை காண உன்னை காண கண்ணாயிடம் வேண்டும் முருகனை காண கண்ணாயிரம் வேண்டும். நன்றி அம்மா, நன்றி, நன்றி மா,
1: நன்றி, நன்றி மா. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி, தமிழொலியில் வெள்ளிமலரோடு இணைந்திருக்கிறீர்கள். வெள்ளிமலருக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம் அண்டி, நான் அபிவர்தன் கதைக்கிறேன்.
1: ஆமாம் அபிவர்தனே, நாங்கள் வர வீட்டுக் கொள்கின்றோம்.
2: நன்றி.
3: பூமலை போலியும் கோணம்

மலர்வும் மனமும் நீயானாய். மலரும் மலருள் இனிக்கின்ற தேனும் மனமும் நீயானாய். சிவனெனும் பேர் கொண்ட பரம்பொருள் வடிவே உமையவள் மறுவிட மகிழ்ந்திடும் துணையே.

0: ஹலோ.
1: ஆமாம், நன்றி நன்றி இணைந்து ஒன்று சிறப்பித்தமைக்கு.
0: நன்றி, வணக்கம்.
1: நன்றி. நீங்கள் இணைந்திருப்பது வெள்ளி மலரோடு. அந்த வகையில் இந்த வெள்ளி மலரை நிறைவு செய்வதற்காக அழைப்பில் வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம், ஆமாம், உங்களை நாங்கள் வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம்.
2: நன்றி. நீங்க நலமா இருக்கிறீங்களா ஹேமா?
1: நலமாக இருக்கின்றோம். நன்றி, நீங்களும் நலமாக இருப்பீர்கள், இணைந்து கொள்ளுங்கள்.
2: நன்றி. நான் நலமா இருக்கிறேன். நீங்க நல்ல நலத்தோட இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சியை வேண்டிக் கொண்டு மிக ஆரோக்கியத்தோடையும் நோய் நொடி இல்லாம இருக்கணும். நான் அது கிருஷ்ணத்தை பாட்டு படிக்கிறேன். அந்த புள்ளாங்குள சக்தி பாட்டு தானே?
1: ஆமா.
2: புள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். வந்தாடும் கங்கை மேலர் தோட்டங்களேன், எங்கள் மதுசூதலன் புகழ் பாடுங்களேன். புள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களேன்,

0: சோத்தமன் புகழ் பாடுங்களே. குருவாயூர் தன்னில் தவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன், ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தின் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான். பாண்டவர்க்கு உரிமையுள்ள பங்கை கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான், நான் படிப்பதற்கு கீதை என்னும் பாடம் கொடுத்தான். புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன். வெண்பாடுங்கை மேலே சோட்டங்களேன், எங்கள் மத சூதனன் புகழ் பாடுங்களேன். புல்லாங்குழல் கொடுத்த மோங்கில்களே. நன்றி, வணக்கம் கேமா.
1: நன்றி, நன்றி, வணக்கம்.

நேரம் சரியாக 11:03. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இதுவரை நேரம் வெள்ளிமலர் நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். வெள்ளிமலருக்காக இணைந்து கொண்டு சிறப்பு நச்சிந்தனையை வழங்கியிருந்தார் ஸ்ரீ காமாட்சி அம்மனாலய பிரதம குருக்கள் சிவஸ்ரீ சுதன் சர்மா ஐயா அவர்கள். அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியோடு இதுவரை நேரம் இணைந்து சிறப்பித்த நேர்கள் செய்முடித்து கேட்டுக்கொண்ட நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம்.

வணக்கம். மணிக்கூறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காட்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் 36வது தியாகிகள் தினம் வவுனியாவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை அனுஷ்டிக்கப்பட்டது. நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்குவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜாழ்ப்பாண நகரை ஆண்டிய பிரதான வீதியில் அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாதை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் தனது உருவப்படத்திற்கு இடம்பெற்றிருந்த காலனி மாலையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தானே வந்து அகற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 10 டன்னிற்கும் அதிக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திரும்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் இலங்கைக்கான வதிவிட முகாமியாளர் ஹெவோர்க் சாக்சியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவிற்கும் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அருண கர்மதிலக்கவுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மறக்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நட்பியருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்றுத்தருமாறு சுரேசாலவின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் விங்கல செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த திருமதி சுலோஜினி குகன் பொதுச்சேவைகள் ஆணைக்குழுவினால் பணித்தடை செய்யப்பட்டுள்ளார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கேட்பட்டி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி தளத்தில் 17ஆம் தேதி இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்ச சில்லறை விலை கட்டுப்பாட்டில் உள்ள 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளை திருத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. நுவரெலியா நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் கண்டி தெல் தெனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட காரில் இருந்து சடலமாக கண்டெடுக்கப்பட்ட பெண் அம்பாறை வைத்தியசாலையில் கடமையாட்டி வந்த உடற்பயிற்சி நிபுணர் என்பது விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள கான்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டமை தொடர்பான குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி MSM சாம்சுதீன் புதன்கிழமை குறித்த சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கால ஆய்வு மேற்கொண்டார். ஜாழ்ப்பாணம் காங்கேசுந்துறையிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ராகுல் காந்தி இன்று பிறந்தநாள் கொண்டாடும் நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமிழக வெற்றி கழக அரசு குதிரை பேரம் அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகிய 2 நாடுகளுக்கான தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி திரும்பினார். பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்யும் வேளையில் வரும் காலங்களில் இந்தியா பிரான்ஸ் நட்பு மேலும் வலுப்பெறும் என்று எக்ஸ் பக்க பதிவில் மோடி தெரிவித்தார். புது
புதுடெல்லியில் June 22-23 ஆகிய தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் சீனா வெளியுறவு அமைச்சர் வாங் யி பங்கேற்பதாக அந்த நாடு நேற்று தெரிவித்தது. சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118வது இடத்தை பிடித்து டெல்லி IIT அசத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் செல்போன் மீதான தடை தீவிரமாக செயற்படுத்தப்படுகிறது. தொடரும் உலக செய்திகள். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்பது அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கின்றார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேணப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். இதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்பகட்ட உடன்படிக்கையை செயற்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் ஏரிக்கு அருகில் பான்ஹஸ்டாக் மலை உச்சி ரிசார்ட்டில் இன்று வெள்ளிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடகப் பிரிவு நள்ளிரவில் அறிவித்துள்ளது. பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டும் தீர்வாகாது. நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் கேரி வான்ஸ் தெரிவித்தார். வடகொரியா அணு ஆயுதங்களை வைத்துள்ளது தற்காப்புக்கான வழிமுறை என குறிப்பிடும் G7 மாநாட்டில் முன்மொழியப்பட்ட அழைப்புகளுக்கு வடகொரிய அதிபர் சகோதரி கிம் ஜாங் கண்டனம் தெரிவித்தார். உலகின் முதல் அரபு நாடாகிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் எபோலா தொற்றின் பரவலால் 200க்கும் அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகிறது. நியூயார்க் டைம்ஸ் சதுர்க்கத்தில் நேற்று வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டினால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் ஏற்பட்டதோடு 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தொடரும் விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கிண போட்டியில் ஸ்காட்லாந்தின் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியுள்ளது. லார்ட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. காட்மாந்து தொடரில் குழு 7A பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது. இங்கிலாந்து அணிக்காக காட்பந்து உலகக்கோப்பையில் அதிக கோல்களை அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனை ஹாரி கேன் சமன் செய்துள்ளார். காபோ வெர்ட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் விசின்கா தாய்க்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக நாணய மாற்று விதங்கள் ஆலோசனை வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் உத்தியபூர்வ இணையதளமான www.trttamilolli.com இணையதளத்தினர். இந்த இணையதளத்தினூடாக நீங்கள் டிஆர்டி தமிழொலியின் நேரடி மற்றும் மாறு ஒளிபரப்புகளையும் நீங்கள் கேட்கலாம். இன்றைய நாணய மாற்றாக 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.15 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 107.82 ரூபாயாகவும் ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை பெறுமதியில் 333.57 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 94.36 ரூபாயாகவும் ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 412.55 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 116.69 ரூபாயாகவும் ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 439.30 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 124.27 ரூபாயாகவும் ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில் 235.60 ரூபாயாகவும் இந்திய பெறுமதியில் 66.65 ரூபாயாகவும் காணப்படுகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் இணைந்திருந்தது மணிக்குறு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகளோடு. செய்தி தலைப்புகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாஷபிள்ளையில் அமைந்திருக்கும் வி டி கேஷங்கரி, கார்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்து நன்றி, வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரேங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்.
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
2: Viti Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garge les Gonesse.
2: Mélodie et Tordrelaque Viti Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lacam Cyber Undre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனங்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:17 ஐக்கியராஜ்யத்தில் 10:17. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழைப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனம்பாளம் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பாரிஸ் லாட்சப்பலில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்க குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜிந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பொண்டே மார்க்கெட்.
4: பொன்னிப்பொண்டே மார்க்கெட் நேரம் சரியாக 11:21. ஐக்கியராஜ்யத்தில் 10:21. இந்த நேரத்தில் இன்றைய தேனுபால் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வரும் பாடல்

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி. பாடலுக்கு இசை அமைச்சவர் இசைஞானி இளையராஜா. எதிர்காற்று திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 12 மணி வரை கேட்டு மகிழுங்கள் தேனும் பாலும். தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தம் அனுசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோஸ் ஆசி உஷரி இவருக்கு ஒழிந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கர்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடல இல்லையாப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இன்னும் சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்லயும் ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசுபசரி ரச்சி தான். வெளிநாட்டுல இருந்து வாரவையெல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தான் அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசிபூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 பாரிஸ் 10 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-73-78.
0: நேரம் சரியாக 11:27 ஐக்கியராட்சியத்தில் 10:27 இந்த நேரத்தில் தேனும்பால நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல்

0: தென்பல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் ஹரிஸ் ராஜ் வென்ற, பாடலை யாற்றவர் தமிழ்நாடன், பாடலுக்கு இசையமைத்தவர் சங்கர் அவர்கள். நேரம் சரியாக 11:33 ஐக்கியராஜ்யத்தில் 10:33. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள்
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷ்வப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலை ஷெரிமஹால்.
0: உறவுகளே, உங்கள் இல்லங்களில் மூட்டை பூச்சி தொல்லையா அல்லது கரப்பான் பூச்சி தொல்லையா அல்லது எலி தொல்லையா இவை அனைத்துக்கும் ஏற்ற மருந்துகளை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். ஒரு நாளிலேயே இல்லாமல் செய்வதற்கான மருந்துகளை அங்கே பெற்றுக்கொள்ளலாம். ரூயி கையில் அமைந்துள்ளது ஷெரிமஹால்.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடியை அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது OPT 77. உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களில் பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள் செல் மாநகரில் OPT 77. மியூச்சுவல் சுயமு உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 37 37 அவனியூ மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 01 72 99 51 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77 cell@goodmail.com. மறந்து செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின வசதியும் உண்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பேர்

0: கேட்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஞானிகமா பாடலை ஆற்றவர் கவிஞர் முத்துலிங்கம், பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:41, ஐக்கிய ராஷ்டிரத்தில் 10:41 இந்த வேளையில் டென்மார்க் பிரந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாருக்கு அருள் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் தந்தது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7 23 ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31 ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1 ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2 ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3 ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேர்ந்தாளர் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

பாடல்கள் பத்மஸ்ரீ பாலாவுடன் இணைந்து ஜானகியம்மா பாடலை ஆற்றவர் கவிஞானி வாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நேரம் சரியாக 11:48 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:48 இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பாலன் நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல்

செழித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றவர் உமா கண்ணதாசன் அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் ஏ.ஏ.ராஜ். நேரம் சரியாக 11:52 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:52 இந்த நேரத்தில் தேனும்பாலு நிகழ்ச்சியில் வரும் இந்த

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். தேனும் பால நிகழ்ச்சியை வானொலி கடத்தி வந்தவர்கள் பரிசு லாட்சியத்தில் அமைந்திருக்கும் அம்பாலி ஸ்டோர்ஸ், ஆசிபூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட், இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது நன்றிகள். நடைபெற்றது

வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 12:01 அக்கராட்சத்தில் 11:01 மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசலாட்சப்பள்ளல் அமைந்திருக்கும் டி டி சங்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள டி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்துடன். இந்த இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்டம் இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை பண்டாரவளை நகரின் பிரதான பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நெடுந்தீவில் கடைப்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்குவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. மாணவர்களின் கல்வியையும் அவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பது முழு சமூகத்தின் பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் செம்மனே சென்று பார்த்து மனித புதைகுழியை பார்வையிட நிதியமைச்சர் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்காரா உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 10-90 அதிக போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சங்கிலடி பிரதேசபையின் மாதாந்த சபை அமர்வு நேற்று நடைபெற்றது. இலங்கை அச்சகத்தார் சங்கத்தின் ஏற்பாட்டில் அச்சலிடல், பொதியிடல், பட்டியலிடல், முத்திரையிடல் மற்றும் கிராபிக்ஸ் என்பவற்றை காட்சிப்படுத்தும் இலங்கை அச்சக மற்றும் வர்த்தக கண்காட்சி 2026 இன்று கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மகாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகி நடைபெறுகின்றது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேகநபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விஷயத்தில் முழுமையாக மறக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகின்றது. எனது கணவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்று தருமாறு சுரேஷ் அளவின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மட்டக்களப்பு காத்தாங்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து போயிட்டு 10 வயது சிறுமியையும் தனது 12 வயது மகளான சிறுமியையும் பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தையார் நஞ்சறிந்து தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையும் அதிர்ச்சியும் ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசூரிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க திணைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தின் காரணமாக 4 மாணவிகளும் 1 ஆசிரியர் காயமடைந்துள்ளார்கள். மகர பிரதேசபைக்குட்பட்ட பகுதியில் மற்றும் கம்பகா பிரதேசபைக்குட்பட்ட பகுதியிலும் இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் நாளை காலை 8 மணி வரை அவசர நீர் விநியோக தடை அமுல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. நாட்டின் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழக அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது. டெல்லியில் 2வது முறையாக போராட்டம் நடத்துவதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் தெரிவித்துள்ளார்கள். புதுடெல்லியில் ஜூன் மாதம் 22-23 ஆகிய தேதியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மகாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பங்கேற்பதாக அந்த நாடு தெரிவித்துள்ளது. சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118வது இடத்தை பிடித்த டெல்லி IIT அசத்தியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு
3,040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,560க்கு விற்பனையாகின்றது. தங்கம் விலை ஒரு கிராம் 13,570க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. தொடரும் உலக செய்திகள். போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்பகட்ட உடன்படிக்கையை செயல்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசன் ஏரிக்கு அருகிலுள்ள பார்கன்ஸ்டாக் மலை உச்சி ரிசார்ட்டில் இன்று வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டப்பட்டிருந்தது. எனினும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ள மாளிகையின் ஊடகப்பிரிவு நள்ளிரவு அறிவித்துள்ளது.

பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டுமே தீர்வாகாது, நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என அமெரிக்க துணை அதிபர் ஜே டி வான்ஸ் தெரிவித்துள்ளார். உலகின் முதல் அரபு நாடாகிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் அவதி இருவர்கள் மாணவர்கள் அவர்களுக்கு கற்றலுக்கான வெப்ப தடையாய் இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகின்றார்கள். ஆப்பிரிக்க நாடான ஹாங்கோவில் எபோலா தொற்றின் பரவல் 200க்கு அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆஸ்திரேலிய தீவு ஒன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதனால் 13,000 மேற்பட்ட யானை நீர் நாய்க்குட்டிகள் உயிரிழந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். விளையாட்டுச் செய்திகள். மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்கொட்லாந்தில் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியுள்ளது. வாட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஒருநாள் போட்டியில் இந்திய வீரர் ஸ்ரேயாள் ஐயர் 3,000 ஓட்டங்களை கடந்துள்ளார். உலகக்கிண்ண ஆட்டத்தில் கனடாவும் கட்டாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 என்னும் கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது. ஹாபோவோட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் ஓசினியாவின் தாய்க்கு அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடும். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் tatamlali.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வளம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 381 ரூபா 15%, இந்தியாவில் 107 ரூபா 82 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 333 ரூபா 57 சதம், இந்தியாவில் 94 ரூபா 36 பைசா. ஒரு சுவிஸ் ஃபிராங் இலங்கையில் 412 ரூபா 55 சதம், இந்தியாவில் 116 ரூபா 69 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 439 ரூபா 30 சதம், இந்தியாவில் 124 ரூபா 27 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 135 ரூபா 60 சதம், இந்தியாவில் 66 ரூபா 65 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரி, அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் 2 நிறுவனங்களுக்கும் அமைதி தேவபூர்வம்.

0: மரக்கறிய
1: அங்கும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045 07 18 சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0139 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே டிஆர்டி தமிழ் ஒலி.

0: இனிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, என் அன்பு தமிழ் சொந்தங்களே, சித்தர் நெறி சித்தர் வழிகாட்டுதல் ஆலய தரிசனம் என்ற அற்புதமான நீண்ட நெடிய பதிவில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்களோடு உங்கள் அன்பு உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். தீய எண்ணங்கள் தீந்து போகட்டும், ஆன்மீக உள்ளுணர்வு பல்கி பெருகட்டும், ஆனந்தம் மிளிரட்டும், அன்பு தலைக்கட்டும், அருள் ஓங்கட்டும், கருணை மிளிரட்டும், கண்கள் பணிக்கட்டும், வாழ்வு நிலையை நோக்கிய பயணமாக மாற்றட்டும். நிரந்தரமற்ற உலகில் நிலையை தேடுவதற்கான மானிட பிறவியில் அதன் உண்மையை உணர்ந்து அதன் வழி நடந்து அவன் திருப்பாதம் அடைவதற்கான பயணமாக நம்முடைய பயணம் அமையட்டும். என் அன்பு உறவுகளே, என் அன்பு சொந்தங்களே, ஒரு பருக்கை கூட வீணாகவில்லை. 40 லட்சம் பேருக்கு சமைத்த உடுப்பி மன்னனின் மகாபாரத ரகசியம். மகாபாரத போரில் அம்பு வீசிய கதைகளுக்கு நடுவே லட்சக்கணக்கான வீரர்களின் பசியை தீர்த்த ஒரு உன்னதமான சமையல் மேலாண்மை கதை உங்களுக்கு தெரியுமா? குருச்சேத்திர போர் தொடங்கி இருந்த போது இந்த பாரத கண்டத்தின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மன்னர்களும் தங்களின் படைகளோடு பாண்டவர் தரப்பிலோ அல்லது கௌரவர் தரப்பிலோ இணைந்தனர். ஆனால் ஒரு மன்னன், உடுப்பி நாட்டின் மன்னன் மட்டும் ஒரு விசித்திரமான முடிவெடுத்தார். அவர் கிருஷ்ணரிடம் சென்றார். கிருஷ்ணா, இந்த தர்ம யுத்தத்தில் அனைவருக்கும் ஆயுதம் ஏந்தி போரிடப் போகிறார்கள். ஆனால் போரிடும் இந்த லட்சக்கணக்கான வீரர்களுக்கு தினமும் பசி எடுக்குமே, உணவு இல்லாமல் அவர்களால் எப்படி போரிட முடியும்? எனவே நான் எந்த தரப்பிலும் சேராமல் போர்க்களத்தில் இருக்கும் அத்தனை வீரர்களுக்கும் தினமும் சமைத்து போடும் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். கிருஷ்ணனும் அதற்கு மகிழ்ச்சியோடு சம்மதித்தார். போர்க்களத்தில் மொத்தம் சுமார் 40 லட்சம் வீரர்கள் இருந்தனர். ஆனால் அதில் இருந்த மாபெரும் சவால் என்னவென்றால், தினமும் போரில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வடிந்து கொண்டே இருப்பார்கள். இன்று சமைத்த உணவு மீதமாகி வீணாகக் கூடாது. அது அன்னத்தையே அவமதிப்பது போல, அதே சமயம் உண்பதற்கு வந்த வீரர்களுக்கு உணவு பற்றாக்குறையும் ஆகிவிடக்கூடாது. ரேஷன் கார்டோ கணக்கெடுப்போ இல்லாத அந்த போர்க்களத்தில் தினமும் துல்லியமாக எத்தனை பேர் இறப்பார்கள் என்பதை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு உணவை சமைத்து மனித சக்தியால் முடியாத ஒன்றாக சமைப்பது என்பது மனித சக்தியால் முடியாத ஒன்றாக இருந்தது. ஆனால் உடுப்பி மன்னன் 18 நாட்களும் ஒரு பருக்கை கூட வீணாகாமல், அதே சமயம் ஒருவருக்கும் பற்றாக்குறை வராமல் துல்லியமாக சமைத்து அசத்தினார். போர் முடிந்தது. தர்மர் அரியணை ஏறியதும் உடுப்பி மன்னனை அழைத்து இந்த அதிசயத்தின் ரகசியத்தை கேட்டார். அதற்கு உடுப்பி மன்னன் புன்னகைத்து, அரசே, இதற்கு காரணம் என் சமையல் திறமை அல்ல, அது நம் பரம்பொருளான கிருஷ்ணர் தான் என்றார். தினமும் இரவு நேரத்தில் கிருஷ்ணரின் கூடாத கூடாரத்திற்கு நான் சில வேர்க்கடைகளை கொண்டு போவேன். கிருஷ்ணர் அதை எடுத்து சாப்பிடுவார். அவர் எத்தனை கடலையை சாப்பிடுகிறாரோ அதனை 10,000 வீரர்கள் அடுத்த நாள் போரில் மடியப் போகிறார்கள் என்று அர்த்தம். உதாரணத்திற்கு, கிருஷ்ணர் அன்று 10 கடலைகளை சாப்பிட்டால் அடுத்த நாள் 1 லட்சம் வீரர்கள் இறக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து சமையலில் 1 லட்சம் பேருக்கான உணவை குறைத்து விடுவேன் என்று அந்த தெய்வீக ரகசியத்தை உடைத்தார். இறைவன் துணையோடு நடந்த இந்த மாபெரும் சமையல் அற்புதம் உலகிற்கே சிறந்த பாடம். அன்னதானத்தின் மகத்துவத்தையும் கிருஷ்ணரின் தந்திரத்தையும் காட்டும் இந்த உன்னதமான நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? திரௌபதியின் உண்மைத்தன்மையை பீமனுக்கு புரிய வைத்தார் கிருஷ்ணர். ஒருமுறை பஞ்சபாண்டவரின் வனவாசத்தின் போது கிருஷ்ணர் அவர்களை சந்திக்க வந்தார். அன்று திரௌபதி பீமனுடன் சேர்ந்து வாழ துவங்கும் நாளாக அமைந்தது. பீமனுக்கு சந்தேகம் வந்தது. திரௌபதி எப்படி எல்லோரையும் கணவனாக ஏற்றுக்கொண்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாள்? இதனால் கிருஷ்ணன் முன்னால் பீமன் முகம் சுருங்கி கிடந்தது. கிருஷ்ணர் பீமனின் சந்தேகத்தை ஊகித்துக் கொண்டார். திரௌபதியை கண்களால் பார்த்து சிரித்தார். திரௌபதியும் கிருஷ்ணரை பார்த்து சிரித்தாள். பீமனுக்கு கோபம் வந்தது. தனிமையில் கிருஷ்ணரை சந்தித்த பீமன், கிருஷ்ணா, உனக்கே இது நியாயமா? இவ்வளவு நாள் எனக்கு அண்ணியாக இருந்தவள், எனக்கு தாய் ஸ்தானத்தில் இருந்தவள் இன்று முதல் ஒரு வருஷத்திற்கு மனைவி என்றால் என்னால் எப்படி ஏற்க முடியும்? நீயும் சிரிக்கிறாய், திரௌபதியும் சிரிக்கிறாளே என்று கேட்டான். கிருஷ்ணர் சொன்னார், பீமா, நடப்பவையெல்லாம் உன்னை கேட்டு நடக்கவில்லை. ஏற்கனவே இது இவ்வாறு நடக்கும் என்று எழுதப்பட்டவை தான் நடக்கிறது. இதில் நீ வருத்தப்படுவதற்கு ஒரு காரணமும் இல்லை. உன் ஆறுதலுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். வருடத்திற்கு ஒரு முறை திரௌபதி நள்ளிரவில் தனியாக வெளியில் செல்வாள். பார்த்திருக்கிறாயா என்று கேட்டார். ஆம், பார்த்திருக்கிறேன் என்றான் பீமன். ஒரு வருஷம் முடிந்ததும் ஒவ்வொரு நள்ளிரவிலும் வெளியே சென்று விட்டு பின் காலை உதயத்தில் திரும்பி வருவாள் என்று பீமன் சொன்னான். அப்போது திரௌபதி எப்படி இருப்பாள் என்று கிருஷ்ணர் கேட்டார். பீமனோ புடம் போட்டது போல் புது பெண்ணை போல் ஜொலிப்பாள். அவள் முகத்தில் தேஜஸ் சுடர்விட்டு பிரகாசிக்கும் என்றான் பீமன். இன்றிரவு அம்மாதிரி திரௌபதி வெளியே போகும்போது நீயும் உடன் போய்ப்பார் என்றார் கிருஷ்ணர். அன்றிரவு நள்ளிரவில் திரௌபதி வெளியே போக பீமனும் கிருஷ்ணனும் அவர்களுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் இருவரும் மறைந்து இருந்து பார்க்கும் வேளையில் தீ மூட்டிய திரௌபதி தானும் அந்த தீயில் வீழ்கிறாள். மனம் பதைத்த பீமன் அவளை காப்பாற்ற ஓட முயற்சிக்க தடுத்து அவனை பிடித்து வைக்கிறார் கிருஷ்ணர். அங்கே பார் என்றார் கிருஷ்ணர். பீமன் கண்களுக்குள் தீக்குள் திரௌபதி சாட்சாத் அகிலாண்டேஸ்வரி, சர்வ உலகத்தையும் காத்தருளும் மகாசக்தி, அன்னை தன் சுய உருவில் போல அவனுக்கு காட்சியளிக்கிறாள். திகைத்து போன பீமனை அழைத்து வந்து புரிய வைத்தார் கிருஷ்ணர். பீமா, நீங்கள் ஐவரும் பஞ்சபூதங்கள் என்றால் உங்களை ஆளும் மகாசக்தி திரௌபதி, அவளுக்குள் நீங்கள் அடக்கமே அன்றி அவள் உங்களுக்கு அடக்கமில்லை. எப்படி இந்த பிரபஞ்சமானது பஞ்சபூதத்தையும் வெளிக்காட்டி ஆளுமை செய்கிறதோ அதை ஆளுமை செய்யும் சக்தி இவளே. நீங்கள் ஐவரும் ஐம்புலன்கள் என்றால் உங்கள் உடலில் உள்ள ஜீவாத்மா இந்த திரௌபதி ஆவாள். இந்த ஜீவாத்மா எப்படி பரமாத்மாவிடம் ஐக்கியமாகிறதோ அப்படி நீங்கள் அனைவரும் அவளுக்குள் ஒடுங்குவீர்கள். இந்த உண்மைதான் உங்கள் ஐவரையும் திரௌபதி மனம் புரிந்ததாக காட்டப்படும் காட்சி. இந்த தத்துவத்தை உணர்ந்தவர்கள் என்னையே உணர்ந்தவர்கள் ஆவார்கள். உனக்கு இந்த உண்மை புரிய வேண்டும் என்பதற்காக இந்த காட்சியை காட்டினேன். இந்த உண்மை உனக்குள் மட்டும் உறைந்து போகட்டும். இவளை விட கன்னியோ அல்லது பத்தினியோ இவ்வுலகில் இல்லை. நீ கவலை இல்லாமல் உன் கடமையை செய் என்றார் அந்த கிருஷ்ண பரமாத்மா. சர்வமும் கிருஷ்ணார்ப்பணம். தர்மதேவதையின் மறுபிறப்பான விதுரர் மாண்டவ முனிவர் ஒரு ஊருக்கு வெளியே ஆசிரமம் அமைத்து தனது தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வந்தார். ஒரு நாள் காலை தனது கடமைகளை முடித்துவிட்டு தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். முனிவர்கள் இத்தகைய ஆழ்ந்த தியானத்தில் இருக்கும்போது தங்களை மறந்து விடுவார்கள். அவர்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் கொள்ளையர்கள் தங்கள் திருடிய பொருட்களுடன் ஓடிவர அவர்களை அரண்மனை காவலர்கள் துரத்தி கொண்டு வந்தனர். காவலர்களிடம் சிக்கி கொள்ளாமல் இருக்க கொள்ளையர்கள் தங்கள் கொண்டு வந்த பொருட்களை மாண்டவ முனிவரின் குடிலில் மறைத்து வைத்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். குடிலுக்குள் வந்த காவலர்கள் அங்கே திருட்டுப் பொருட்களை கண்டு, முனிவரே இவரை இவற்றை திருடிவிட்டு இப்போது முனிவர் போல் நடிக்கிறார் என்று தவறாக எண்ணினர். அவர்கள் மன்னரிடம் முறையிட அவரும் சரியாக விசாரிக்காமல் மாண்டவ முனிவரை சூளத்தில் ஏற்றி தண்டனை வழங்க உத்தரவிட்டார். முனிவரும் அந்த தண்டனையை ஏற்றார். சில நாட்கள் கழித்து முனிவர் சூளத்தில் இருப்பதை கண்ட மற்ற முனிவர்கள் அரசனிடம் வந்து உண்மையை விளக்கினர். தன் தவறை உணர்ந்த மன்னன் மாண்டவ முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அவரை விடுவித்தான். தாங்கள் ஏன் உண்மையை முன்னே சொல்லவில்லை என்று மன்னர் கேட்டார். அதற்கு முனிவர், இது விதியின் செயல் என்று பதிலளித்தார். பின்னர் மாண்டவ முனிவர் தர்ம தேவதையிடம், நான் செய்த தவறுக்கு ஏன் இவ்வளவு பெரிய தண்டனை கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு தர்ம தேவதை, நீங்கள் சிறுவயதில் சில பூச்சிகளை கயிற்றால் கட்டி துன்புறுத்தியுள்ளீர்கள், செய்த சிறிய தவறுக்கும் தண்டனை பலமாகவே இருக்கும் என்று கூறினார். அறியாமல் செய்த தவறுக்கு இவ்வளவு கொடிய தண்டனை கொடுத்த தர்ம தேவதையை சபித்த மாண்டவ முனிவர் அவரை மனிதனாக பிறக்கச் செய்தார். இதன் விளைவாகவே தர்ம தேவதை அம்பாலிகையின் வேலைக்காரிக்கு மகனாக பிறந்தார். அவரே விதுரராவார். விதுரர் தர்மத்தின் உருவமாக வாழ்ந்தார். கௌரவர்களுக்கு நல்வழி காட்டியதுடன் சூதாட்டத்தை தடுக்கவும் முயன்றார். ஆனால் அவர் சொல் அம்பலம் ஏறவில்லை. கடைசி வரை தர்மத்தின் பிடியில் நின்று வாழ்ந்தார் விதுரர். இந்த ராஜசிபம் மன்னன் பல தர்மங்கள் செய்தான், தானங்கள் செய்தான், மற்றும் துலாபாரங்களை செய்தான் என்றும், வேதங்களை கற்றறிந்த பிராமணர்களின் துன்பங்களை போக்கினான் என்றும் கூறப்படுகிறது. ராஜசிம்ம மன்னன் வஞ்சி மற்றும் கோழி ஆகிய இடங்களை அவன் புதுப்பித்தான் என்று கூறப்படுகிறது. இது பாண்டியர், சேரர் மற்றும் சோழர்களின் மூன்று தலைநகரங்களை குறிப்பதாக இருப்பதால் ராஜசிம்மனின் அதிகாரம் நிச்சயமாக மிகப்பெரியதாக இருந்திருக்க வேண்டும். அவனது ஆட்சி காலம் கிபி சுமார் 740 முதல் 770க்குள் 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை நீடித்ததாக கருதலாம். அவனுக்கு பின் ஆட்சி காலமான 770 ராஜசிம்மனின் ஆட்சி 3 ஆண்டிற்கு பிந்தைய சில ஆண்டுகளை குறிக்கிறது. அவனது வாரிசானவன் ராஜசிம்மனுக்கு மாளவ இளவரசிக்கும் பிறந்த மகனும், வேள்விக்குடி மற்றும் மெட்ராஸ் அருங்காட்சியக செப்பேடுகளில் கொடையாளியுமானவன். இந்த ஆவணங்களும், ஆனைமலை மற்றும் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுகளும் அவனுக்கு ஜடிலன், பராந்தகன், வரகுண மகாராஜா ஆகிய பெயர்களுடன் மாறஞ்சடையன் மற்றும் நெடுஞ்சடையன் என்ற பெயர்களையும் தருகின்றன. இந்த மன்னனின் ஆட்சியை பற்றி வழக்கத்திற்கு மாறாக ஒரு முழுமையான விவரத்தை தர முடியும். அவனது கல்வெட்டுக்கள் 3 ஆட்சி ஆண்டு வேள்விக்குடி முதல் 43 ஆண்டு ஏர்வாடியில் 1915 வரை காணப்படுகிறது. அவனது ஆட்சி காலம் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், அதாவது சுமார் கிபி 765 முதல் 815 வரை நீண்டு இருக்கலாம். அவனது ஆட்சியின் தொடக்கத்திலேயே காவிரியின் தென்கரையில் உள்ள பொன்னாடகத்தில் பல்லவ மன்னனுக்கு பெண்ணாடகத்தில் பல்லவ மன்னனுக்கு எதிராக ஒரு வெற்றி பெற்றான். அந்த பல்லவ மன்னன் நந்திவர்ம பல்லவனாகவோ அல்லது அவனது பிரதிநிதியாகவோ இருக்கலாம். இந்த இடம் தஞ்சாவூருக்கு அருகில் எங்கோ இருந்திருக்க வேண்டும். ஆய்வேல் தலைமையிலான நாட்டுக்குறும்பு என்ற இடத்தின் உள்ளூர் எழுச்சியுடன் அவன் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கினான். கரகந்தபுரத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள களக்காடு வைத்திய குலத்தை சேர்ந்த மாறன்காரி மன்னனது ஆட்சியின் 3 ஆண்டில் வேள்விக்குடி செப்பேட்டின் ஆனாதியாக குறிப்பிடப்படுகிறான். அவன் உத்தர மந்திரியாக முதலமைச்சர் இல்லை என்றாலும் மன்னரின் கீழ் முக்கிய பதவியை வகித்திருக்க வேண்டும். முந்தைய ஆட்சியின் போது அரச குடும்பத்திற்கு கங்கை இளவரசிற்கும் இடையிலான திருமண உறவை கொண்டு வருவதில் அவன் பங்கு வகித்ததை நாம் பார்த்தோம். மதுரகவி என்று அழைக்கப்படும் அந்த மாறன்காரி மதுரைக்கு கிழக்கே 6 மைல் தொலைவில் உள்ள ஆனமலையில் விஷ்ணுவுக்கு ஒரு கற்கோவில் கட்டினான். அங்கு நரசிம்மரின் சிலையை பிரதிஷ்டை செய்த போது அருகில் உள்ள ஒரு வளமான அக்ரஹாரத்தை பிராமணர்களுக்கு கொடையாக அளித்தான். இது கிபி 770 நடந்தது. மதுரகவி அதற்கு பிறகு விரைவில் இறந்திருக்க வேண்டும். அவனது சகோதரன் மாறன் ஏனெனும் மந்திரியாக இருந்தான். அநேகமாக அவனது மதுரகவி வகித்த பதவியை தொடர்ந்திருக்கலாம். அவன் விஷ்ணு கோவில் மேலும் சில திருப்பணிகளை செய்து தனது சகோதரன் விற்று சென்ற பணியை முடித்தான். இந்த இரு சகோதரர்கள் மட்டுமின்றி இதே குடும்பத்தை சேர்ந்த மற்றும் சிலரும் பராந்தக நெடுஞ்சடையன் ஆட்சியில் அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருந்ததாக தெரிகிறது. தீரதன் மூர்த்தி எயினன் என்பவன் அநேக மதுரகவியின் மற்றொரு சகோதரனாக இருக்கலாம் என இவன் வேள்விக்குடி செப்பேட்டில் ஒரு துணை கொடையாளியாகவும் குறிப்பிடப்படுகிறான். அருங்காட்சியக செப்பேடுகளில் பதிவாகியுள்ள மானியம் வழங்கப்பட்ட மன்னனின் 17வது ஆண்டில் இவனின் மகா சம்பந்தமாக இருந்தான். அவனது குடும்பம் பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பெயரை குறிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இப்படியாக வேள்விக்குடி செப்பேட்டின் 750 815 காலத்தில் நடந்த திருப்பணிகளும் கொடைகளும் விளக்கப்படுகிறது. பழமையை உணர்வோம், அவற்றில் உள்ள நல்லதை ஏற்போம். நம்முடைய பண்பாட்டினுடைய வேர்களையும் வித்துக்களையும் மதிப்போம். இறையல் சிந்தையில் என்றும் அன்போடு உங்கள் உறவு சுவாமிநாதன் சுந்தரேசன். நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே. அடுத்த வெள்ளிக்கிழமையிலும் உங்களோடு உங்கள் அன்பு உறவு. நன்றி வணக்கம்.
1: கேட்டது இன்றைய ஆன்மீக தேடலே. இங்கு சிந்தனை துளிகளை தந்திருந்தார் ஐக்கியரபு ராஜ்யத்திலிருந்து சுவாமிநாதன் சுந்தரேசன் அவர்கள். இந்த நிகழ்ச்சியானது அடுத்த வாரமும் தொடரும்.

0: ഫ്രാൻസിൽ വധിവിട അനുമതി പത്രം പുതുപ്പിക്ക, അനുമതി പത്രത്തിക്ക് വിണ്ണപ്പിക്ക. ഫ്രാൻസ് ഫ്രിജായുരുമേപ്പറ് കട്ടായമാക്കപ്പെട്ടുള്ള ഫ്രഞ്ച് മൊഴി പരീക്ഷയെ പാടനറി സാന്ദ്രതകൾക്കാണ് ഫ്രഞ്ച് മൊഴി വകുപ്പുകൾ ലാച്ചപ്പലിൽ അണ്ണാമലൈ പൽകലൈക്കഴകത്തിൽ നടത്തപ്പെടുന്നത്.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1 பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
2: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
0: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: செல்நகரில்

0: நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சிக்காக அவளுடன் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் ஆன்மீக நிகழ்வை தொடர்ந்து இடம்பெறுகின்றது நேர் விருப்பத்தில் பக்தி பாடல். இந்த நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பக்தி பாடல்களை இந்த நிகழ்ச்சியினூடாக கேட்கலாம் என்பதை நேர்களுக்கு அறிய தந்து, இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கும் நேரே இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமாக இருக்கின்றோம். நன்றி
1: நன்றி. எனக்கு வந்து சொல்லாத நாள் இல்லை, சுடர் மிகு வடிவேலா அந்த முருகன் பாடம்.
0: சரி, முருகனோட ஆரம்பித்து வைப்போம்.
1: நான் பிள்ளையாறுல தோங்கி இருப்பேன், நான் முதலாவது ஆள் என்று தெரியாது.
0: சசியம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்டு அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: இணைப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றோம். இணைந்து கொள்ளும் நேர்கள் நீங்கள் 01 48 32 15 40 வைவர் அது இரண்டு இலக்கத்தோடும் தொடர்ந்து முயற்சிக்காமல் 09 51 48 47 71 என்ற இலக்கத்தோடும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் என்பதை நீங்களுக்கு அறிய தந்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கும் முதல் இரண்டாவது நிகர் வணக்கம். மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு எல்லாம் அதிகமாயிரும். வடிவா சாப்பிட்டு வடிவா நிறைய தண்ணி குடிச்சு ஓய்வு எடுக்கும்.
1: பாட்டு கேட்டு போட்டு செய்ய இறங்கி போட்டு நம்பி எனக்கு தாமரை மலர்கள் 6 அதில் தவழ்ந்தன குழந்தைகள் 6 அந்த பாட்டை தாங்குவோம்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. ஜோயஸ்ரீம்மா அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரோடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: இனிமையா நம்ம மதிய வணக்கம் சகோதரி கேமாண்டி பாலன்.
0: ஆமா, உங்களுக்கும் இனிய மதிய வணக்கம். நலமா இருக்கிறீங்களா?
1: கலை, நீங்க கலை உறவு எல்லோரும் நலமா இருக்கீங்களா?
0: எல்லோரும் நலமாக இருக்கின்றோம்.
1: நன்றி சகோதரி. நான் கத்துட்டு வேணும், எல்லோரும் நலமா இருக்கும் சார். நன்றி சகோதரி. நான் கேட்கிற பாடல் வந்து அப்பா உங்க மடியில நாம் தலை சாய்க்கணும் என்ற பாடல்.
0: சார், நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி
0: பாலன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ஈவா ஜே டேனியல் அவர்களின் குரலில் ஒலிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நேயர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்து கொள்ளும் நேயர்கள், நீங்கள் 09 51 48 47 71 என்ற இலக்கத்தோடும் நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பீங்கள். மற்ற இரண்டு விளக்கங்களையும் மட்டும் பாவிக்காமல் வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஆமாம், நிலமா இருக்கிறீங்களா?
1: வேண்டிக்கொண்டு
0: நன்றி, வணக்கம்.

0: தொடர்ந்து பக்தி பாடலுக்காக வைபரோடாக வந்திருப்பவர். வணக்கம்.
1: பாட்டை
0: உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம்.
1: நன்றி நன்றி.
0: ஆமாம், தர்மோதயம் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் ஒலிக்கிறது.

0: டிஆர்டி தமிழொலி தமிழொலியில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். பக்தி பாடலுக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம். நலமாக இருக்கணும். நன்றி. நீங்கள் நீங்க யாரோட வந்து நீங்க யாரு?
1: சிவன்
0: சங்கரா. சிவசங்கரா. சிவன் பாடல் கேட்பது குறைவு. ஒரு பாடல் அப்படி யாராவது கேட்பார்கள். அந்த வகையில் இன்று உங்களுடைய பாடல்
1: வெயில்
0: வெயிலுக்கா? ஆமாம், அதான். எல்லாரும் வந்துட்டு வெயிலுக்கு தாக்கு பிடிக்கிற அதுக்கு தக்க மாதிரி நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி விடாய காட்டிலும் தண்ணி குடிக்கணும். சரி, உங்களுடைய பாடலையும் தருகின்றோம். நன்றி
1: நன்றி.
0: சண்முகநாதன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் விரும்பி கேட்ட அந்த பாடல் ராஜரிஷி திரைப்படத்தில் இருந்து ஒலிக்கிறது.

சிவஹரஹர மறைதொழும் இறை அவன் அடி அவர் தினி அவன் சிவனே.

0: சரியாக 1:10 நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி. தமிழ் ஒளியில் நீர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கணும். இந்த நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் காத்திருப்பவர் வணக்கம்.
1: பக்திமயமான மதிய வணக்கம். கேமா பொண்டிலிருந்து விபி, நாங்கள் நிலம், நீங்கள் நிலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு காணுமோ வெயில் கொஞ்சம் கூட தர சொல்லோ
0: பிள்ளைங்கள என்னது
1: வெயில் காணுமோ இல்லையா கொஞ்சம் தர சொல்லுவோடு.
0: எனித்தான் வெயில் உங்களுக்கு ஆரம்பிக்கும் அந்த 2-3 மணி பிறகுதான் அந்த அதி கூடுன வெப்பநிலை.
1: இப்ப 2 மணி மட்டும் அங்க இந்த வீட்டுல கிச்சனுக்குள்ள ரெண்டு என்னவும் செய்யலாம். 2:30 பிறகு கிச்சன் பக்கமே போயிடலாம்.
0: இருக்கலாம்
1: தண்ணி போத்தடுக்கலும் பக்கத்திலே இருக்கும். தண்ணி கூட குடிக்கவும் குடிச்சு கொண்டே இருக்கும்.
0: ஆமா, அதுதான் அறிவுறுத்துறார்கள். அநியமா வயதானவர்களுக்கு வந்து அந்த தண்ணி நீரிழப்பு உடம்புல ஏற்படலாம். தண்ணிய வந்துட்டு எல்லோருமே
1: சாப்பாடு காலம் வந்து தயிர்சாதம் லெமன் சாதம்.
0: சரி, நீங்கள் என்ன பாடல் உடனிருக்கிறீர்கள்?
1: பாடல் வந்து கந்தன் கர்ண படத்திலிருந்து ஆறுமுகமான பொருள் வான்மருக வந்தான் அந்த பாட்டு.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்புகின்றோம். நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்தமைக்கு.
1: நன்றி,
0: வணக்கம். ஆமாம், விபி அவர்கள் இணைந்திருந்தால் விரும்பி கேட்ட அந்த பாடல் கந்தன் கரணை திரைப்படத்தில் இருந்து ஒழிக்கிறது.

0: நீங்கள் இணைந்திருப்பது பக்தி பாடல்களோடு. நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து வாய்வரூடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் கேமா. நீங்கள் எல்லோரும் நிலமாக வாழணும்னு அம்மாளாச்சும் பிரார்த்தித்துக் கொண்டு எனக்கு ஒரு நாகபூஷணி அம்மாளத்தின் பாட்டு தான் கூட.
0: ஆமாம், நீங்கள் உங்களுக்காக நாங்கள் நாகபூஷணி அம்மா அந்த பாடல்ல உன்னி கிருஷ்ணன் அவர்கள் பாடின பாடலை தருகின்றேன். நன்றி.
1: நன்றியதான். நன்றி.
0: நன்றி. வணக்கம். ஆமாம், சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருந்தால் அவருக்காக ஒலிக்கிறது

0: நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் நீர் விருப்பத்தில் பக்தி பாடலோடு இணைந்திருக்கிறீர்கள். நிகழ்ச்சிக்காக தொடர்ந்து இணைப்பில் வந்திருப்பவர் வணக்கம்.
1: பாடல்
0: நான் முழுமையா தருகின்றேன். சிறப்பித்தமைக்கு ஆமாம் பத்மராணி ராஜரன் அவர்கள் இணைந்திருந்தார். அடுத்து வந்திருக்கும் நேரம் இணைத்துக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் சோதி, நான் சோதி புஷ்பா கலைக்கிறேன்.
0: ஆமாம் நிலமா இருக்கிறீங்களா?
2: நிலமா இருக்கிறேன். சோதி நான் கோயிலாண்ட போய் கொண்டிருக்கிறேன்.
0: நீங்க என்ன பாடல் விரும்பி கேட்கறீங்க? அதோட நல்ல பாடல் அந்த பாடல். சரி, உங்களையும் அந்த பாடலோடய இணைத்துக் கொள்கின்றோம். நன்றி
2: நன்றி
0: நன்றி வணக்கம். ஆமாம் சோதி புஷ்பா அவர்களும் இணைந்திருந்தார். ஆமாம் பத்மராணி ராஜரன் அவர்கள் கேட்ட அந்த பாடலோடு அவரையும் இணைத்து

0: வலித்த அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நிரமும் இணைந்திருந்த நேர் விருப்பத்தில் பக்தி பாடல் இந்த நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் சுயம்பிடத்துக்கு வந்த நேர்கள் அனைவருக்கும் நன்றிகளை கூறி நன்றி வணக்கம். தொடர்ந்து இணைந்திருங்கள் டிஆர்டி தமிழொலியோடு. நன்றி.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க noolulagam.com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: noolulagam.com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்திலே ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: NWLULAGAM நூலகம் noolulagam.com.
5: மரக்கறியாணி
6: வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
7: என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
8: 11 à 13 rue Caille 75 000 de Paris
7: Vicky Superstore Gala Gonesse Sasselil
8: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
7: மேலதிகை தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
9: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5-க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக்கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
10: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராசர் 3098 அருகாமையில்.
7: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
10: பெறபேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 920 58 58.
7: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அத்தியாவசியப் பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை பண்டாரவளி நகரில் பிரதான பேருந்து தரைப்படத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தற்போதைய விலைவாசி உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்து பல்வேறு கோஷங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுமார் 2 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் 36வது தியாகிகள் தினம் வவுனியாவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள பத்மநாபாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர் தொடர்பான நினைவு பேருரையும் நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெற்கு வத்தியில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான மா தியாகராஜா, இந்திரராஜா மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 36வது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய தியாகிகள் தின நிகழ்வு திருகோணமலையில் உள்ள தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திலும் காலை 10 மணியளவில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் வை விக்னேஸ்வரன், ஏனைய மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தீபம் ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்குவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஜால் மாவட்ட செயலகத்தில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது காணி விடுவிப்பு தொடர்பாக ஆராய்ந்தனர். நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் அரசு காணி வழங்கப்படுவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காணி வழங்குவது தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு அறிவிக்காதது எவ்வாறு வழங்க முடியும், எப்போது கூட்டம் நடைபெற்றது, எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என கேள்விகளை எழுப்பினார். அதன்போது நெடுந்தீவு பிரதேச செயலாளர் காணி பயன்பாட்டு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் காணி விவகாரம் முன்வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரகசியமாக கூட்டம் நடத்துவது தவறு, மக்கள் பிரதிநிதிகள் அழைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளரும் வடமராட்சி கிழக்கு கடற்றொழில் சமாசங்கள் சார்ந்த நபர் குறுக்கிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கடந்த அரசாங்கங்களிலும் நீங்கள் இருந்துள்ளீர்கள், ஏன் இப்போது கேள்வி கேட்கிறீர்கள் என கேள்வி எழுப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை தேவையற்ற வார்த்தைகளை கூறியதால் அங்கு வாக்குவாதங்களும் வாய் தர்க்கமும் இடம்பெற்றது. சில மணி நேர அமர்வில் அமளி துமளி இடம்பெற்றதை தொடர்ந்து மைக் பெற்றுக்கொள்ளுமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தெரிவித்ததுடன் போலீசாரை சபைக்குள் அழைத்தனர். மாணவர்களின் கல்வியையும் அவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பது முழு சமூகத்தின் பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
1: விசேடமாக பாடசாலை என்பது பிள்ளைகள் இருக்கும் ஓரிடமாகும். அதனை பாதுகாப்பதும் அதன் வளர்ச்சிக்காக தலையீடு செய்வதும் நம் அனைவரதும் பொறுப்பு என நாம் கருதுகிறோம். அது அந்த பிள்ளைகளினதோ அல்லது அந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களினதோ அதிபர்களினதோ பொறுப்பு மாத்திரமல்ல, பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோரின் பொறுப்பு மாத்திரமல்ல. நாம் இந்த முதலீட்டை எமது சொந்த எதிர்காலத்துக்காகவே செய்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை கட்டியெழுப்ப வேண்டும். சிறந்த தலைவர்கள் இருந்தால் மாத்திரமே எம்மால் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். அடுத்த தலைமுறையின் மூலம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த தலைமுறையின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய, நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய, இந்த நாட்டுக்கு தேவையான அபிவிருத்தியை வழங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு குழுவை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த முதலீட்டை செய்கின்றோம். உங்களிடம் அந்த திறமையும் சக்தியும் இருக்கின்றது என நான் நம்புகின்றேன். அந்த மனவுறுதியும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த இடத்தை அடைவதற்கு நாங்கள் உதவி புரிவோம். எமது கல்வி மறுசீரமைப்புகளின் மூலமும் நாம் எதிர்பார்ப்பது இன்று உலகில் நீங்கள் செல்லக்கூடிய பல திசைகளும் பாதைகளும் உள்ளன என்பதாகும். பல்வேறு வாய்ப்புகளும் பல்வேறு தொழில்களும் காணப்படுகின்றன. உங்களது திறமை மற்றும் விருப்பத்துக்கேற்ப அந்த எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செல்லக்கூடிய தூரத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பதே எமது நோக்கம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே நாம் முயற்சிக்கின்றோம். நாம் முதலாம் தரம் படிக்கும் பிள்ளைகளிலிருந்தே கல்வி பாடத்திட்ட மறுசீரமைப்புகளை ஆரம்பித்தோம். அதற்கமைய அடுத்த வருடத்தில் இரண்டாம் ஆறாம் தரங்களுக்கும் அந்த புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றோம். அதே போல பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மனித வளங்களை மேம்படுத்துதல், குறிப்பாக டிஜிட்டல் கல்வியை பாதுகாப்பான முறையில் அனைவருக்கும் வழங்குவதற்கும் நாம் திட்டமிட்டு வருகின்றோம். இந்த முறைமையின் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நாட்டை ஒரு மாற்றியமைக்கக்கூடிய யுகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை எமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க வேண்டும். அதற்கான திறன் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என நாம் நம்புகின்றோம்.
2: மகவ வலஸ்வ குலபால மலலசேகர மாதிரி வித்தியாலயத்தின் புதிய இரண்டு மாடி கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டும் விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார்.
0: யாழ்ப்பாண நகரை அண்டிய பிரதான வீதியில் அர்ச்சுனா ராமநாதனின் 10 அடி உயர பதாதை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனது உருவப்படத்திற்கு இடப்பட்டிருந்த காலனி மாலையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தானே வந்து அகற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
3: யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாரிய அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் மாத்திரமின்றி சக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலும் தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதும் பொது நிகழ்வுகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வது குறித்தும் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன்போது அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி தகாத வார்த்தை பிரயோகத்தை ராமநாதன் அர்ச்சுனா மேற்கொண்டார். இந்த நிலையில் யாழ்ப்பாண நகரை ஆண்மித்த பிரதான வீதியின் 6 குறுக்கு தெரு சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவின் பதாகையொன்றுக்கு பாதணிகளால் மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பதாகையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்று முற்பகல் அங்கிருந்து அகற்றி தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார்.
0: தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலவே இன்று நேரில் சந்தித்து பேசிய பின்னர் அவரது மனைவி மனோரி சலே ஊடகங்களுக்கு விசேட கருத்து தெரிவித்தார். அவருக்கு ஏற்பட்ட இரத்த கட்டிகள் காரணமாக கை மீண்டும் பலத்த வீக்கமடைந்துள்ளது. எனினும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அவருக்கு தேவையான ஊசிகளை செலுத்தி தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவர்களின் இந்த தீவிர சிகிச்சை காரணமாக அவர் தற்போது வெற்றிகரமாக குணமடைந்துள்ளார். முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே காவலில் இருந்தபோது மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் மற்றும் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது மனைவி அவரை சந்தித்த பின்னர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு பதட்டத்துடன் பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிட நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு அமைய நீதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் பார்வையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் பிரதிநிதிகளும் இன்று சித்துப்பாத்தி மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிக்கு கள விஜயம் மேற்கொள்வதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தணிகள் குறிப்பிடுகின்றனர். சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளானது குற்றவியல் வழக்கு விசாரணையின் ஒரு கட்டமாக முன்னெடுக்கப்படுவதால் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்படுவோரை தவிர ஏனையவர்களுக்கு செல்ல முடியாது. அதற்கு அமையவே நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை விண்ணப்பத்தை ஆராய்ந்து ஜாழ்ப்பாண நீதவான் குறித்த குழுவினருக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று 29 நாளுக்கான அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்படுகிறது. இதுவரை அகழ்வு பணிகளின் போது 387 எண்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவற்றிலிருந்து 367 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 10 டன்னிற்கு அதிக போதுப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார்.
2: கண்டி மாவட்டத்தின் முன்னேற்ற மீளாய்வு வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 2100 கிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் 1950 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயினும் சுமார் 5800 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர 280 கிலோகிராமுக்கும் அதிக கொக்கைன் போதைப் பொருளுடன் 7,36,349 போதை விலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
0: அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து சோசலிஸ்ட் முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று பண்டாரவளை நகரில் பிரதான பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தற்போதைய விலைவாசி உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்து பல்வேறு கோஷங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுமார் 2 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இறக்குமதி கொடுப்பனவுகள் தொடர்பில் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்கவின் கையெழுத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
2: புதிய கட்டுப்பாடுகளின் கீழ் இறக்குமதி கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் அனைத்து கொடுப்பனவுகளுக்கும் வங்கி ஊடாக சிறு கொடுக்கல் வாங்கல் இலக்கம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். குறித்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை சுங்கத்திடம் அறிவிப்பது

0: அச்சத்துடன் இலங்கை சுங்கத்திடம் பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்கள் வணிக வங்கிகளுக்கு முற்பண கொடுப்பனவுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி கொடுப்பனவுகளை மேலும் வெளித்திறனாக முன்னெடுத்து செல்லும் நோக்கில் இந்த புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
1: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கொத்தம்ப ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனுவை மேலும் பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் 24 வரை ஒத்திவைத்துள்ளது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திருப்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
0: இவர்களில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அடங்குவதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிவப்பு அறிவித்தலை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகையோரை கைது செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை போலீஸ் துணைக்குழு முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் எதிர்காலத்தில் நீலம் அல்லது சிவப்பு அறிவித்தல் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார்.
1: வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் வலி வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் தையடி விகாரை, போக்குவரத்து விடயங்கள், காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றது. அத்துடன் தையெட்டி விகாரை அமைந்துள்ள ஆணிகளை விடுவிக்க காணிகளை விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா ஆகியோருக்கு இடையிலும் பலத்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா மிக கடுமையாக ஏகு வசனங்களை பயன்படுத்தி கஜேந்திரகுமாரை சாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த பிரச்சனைகளால் காலதாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதியில் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரால் முன்மொழியப்பட்ட குறித்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனால் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற வீதி போக்குவரத்து மற்றும் நகர திட்டமிடல் தொடர்பான உபகுழு கூட்டத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினரால் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரைக்குமான கடற்கரை வீதி மாகாண சபை காலத்தில் என்னால் வலியுறுத்தப்பட்டதற்கு அமைவாக அப்போது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் ஒரு பகுதி சீரமைப்பு செய்யப்பட்டது. மிகுதி வீதி சீரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகிறது. தற்போது அந்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிகிறோம். அந்த வீதியை மீனவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக 4000 மேற்பட்ட குடும்பங்கள் அந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். எனவே அந்த வீதியை சீரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். இந்த நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சார்ந்த பொறியியலாளர்கள் இதன்போது பதிலளிக்கையில், ஒருங்கிணைக்கப்பட்ட வீதி முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் தொடக்கப்பட்டு கைவிடப்பட்ட வீதி சீரமைப்பு பணிகள் குறித்த நிகழ்ச்சி திட்டத்தில் அடுத்த கட்டத்தில் உள்வாங்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான சீரமைக்கப்பட வேண்டிய மிகுதி வீதியையும் ஒருங்கிணைக்கப்பட்ட வீதி முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் உள்வாங்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதி சீரமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டது. அதில் குறைந்த ஒப்பந்த தொகையினை கோரிய ஒப்பந்த நிறுவனம் இந்த சீரமைப்பு வேலைகளை செய்வதற்கு தெரிவு செய்யப்பட்டும் இருந்தனர். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் பிறிதொரு ஒப்பந்த வேலையில் முறையற்ற விதத்தில் செயற்பட்டமைக்காக தற்போது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த வேலையை வழங்க முடியாதென ஆசிய அபிவிருத்தி வங்கி மறுப்பு தெரிவித்ததால் அந்த வேலை திட்டம் கைவிடப்பட்டது. இத்தகைய சூழலில் குறித்த கைவிடப்பட்ட வீதி சீரமைப்பு வேலை திட்டத்தை பிறிதொரு உள்நாட்டு நிதி ஒதுக்கீட்டின் மூலம் உள்வாங்குவதற்கும் மீண்டும் ஒப்பந்த புள்ளியை கோருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்று

0: அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்களால் இதன்போது பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்த பிரச்சினையினால் தாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அலம்பில் வரையான கடற்கரை வீதியின் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று முன்மொழியப்பட்டது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் முன்மொழியப்பட்ட குறித்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் அ உமா மகேஸ்வரனால் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச சபையில் மாதாந்த சபை அமர்வு நேற்று நடைபெற்றது.
1: மட்டக்களப்பு இராவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு தவிசாளர் மு முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. வடிகான் பிரச்சினை, காணி பிரச்சினை, ஆரடி நியமனம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் நேற்றைய சபை அமர்வில் ஆராயப்பட்டது. இதன்போது தவிசாளரும் உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடும் ஏற்பட்டது. இதனிடையே திருகோணமலை குற்றுவெளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வெளிவாகு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போது திருகோணமலை குச்சுவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் நீண்ட காலமாக மக்கள் எதிர்கொண்டு வரும் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் உட்கட்டமைப்பு குறைபாடுகளுக்கு உடனடியாகவும் நீண்டகால அடிப்படையிலும் தீர்வு காண்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்கள், குச்சுவெளி பிரதேச சபை தவிசாளர், பல்வேறு திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர்.
0: உலக வங்கியின் இலங்கைக்கான பதிவிட முகாமியாளர் ஹேவோர்க் சாக்சியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவிற்கும் துறைமுகம் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணா திலக்கவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு மற்றும் எதிர்கால நிதி மாதிரிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தனியார் துறை பங்களிப்பு குறித்து இங்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணைந்து விசேட ஆய்வு ஒன்றை முன்னெடுத்து வருவதாக ஹேவோர்க் சாக்சியன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கிழக்கு கொள்கலன் முனையத்தை ஒரு தனி நிறுவனமாக அபிவிருத்தி செய்வது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. இவ்வாறான மாற்றங்களின் போது தொழிற்சங்கங்களின் இணக்கப்பாட்டுடன் ஊழியர் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் வணிக ரீதியான நெகிழ்வு தன்மை கொண்ட கட்டமைப்பு அவசியம் என அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக தற்போது சர்வதேச கவனம் கொழும்பு துறைமுகத்தின் பக்கம் திரும்பியுள்ளதாக உலக வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள எதிர்கால மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இது தொடர்பாக சர்வதேச நிதி நிறுவனத்துடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுக்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ள நிலையில் விமானத்துறை சந்திக்கும் சவால்களும் குறித்து கலந்துரையாடப்பட்டது. எவ்வாறாயினும் எதிர்கால தீர்மானங்கள் சரியான நிதி மாதிரிகள் மற்றும் வலுவான அரச தனியார் பங்களிப்புடன் மிக வெளிப்படையான முறையில் அமையும் என அமைச்சர் அனுர கர்ணா திலக்க இதன்போது உறுதிபட தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். உள்ளூராட்சி அதிகாரிகளின் செயலற்ற தன்மை மற்றும் பரந்த கொள்கை தோல்விகளே டெங்கு பரவ காரணம் என்று குற்றம் சாட்டினார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு குறித்து முறைப்பாடுகள் வரும்போது குறைந்தபட்சம் 10 நோயாளிகளாவது அடையாளம் காணப்பட்டால் மட்டுமே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் டெங்குவை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது என்றும் மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நெரிசல் அதிகரித்துள்ளதால் போதிய இடஒதுக்கீடு வசதிகளின்றி சில நோயாளிகள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை காண்பித்த அவர், பொது சுகாதார முயற்சிகளில் அரசியல் செல்வாக்கு தலையிடுவது நிலைமையை மோசமாக்குவதாக கூறியுள்ளார். இத்துடன் நாட்டில் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, உலகளாவிய சந்தையில் எரிபொருள் விலை குறைந்த போதிலும் இலங்கையர்கள் இன்னமும் அதிக விலை கொடுத்து எரிபொருளை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தார் சங்கத்தில் ஏற்பாட்டில் அச்சிடல், பொது இடல், பட்டியலிடல், முத்திரையிடல் மற்றும் கிராபிக் என்பவற்றை கட்டுப்படுத்தும் இலங்கை அச்சகம் மற்றும் வர்த்தக கண்காட்சி 2026 கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் இந்த கண்காட்சிக்கு இணையாக நாடளாவிய ரீதியில் அந்த அச்சகத்துறையில் சிறந்து விளங்குகிற மற்றும் புத்தாக்கத்தில் ஈடுபடுகின்ற அச்சக உரிமையாளர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் விருது வழங்கல் விழா நாளை கொழும்பு சினமன் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்த வருடம் அச்சகத்துறையின் எதிர்காலத்துக்காக புத்தாக்கம் மற்றும் நிலை பேராண்மை தன்மையை ஊக்குவித்தல் எனும் துணைப்பொருளில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள், தன்னியக்க தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் முறையிலான அச்சிடல் மற்றும் பொதியிடல் ஆகிய துறைகளில் உலகளாவிய ரீதியில் ஏற்படும் மாற்றத்தையே இந்த துணைப்பொருள் பிரதிபலிக்கிறது. இந்த கண்காட்சியானது அச்சிடல் மற்றும் பொதியிடல் துறைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல. மாறாக உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள், ஆடை உற்பத்தி நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் முனைவோர், அரச முகவரகங்கள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த கண்காட்சியின் போது காட்சிப்படுத்தப்படும். குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மரங்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்று தருமாறு சுரேஷ் ஆலவின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதன்கிழமை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் கலாநிதி ஆண்டனி ஃபெரேரா உட்பட சகல மறைமாவட்ட ஆயர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது, எந்த ஒரு நீதிமன்றமும் எனது கணவரை குற்றவாளி என தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே அவர் உயிர் ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என பகிரங்கமாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. முப்படைகளில் 35 வருடங்களுக்கு மேலாக 5 ஜனாதிபதிகளின் கீழ் அரசியல் சார்பின்றி நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய எனது கணவர் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் ஒரு சந்தேக நபராக மட்டும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளாரே தவிர அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மரங்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பல வருடங்களாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு, அமெரிக்காவின் FBI மற்றும் ஆஸ்திரேலியாவின் பெடரல் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் நடத்திய எந்த ஒரு விசாரணையிலும் எனது கணவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை. எனினும் அருத்தந்தையர்களான ஜூட் ரொஹான் சில்வா மற்றும் சிரில் காமினி பெர்னாண்டோ ஆகியோர் நீதிமன்ற செயற்பாடுகள் நிலுவையில் உள்ள பின்னணியிலும் அவரை பகிரங்கமாக குற்றவாளியாக சித்தரித்து வருவது எங்களது குடும்பத்துக்கு அளவிட முடியாத துன்பத்தை அளிக்கிறது. மேலும் தடுப்பு காவலில் உள்ள எனது கணவர் சித்திரவதைகளுக்கும் அநாகரிகமான மற்றும் அவமதிப்பான நடத்தைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என்பது சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் மனநல மருத்துவர்களின் அறிக்கைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. நீதிமன்றம் அவரை பின்னாளில் நிரபராதி என்று தீர்ப்பளித்தால் கூட இழந்த பல வருட அவமானத்தையோ அல்லது குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலையோ எந்த ஒரு தீர்ப்பினாலும் மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியாது. தாமதிக்கப்பட்ட நீதி தேவையானது. எமது குடும்பம் ஒரு தீவிர கத்தோலிக்க பின்னணியை கொண்டது. திருச்சபையை நாம் நம்பிக்கையுடனேயே பார்க்கின்றோம். எனவே நீதிமன்ற செயல்முறைகள் நிறைவடைவதற்கு முன்னரே ஒருவரை முதன்மை சூத்திரதாரியாக பகிரங்கமாக அடையாளப்படுத்துவது நீதி, உண்மை மற்றும் கருணை ஆகிய திருச்சபையின் மாறாத விழுமியங்களுடன் ஒத்துப்போகின்றதா என்பது குறித்து பரிசீலித்து கத்தோலிக்க ஆயர்கள் இதில் தலையிட வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் செங்கல் செட்டிக்குளம் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த திருமதி சுலோஜினி குகன் பொது சேவைகள் ஆணைக்குழுவினால் பணி தடை செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளராக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும். ஒரு நடவடிக்கை தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் இந்த லஞ்சச்சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதனையடுத்து பொது சேவைகள் ஆணைக்குழுவானது அவரை பணியில் இருந்து இடைநிறுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கேரம்போர்ட் கொள்வனவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் நாலின் பெர்னாண்டோ தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரியை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனு மீதான மேலதிக விசாரணை இதுவர் 25 வரை ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனு வியாழக்கிழமை குமாரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராய்ச்சி ஆகியோர் உள்ளடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி ஆலி சப்ரி மேற்படி விடயம் தொடர்பில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட எனது சேவை பெறுநருக்கு கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு கடூழிய சிறை தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த குற்றத்திற்காக சட்டமா அதிபரால் மீண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ஒரே கூட்டத்திற்காக இருமுறை வழக்கு தாக்கல் செய்வது சட்டத்துக்கு முரணானது. இந்த விடயம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் எனது சேவை பெறுநர் ஆட்சேபனை தெரிவித்திருந்த போதிலும் மேல் நீதிமன்றம் அவரது ஆட்சேபனை நிராகரித்திருந்தது. ஆகையால் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகை சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த நிலையில் மன்றில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் அமர்வு எதிர்வரும் 25 மீண்டும் இந்த மனு தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என உத்தரவிட்டிருந்தது. அத்தோடு அடுத்த வழக்கு விசாரணையின் போது மேற்படி கோரிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை மன்றுக்கு சமர்ப்பிக்க உள்ளார். கடந்த 2015 ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் லங்கா சதோச நிறுவனம் ஊடாக 14,000 கரம்போட்டுகள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக நஷ்டம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மேல் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகே மற்றும் முன்னாள் அமைச்சர் நாலின் பெர்னாண்டோவுக்கு கடூழிய சிறை தண்டனையும் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கற்பட்டி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி தளத்தில் 17 இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விமானப்படை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறித்த பயிற்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் எந்தவித முன்கூட்டிய அனுமதியுமின்றி 3 அந்த பாதுகாப்பு எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த 7 விமானப்படை வீரர்களும் அதிரடிப்படை அதிகாரி ஒருவரும் அந்த 3 அடையாளத்தை வினவியுள்ளனர். இதன்போதே அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரி எனவும் ஏனைய இருவரும் அவருடன் வந்த சிவிலியன்கள் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த விசாரணைகளின் போது இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. கொண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சிகள் இடம்பெறும் காலப்பகுதியில் குறித்த பிரதேசம் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு நுழையும் அனைத்து நபர்களினதும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு இலங்கை விமானப்படையே சாரும். அதற்கு அமைய மனித பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்கில் விமானப்படையினரால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விமானப்படை தளபதியினால் விசேட விசாரணை சபை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 15 முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எந்தவொரு முடிவையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. அதே நேரம் கடன் கடிதங்கள் திறப்பதில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். அந்நிய செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கம் தற்காலிக கூடுதல் கட்டணம் ஒன்றை விதித்துள்ளது. இந்த முடிவை தொடர்ந்து அண்மைக்கால இறக்குமதி சேவைகள் ஏற்கனவே குறைவடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மே 15 மட்டும் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான 1782 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 380 கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தரவுகளை பகிர்ந்து கொண்டார். இந்த தற்காலிக கூடுதல் கட்டணமானது ஒரு வரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு குறுகிய கால நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டது. வாகன இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய தேவை திடீரென அதிகரித்ததே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு காரணியாக அமைந்தது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாகனங்களை இறக்குமதி செய்பவர்கள் தங்களது இறக்குமதிகளை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு அரசாங்கம் கேட்டுக்கொண்டுள்ளது. அதேவேளை இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை முடக்குவதற்கோ அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை பிரதி அமைச்சர் உறுதிப்படுத்தினார். ஒருவரால் 3 மாதங்கள் காத்திருக்க முடியாவிட்டால் அவர்கள் அரசாங்க கொள்கையின்படி கூடுதல் கட்டணத்தை செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது இறக்குமதியாளர்களுக்கு தெரியும். அதனை தவித்து ஏற்கனவே நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் விலைகளை உயர்த்துவது நியாயமற்றது என்று பிரதி அமைச்சர் அனில் ஜாயந்த பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். அதிகபட்ச சில்லறை விலை கட்டுப்பாட்டில் உள்ள 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளை திருத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது.
1: டொலரின் பெறுமதி அதிகரித்துள்ளமையினால் மருந்துகளுக்கான விலை திருத்தத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சில மருந்துகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான மருந்துகளின் விலைகள் குறைந்த மட்டத்தில் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 2023 வெளியிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 60 வகையான மருந்துகளின் விலைகள் அறிவிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலே இவ்வாறு திருத்தப்பட்டுள்ளது. இனிவேளை அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்யும் மருந்துகளை முற்றுகையிடும் நடவடிக்கைகள் தற்போதைய நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய விக்ரம தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்படும் மருந்துகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இந்தியாவின் அகமதாபாத் நகருக்கும் கொழும்புக்கும் இடையிலான புதிய நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் இரு நகரங்களுக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 8 மணித்தியாலங்களிலிருந்து 3 மணித்தியாலங்களாக கணிசமாக குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிட்ஸ் ஏர் நிறுவனத்தினால் இயக்கப்படும் இந்த புதிய விமான சேவை இந்திய குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரை கொழும்புடன் வாரத்துக்கு 3 நாட்கள் இணைக்க உள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு இந்த இரு நகரங்களுக்கும் இடையிலான நேரடி விமான தொடர்பொன்று ஏற்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான சுற்றுலா மற்றும் பயண தொடர்புகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு முன்னோடி முயற்சியாக சினமன் ஹோட்டல் மற்றும் வர்க்கர்ஸ் டூர் ஆகியவற்றின் பங்களிப்புடன் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளதாக இந்த துறை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியாவை விளங்குவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள சினமன் ஹோட்டல் ரிசோர்ட் நிறுவனத்தின் கமல கோனு முனசிங்க கடந்த வருடம் இந்தியாவிலிருந்து சுமார் 500,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இந்த வருடத்தில் அது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிற நகரங்களில் இருந்து நேரடி தொடர்புகள் இருந்த போதிலும் அகமதாபாத் இதுவரை பயன்படுத்தப்படாத ஒரு சந்தையாகவே இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தின் வலுவான சுற்றுலா வர்த்தக கட்டமைப்பு மற்றும் சர்வதேச விடுமுறை பயணங்களுக்காக அதிகரித்து வரும் தேவை என்பன இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு முயற்சிகளில் அதற்கு முக்கிய இடத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த புதிய இணைப்பின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆரம்ப விழாவின் தொடக்க பயணத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் சனத் ஜெயசூர்யா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 104 புதிய போட்டோன் மெட்ரோ ரக பேருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்படுகிறது. சீனாவின் பீஜிங் நகரில் அமைந்துள்ள போட்டோன் உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த பேருந்துகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இதில் லாங்கா மெட்ரோ மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேருந்துகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இலங்கை முழுவதும் நவீனமயமாக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் வசதியான பொது போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு இந்த பேருந்துகள் பெரிதும் பங்களிக்கும் என லங்கா மெட்ரோ நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த புதிய பேருந்துகளின் வருகையானது இலங்கையின் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கிய மைல்கல் என விவரித்துள்ள அந்த நிறுவனம், பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நெடுந்தீவில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நபர் இன்று வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினம் கடற்கரை ஓரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 11ஆம் தேதி நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்காக சென்றிருந்த போது காணாமல் போயிருந்தார். இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று அவர் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் சடலமாக கரை ஒதுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவரெலியா நகரில் உள்ள தனியார் விடுதி ஒன்றில் தங்கியிருந்த நிலையில் கண்டி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட காரில் இருந்து சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட 33 வயதுடைய பெண் அம்பாறை வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த உடற்பயிற்சி நிபுணர் என்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.
2: உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை தென்தனிய ஆதார மருத்துவமனையில் விசேட சட்ட மருத்துவ அதிகாரியின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதன்போது மரணத்திற்கான காரணம் குறித்து பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக அவரின் உடல் பாகங்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் பல காயங்கள் காணப்படுவதுடன் மரணம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அவரின் காதலனை தேடி பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் பல தொலைபேசிகளை பயன்படுத்தியுள்ளதுடன் கண்டி, மாத்தளை, குண்டசாலை மற்றும் கன்னுருவ ஆகிய பகுதிகளில் அதிக நடமாட்டத்தை கொண்டிருந்தவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் கடந்த 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நுவரெலியாவில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார். அத்துடன் இந்த பெண் கனடா செல்வதற்கான திட்டத்தில் இருந்துள்ளதுடன் அதற்காக பெருமளவு பணத்தை கடனாக பெற்றுள்ளார் எனவும், கனடா செல்ல முடியாமல் போனதாலும் கடனை திருப்பி செலுத்த முடியாமை காரணமாகவும் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
0: மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியையும் தனது 12 வயது மகள் ஆகிய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தை நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையும் அதிருப்தியும் ஏற்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் உள்ள வீதியில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆண் ஒருவர் அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டுக்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயதுடைய சிறுமியின் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு அந்த சிறுமியின் பெற்றோர் வெளியில் சென்றுள்ள நிலையில் சிறுமியும் அவரது நண்பியான பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் தனிமையில் இருந்துள்ளனர். சிறுமியின் பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த நபர் அந்த 12 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் பக்கத்து வீட்டு 10 வயதுடைய சிறுமியின் கைகளை பிடித்து இழுத்ததை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடி சென்றுள்ளார். இதன் பின்னர் 12 வயது சிறுமிக்கு நடந்ததை பார்த்த பக்கத்து வீட்டு 10 வயது நண்பியான சிறுமி நண்பியை பாடசாலையில் கேலி செய்து வந்துள்ளார். இந்த கேலி செய்து வந்த சம்பவம் ஆசிரியருக்கு தெரிய அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை அழைத்து தெரியப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் புதன்கிழமை காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட திருமணம் முடித்து மனைவியை விவாகரத்து செய்துள்ளதுடன் ஒரு கையும் காலும் இயங்காத 54 வயதுடைய விசேட தேவையுடையவரை வியாழக்கிழமை கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதேவேளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான 12 வயது சிறுமியின் தந்தையை தந்தையார் தனது மகளுக்கு நடந்த கொடூரத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாது சம்பவ தினமான புதன்கிழமை இரவு நஞ்சிருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறித்த பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தற்கொலை செய்து கொண்டவர் ஏற்கனவே ஒரு கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு மாதத்தில் ஒரு நாள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையெழுத்து இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள கன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் நீதிபதி எம் எஸ் எம் சும்சுதீன் புதன்கிழமை குறித்த சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை 3 நாட்களுக்குள் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டார். மேலும் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மேலதிக அறிக்கையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் காணொலி பதிவுகளை புகைப்படங்களையும் இணைத்து சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் ஆக்கியமை மற்றும் பலரை கடத்தி சித்திரவதை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாகவே நீதிபதி இந்த கள விசாரணையை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வியாழக்கிழமை அன்றும் 18 அன்று முதல் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மேலதிக விசாரணைகளில் திருகோணமலை குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் குழுவினரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். 2026 ஆண்டின் கடந்த 5.5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 1297 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி 1 முதல் ஜூன் 16 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான விபத்துக்கள் தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. போலீஸ் தலைமையகத்தின் புள்ளிவரங்களின்படி இந்த விபத்துக்களில் உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுமே ஆவர். இந்த காலப்பகுதியில் வீதிகளில் நடந்து சென்ற 448 பாதசாரிகள் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்ததுடன் 444 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் வாகனங்களில் பயணித்த 124 பயணிகள், 109 வாகன சாரதிகள், 85 சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் பின் இருக்கையில் பயணித்த 84 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதோடு ஏனைய வீதி பயணர்கள் மூவரும் இதில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க துணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லகம் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கடந்த புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளின் உடமைகளில் இருந்து தலா 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்குட்படுத்திய போது சந்தேகத்திற்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதித்து ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டனர். இதன்போது 6 பேரின் உடலினும் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த 6 பேரையும் தங்கத்தை உடமையில் வைத்திருந்த ஏனைய 2 பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஏனைய 18 பேரும் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வர்த்தக வங்கியின் சட்டத்துறையைச் சேர்ந்த பெண் சட்டத்திறனி ஒருவர் ரத்மநாளையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டிறைச்சி, கோழி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய போது நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிஸ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. திருடப்பட்ட பொருட்களில் 520 கிராம் கோழி இறைச்சி, 250 கிராம் ஆட்டிறைச்சி, வறுத்த முந்திரி, ஒரு பல் துலக்கும் தூரிகை மற்றும் ₹5,290 மதிப்புள்ள மதிய உணவு தாள் பொட்டலம் ஆகியவை அடங்கும். அவை அவரது கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. ஏற்பட்டுள்ளது. பொருட்கள் வாங்குவது போல் நடித்து கடைக்கு வந்த ஒரு பெண் பாலா பொருட்களை ரகசியமாக தனது கைப்பையில் போடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும், அவர் இன்னும் சில நிமிடங்களில் கடையை விட்டு வெளியேறுவதற்காகவும் நேற்று இரவு கல்கிஸ காவல் தலைமையகத்திற்கு கடையிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறையினர் அந்த பெண் கடையை விட்டு வெளியேறிய போது ஒரு பெண் காவலரை அனுப்பி அவரது கைப்பையை சோதனையிட்டனர். அப்போது கைப்பையில் இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்த சட்டத்திறனை நேற்று முன்தினம் இதே பல்பொருள் அங்காடியிலிருந்து இதே முறையில் மீன்களை திருடியதாக காவல்துறையினர் மேலும் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் கல்கிஸ் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் தரம் 11 கல்வி கற்கும் மாணவிகள் குழு ஒன்று ரசாயன பொருட்கள் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இதன்போது ரசாயன பொருட்களை அளவிட பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசோதனை குழாய் வெடித்ததன் காரணமாக அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
1: உவமாகாணத்திலும் தொலைநிறுவை முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணியின் பின்னர் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக வீசும் காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை சிலாபத்திலிருந்து கொழும்பு காலிகூடாக மாத்திரை வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. காற்று மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
0: மகர பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகள் மற்றும் கம்பகா பிரதேச சபைக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு இன்று வெள்ளிக்கிழமை காலை முதல் நாளை காலை 8 மணி வரை அவசர நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படுவதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அந்த சபை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் கடவத்தை மத்திய அதிவேக வீதிக்கு அருகிலுள்ள பிரதான நீர் விநியோக குழாயில் ஏற்பட்ட திடீர் முறிவு காரணமாகவே இந்த அவசர நீர்வெட்டு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நிப்பா புயலால் ஏற்பட்ட சேதத்தால் இடைநிறுத்தப்பட்ட பதுளை நானோயா இடையிலான தொடருந்து சேவைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது.
1: நிப்பா புயலால் சேதமடைந்த மலேக ரயில் மார்க்கத்தின் பல இடங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டன. தற்போது குறித்த ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சில இடங்கள் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளன. நானோயா அம்பேவிலுக்கு இடையில் 134 மைல்களுக்கு அருகில் சுமார் 120 அடி வரையிலான பகுதி முற்றாக மண் சரிவுக்கு உள்ளானதன் காரணமாகவே ரயில் போக்குவரத்து அம்பேவில வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதி முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் நானோயா பதுளைக்கு இடையே நாளாந்தம் 4 ரயில் முன்னெடுக்கப்படவுள்ளன. இதேவேளை நானோயா ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த ரயில்களையும் இதன் மூலம் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த முடியும் என சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார். நிப்பா புயலால் மலேக ரயில் பாதைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக ரயில் போக்குவரத்தை சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரயில் திணைக்களத்தின் ஊழியர்கள் மற்றும் NDRO போன்ற ஏனைய அனைத்து நிறுவனங்களும் இணைந்து மேற்கொண்ட பாரிய நடவடிக்கையின் மூலம் பதுளை அம்பேவல் வரையான மலேக ரயில் பாதையில் ரயில் போக்குவரத்தை இம்மால் ஆரம்பிக்க முடிந்தது. குறிப்பாக இப்பகுதி சுற்றுலாத்துறைக்கு மிகவும் முக்கியமானது ஒரு பகுதியாகும். அந்த வகையில் தற்போது அம்பேவல நானூரியா இடையிலான பகுதியில் மீண்டும் ரயில் போக்குவரத்தை ஆரம்பிக்க இம்மால் சாத்தியமாகியுள்ளது. குறிப்பாக மற்றொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நானூரியா ரயில் நிலையத்தில் சில ரயில்கள் சிக்கியிருந்தன. அந்த ரயில்களையும் இப்போது இம்மால் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த முடியும். அதேபோல் நூரலியா நகரத்தோடு பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் பதுளைக்கு வருவதற்கு நானூரியா ரயில் நிலையம் ஊடாகவே இணைகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். குறிப்பாக உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் வளமை போன்று மலையகத்தின் அழகிய ரயில் பயண அனுபவத்தை பெற்றுக் கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும்.
0: நாட்டின் நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் 5 இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவிலான டெங்கு அவதானமிக்க பிரிவாக அரசு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செட்டியார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் ரூபா 3,49,600 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ரூபா 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பி டி கேஷங்கரை, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் பி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி இன்று பிறந்தநாள் கொண்டாட நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பாராளுமன்ற உறுப்பினர்களை இழுத்துள்ள துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற தற்போது திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
5: உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சேர்ந்த 9 MPக்களில் 6 MPக்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைய விருப்பம் தெரிவித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் கடிதம் அளித்துள்ளனர். இதன் மூலம் திரு ஷிண்டே தரப்பு சிவசேனாவின் பலம் மக்களவையில் 13 அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ள திரு ஏக்நாத் ஷிண்டே அடுத்த கட்டமாக உத்தவ் தாக்கரே தரப்பு எம்எல்ஏக்கள் 15 இழுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தனது பலத்தை அதிகரித்துக் கொண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து அக்கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024 நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதால் முதலமைச்சர் பதவியை திரு ஏக்நாத் ஷிண்டே இழந்தார். தற்போது தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் மீண்டும் முதலமைச்சராக அவர் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் அப்போது திரு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகி மத்திய அமைச்சரவையில் சேர பாஜக அறிவுறுத்தும் என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கிடைக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே டெல்லியில் நேற்று நடைபெற்ற உத்தவ் தாக்கரே தரப்பு எம்பிக்களின் கூட்டத்தை 6 MPக்கள் புறக்கணித்தனர். அவர்கள் 6 Y+ பாதுகாப்பு வழங்க மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தரப்பில் சிவசேனா கட்சியில் 2வது முறையாக ஏற்பட்டுள்ள பிளவு மகாராஷ்டிரா அரசியலில் மட்டுமின்றி இந்தியா கூட்டணியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
4: தொடர்ந்து இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களில் ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக பதவி வகித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களில் மொத்தம் உள்ள 781 நீதிபதிகளில் 116 பேர், அதாவது 14.85% பெண் நீதிபதிகள். இதில் 116 பெண் நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் ஒரே நேரத்தில் தலைமை நீதிபதிகளாக பதவி வகிப்பதன் மூலம் இந்தியாவின் நீதித்துறையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் வேளச்சேரியில் உள்ள காமராசபுரத்தில் 5 மணி நேரம் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது.
6: தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் துணை மின்நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள செம்பாக்கம், சாம்ராஜ் நகர், கரகேஸ்வரி நகர், விஜிபி பொன்னகர், மணவாளன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சாலையில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று மாலை மழை பெய்த நிலையில் மின்கம்பிகள் அறுந்து கிடந்தும் பாதி பணியிலேயே ஊழியர்கள் சென்று விட்டதாக கூறி செம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ஆனால் உரிய பதில் கூறாமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் சமாதானப்படுத்தியும் கலையாத பொதுமக்கள், 15 நாட்களாக மின்வெட்டு பிரச்சனை உள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் நேரில் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் அங்கு வந்த உதவி மின் பொறியாளர் கார்த்திகேயனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
4: தொடர்ந்து டெல்லியில் 2வது முறையாக போராட்டம் நடத்துவதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் அறிவித்துள்ளார்கள். நாட்டின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாக உருவாகியுள்ள கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் நீட் வினாத்தாள் கசிவு, CBSE தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக சமூக ஊடக தளமான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை டெல்லி மேல்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அவசர நிலை தன்மையை கருத்தில் கொண்டு அந்த தளத்துக்கான அணுகலை தற்காலிகமாக முடக்குவதற்கு போதுமான காரணங்களை மத்திய அரசு முன்வைத்துள்ளதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தது. நீதிபதி தேஜஸ் காரியா தலைமையிலான தனி நீதிபதி அமர்வு அரசாங்கத்தின் உத்தரவானது தொடர்புடைய ஆவணங்களின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டதாகவும், அந்த முடிவை எதிர்த்து டெலிகிராம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டவாறு இதில் உரிய பரிசீலனையின்மை போன்ற குறைபாடுகள் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. ஜூன் 21 நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக மத்திய அரசு விதித்த தற்காலிக கட்டுப்பாடுகளை எதிர்த்து டெலிகிராம் நேற்று முன்தினம் டெல்லி மேல்நீதிமன்றத்தை நாடியிருந்தது. அந்த கோரிக்கையை நிராகரித்து கட்டுப்பாடுகளை உறு செய்த நீதிமன்றம் டெலிகிராம் மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கமும் தகவல்களும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A இன் வரம்புக்குள் வருவதாக தெரிவித்தது. இந்தியாவின் தேசிய தேர்வு முகமை அந்த தளத்தில் இயங்கி வந்த ஒரு பெரியளவிலான மோசடி வலையமைப்பை அம்பலப்படுத்தியதை தொடர்ந்து மத்திய அரசு ஜூன் 22 இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நீட் நுழைவு தேர்வை தமிழ்நாடு அளவில் கண்காணிக்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
6: இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் இத்தேர்வுக்கு முன்னதாகவே வினாத்தாள் கசிந்தது தெரியவந்தது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்த தேசிய தேர்வு முகமை வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில், நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வை தமிழ்நாடு அளவில் கண்காணிக்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் தேசிய தேர்வு முகமை மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயல்படுவார் என பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சந்திரமோகன் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறி வரும் தாவேக அரசு அத்தேர்வுக்கு தமிழ்நாடு அதிகாரி ஒருவரை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமித்ததன் மூலம் தமிழ்நாடு அரசே நீட் தேர்வை ஆதரிப்பதாகிவிடும் என சில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே UPSC முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு தயாராக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதற்கான ஊக்கத்தொகை பெற மாணவர்கள் வரும் 30ஆம் தேதி வரை நான் முதல்வன் என்ற போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும், நான் முதல்வன் திட்டம் என்ற பெயர் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை.
4: தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் செலவக்கியா ஆகிய இரு நாடுகளுக்கான தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி திரும்பினார். பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்யும் வேளையில் வருங்காலங்களில் இந்தியா பிரான்ஸ் நட்பு மேலும் வலுப்பெறும் என்று எக்ஸ்பக்க பதிவில் மோடி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதல்வராக டி கே சிவகுமார் பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற சட்ட மேலவை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. கர்நாடகத்தில் 224 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு 138 சட்டசபை உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 66 சட்டசபை உறுப்பினர்களும் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 3 சட்டசபை உறுப்பினர்களும் சுயேட்சை இருவரும் கல்யாண் ராஜ் பிரக்தி பக்சா சர்வோதய கர்நாடக பக்சா தலா 1 சட்டசபை உறுப்பினரையும் கொண்டுள்ளார்கள். கர்நாடகத்தில் உள்ள 7 சட்டமேலவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 7 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2 மட்டும் வெற்றி பெற்றது. மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் ஒரேயொரு வேட்பாளரான கோவிந்த ராஜு தோல்வியை சந்தித்தார். 138 வாக்களை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மாற்றுக் கட்சியினரின் ஆதரவுடன் 151 வாக்களை பெற்றது. இதனால் 5 இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கரி பிரசாந்த், திப்பனா காமகனூர், பி வி மோகன், சிவண்ணா மலவள்ளி, வினாய் கார்த்திக் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். அதேவேளையில் மதசார்பற்ற ஜனதா தளம் 18 சட்டசபை உறுப்பினர்களில் 14 பேர் மட்டுமே கட்சிக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். மற்ற 4 கட்சி மாறி காங்கிரசுக்குத்தான் வாக்களித்துள்ளார்கள். காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றியை எதிர்த்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
5: நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராஜேஷ்குமார் 1311 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக வேட்பாளர் திரு சபின் என்பவரை தோற்கடித்தார். வெற்றி பெற்றதும் கூட்டணி மாறி தாவேக அரசில் சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் அவரது வெற்றியை எதிர்த்து தாவேக வேட்பாளர் திரு சபின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் கிள்ளியூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 4500 தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் சுமார் 2500 வாக்குகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் இதுகுறித்த புகார் மீது தேர்தல் நடத்தும் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 169 எண் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் அதிகாலை 5:45 மணி என காட்டியதாகவும் அந்த இயந்திரத்தின் செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சில வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்ப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 18, 19, 20, 21 மற்றும் 22 சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என்றும் இது தொடர்பாக கடந்த 5 அதிகாரிகளுக்கு மனு அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கிள்ளியூர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியின் அமைச்சருக்கு எதிராக தாவேக வேட்பாளரே இவ்வாறு வழக்கு தொடர்ந்திருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: தொடர்ந்து ஒடிசாவில் 1 முதல் 8 வரையிலான புதிய பாடப்புத்தகங்களில் 1600 மேற்பட்ட பிழைகள் மற்றும் தவறான தவறுகள் அச்சிடப்பட்டிருக்கிறது.
6: அந்த மாநிலத்தில் திரு மோகன் சரண் மாஜி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. 2022 புதிய தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான பள்ளி பாடப்புத்தகங்களை அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை தயாரித்துள்ளது. இந்த புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதில் 1600 மேற்பட்ட பிழைகள், தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளது மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒடிசா சட்டப்பேரவைக்கு பதில் கர்நாடகா சட்டப்பேரவை படம் இடம்பெற்றுள்ளது. கோனார்க் சூரிய கோயில் இடம்பெற வேண்டிய இடத்தில் கர்நாடகாவின் ஹம்பி விஜய விட்லா கோயில் படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஒடிசாவின் நியம்கிரி மலைகள் ஜார்க்கண்டில் உள்ளதாகவும் பெர்ஹாம்பூர் நகரம் மாவட்டமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றிற்கெல்லாம் உச்சமாக உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் ஒரு விமானி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிஜு ஜனதாதளம் கட்சி தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு நவீன் பட்நாயக் பாஜக தலைமையிலான ஆட்சியில் கல்வித்துறை முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். குழந்தைகளின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்க பாஜக உத்தேசித்துள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புத்தகங்களை அச்சிட 50 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த பிரச்சனை பூதாகரமாக வெடித்ததை அடுத்து 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ள முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார்.
4: தொடர்ந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் வி ஆர்கலர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுடில்லியில் 22-23 இந்த தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பங்கேற்பதாக அந்த நாடு நேற்று தெரிவித்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 11 நாடுகளை உறுப்பினராக கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நிகழாண்டில் இந்தியா தலைமை தாங்குகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் NSA மாநாட்டில் பங்கேற்பது குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின்டியான் தெரிவிக்கையில், இந்தியாவின் அழைப்பை ஏற்று பிரிக்ஸ் NSA மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி பங்கெடுப்பார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் தெற்குலகின் குரலாக முன்னின்று உலக அமைதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, சமத்துவ நிர்வாகம் மற்றும் பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வலுவான அமைப்பாக பிரிக்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டார். இந்தியா சீனா எல்லை விவகாரம் சீன சிறப்பு பிரதிநிதியாக உள்ள வாங்கி இந்திய பயணத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூடானிலிருந்து இந்தியா சென்ற கேரள பெண் ஒருவருக்கு எபோலா அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் தொடரும் கடுமையான வெப்பம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது. 45 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பநிலையால் பலர் அதிகாலையிலும் மாலையிலும் மட்டுமே வெளிப்புற பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ராஜஸ்தானில் வீடுகளில் கூட வெப்பத்தை சமாளிப்பது சிரமமாகிவிட்டது. குடும்பங்கள் தண்ணீரை குளிர வைக்க பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தினாலும் அவை போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். கால்நடைகளும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படுகின்றன. அவற்றின் உணவு பழக்கம் மாறியிருப்பதால் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தேவைப்படாத குளிரூட்டும் சாதனங்களை வாங்க வேண்டிய நிலையும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தலைநகர் புதுடில்லி அருகே விவசாயிகள் தங்களது வேலை நேரத்தை மாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் விடியற்காலையில் பணியை தொடங்குவதால் நண்பகலில் சுட்டரிக்கும் வெப்பத்தை தவிர்க்கிறார்கள். நிழலில் ஓய்வெடுத்த பிறகு மாலையில் வயலுக்கு திரும்புகிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிக வெப்பமாக இருப்பதாக மக்கள் புலம்புகிறார்கள். சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118வது இடத்தை பிடித்து டெல்லி IIT அசத்தி இருக்கிறது. KS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027 படி கடந்த ஆண்டு இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்த மும்பை IIT 5 இடங்கள் சரிந்து 134வது இடத்திலும், 10 இடங்கள் முன்னேறி சென்னை IIT 170வது இடத்திலும் உள்ளன. உலகளவில் அமெரிக்காவின் மிட் 15வது ஆண்டாக முதலிடத்தில் தொடர்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கைத்தொலைபேசி மீதான தடை தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கைத்தொலைபேசி பயன்படுத்துவதற்கு நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை தீவிரமாக செயல்படுத்த இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் பள்ளி தீபத்தில் உயிர் தப்பிய மாணவி ஒருவர் துணை ஆட்சியர் பதவிக்கு தேர்வாகியுள்ளது அந்த கிராம மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
5: கும்பகோணம் காசிராமன் தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் கடந்த 2004 ஜூலை 16 ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் கருகி உயிரிழந்தனர். 18 குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அப்போது 4வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஜெனிபர் என்ற மாணவி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பின்னர் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ மாதா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சேர்ந்த அவர் பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை சென்று உறவினர் வீட்டில் தங்கியிருந்து பட்டப்படிப்பையும் முடித்தார். தற்போது மாநில தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற அவர் துணை ஆட்சியராக தேர்வாகி உள்ளார். அவரது வெற்றிக்கு சந்தனாள்புரம் கருப்பூரைச் சேர்ந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
7: சின்ன வயசுல படித்தாங்க, அப்புறம் ஸ்ரீ மாதா ஸ்கூல்ல தான் பிளஸ் டூ படிச்சாங்க. அதன் பிறகு சென்னையில போய் அவங்க படிச்சு நல்லபடியா இந்த போஸ்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். எங்க கிராமமே பெரிய உற்சாகத்துல இருக்கிறோம்.
5: உலகையே உலுக்கிய கோர சம்பவத்தில் உயிர் தப்பி உழைப்பால் உயர்ந்த அவருக்கு சொந்த கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
4: தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 37,81,000 ரூபாவை அவர்கள் பறிமுதல் செய்துள்ளார்கள்.
5: ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரின் உத்தரவுப்படி தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். 8 மணி நேரம் நீடித்த சோதனையின் முடிவில் கணக்கில் காட்டப்படாத பணம் மொத்தமாக 37,81,168 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேகத்திற்கு இடமான ஜிபே பரிவர்த்தனைகள் மூலம் சுமார் 6,00,000 ரூபாயும் கண்டுபிடிக்க பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 3,77,000 ரூபாயும், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் 2,31,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 1,92,000 ரூபாயும், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 1,87,000 ரூபாயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜிபே பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக காரைக்குடி அலுவலகத்தில் 2,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
4: இனி சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,560 ரூபாவாகவும், கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,570 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை 15 ரூபாய் குறைந்து 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது.

0: பெற்றுள்ளன. இதற்கிடையில் ரஷ்யா யுக்ரைன் மீது ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளில் குறைந்தது 2 பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அல்மவாசி கடற்கரையில் உயிரிழந்ததாகவும் குறைந்தது 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஹெப்ரோனில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய புனித இடத்தை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வமாக நிரூபப்பட்ட பங்கை அகற்றுவதாக கூறியுள்ள இஸ்ரேலின் அறிவிப்பை பாலத்தீன ஆணையம் கண்டித்துள்ளது. பிராந்தியத்தில் போரை தடுக்க நாட்டின் ராணுவ திறன்களை வலுப்படுத்துவது முக்கியமானது என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் அமெரிக்காவுடனான ஜப்பானின் கூட்டணியை வலுப்படுத்துவது ஆகியவை பல அடுக்குகளை கொண்ட தடுப்பு திறனுக்கானது என்று சின்ஜிரோ கொய்சுமி கூறினார். சீனா மற்றும் வடகொரியாவிலிருந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ள ஜப்பான் அதன் அமைதிவாத மரபை மாற்றி வருகிறது. மேலும் ஆபத்தான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான பல தசாப்தங்களாக இருந்த தடையையும் சமீபத்தில் நீக்கியது. கியூபாவின் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பொருளாதாரத்தின் பல துறைகளை தனியார் முதலீட்டிற்கு திறந்துவிடுவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கரீபியன் தீவு நாடான கியூபா அமெரிக்காவின் எரிபொருள் முற்றுகையால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள கியூப மக்களிடமிருந்து அதிக மூலதனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த முன்மொழிவுகள் உள்ளன. அதன் முக்கிய பிராந்திய நட்பு நாடான வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா வெளியேற்றிய ஜனவரி மாதம் முதல் கியூபாவின் பொருளாதாரம் மோசமடைந்தது.
1: போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேடப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். லெபனானில் இருக்கும் இஸ்ரேலிய படைகளும் சண்டை நிறுத்தத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். போர் நிறுத்த உடன்பாட்டின் விவரம் வெளியான சில மணி நேரத்தில் நேற்று உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: அமெரிக்கா ஈரான் இடையே 40 நாட்கள் நடைபெற்ற போரால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் பாகிஸ்தான் நடுநிலையாளராக செயல்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தது. இதன் விளைவாக அமெரிக்கா ஈரான் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் செய்ய 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரானது. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், அந்நாட்டின் இறையாண்மையை மதிக்க வேண்டும், மறு கட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக $300 பில்லியன் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், தங்கள் நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டனர். இதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் கத்தாருக்கு சொந்தமான பர்கன்ஸ்டாக் தீவில் முறைப்படி இரு நாடுகளும் இன்று கையெழுத்திட உள்ளன. இந்த விழாவில் ஜேடி வான்ஸ் பங்கேற்கிறார். ஈரான் தரப்பில் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபாவ் பங்கேற்பார் என கூறப்படுகிறது. அதே சமயம் நடுநிலையாளராக செயல்பட்ட பாகிஸ்தான் சார்பில் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் என அவர் பயணத்தை ரத்து செய்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையும் இன்றே தொடங்க உள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வான்ஸ், டிஜிட்டல் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமெரிக்க போர் கப்பல்களின் ஈரான் துறைமுக முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக 12.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் சென்றுள்ளதாக வான்ஸ் கூறியுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரானின் செயல்பாட்டை பொறுத்தே அந்நாட்டிற்கு நிதி உதவி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்தில் தாம் உடன்படவில்லை என்று கூறியுள்ள ஈரான் உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்த போதும் நாட்டின் நலன் கருதி அதனை ஏற்பதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் விரக்தி காரணமாகவே அமெரிக்கா வேறு வழியின்றி ஒப்பந்தம் செய்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார்.
1: இதநேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கிடையே எட்டப்பட்ட ஆரம்பகட்ட உடன்படிக்கையை செயல்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் ஏரிக்கு அருகிலுள்ள பெர்கன்ஸ்டாக் மலையுச்சி ரிசார்ட்டில் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வென்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ள மாளிகையின் ஊடக பிரிவு இன்று நள்ளிரவு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்பதை சுவிட்சர்லாந்து வெளிவகார அமைச்சகமும் உத்தியோகமாக

0: உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பிரான்சின் வெர்சைல் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரான் தரப்புக்கிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது.
1: பல வாரங்களாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாக நிறைவடைந்தது. வெர்சைல்ஸில் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதற்கு பிரான்ஸ் அதிபர் மக்ரோன் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வாழ்த்து தெரிவித்தார். டெஹ்ரானில் அதிபர் மசூத் பெசஷ்கியானும் அதையே செய்தார். அமெரிக்க தலைவர் இந்த ஒப்பந்தம் குறித்து உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? அமெரிக்கா, ஈரான் மற்றும் முக்கியமாக ஈரான் முன்னுரிமை அளிக்கும் லெபனான் உட்பட அதன் நட்பு நாடுகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாக அறிவிக்கும் என்று இந்த ஒப்பந்தம் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கவோ அல்லது தயாரிக்கவோ முடியாது என்ற டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றும் இதில் அடங்கும். எனினும் ஒப்பந்தத்தின் மற்ற அம்சங்கள் குறித்து பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் கூறிய விளக்கத்தை விட அதன் உரை சற்று மாறுபட்ட மற்றும் நுணுக்கமான அணுகுமுறையை கொண்டுள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்படும். மேலும் அந்நாட்டின் மறுகட்டமைப்புக்காக $300 பில்லியன் நிதிக்கான அணுகல் வழங்கப்படும். இருப்பினும் இதில் யார் என்ன பங்களிப்பை வழங்குவார்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் உள்ள அனைவரின் கவனமும் ஹோர்முஸ் நீரிணையின் மீது இருக்கும் நிலையில் இப்போதைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் வணிக கப்பல்கள் மீண்டும் அதன் வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்படும். இருப்பினும் 60 நாள் ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கையும் ஒப்பந்தத்தில் காணப்படும் பிற முரண்பாடுகளும் அமெரிக்காவில் உள்ள அனைத்து அரசியல் தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளன.
2: இது அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்பின் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒப்புக்கொண்ட ஒன்று அல்ல என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அழுத்தம் கொடுக்கவோ அல்லது சலுகைகள் பெறவோ பயன்படுத்தவில்லை. எனவே அந்த நீரிணை வழியாக செல்லும் வணிகத்திற்கு அவர்கள் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகிற்கும் மிக மோசமான ஒப்பந்தமாகும்.
1: டொனால்ட் ட்ரம்ப் வழக்கம் போல மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி வருகிறார். ஆனால் இந்த மோதல் உண்மையில் அதற்குரிய பலனை தந்ததா? ஈரான் உடனான இந்த போரிலிருந்து அமெரிக்கா என்ன சாதித்துள்ளது போன்ற கடினமான கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன.
0: தொடர்ந்து இந்த உடன்பாடு தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
3: நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும். மேலும் ஒருவருக்கொருவர் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும். ஆனால் இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்படலாம். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை நீக்குவதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மேலும் 30 நாட்களுக்குள் இந்த முற்றுகை முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க வேண்டும். மேலும் ஈரானில் தற்போதைய நிலையை நீடிக்கவும் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு சலுகைகளை வழங்கவும் மற்றும் முடக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பதை எளிதாக்கவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இறுதியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வருங்காலத்தில் எட்டப்படும் எந்த ஒரு இறுதி ஒப்பந்தமும் ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் கட்டுப்படக்கூடிய தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
4: நீண்ட இழுபறிக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதை பிரான்ஸ் நாட்டிலே தற்பொழுது விஜய் மேற்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல ஈரானிய மூத்த அதிகாரிகளும் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது உலக அளவிலே பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது. இந்தியா, தெற்காசியா, ஆசிய நாடுகளிலே அந்த பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டது. குக்கிங் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதிலே தட்டுப்பாடு, ரசாயனங்கள் கிடைப்பதிலே, உரங்கள் தயாரிப்பதிலே தட்டுப்பாடு போன்ற பல்வகையான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு தரப்பட்ட மக்களால் எதிர்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளும் இப்படி இந்த இரண்டு தரப்பும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள்களை விடுத்திருந்தன. இதிலே 14 அம்சங்கள் கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். இதிலே முக்கியமாக அமெரிக்கா தற்பொழுது தன்னுடைய கடற்படை மூலம் ஈரான் மீதான தடைகளை, அதாவது அங்கிருந்து எந்த விதமான பொருட்களும் வெளியே வரக்கூடாது, கப்பல்கள் வரக்கூடாது என்ற இருந்த தடையை அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள் அதை நீக்கிக் கொள்ளுவோம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஈரான் தாங்கள் அணு ஆயுதத்தை நாடமாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர இந்த 60 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து இறுதி கட்டத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமே ஆனால் ஈரான் மீதான ஒரு பொருளாதார தடைகள் பல்வேறு ஆண்டுகளாக அது இருந்து வருகிறது. தன்னுடைய ஏற்றுமதி கொள்கை காரணமாக தன்னுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும் என்று அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. தவிரவும் ஈரானிலே இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்ஷியலான அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்று சொல்லப்படுவது, ஏனென்றால் அது அணு ஆயுதம் தயாரிக்கவும் அதை பயன்படுத்தலாம், அதை பலமிழக்க செய்வதற்கு சர்வதேச அணுசக்தி மையத்தினுடைய ஒரு கண்காணிப்பிலே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற மற்றொரு உறுதிமொழியும் இந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான பல பில்லியன் டாலர் அளவிலான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம் வந்து தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி ஒப்பந்தம் ஏற்படுகின்ற அந்த ஒரு சூழலிலே அடுத்து வருகின்ற மாதங்களிலே இந்த பணத்தையும் அதை விடுவிப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதிலே சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு தரப்பிற்கும் இடையே ஒரு பரஸ்பர சந்தேகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரண்டாவது இதிலே முக்கியமான பிரச்சனை லெபனான். தற்பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய படைகளும் லெபனான் உள்ளேயே இருக்கின்றன. ஈரான் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், தவிரவும் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்பட வேண்டும், அங்கும் அந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஈரான் முக்கியமாக வைத்திருக்கிறது. இது இஸ்ரேல் எந்த அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறது, அமெரிக்கா அதற்கு அழுத்தம் தருமா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு தரப்புகள் பாகிஸ்தான் கட்டார் போன்ற நாடுகள் பெருமளவிலே உதவி செய்தன. அவர்கள் அந்த இரண்டு தரப்பிற்கும் இடையேயான செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். பல்வேறு சமயங்களிலே வந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிவிடும், இன்று நாளை அல்லது அடுத்த வாரம் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு அது ஏற்படாத நிலையில் கடைசியில் ஒரு வழியாக பல்வேறு உலக நாடுகளுடைய சமரசத்திற்கு பின்னால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
0: தொடர்ந்து பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டுமே தீர்வாகாது, நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்தார். லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் எல்லை மீறக்கூடாது. இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரே பலமிக்க தலைவர் டிரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஆயுதங்களில் மூன்றில் இரண்டு பங்கு அமெரிக்கர்களின் வரிப்பணத்தில் உருவானவை என்று கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் ஈரான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் அதிகரித்து வருகிறது பதட்டம். சலுகைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானை உள்ளடக்கியது குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவிக்கிறது.
5: லெபனானில் ஹெஸ்பொலாவுடன் இஸ்ரேல் நடத்தும் மோதல், ஈரானுடன் அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியையும் சோதனைக்கு உள்ளாக்கக்கூடும். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டுவரவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கவும் டொனால்ட் டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல்களும் ஆக்கிரமிப்பும் தொடர்கின்றன. நேற்று ஹெஸ்பொலாவின் ட்ரோன் தாக்குதல்களில் 5 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனர். பிபி என அறியப்படும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு டொனால்ட் டிரம்ப் தனது எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் மறைமுகமாக நினைவூட்டினார்.
6: லெபனான் விவகாரத்தில் எங்களுக்கு இடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. பிபி, நீங்கள் இன்னும் சற்று மென்மையான அணுகுமுறையை கையாளலாம் என்று நான் கருதுகிறேன். ஹெஸ்பொலாவை சேர்ந்த ஒருவர் ஒரு கட்டடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அந்த கட்டடத்தையே இடித்து தள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
5: டொனால்ட் டிரம்ப் அடிக்கடி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவமதித்தும் இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார். மேலும் அவருக்கு சொல்லப்படுவதே அவர் செய்கிறார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தீவிர வலதுசாரி முதல் தாராளவாத இடதுசாரி வரையிலான இஸ்ரேலியர்கள் இந்த விஷயத்தில் டிரம்ப் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகின்றனர்.
7: நெத்தன்யாகு தான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சரியாக செய்ய வேண்டும். டொனால்ட் டிரம்ப் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கருதுகிறேன்.
8: பிற பயங்கரவாத செயல்பாடுகளில் இருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க விரும்புகிறோம்.
9: ஒரு வழி இல்லை. டிரம்ப் விரும்பும் அனைத்தையும் அவரால் வழங்க முடியாது.
8: ஏனெனில் நாங்கள் இங்கேயே தொடர்ந்து உயிர் வாழ வேண்டியுள்ளது.
5: நெத்தன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதருமானவர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகவும் பாதகமானது என்று விமர்சித்துள்ளார். நெத்தன்யாகுவின் அரசியல் எதிரிகள் மற்றும் கூட்டாளிகள் என இரு தரப்பினரும் அவர் மீது கடும் அழுத்தம் கொடுத்து டொனால்ட் டிரம்பின் விருப்பத்தை மீறி ஹெஸ்பொலாவுக்கு எதிரான போரை தொடருமாறு வலியுறுத்தி வருகின்றனர்.
10: யாரேனும் எங்களிடம் போர் நிறுத்தம் பற்றி கூறுவதற்கு முன்பாகவே ஹெஸ்பொலாவின் ராணுவ வலிமையை நாங்கள் அழிக்க வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது. அவர்கள் தொடர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். எங்களை தாக்குவதற்கான வலிமையையும் தொடர்ந்து வளர்த்து வந்துள்ளனர். இதை நாங்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது.
5: ஈரானுடனான போர் இஸ்ரேலின் வலிமையை அதிகரித்ததாகவும் ஈரானை பலவீனப்படுத்தியதாகவும் கூறும் நெத்தன்யாகு அதை ஒரு வெற்றியாகவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மறுபுறம் இப்போரினால் ஈரான் எவ்வாறு வலுவடைந்துள்ளது என்பதை அவரது விமர்சகர்கள் பட்டியலிடுகின்றனர். அதேவேளையில் சில மாதங்களுக்கு முன்புதான் முன்னெப்போதையும் விட வலுவானதாக கூறப்பட்ட அமெரிக்க கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசலை அவரது அரசியல் எதிரிகளும் கூட்டாளிகளும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த போரின் முடிவிலேயே தனது அரசியல் எதிர்காலம் தங்கியிருப்பதாக இஸ்ரேலின் பிரதமர் கருதி செயல்பட்டு வருகிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் இப்போது தொடங்க உள்ளன. இந்நிலையில் நெத்தன்யாகு அந்த விவாதங்களில் செல்வாக்கு செலுத்த விரும்புவார். அமெரிக்காவுடனான அவரது உறவு பலவீனமடைந்துள்ளதால் அதை செய்வதற்கான ஒரு வழியை அவர் தேடுவார்.
0: தொடர்ந்து வடகொரியா அணு ஆயுதங்கள் வைத்துள்ளது தற்காப்புக்கான வழிமுறை என்று குறிப்பிட்டு G7 மாநாட்டில் முன்மொழியப்பட்ட அழைப்புகளுக்கு வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் ஜோங் ஜோங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற G7 மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு இணங்க வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்றுவதற்கு வலியுறுத்தி 7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த கூட்டறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் ஜோங் ஜோங் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் காலத்துக்கு பொருந்தாத அழைப்புகளை முன்மொழிவதாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான சக்தி வாய்ந்த சாதனங்களாகவும் அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய அடிப்படையாகவும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இவை வடகொரிய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அணு ஆயுதங்கள் தற்காப்புக்கான ஒரு சாதனம். அணுசக்தி மிக்க நாட்டின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எவரும் பேரழிவை வரவழைக்கும் மிகவும் மோசமான முடிவை எடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டதை தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை இலக்கு வைத்து உக்ரைன் வரலாற்றிலே மிக பாரிய ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது நேர்கள் அறிந்ததே. உலகின் முதல் அரபு நாடாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களின் வாழ்க்கை முறை மற்றும் மனநிலை கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் சிறார்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த டிசம்பர் மாதம் உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷியா, மலேசியா, துருக்கி, பிரிட்டன் மற்றும் ஏராளமான ஐரோப்பிய நாடுகளும் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இந்நிலையில் அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக தளங்களில் கணக்குகள் தொடங்கவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படுவதாக நேற்று அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சிறார்களின் மனநலம், இணையவழி துன்புறுத்தல், அடிமையாக்கும் நடத்தைகள், உடல் உழைப்பு இன்மை குறித்த கவலைகளால் இந்த நடவடிக்கைக்கு அமீரகத்தின் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இணையவழி செயற்பாடுகளுக்கு அமீரகத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த தடையை மீறும் கணக்குகள் மீது அரசு அமைப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று 15 to 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி சமூக ஊடகங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் அவதியுறுபவர்கள் மாணவர்கள். அவர்களின் கற்றலுக்கு வெப்பம் தடையாக இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகிறார்கள். வெப்பத்தால் அடிக்கடி தலைவலி ஏற்படுவதாக மாணவர்கள் குறை கூறுகிறார்கள். வெப்பத்தை சமாளிக்க வெறும் மின்விசிறிகள் போதாது. ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஸ்பெயினில் கெட்டலனியா பகுதியின் தொடக்க பள்ளிகளில் வெப்பநிலையை கண்காணிக்க மலிவான உணர்கருவிகளை பொருத்தியுள்ளார்கள். அதன் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்களை கொண்டு எந்தெந்த இடங்களில் வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிய முடிவதாக ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். அடிக்கடி தண்ணீரில் தலையை நனைத்துக் கொள்ளும்படியும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். வெப்பத்திலிருந்து ஊழியர்களை பாதுகாக்க சட்டங்கள் உள்ளன, ஆனால் மாணவர்களை பாதுகாக்க சட்டமேதும் இல்லை என்று ஆசிரியர் ஒருவர் குறிப்பிட்டார். பார்சிலோனா நகரில் 54 பாடசாலைகளில் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் 30 பாடசாலைகளை அதை பொருத்துவதற்கு திட்டமிடப்படுகிறது. அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் குளிர்சாதனத்தை பொருத்த சுமார் 100 மில்லியன் யூரோ முதலீடு செய்வதற்கு பார்சிலோனா அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா தொற்றின் பரவலால் 200 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரவல் கொங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. உலகின் கொடிய தொற்றுகளில் ஒன்றாக கருதப்படும் எபோலா பரவலை தடுக்க இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை அந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் எபோலா தொற்றின் புதிய பரவல் தொடங்கியது முதல் கொங்கோ நாட்டில் மட்டும் 202 பேர் பலியானதாகவும் 75 பேருக்கு எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே உள்நாட்டு மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோவின் இடுரி, வடக்கு கிவு மற்றும் தெற்கு கிவு ஆகிய மாகாணங்களில் எபோலா தொற்றின் பாதிப்புகள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் அந்த நாட்டில் எபோலா பரவலின் இறப்பு வீதம் 23% உயர்ந்துவிட்டது. கொங்கோவின் சில பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிவது மிகவும் சவாலான ஒன்றாக உள்ளது. இதனால் கொங்கோவில் எபோலா பரவலை கட்டுப்படுத்த மேலும் ஓராண்டு காலமாகும் என்று செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உள்ள மிருக காட்சி சாலை ஒன்றில் முதலைகள் வாழும் பகுதிக்குள் 3 வயது சிறுவன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலமுயற்சி சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் ஒருவன் முதலைகள் அடைக்கப்பட்டுள்ள பகுதிக்குள் விழுந்துள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக கேம்பிரிஸ்டர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் நோர்புக் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபருக்கும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கும் இடையே எந்தவித முன்னிய பழக்கமும் அல்லது உறவும் இல்லை என்று முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள புலனாய்வு அதிகாரி ஒருவர், இந்த சம்பவம் நடந்த வேளையில் மிருக காட்சி சாலையில் இருந்தவர்களிடம் விவரங்களை சேகரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த ஜோன்சன் ஆஃப் ஓட் ஆர்ட்ஸ் மிருக காட்சி சாலை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலைகள் மற்றும் வைக்கப்பட்டுள்ள டபிக்கல் கவுஸ் பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டினால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டதோடு 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவ விலைக்கு சற்று முன்னதாக அந்த பகுதியில் தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கமானது கூடைப்பந்தாட்ட சாம்பியனான நியூயார்க் நிக்ஸ் அணியின் வெற்றியை கொண்டாடும் அணிவகுப்பு நிகழ்ச்சியை அங்கே காண பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போது அங்கு துப்பாக்கிச் சத்தம் கேட்டதை அடுத்து சதுக்க வளாகத்தை சூழ இருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட பெருந்திரளான மக்கள் பாதுகாப்பு கருதி ஓட்டம் எடுத்தார்கள். இந்த நிகழ்வுக்காக 10,000 மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட்டிருந்த போது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன்போது ஏற்பட்ட குழப்பகரமான சூழலில் மக்கள் வெவ்வேறு திசை நோக்கி ஓடினார்கள். இந்த பதற்றமான வேளையில் அங்கு 26 வயதுடைய நபர் ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்டு காயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தற்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனாலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இவருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது தொடர்பாக வெளியான காணொளியில் சம்பவ இடத்தில் ஒரு கும்பல் நிற்பதாகவும் அந்த கும்பலில் கருப்பு ஆடை அணிந்த ஒருவர் துப்பாக்கியை காட்டி மக்களை மிரட்டுவதாகவும் பிறகு அங்கிருந்து அவர் தப்பியோடுவதாகவும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக சந்தேகித்து 17 வயது சிறுவன் ஒருவனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ஆஸ்திரேலிய தீவு ஒன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதால் 13,000 மேற்பட்ட யானை நீர்நாய் குட்டிகள் உயிரிழந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2025 அக்டோபரில் விஞ்ஞானிகள் அங்குள்ள கேட் மெக்னால் தீவுகளுக்கு சென்றார்கள். அவை ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள். எங்கு பார்த்தாலும் நீர்நாய்களின் உடல்கள் இறந்து கிடந்ததை கண்டார்கள். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் H5 பறவை காய்ச்சல் கிருமி காரணமாகவே நீர்நாய்கள் பெங்குவின் மீன்கள் பிற பறவைகள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு தீவு பகுதியில் அந்த கிருமி கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும். வடமேற்கே சுமார் 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரெசர் தீவுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட வன உயிரினங்கள் 2025 ஆகஸ்டில் இந்த தீவுக்கு வந்திருக்கலாம். அவற்றின் மூலமே அந்த கிருமி பரவியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் டி20 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்கொட்லாந்தின் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியிருக்கிறது. லோர்ட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் 3000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். உலகக்கிண்ண ஆட்டத்தில் கனடாவும் கத்தாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 என்ற கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது.
11: 48 அணிகள் பங்கேற்றுள்ள இத்தொடர் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நேற்றிரவு குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி பாஸ்னியாவை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் இரண்டாவது பாதியில் அனல் பறந்தது. தாக்குதல் ஆட்டத்தை வேகப்படுத்திய சுவிட்சர்லாந்து அணி 74வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. தொடர்ந்து 84, 90 மற்றும் 97வது நிமிடங்களில் மேலும் 3 கோல்கள் அடித்து சுவிஸ் அணி மிரட்டியது. இறுதி வரை போராடிய போஸ்னியா அணிக்கு 93வது நிமிடத்தில் அடித்த 1 கோல் மட்டுமே ஆறுதலாக அமைந்தது. முடிவில் சுவிட்சர்லாந்து அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற போட்டியில் கத்தார், கனடா அணிகள் களம் கண்டன. இதில் உள்ளூர் ரசிகர்களின் பெரும் ஆதரவுடன் களமிறங்கிய கனடா வீரர்கள் ஆட்டத்தின் 16, 29, 48, 64, 75 மற்றும் 92வது நிமிடங்களில் அடுத்தடுத்து கோல்கள் அடித்து அசத்தினர். கனடாவின் ஜொனாதன் டேவிட் ஹாட்ரிக் கோல் அடித்து ஹீரோவாக ஜொலித்தார். முடிவில் கனடா அணி 6-0 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது. முன்னதாக அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் ஏ பிரிவில் நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா, செக் குடியரசு இடையே ஆன ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது.
0: தொடர்ந்து, இங்கிலாந்து அணிக்காக கால்பந்து உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனையை காரிகன் சமன் செய்திருக்கிறார். முன்னதாக இங்கிலாந்தின் லெஜண்ட் கெரி லினிக்கர் 10 கோல்களை உலகக்கோப்பையில் அடித்திருந்தார். தற்போது காரிகன் அந்த சாதனையை சமன் செய்திருக்கிறார். காபா வேர்ட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் வொஸ்னியாவின் தாய்க்கு அமெரிக்காவுக்கு நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாக்கீம் ஜெஃப்ரிஸ் அறிவித்தார். தாம் உலகக்கிண்ண போட்டியில் விளையாடுவதை தாயால் பார்க்க முடியவில்லை என்று வொஸ்னியா கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கொள்கைகளை கடுமையாக்கிறது. குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வோர் $15,000 செலுத்தினால்தான் அவர்களுக்கு விசா வழங்கப்படும். அந்த நாடுகளில் ஒன்றாக காபாவேட் இருக்கிறது. கடைசி நேரத்தில் தான் உலகக்கிண்ண நுழைவுச்சீட்டுகளை வாங்கியோருக்கு அந்த கட்டுப்பாடு அகற்றப்பட்டது. வொஸ்னியா தமது தாயின் அனுபவத்தை பற்றி பயந்த பிறகு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவிடம் பேசியதாக ஜெஃப்ரிஸ் தெரிவித்தார். வொஸ்னியாவின் அடுத்த ஆட்டத்தை அவருடைய தாய் காண ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஜெஃப்ரிஸ் கோரிக்கை விடுத்த பிறகு வெளியுறவு அமைச்சு தாயாருக்கு விசா வழங்கியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் குறிக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பையும் நேர்கள் கேட்கலாம். €1 இலங்கை பெறுமதியில் ₹381.15, இந்திய பெறுமதியில் ₹107.82, $1 இலங்கை பெறுமதியில் ₹333.57, இந்திய பெறுமதியில் ₹94.36, £1 இலங்கை பெறுமதியில் ₹412.55, இந்திய பெறுமதியில் ₹116.69, €1 பவுண்ட் இலங்கை பெறுமதியில் €439.30, இந்திய பெறுமதியில் சதம். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 235.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 66.65 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

புத்தகத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: لهم
1: MWLULGM نور لهم نور لهم دوت كوم.
2: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
0: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பலுக்கு வந்தான்.
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
0: அங்க போய் போத்தான். மரக்கறியண்டா அகத்தியில பின்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: என்றும்
1: பிடி கேஷ் அண்ட் கரி பிடி சூப்பர் ஸ்டோர் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோடைஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அங்கும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 928 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
5: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ்ஸே 3098 குயின்ஸ் சுவிஸ் குயின்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: இலக்கம் 01 39 71 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 9 20 58 58.
1: சுவிஸ்லே VTS Finance GmbH.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழ் ஒலி. தமிழ் ஒலி நேரம் சரியாக 3:25, ஐக்கிய ராஜ்யத்தில் 2:25 தமிழொலியில் தொடர்கின்றது.

0: விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகள் நலமாக உற்சாகமாக கலாலப்பாக இருக்கிறீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0533-1-48-32-15-40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0533-951-48-47. தூரதேசங்களில் இருப்பவர்கள் வைபர் ஊடாக நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்க வைபர் தொலைபேசி இலக்கம் 0533-650-7-74-27. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஜோசரியம்மா, நலமா இருக்கிறீங்களா? நாங்கள் எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. எல்லோரும் நல்லா சாப்பிட்டுட்டு
1: என்ன
0: பாட்டு அப்படி இல்ல, உங்களுக்கான பாடலை நீங்கள் கேட்கணும். அது சரி, அது சரி, அது சரி. பாட்டை சொல்லுங்க, உங்களுக்கான பாடல், உங்களுக்கு ஒரு பாடல்.
1: உள்ளத்தில் நல்ல உள்ளது
0: சாப்பிட்டு போட்டு படுத்திருந்தேன், கையையும் காலையும் ஆட்டிட்டு
1: என்ன
0: உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது. வல்லவன் வகுத்ததுடா கர்ணா, அந்த பாட்டை கேக்குறீங்களா?
1: ஏன்
0: கர்ணன் அவ்வளவு ஆசை?
1: கர்ணன் ஒரு ஒரு
0: ஒரு தியாகி. என்ன தியாகம் செய்தவர்?
1: என்ன
0: செய்தவர் தான் கேக்குறேன், தர்மத்தில என்ன செய்தார்? அள்ளி கொடுத்தார்.
1: தர்மம்
0: கொடுத்த தர்மம் உயிர் ரத்தத்தை கொடுத்தவர் கடைசியா இருக்கிறது என்னட்ட உண்டு உண்டு, இந்த உயிர் உண்டுதான், அந்த உயிரையும் உன்னிட்ட தருகிறேன். அதை இல்லாமல் எனக்கு வேற ஏதாவது கேட்டேன்னு பழி வாங்காத என்னட்ட இப்ப கொடுப்பதற்கு உன்னிட்ட இந்த உயிர் மட்டும்தான் இருக்கு. கொண்டு போண்டு அவர் முடிக்கிறார், அலுவல முடிக்கிறார். கொண்டாதான் துரியோன் அடங்குவான். துரியோனோட சாப்பிடறதுக்காண்டி சேர்ந்து சகோதரங்களை கொல்ல விழுக்கிட்டு அர்ஜுனன் கொல்ல
1: விழுக்கிட்டு
0: தாயார் சொன்ன மாதிரி ஒரு தரத்துக்கு மேல நாகாஸ்திரத்தை விடக்கூடாதுன்னு அது வந்துட்டு இறக்கண்டு அல்ல விட்டுருந்த சாரி அர்ஜுனன் ஒருக்கா கால நிலத்தில் அமர்த்தி ஒரு அடி பதிச்சார். தலையாவோடு போறது தலைப்பாடு போச்சு. ஓகே, இப்ப அவர் நடிச்ச படத்திலிருந்து பாட்டு கேட்கறீங்க, உங்களுக்கு வருகின்றது கேட்டு மாலைகள். நன்றியம்மா,
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ஊடாக அணிந்திருக்கின்றார் மேரி மேக்டலின் அவர்கள். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா? வணக்கம்.
1: நான் நலமாக இருக்கிறேன். நீங்க
0: நல்லா இருக்கிறோம்.
1: ஓகே.
0: என்ன தெரியும்
1: பாட்டுக்கு
0: வயசு போற இல்ல புள்ள, உங்களுக்கு தான் வயசு போகும், பாடினவருக்கு தான் வயசு போகும்.
1: முந்தி வந்த பாட
0: நான் அடிமை இல்லை என்ற திரைப்படத்தில் ரஜினிகாந்தும் ஸ்ரீதேவி நடித்த திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை கேட்கறீங்க. பாலிக்குட்டியின் கவிதை வரி
1: என்ன?
0: பாடல் வருகின்றது கேட்டு மகளுங்கள். நன்றி
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மீறி மேக்டலின் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம், நலமா இருக்கீங்களா ராஜலிங்கம்? நல்லா இருக்கிறோம் ராஜலிங்கம், நீங்களும் நல்லா இருங்கள். நன்றி.
1: அப்படியே நாங்கள் தாங்கள் எல்லோருமா நல்லா இருக்க இல்லாம
0: போட்டுப்பீங்க
1: அப்படித்தான் நிக்கிறோம். இப்ப
0: நீங்கள் கேட்ட பாடலை கேட்டு மாளுங்கள். நன்றி
1: நன்றி ராஜா.

0: ஒலித்த பாடலை விரும்பிய கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். நேரம் சரியாக 3:46 ஐக்கிய ராஜ்யத்தில் 2:46. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் விருப்பம், உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா ராசாத்தி? சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா?
1: ஒவ்வொரு அது மத்தியான வெள்ளிக்கிழமையில மட்டும் அப்படி சமைக்கலாம்னா, மற்ற நேரங்கள்ல எல்லா நேரம் வெயில்களும் கூடுனா வந்து கஷ்டம் தானே அண்ணா.
0: அப்படியா?
1: மற்ற எல்லாரும் நின்றாலும் சமைப்பேன்னா, சனி ஞாயிறு வேணா அப்படி நீங்க சொல்ற மாதிரி நாலஞ்சு கறி வச்சு
0: படி என்ன ஐட்டியமா கூட
1: சாப்பிடலாம்.
0: வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு வாயடிப்பார்கள்.
1: ஒரு பொரியல் கறிகள் எல்லாம்
0: வச்சு கொடுக்க, வாயை வழிய சாப்பிட்டுட்டு வாயடிப்பார்கள் அம்மாவோட.
1: ஆமா.
0: அப்ப என்ன பாட்டு கேட்க போறீங்க அம்மா?
1: இண்டஸ்ட்ரியல்
0: ஏரியா. அப்ப என்ன எல்லாம் ஃபேக்டரியோட சம்பந்தப்பட்டது. கமியோன் ரோலி அது எல்லாம் நிக்கும். என்ன பாட்டு பாக்க போறீங்க?
1: நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற அந்த பாட்டை கேட்போம் வந்தேன். மாத்தி சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும் நேர்கள் முன்னேறவும்.
0: ஆமா,
1: கவிதை
0: உங்கள கவிதை வரி எழுதுறீங்க.
1: நாங்களும்
0: வந்து கலக்குவர்
1: மட்டும் 4 மணிக்கு வந்துடுவேன்.

கரிகாலன் தேர்வாழும் கல்லணையில் கொள்ளிடத்தில் காணும் இடமெல்லாம் தாவி பெருகி வந்து தஞ்சை வளனா

உங்க பின்னாலே நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே என்று நல்ல வந்த எல்லாம்

நதியை போல நாமும் நடந்து பயன்தர வேண்டும், கடலை போல விரிந்த இதயம் இருந்திட வேண்டும், மானம் போல பிறருக்காக அழுதிட வேண்டும், வாழும் வாழ்க்கை உலகில் என்றும் விளங்கிட வேண்டும், விளங்கிட வேண்டும்.

அடுத்த பாடலை விரும்பிக் கேட்டிருந்தார் ராஜா தி தியாகராஜா. இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய உங்கள் விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தாக அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது உங்கள் விருப்பம்.

0: பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
1: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்னுருக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல் தொடர்புக்கான

வணக்கம் நேர்களே, மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆசியப்பில் அமைந்திருக்கும் மீட்டிகா சங்கரி. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பிடிஏ சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழி பகுதியை நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நல்வலகத்தின் ஆணையாளர்கள் உள்ளிட்ட விசேட குழுவினர் கவனத்தை ஈர்க்கும் முகமாக கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வாய்வு பணிகளை வெள்ளிக்கிழமை இன்று நீதி அமைச்சர் தலைமையிலான விசேட குழுவினர் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் அலுவலகத்தின் ஆணையாளர்கள் பார்வையிட நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. நாம் தற்போது ஆண்டின் அரைப்பகுதிக்கு வந்துள்ளோம். எனவே எஞ்சியுள்ள மாதங்களுக்குள் திட்டங்களை அனைத்தும் துரிதமாக நிறைவு செய்யப்பட வேண்டும். இதற்கு அனைவரும் ஒருங்கிணைந்த முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி பணிகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அழைப்பு விடுத்துள்ளார். கடந்த காலங்களில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விடயத்தில் முன்னே அரசியல்வாதிகள் முயற்சி எடுத்திருந்தால் இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டிருக்க முடியும் என நீதி அமைச்சர் ஹாரிசன் நாணயக்காரா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பகுதியில் உயர் பாதுகாப்பு வலயமாக உள்ள தமது சொந்த காணிகளை உடனடியாக விடுவிக்குமாறு கோரி காணி உரிமையாளர்கள் இராணுவத்தினரின் கொமாண்டோ பங்களாவுக்கு முன்பாக இன்று வெள்ளிக்கிழமையும் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை பண்டாரவளி நகரின் பிரதான பேருந்து தரிப்பிடத்தின் முன்பாக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இனமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் 36வது தியாகிகள் தினம் வவுனியாவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை அனுஷ்டிக்கப்பட்டது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 10 டன்னிற்கு அதிக போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலா தெரிவித்துள்ளார். மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எவ்வித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். நுவரெலி நகரில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் கண்டி தெல்தேனியா வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட காரிலிருந்து சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட பெண் அம்பாறை வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த உடற்பயிற்சி நிபுணர் என்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள ஹான்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவை தொடர்பான குற்றப்புலனாய்வு திணைக்கழகத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்ற நீதிபதி சம்ஸ்தீன் புதன்கிழமை குறித்த சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டுள்ளார். கொழும்பு வர்த்தக வங்கியின் சட்டத்துறையை சேர்ந்த பெண் சட்டத்தரணி ஒருவர் ரட்னாமலனியில் உள்ள பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய போது நேற்று இரவு கைது செய்யப்பட்டதாக கல்கிசை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் 1 ஆசிரியரும் காயமடைந்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் உயர் நீதிமன்றங்களில் ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக பதவி வகித்து புதிய சாதனை பதியப்பட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக்கழகம் அரசு குதிரை பேர அரசியலில் ஈடுபட்டதாக அளிக்கப்பட்ட புகார் இன்று விசாரணைக்கு வந்துள்ளது.
டெல்லியில் இரண்டாவது முறையாக போராட்டம் நடத்துவதாக கரப்பான் பூச்சி மக்கள் கட்சியினர் அறிவித்துள்ளார்கள். நாட்டின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களும் அமுல்படுத்த வேண்டும் என தமிழக ஆளுநர் ஆர்வி ஆர்லிங்கர் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவில் தொடரும் கடுமையான வெப்பம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மாற்றி அமைத்துள்ளது. சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118th இடத்தை பிடித்த டெல்லி IIT அசத்தியுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் செல்போன் மீதான தடை தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. சென்னையில் ஆபரண தங்கம் விலைக்கு சவரன் 3,040 குறைந்து ஒரு சவரன் 1,08,560 விற்பனையாகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 380 குறைந்து ஒரு கிராம் 13,570 விற்பனை செய்யப்படுகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேணப்படும் என்று எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இதே நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்ட ஆரம்பகட்ட உடன்படிக்கையை செயல்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசேன் எரிக்கை அருகில் உள்ள பால்கன்ஸ்டாக் மலை உச்சி ரிசார்ட்டில் இன்று வெள்ளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் அமெரிக்க துணை ஜனாதிபதி வேன்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ளை மாளிகையின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. உலகின் முதல் அரபு நாடாகிய ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் மாறி அவதி உறுபவர்கள் மாணவர்கள் அவர்களின் கற்றலுக்கு வெப்பம் தடையாக இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகின்றார்கள். பிரித்தானியாவில் உள்ள மிருகக்காட்சி சாலை ஒன்றின் முதலைகள் வாழும் பகுதிகள் 3 வயது சிறுவன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலை முயற்சி சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆஸ்திரேலியா தீவு ஒன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதனால் 13,000 மேற்பட்ட யானை நீர்நாய் குட்டிகள் உயிரிழந்துள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றார்கள். விளையாட்டு செய்திகள். மகளிர் T20 உலகக்கிண்ண போட்டியில் ஸ்கொட்லாந்து கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை பெற்றுள்ளது. லார்ட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர் இஸ்டேயஸ் ஐயர் 3,000 ஓட்டங்கள் கடந்துள்ளார். உலகக்கிண்ண ஆட்டத்தினுள் கனடாவும் ஹட்டாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 என்ற கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றுள்ளது. கால்பந்தாட்ட தொடரும் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது. செக் குடியரசகம் தென்னாப்பிரிக்காவும் சந்தித்த ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி தோல்வியின்றி முடிவடைந்துள்ளது. இங்கிலாந்து அணிக்காக கால்பந்து உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனையை ஹாரி ஹேன் சமன் செய்துள்ளார். ஹாபோ ஹைட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் ஓஷியாவின் சாய்க்கையை அமெரிக்காவுக்குள் நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒளிபரப்பையும் அத்தோடு நமது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாகவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கையில் 381 ரூபா 13% இந்தியாவில் 107 ரூபா 82 பைசா.
ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 333.57 இந்தியாவில் 94.36 ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 412.55 இந்தியாவில் 116.69 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 439.30 இந்தியாவில் 124.27 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 235.60 இந்தியாவில் 66.65 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பாப்பாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கல் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிபுண்டோ மலிபுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
4: தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி.

0: ஆர்த்தி தமிழ் ஒளி உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4:13 ஐக்கியராஜ்யத்தில் 3:13. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: டென்மார்க் பிரணாபதியில் எழுந்தருளி அடியார்களுக்கு அருள்பு அளித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி உபாசகை தாயினுடைய அவதாரம் அற்புதம் எனும் சிறப்பு நிகழ்ச்சி. இந்த சிறப்பு நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்னையினுடைய அடியார்கள் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி உபாசகை தாயினுடைய அருட்கிராட்சியம் கிடைக்க அன்னையை முதலில் பிரார்த்தித்துக் கொண்டு டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரர்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும் முகம் கண்டது.
0: நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகை அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிரண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0505-91-44-79-26. சரி, அன்பு உறவுகளை பிரதி வெள்ளிக்கிழமை தோறும் 4 மணியிலிருந்து 5 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சியானது பல வருடங்களாக டிஆர்டி தமிழொலியில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வானொலியை கேட்டு பலர் அன்னையிடம் சென்று நல்ல நற்கதியோடு அதாவது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு நீங்களும் அந்த ஆலயத்திற்கு சென்று செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் நேரடியாகவே சென்று அன்னையிடம் அதற்கான நேர அனுமதியை பெற்று நீங்கள் அந்த ஆலயத்திற்கு செல்லலாம். அன்பர்களே, இப்பொழுது ஆலயத்தினுடைய கொடியேற்ற வேலைகள் சிறப்பாக இடம்பெற இருப்பதனால் தாயார் அந்த பணிகளில் இருந்து கொண்டிருப்பார். நீங்களே தொலைபேசி ஊடாக அதாவது 0505-91-44-79-26 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொண்டு நாங்கள் வரலாம் என்று நல்ல விசா வசதி உள்ளவர்கள் வாகனத்தில் நீங்கள் சென்று உங்கள் துன்ப துயரங்களை கூறி நீங்கள் இன்பமாக தாயாரனுடைய திருக்கரங்களினாலே தண்ணீர் ஊட்டப்பட்டு உங்களுடைய பிணிகள் உங்களிடம் இருக்கின்ற எத்தனையோ வகையான கிரக தோஷங்கள் இருக்கும், அதா போல நாகதோஷம் இருக்கும், சனி தோஷம் இருக்கும், இப்படி பல பல தோஷங்கள் இருக்கலாம். அந்த தோஷங்களை எல்லாம் நீக்கி அன்னை உங்களை நிம்மதியாக வாழ வைப்பதற்கு வழி சமைத்து தருவார். அப்படி போக முடியாதவர்கள் நீங்கள் உங்கள் திரு கைகளாலே உங்களுடைய கைகளாலே அழகாக உங்களுடைய முகவரி கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதி தயவு செய்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுங்கள். ஒரு எழுத்தும் பிளவிடாமல் எழுதி உங்களுடைய முகவரியை வடிவாக எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயாருடைய திருக்கரங்களில் அந்த கடிதம் கிடைக்கப்பெற்ற பின்பு தாயார் உங்களோடு தொடர்பு கொள்வதற்கான வழிவகைகளை செய்வார். நீங்களும் போக முடியாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளிலும் வியாழக்கிழமையிலும் 8 மணிக்கு பிறகு அந்த தாயினுடைய தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு அந்த அழைப்பு கிடைத்தால் அந்த விதியின்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு பலன் இருந்தால் நிச்சயமாக அந்த தாயார் உங்களுடைய அழைப்பையும் ஏற்று உங்களுடைய துன்ப துயரங்களில் அந்த தாயார் அந்த உங்களுக்காக தேசி கனியை அனுப்பி வைப்பார். நீங்கள் எழுதுகின்ற கடிதத்திலே அதாவது ஒரு தட்சணையாக நீங்கள் ஒரு சிறிய தொகை பணத்தையும் நீங்கள் அனுப்பி வைத்தால் நிச்சயமாக தாயார் உங்களுக்கு அனுப்புகின்ற முத்திரை செலவுகள் மிக மிக கூட டென்மார்க்கில் அந்த செலவுகளுக்குரிய பணத்தையும் அந்த தாயாருக்கு ஒரு குரு தட்சணையாக நீங்கள் அந்த தாய் ஒரு குருவாக நீங்கள் ஏற்று அந்த உங்களுடைய இல்லங்களிலேயே உங்களுடைய சாமி படத்துக்கு பக்கத்திலேயே அம்மாவினுடைய திருப்படங்களையும் வைத்து நீங்கள் திங்கட்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் அந்த தாயை நீங்கள் பால் வைத்து வணங்கி வழிபட்டு உங்களுக்கு என்ன துன்பம் இருக்கின்றதோ அந்த துன்பங்களை கூறி அந்த தாய்க்கு கடிதத்தை எழுதி அனுப்புங்கள். அன்புறவுகளை வர முடியாதவர்கள் அல்லது நீங்கள் வந்து தாயிடம் கதைக்க வேண்டும் என்று இருக்கின்றவர்கள் தாயிடம் நீங்கள் அதாவது உங்களுக்கான நேரத்தை நீங்கள் ஒதுக்கி வந்தீர்கள் என்றால் தாயார் உங்களுக்கான உதவிகளை நீங்கள் திடீரென்று போய் இறங்கி விட்டீர்கள் என்றால் தாயாரால் ஒன்றுமே செய்ய முடியாது. தாயார் இந்த பெரிய கங்கரியமான பின்னும் பெரிய கோபுரத்தோடு அமைந்த கோவிலையும் கட்டி காத்து அதற்கான தெய்வங்களுக்கான நவக்கிரக பூஜை, அம்மனுக்கான பூஜை, முருகனுக்கான பூஜை, விநாயகருக்கான பூஜை, தண்டேஸ்வரருக்கான பூஜைகள் அவ்வாறு பல பூஜைகளையும் செய்து கொண்டு தான் ஒரு கையாக எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கின்ற தாய் உங்களையும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் தாயிடம் நீங்கள் பொறுமையாக இருந்து தொலைபேசி ஊடாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ அதற்கான நேரத்தை நீங்கள் தாயிடமிருந்து பெற்றுக்கொண்டு சென்றீர்கள்னால் நிச்சயமாக எல்லா காரியங்களும் நல்லதாக முடியும். அன்பு உறவுகளே, அந்த வகையில் நீண்ட நேரமாக காத்திருக்கின்றார் அண்ணியினுடைய தொண்டராக ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். வணக்கம் ஜோகேஸ்வரி அம்மா.
2: வணக்கம் ராஜா.
0: இவ்வளவு நேரமாக காத்திருக்கிறீங்க?
2: ஏழு நிமிடங்கள்
0: பரவாயில்லை. சொல்லுங்கள், கேட்போம்.
2: அம்மாவை நாங்கள் அம்மா வணங்கி கொண்டு அம்மா அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு அவர் வணங்கி கொண்டு அவன் புத்தகத்திலிருந்து ஒரு பாடல்
0: போறேன். பாடல் பஞ்சமா பூஜா சௌரம்
2: பெரிய பாடல் தான்.
0: பெரிய பாடல் அப்ப நீங்க 10 நிமிஷம் பாட போறீங்க?
2: ஒரு பாடல் 11 12 குட்டி குட்டியா
0: பாருங்க.

சரணம் தாயே சரணம் தாயே, சங்கடங்கள் தீர்த்திடுவாய் திருகோளியே, சரணம் தாயே சரணம் தாயே.

அண்டசராசனமெங்கும் தென்மாத்தாயி வாசகியே அண்டசராசனமெங்கும்.

0: பதிமூன்றாவது நாள் வரி. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே மோகனாம்பிகையே அபிராமி சக்தி. காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி கருணாம்பிகையே மோகனாம்பிகையே அபிராமி சக்தி. கன்னியாகுமரி திரிபுர சுந்தரி அபிராமி சக்தி அபிராமி சக்தி பிறந்தாவதி அபிராமி சக்தி. கன்னியாகுமரி திரிபுர சுந்தரி அபிராமி சக்தி அபிராமி சக்தி தாயே பிறந்தாவதி சக்தி. நான்கு வணக்கம் ராஜா ஒவ்வொரு வாழ்ந்தவரும் விகத்தியவாறு சரிஞ்சோ புலியோதரியா
1: இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் அன்னையினுடைய திருவள்ளு கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி.
0: நன்றி.
1: அவர் திருமதி யோகஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு நேரம் சரியாக 4:27 ஐக்கியராஜ்யத்தில் 3:27 இந்த உலகில் நீண்ட நேரமாக காத்திருக்க அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. வேகமாக இணைந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி இந்திரா ஜெயந்தன் அவர்கள். வணக்கம் இந்திரா ஜெயந்தன்.
2: வணக்கம். வணக்கம் ராயா.
1: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ அம்மாவி நல்லா நலமா இருக்கிறோம். நீங்கள் எல்லோரும்?
1: எல்லோரும் அன்னையனுடைய அருளோடு நல்ல அன்போடு நல்லா இருக்கிறோம். அதே போல் நீங்களும் நல்லா இருக்கணும்.
2: ஓம் சக்தி அபிராமி சக்தி. அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு அம்மாவின் திருப்பாதங்களை பணிந்து உண்மையாகவே அம்பாளின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் என்று இன்று வெள்ளிக்கிழமை நிறைய மக்கள் அம்மாவின் கோயிலில் வந்து அம்மாவின் திருவாக்கு கேட்டு பூசை பார்த்தது கேட்டு நிறைய மக்கள் பார்க்கவே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அம்மாவின் கோயிலில் நின்று எல்லோரும் அம்மாவிடம் அருள் வாக்கு கேட்டு அம்மா கூறுவதை அவர்கள் நடந்தார்கள் என்றால் எல்லோருக்கும் நல்லது கிடைக்கும். அம்மாவை வணங்குவோருக்கு ஒரு நாளும் துன்பம் வருவதில்லை. இவ்வளவு கஷ்ட துன்பம் வந்தாலும் அம்மா அதை தீர்த்து விடுவா தாய். உண்மையாகவே அடுத்த மாதம் திருவிழா தொங்குகின்றது. நினைக்கவே பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் திருவிழா ஃபுல்லாக நாங்கள் நின்று அம்மாவுக்கு தொண்டு செய்வோம். இப்பொழுது எங்களுக்கு போக கிடைக்காதபடியால் கஷ்டமாக இருக்கிறது. உண்மையா அம்மாவிடம் போனால் எங்களில் இருக்கும் துயரங்கள் கஷ்டங்கள் எங்கள் மனக்கவலை எல்லாம் பறந்தோடி விடும். அந்த கோயிலில் நின்றால் எங்களுக்கு இருக்கும் கஷ்ட துன்பங்கள் ஒன்றுக்கும் ஒன்றுமே நினைவு வராது. தாயின் திருத்தல தெய்வீக திருத்தலம் என்றுதான் கூற வேண்டும். அம்மா அருட்காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறார். எந்த நாளும் வரும் மக்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ வருத்தக்காரருக்கு தண்ணி ஊற்றுவதோ இப்பொழுது தேசிக்க வெட்டுவதோ இப்போ சமர் மியா வைரவர் அடியில் வைத்து எல்லோருக்கும் நீர் பார்ப்பார். இந்த சாந்தி நீர் பார்த்து மக்களின் துயர்களை போக்கி கொண்டு இருக்கிறார். உண்மையாகவே அது பெரியொரு சந்தோஷம். தீர்த்தக்கரையில் வரும் ஒவ்வொருதருக்கும் தனித்தனியாக குடம் குடமாக இந்த நீர் ஊற்றி எல்லோருக்கும் அம்மா அவசரம் செய்த பிறகு எல்லோருக்கும் அந்த நீர் ஊற்றி எல்லோரையும் அந்த சாந்தி நீர் ஊற்றி எல்லோரையும் சாந்தப்படுத்துவார். உண்மையாகவே அந்த தீர்த்த பூசை செய்பவர்கள் கனடா அக்கள் அவர்கள் இரண்டு குடும்பமும் அங்கு போய்விடுவார்கள். அந்த தீர்த்த கரையில் போய் நீராடினால்தான் தங்களுக்கு ஒரு வருடத்துக்கு எல்லா பிரச்சனையும் நீங்கும் என்று அவர்கள் ஓடோடி போய் 10 நாட்கள் நின்று அம்மாவுக்கு தொண்டு செய்து எல்லாம் முடிந்து திருவிழா முடிந்து தான் வீடு திரும்புவார்கள். உண்மையாகவே அவர்களுக்கு நல்ல பலன் அம்மா இல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு குழந்தை இல்லாமல் தான் அம்மாவிடம் போய் 2002 இருக்க வேண்டும். அங்கு போய்த்தான் அம்மாவின் அருளால் அங்கு போய் குழந்தை இல்லை எல்லா கோயிலும் போனோம். அம்மா இல்லை குழந்தை இல்லை என்ற அம்மா தேசிக்கணி வெட்டி அம்மா அவர்களுக்கு சாந்தி நீர் ஊத்தி பிள்ளையும் தொட்டிலும் கட்டி அனுப்ப அடுத்த மாதமே குழந்தை சனித்து அவர்களின் மகள் இப்பொழுது அவ போய் நின்று அம்மாவுக்கு இப்ப தொண்டு செய்கிறார். அவ படித்து முடித்து 24-25 வயது படித்து முடித்து அம்மா அவருக்கு தொண்டு செய்கிற அண்மையாகவே அதை பார்க்க எங்களுக்கே ஒரு சந்தோஷம். உண்மையா அவர்கள் அப்படி அவர்கள் அம்மா கொடுத்ததை மறக்காமல் அம்மாவுடன் தொடர்ந்து அம்மாவுக்கு நின்று தொண்டு செய்து கொண்டு அம்மாவின் பூசைகள் எல்லாம் கனடாவில் பூசை நடத்துபவரும் அவர்தான். அந்த கோல்கோல் எடுத்து எல்லாம் செய்பவரும் அவர்தான். உண்மையாவை நானே சொல்லுவேன், எல்லாம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அம்மாவுக்கு நாங்கள் எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருந்தால் தாய் எப்பொழுதும் எங்களுடன் இருப்பா. என் கருணை கொண்ட தாய், கருணை உள்ளம் படைத்த தாய் தான் அபிராமி தாயா. அபிராமி தாயை நாங்கள் ஒருபொழுதும் மறக்க முடியாது. அப்படி ஒரு இத்தனை ஜென்மம் எடுத்தாலும் தாயை போல ஒரு தெய்வம் தெய்வத்தை கண்டதுக்கு நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள் உண்மையாகவே அது இதே போய் அனுபவித்தவர்களுக்கு தெரியும். அம்மா யாரென்று அம்மா தாயே என்று கூப்பிடும் பொழுது பக்கத்தில் வந்து நிற்பது போல் இருக்கும் அம்மாவின் அருள். அம்மாவை இவ்வளவோ மக்கள் அம்மாவிடம் போய்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவோ வருத்த துன்பங்களை அம்மா நீக்கி கொண்டு இருக்கிறார். தீராத வருத்தங்களை டாக்டர்மார் தீர்க்க முடியாது இவ்வளவுதான் என்று சொன்ன வருத்தத்தை கூட அம்மா தீர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கோமாவில் படுத்தவர்களை கூட அம்மா எழுப்பி நல்லருள் புரிந்து கொண்டு இருக்கிறார். அம்மாவை போல ஒரு தெய்வத்தை கண்டதற்கு நாங்கள் பெரும் ஆனந்தம் கொள்ள வேண்டும். அம்மா இந்த உலகுக்கே வந்த அபிராமித்தாய், இந்த உலகை காக்க வந்த அபிராமித்தாய். அதை நாங்கள் என்னவென்று சொல்லுவோம். இத்தனை அவதாரத்தை எடுத்து அவ்வளவு சக்தியையும் தன்னுள் அடக்கியும் ஆனால் சாதாரண ஒரு மனிதரை போல அம்மா நடமாடி தெய்வமாக நிற்கின்றார். உண்மையாகவே அவருக்கு தற்பெருமையோ அவர் ஒரு எவ்வளவோ கொஞ்சம் காசு பணம் வந்தாலே எவ்வளவோ பெருமை கொள்ளும் ஜனங்கள். ஆனா அம்மா அப்படி இல்லை. அம்மா எவ்வளவோ ஒரு அமைதியும் பொருதியும் ஆன அன்பு தாய் தான் அபிராமி தாயார். தாய் தாய்க்கே கூற வார்த்தை இல்லை. அப்படியொரு தெய்வம் தான் அபிராமி தாயார் வந்து நின்று எங்களுக்கு அருள்வாட்சி புரிந்து கொண்டிருக்கிறார். எல்லோரும் போங்கள் அம்மாவிடம், தொடர்பு கொள்ளுங்கள் அம்மாவிடம், போய் அருளாட்சி பெறுங்கள். இப்பொழுது விளங்காது கஷ்டங்கள் வந்த பொழுது எப்பொழுதும் நாங்கள் அம்மாவிடம் போய் வரும் பொழுது எங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்களை அம்மா தீர்த்து விடுவார். அது 100% உண்மை. அம்மாவிடம் போங்கள் அம்மா, உங்களால் என்ற திச்சனையை அனுப்பி இப்பொழுது திருவிழா வருகின்றது, அரிசியோ மரக்கறியோ ஏதாவது இது அம்மா வாங்கி அன்னதானத்துக்கு உங்கள் பொருட்களை அனுப்புங்கள். அனுப்பி எல்லோருக்கும் உங்களுக்கு ராயான இருக்கிற பிரான்சில் அவரிடம் கூறினாலே அவரிடம் கொடுத்தாலே அவரே அம்மாவுக்கு அனுப்பி விடுவா. எல்லோரும் இருக்கும் தொண்டர்மார் எல்லோரும் முன்னன்று செய்ய வந்து நிற்கிறார்கள். எல்லோருக்கும் அம்மாவின் எல்லோரும் போய் அம்மாவின் கோயில் ஒரு முறை அது கூட்டி துப்புரவு செய்தாலே அதே பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு அம்மாவின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும். எல்லோரும் அந்த தாயை வணங்கி இப்படி ஒரு தெய்வம் வந்ததற்கு நாங்கள் கொடுத்து வைத்த நாங்கள் நேரே போய் அம்மாவின் முகத்தை பாருங்கள். அம்மாவின் திருமுகத்தை பார்த்தாலே உங்கள் இருக்கும் கஷ்ட துன்பங்கள் பறந்தோடி விடும். எல்லோரும் போய் அம்மாவுடன் அருள் பெற்று எல்லோரும் அலமுடன் வாழணும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். தாயான நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. இணைந்து கொண்டு கனடாவிலிருந்து இணைந்து கொண்டு அன்னைக்காக நீண்ட காலமாக தாயாக அந்த தாய்க்கு ஒரு தொண்டனாக இருந்து பணி செய்து கொண்டிருந்தவரான் இந்த இந்திரா. அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருப்பதனால் ஆலயத்துக்கு இந்த முறை வர முடியாத நிலைமை இருக்குங்களாம் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் ஆலயத்தில் வந்து தாய்க்காக ஒரு சிறுமி போல் ஓடி ஓடி ஓடி சகல வேலைகளையும் பார்த்து கொள்வார். இந்த நேரத்தில் நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
3: வணக்கம் ராஜா. ராஜா
1: நலமா இருக்கிறீங்களா? ராஜா
3: நலமா இருக்கிறோம்.
1: நன்றி. சாருங்கள் உங்களுடைய பாடலை.
3: நாளை மகள் ஸ்ரீலங்கா போறார், அவர் சுகமா வாழ அபிராமியிடம் வேண்டிக் கொண்டு இந்த பாடல். நாளை தருகிறேன்.
4: அபிராமியே லோகாம்பியே யகம் பொகுள் மகாராணியே மாதேவியே யோகேஸ்வரியே மறை தொழும் திருமேனியே அழகே நல்லடியார் மனம் அனைத்தும் முன்னறியாசனம் அழுதால் உன்னை தொழுதால் பெற்ற தாயை போல நோய தீர்க்கும் அபிராமியே லோகாம்பியே யகம் புகழ் மகாராணியே மாதேஸ்வரியே யோகேஸ்வரியே மறைதொழும் திருமேனியே மூகன் எனும் மூடன் உன் மகிமை அறிய சுடராய் எழுந்தாய் அபிராமியே மூழும் வினையாகும் ஓர் நொடியில் அழிய புயலாய் விழந்தாய் பைரவியே குட சாத்திரியோரம் பிரம்மாபதி வாழும் யானவள்ளி நீ நனந்து சீர்க்கும் தாயே கடல் வாழும் பூமி கைகூப்பியேந்தும் தேவரேவினியே திசைகள் ஓட்டும் தாயே ஆதாரம் என்றான ஆதிசக்தி அம்மையே அபிராமியே லோகாம்பியே யகம் பொகுள் மகாராணியே மாதேஸ்வரியே யோகேஸ்வரியே மறை தொழும் திருமேனியே அழகே நல்லடியார் மனம் அனைத்தும் முன்னறியாசனம் அழுதால் உன்னை தொழுதால் பெற்ற தாயை போல நோயை தீர்க்கும் அபிராமியே லோகாம்பியே யகம் புகழ் மகாராணியே ஈசன் நடராஜன் மலைவாசல் உடலில் இடமாயுறையும் அம்பிகையே வாழும் உயிராவும் வர வேண்டும் பொழுது அருள் பொழியும் அபிராமியே அபிராமி பட்டர் அந்த பாட நிலவை காட்ட நீ நேரில் வந்த தாயே கவிகால மேகம் தமிழ் சிந்தும் கூற அர்த்தயாமியே அமுதம் தந்ததாயே இரண்டாபரிதலம் மீது சூடி நீக்கும் தாயே தாயே அபிராமியே லோகாம்பியே யகம் புகழ் மகாராணியே மாதேஸ்வரியே யோகேஸ்வரியே மறை தொழும் திருமேனியே அழகே நல்லடியார் மனம் அனைத்தும் ஒரு அறியாசனம் அழுதால் உன்னை தொழுதால் பெற்ற தாயை போல நோய இருக்கும் அபிராமியே யோகாமியே யகம் புகழ் மகாராணியே மாதேஸ்வரியே யோகேஸ்வரியே மறை தொழும் திருமேனியே அபிராமியே அபிராமியே அபிராமியே.
1: நன்றி சகோதரம். இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையுடைய திருவிழா கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறுவோம். நன்றி. அவர் அன்புக்குரிய புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு அன்னைக்காக பாடல் ஒன்றை தந்திருந்தார். அவர்களுக்கும் அபிராமி அன்னையினுடைய அருள் கலாச்சம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு அவரை தொடர்ந்து சுவிஸிலிருந்து திருமதி தர்மவதி அம்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சகோதரி.
5: வணக்கம்.
1: இருக்கிறீங்களா?
5: பாடலை

0: நன்றி ஐயா.
1: நன்றி மகளிர், இது கொண்டு அன்னைக்காக பாடலை தந்த உங்களுக்கும் அன்னையினுடைய திருவுருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி அம்மா.
0: உங்களுக்கும் அருள் கிடைக்க வேண்டி.
1: நன்றி அம்மா.
0: நன்றி ஐயா. நன்றி.
1: அவர் திருமதி தர்மவதி ரவீந்திரன் அவர்கள் சுவிஸிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 4:44 ஐக்கிய ராஜ்யத்தில் 3:44. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராஜலிங்கன், நலமா இருக்கிறீங்களா?
2: வசந்தானந்த ஒரு பாடல் தருகின்றேன். நன்றி. ஓம் சக்தி அபிராமி சக்தி பாட நினைக்கிறேன் பங்கில்

தருவாய் ஐந்தமிழாலே செந்தமிழாலே. ஆட நினைக்கிறேன் சங்கிலியாக, பாடலும் பாடலும் தந்தவள் நீயே, அன்னையாய் வந்து அணைப்பவள் நீயே. ஆடலும் பாடலும்

துணை பாட நினைக்கிறேன் பங்கிலியாக. தாவி அல்லையும் மனங்களை எல்லாம் தன்னுடன் அணைத்திடும் தத்துவத்தாயே. காவியலையும் மனங்களை எல்லாம் தன்னுடன் அணைத்திடும் தத்துவத்தாயே. தக்க வேளையில் அற்பும் காட்டிட தருணம் அறிந்தவளே நீயே தாயே. பாட நினைக்கிறேன் பங்கிலியாக உன்னை

0: நினைக்கிறேன் பங்கிலியாக. நன்றி ராஜாண்ணா. ஓம் சக்தி அபிராமி சக்தி. நன்றி
1: நன்றி சோதரமணி. இது கொண்டு கலைச்செல்வி வசந்தானந்தன் அவர்களுடைய கவிதையை பாடலாக தந்த ராசலிங்கத்துக்கும் அன்னையனுடைய திருவள்ளு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி
0: நன்றி நன்றி ராஜன்.
1: அவர் ராசலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்.
2: டென்மார்க் பிறந்தாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண் பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா. நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கிறார்.

இரண்டாவது எழுந்தரலி அடியாருக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அன்னை அபிராமி வாசகி தாயினுடைய அவதாரம் அற்புதம் என்னும் சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இசைவேந்தன் ஞானலிங்கம் அவர்கள் பாடிய பாடல் ஒன்றை உங்களுக்காக தருகின்றோம்.

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തോന്നിയ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അബ്രഹാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0545 91 44 79 26. அன்பு அன்னையனுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள், அதாவது 31st வருடாந்த மகோற்சவ திருவிழா தொடங்க இருக்கின்றது என்பதனையும் இந்த வேளையில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆலயத்துக்கு செல்வதற்கு முன்கூட்டியே தாயோடு நீங்கள் தொடர்பு கொண்டு அதற்கான தங்குமிட வசதிகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பதனை அடியார்களுக்கு, அன்னையினுடைய அடியார்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். அன்பர்களை, முற்கூட்டியே நீங்கள் திருவிழாக்கு செல்பவர்கள் அப்படி வசதி இல்லாமல் எங்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொண்டால் அதற்கான உதவிகளை செய்து தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அன்னையினுடைய அடியார்கள், அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அன்னை அபிராமி வாசை தாயினுடைய அருட்கடாச்சியம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய அவதாரம் அற்புதமும் சிறப்பு நிகழ்ச்சியே.

0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாக்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தை இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பண்டிகை மார்க்கெட் 1 Avenue Edwan Bayon 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பண்டிகை மார்க்கெட்.
1: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோம்.
1: சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:04 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு ஒருவழி நலமாக உற்சாகமாக கலகலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய், வியாழன், வெள்ளி ஆகிய 3 தினங்கள் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இடம்பெறுகின்றது ஜெர்மனி நேரம். வலிமைபோல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அதனுடைய முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகளை விடைதெரிந்தால் இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன். கடும் சுகையினம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பு ஒன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து கடும் சுகையினம் காரணமாக உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் உடல் உறுப்பொன்றில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து சிறுவயது ஆரம்ப பாடசாலைகளில் கல்வி கண்ணை திறப்பவர்களை அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பெயரினை விடையாக பெறலாம். அன்புறவர்களே, அந்த பெயர் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. இதோ அதற்கான பாடலை தருவதற்கு முதல் பதில் சொன்ன அன்புறவுகள் யார் யார் என்று பார்ப்போம். ராணி சம்பந்தர் அவர்கள் காயம் சொல்லினார், ரத்தம் சொல்லியிருந்தார். ரத்தம் சொல்லி இன்னன் என்று சொல்லியிருந்தார். காயத்துக்கு பின்பகுதி விடை அவர் சொல்லவில்லை. சசியம்மா இணைந்து கொண்டு விடை கேள்வியை கேட்டு சென்றிருந்தார். பாரதி அவர்கள் ஜெர்மனிலிருந்து முன்பால் சட்டம்பி என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து தேவி தனராஜ் அவர்கள் ரத்தம் இந்திரன் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள், சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் பிரான்சில் இருந்து இணைந்து கொண்டு சுகம் விசாரித்து சென்றார். அவரை தொடர்ந்து ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் இணைந்து கொண்டார் வாழ்த்து சொல்வதற்காக. தேவன் அவர்கள் ரத்தம் சொல்லியிருந்தார், பின்பகுதி இப்படி சொல்லவில்லை. ஜெயந்தி மாலா அவர்கள் ரத்தம் இந்திரன் என்று சொல்லியிருந்தார். ஜெயா நடேசன் அவர்கள் ரத்தம் இறப்போன் என்று சொல்லியிருந்தார். சுபாசினி அவர்கள் முள்ளு சொல்லியிருந்தார், குத்துற முள்ளு. கமலபேணி அவர்கள் ரத்தம் இனன் என்று சொல்லியிருந்தார், உடன் இருந்து வழிகாட்டுபவன். மீனா அவர்கள் ரத்தம் இனன் என்று சொல்லியிருந்தார். சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து ரத்தம் சொல்லியிருந்தார். பத்மராணி அவர்கள் ரத்தம் ராஜகுரு என்று சொல்லியிருந்தார். டாக்டர் ரவி அவர்கள் வாழ்த்து சொல்வதற்காக இணைந்திருந்தார். அவரை தொடர்ந்து சசியம்மா அவர்கள் ரத்தம் இனான் என்று சொல்லியிருந்தார். சியாமலா அவர்கள் பச்சை குழந்தை பணிக்கன் என்று சொல்லியிருந்தார், ஆசான் என்று சொல்லுவார்கள். வதனி மோகன் அவர்கள் பாரம் என்று சொல்லியிருந்தார்கள். இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, யாருமே நீங்கள் முன்பகுதி விடையோ பின்பகுதி விடையோ நீங்கள் சொல்லவில்லை என்பதனை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது அதற்கான பாடலை தருகின்றேன்.

0: சரி அன்பு உறவுகளை ஒழித்த பாடலை கேட்டீர்கள். ஒழித்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த பாடலின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடிவோடு நீங்கள் இணைந்து கொண்டு சிறப்பிக்கலாம் அன்பர்களே. இப்படி தெரிந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொண்டு விடைகளை கூறுவதற்காக தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபரோடாக இணைந்து கொள்ளலாம். வைபர் தொலைபேசி இலக்கம் 0533-650-7-74-27. எமது மற்ற லேண்ட் போன் தொலைபேசி இலக்கம் 0393-95-41-48-47-71 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0331-48-32-15-40. இந்த மூன்று தொலைபேசி இலக்கங்களுக்கும் நீங்கள் தொடர்பு கொண்டு விடையே கூறலாம் துணிந்து. அன்பர்களின் நேரம் பின்னாடி நிகழ்ச்சியில் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். சரியோ தவறோ பிழையோ நீங்கள் இணைந்து கொண்டு அந்த பாடலில் வருகின்ற சொல்லை நீங்கள் சொல்லி பார்த்தாலே விடை உங்களுக்கு வந்துடும். முன்பகுதி விடை அதனை கொண்டு பின்பகுதி விடையை நீங்கள் சீக்கிரமாகவே பிடித்துக் கொள்ளலாம். இந்த நேரத்தில் அள்ளி ஓடோடி வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் பிலோமனா. என்ன பிலோமனா, நீங்க அக்கறை இல்லாமல் பேசா சோமா இருக்கீங்களா?
1: பாப்பா நீங்க கை விசேஷம்
2: கண்ணுள்
1: நன்றி,
2: வாழ்த்துக்கள்.
1: சௌதரி பிலோமினா அவர்கள் கட்டி கண்ணுள் வினயன் பதில் சொல்லி விட சென்றார். அவரை தொடர்ந்து திருமதி கியா நடேசன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சௌதரி.
3: வணக்கம் ராஜன்.
1: நலமா இருக்கிறேன்.
3: நலமா இருக்கிறேன். பிலோமினா என்ன தள்ளி போட்டு வந்திருக்கா?
1: பிலோமினா லேண்ட் போர்ட்ல வந்தவா சௌதரம்?
3: அதுதான்.
1: அவ வைபர்ல வார இல்லை ஒரு நாள்.
3: நன்றி.
1: அப்படியே நல்ல உற்சாகமா கலகலப்பா இருக்கும் ஒன்று எம்பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு
3: வேண்டிக்கொண்டும் நீங்களும் நலமா இருக்க நானும் என் வந்து ஆடிக்கொண்டு நானும் கட்டி தான் ராஜா எடுத்த கட்டி எடுத்து கல்விமான சொல்லி பார்த்தேன்.
1: அதே விடியே சொல்றீங்களா?
3: கல்விமான் தான் நீங்க சொல்ற சரி.
1: உங்களுக்கு நன்றிகள். நீங்கள் நல்ல உற்சாகமா இருங்க. நன்றி.
3: நன்றி ராஜா.
1: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனியிலிருந்து. அவர்களுக்கும் நமது நன்றிகள். நேரம் சரியாக 5:16. ஐக்கிய ராஜ்யத்தில் 4:16. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம்.
4: வணக்கம் ராஜண்ணா.
1: வணக்கம் தேவி. நலமா இருக்கீங்களா?
4: நான் அன்னைக்கு காயம் வந்ததோ
1: காயம்
4: வரும்மா
1: வரும்பா பார்த்து சொல்கிறேன். நான் ஞாபகத்தில் இல்லை. ரத்தம் ரத்தம் முள்ளு முள்ளு முள்ளு நெஞ்சு நெஞ்சு நெஞ்சு காயம் காயம் வந்துட்டுமா. ராணி சமந்தர் ஒன்றும் விட்டு வைக்கிறதில்ல. ராணி சமந்தர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவா.
4: அப்ப கட்டியத்தான் கட்டிதான் வரையில கட்டிதான் இண்டைக்கு நிக்குது.
1: அதை விட வேற சொல்லி இல்ல.
4: கட்டி மெதல் முட்டுதடியே
1: வந்து அது கொத்துறது.
4: என்ன இப்படி ஒரு மாசம் வரையும்
1: ஓடிக்கொண்டிருக்குது.
4: ஓ நான் வர முந்தையே வந்தது
1: இருக்கணும்.
4: நான் கட்டிய நான் சொல்றேன் பின்னுக்கு எனக்கு தெரியல.
1: நன்றி வாழ்த்துக்கள். அவர் தேவி தன்னராஜ் அவர்கள் ஓடோடி வந்து விடை சொல்லியிருந்தார். கட்டி கட்டி கல்விமானன் சொல்ல இல்லை, கண்ணுள் வினயன் என்று சொல்லியிருந்தார் அவர். பிலோமினா அவர்கள் எங்களுடைய தியானடேசன் தேவி தன்னராஜ் அவர்கள் இணைத்து கொண்டார்கள். கனடாவில் இடம்பெறுகின்றது உங்களுக்கான பொழுதுபோக்கு.
5: கனடா வன்கூவர் சிறையில் டிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரம்மாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. சரே ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ் பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyvicandracom, மறந்து விடாதீர்கள். 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சிறையிலே ஃபிஃப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சார விழா.

0: நன்றி. நேரம் சரியாக 5:21 மைக்ராஷத்தில் 4:21 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வேண்டும் நான் தான் ரஜனா.
0: ஓ தேவி சொல்லுங்க தேவி.
1: பாரம் எடுத்து
0: என்னமா
1: பாரம் பாரம்
0: அதன பாரம்
1: நெஞ்சில் ஒரு பாரம் வந்து வந்தது.
0: இல்ல பாட்டில் பாரம் பாரத்துக்கான பதில்
1: பாரம் வந்து இப்ப எங்களுக்கு சரியான கவலை அந்த வருத்தம் வந்துட்டா மனம் பாரமா இருக்குன்னு சொல்லுவோம். கட்டுகள் போட்டாலும் மனதுக்கு எங்களுக்கு ஒரு பாரமா இருக்கும் தானே உடல் மற்றவைக்கும் பாரமா இருக்கும். ஒரு மற்றது நோய் வாய்ப்பட்டிருக்கே அடுத்தவர்களுக்கு பாரம் வந்து யோசிப்போமே இல்ல வேறக்கு பாரமா இருக்கப்படாதன்னு யோசிப்போம். அந்த பாரத்தை யோசிச்சு பார்த்தேன். பாரத்துல இருந்து பாரதிதாசன் என்று சொல்லி பாக்குறேன்.
0: பாரதிதாசன்
1: கல்விமான் அவர் ஒரு பாரத்துக்காண்டி எடுத்து நான் பார்த்தேன். சாரதி
0: பாரதி அவர் தேவி தனராஜ் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புற. வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் பொங்க. நலமா இருக்கீங்களா பொங்க? மழை பெய்ய போது கேளுக்கு விடைய கண்டுபிடிச்சு நீங்க கட்டிக்காரன் அந்த பாட்டுல வர சொல்ல பார்த்து கண்டுபிடிச்சு வாரதானே
2: கண்டுபிடிச்சு நான் வந்து
0: அன்புக்குரிய புங்கையூர் ராஜா, புங்கையூர் ராஜாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் சசிகம்மா, நலமா இருக்கீங்களா?
3: நடந்தா
0: இணையதளத்துல நீங்க விட்டீங்களா அசையாது அந்த அது அந்த மாதிரி இதோட தான் கொண்டு வருது கெப்பாசிட்டி சில கெப்பாசிட்டி இருக்கு சோதரி.
3: நன்றி
0: பாப்பம்.
3: நேற்று ராத்திரியும் நான் வேலை செய்தோண்டு கேட்டு நான் நியூஸ் எல்லாம் முடிஞ்சு அடிச்சு கேட்டு நான் கேட்க இல்ல இப்பதான் வந்ததுன்னு சொல்ல அவங்களுக்கும் வந்துட்டு மற்றது வதனி மோகனும் வந்து பாரம் சொல்லிட்டு வேற ஏதோ எல்லாரும் நூறோட போவன்ட்டு வந்தவா கல்விமானன் போடலாம் பாரத்துக்கு பவன்னாவில சேடி தலை நோகத்து வாங்கி
0: அதையும் தலை நோகத்தானே பாரம்.
3: ஓ உண்மைதான்.
0: நன்றி, வாழ்த்துகள் சசியம்மா.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் சசியம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். சசியம்மாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் கமலவேணி, நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறேன் ராஜா.
0: நன்றி. என்ன வேதனையா சொல்றமா எங்களுக்கு?
1: அம்மன் பாட்டுக்கு வர முடியல.
0: அது எனக்கு தெரியும் தானே, நீங்க ஒரு உலகம் சுட்டும் பாலிவே உங்களை நீங்க சந்திக்கிறது.
1: நன்றி.
0: நலமா இருக்கீங்களா?
1: நலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறோம்.
1: நீங்க
0: கோயிலுக்கு போயிட்டார்.
1: என்ன
0: கோயில
1: செய்கிறார்?
0: அவர் திருமதி கமலமணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
4: வணக்கம் சித்ரா.
0: சித்ரா நல்லாம இருக்கிறீங்களா? சித்ரா, ரெண்டு சித்ரா இருக்கிறீங்க, எனக்கு பெரிய பிரச்சனை. சித்ரா பவன் இது எங்களோட அன்பு தகவல் சகோதரி.
4: அது சரி,
0: நீட்டு குழப்பி விட்டா அம்மா வந்து. அப்ப சித்ரா பவன் நீங்க நலமா இருக்கீங்களா?
4: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கேன்.
0: அப்ப என்ன பசவடியா சாப்பிட்டீங்களா பசிக்கு?
4: ஓ, நல்ல சாப்பிட்டேன்.
0: அவ இன்னைக்கு எங்கே போயிட்டா சித்ரா?
4: ஓ, அவ ஒளியில போயிட்டா.
0: மகனுக்கு சுகம் இல்லைன்னு நேற்று ஒரு சின்ன சிக்னல் ஒட்டு போட்டவா? அப்ப மகனை கூட்டின்னு போயிட்டாவது இல்லையா?
4: வேலையில் இருக்குன்னு
0: தானே, வெளியில் இருக்குதானே, இந்த வெயிலுக்கு வெளியெல்லாம் போகிறமா? அவள் குறுகுமணல் தலையிலும் சுடும்.
4: தந்தையாருக்கு
0: படிப்பிச்சு அவர் சரியா விட சொல்ல பிரணவ மந்திரத்தை மறந்ததால கூப்பிட்டு வச்சு செய்யிட்டு
4: போட்டேன்.
0: பூங்க கோயிலுக்கு
4: நீங்க நேரத்துக்கு நெத்திர உள்ளவா? நான் விட
0: மாட்டேன்.
4: எனக்கு நெத்திர வதில்லை உங்களோட வரைக்கும்.
0: கட்டிதான். நீங்கள் சக்கரை கட்டியா சும்மா கட்டியா? சக்கரை கட்டி அதான் இனிப்பு. அந்த கட்டியிலிருந்து
4: கல்வியாளர்
0: கல்வியாளர் நசித்ரா போய் பெய்யா சொல்லி போட்டு போறீங்க, பாமா கிடக்கு.
4: என்ன செய்யறத?
0: கல்வியாளர்
4: ஒன்றும் சொல்ல முடியும்.
0: இந்த பிலோமன பிடிக்குது இல்லப்பா, அப்ப என்ன செய்யறது?
4: அப்ப தலையை தான் கேட்கவும். அவர் அடுத்து வச்சுட்டு போயிடுவேன்.
0: கல்வியாளன்னு சொல்றீங்க, நன்றி, வாழ்த்துக்கள்.
4: ஓகே, நன்றி. என்ன
0: அவர் சகோதரி சித்ரா பவன் அவர்கள் நோர்வேலிருந்து அவரை தொடர்ந்து வானல் வந்திருக்கும். அடுத்த அன்புரா, வணக்கம். வணக்கம் மிஸ்டர் ராஜலிங்கம். சொன்ன ஆண் குரல்ல கதையங்க சாரஜிங்க மெல்லம கதைக்காம.
5: என்ன
0: மாதிரி இப்ப சிட்டிப்பு வேற அந்த மாதிரி? எந்த கோயிலுக்கு போனீங்க? என்ன ராஜலிங்கம் கோயிலுக்கு போ? வீட்டுல இருந்தே
5: திங்கள் போனாலும் பவுண்டி அம்மன் கோயில்.
0: போய் குலசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு கற்பூரத்தை கொளுத்தி போட்டு உண்டியில ஒரு 5 ரூபாய் போட்டுட்டு பிள்ளையாரப்பா இந்த பிள்ளையாரே விநாயகனே 5 கரத்தனை அது அங்க நின்று பாடி போட்டு 5 கரத்தனை ஆனை முகத்தனை இந்து நிலம்புறேன்னு போலும் வயிற்றனை துந்தியில் வைத்தடி
5: போட்டு
0: அவர் முழுமுது கடவுளை ஆகிய விநாயக பெருமான் உங்களுக்கு எவ்வளவு அருள தருவார். மனுஷிக்கும் சோத்தை கட்டிட்டு போனீங்களா? இந்த வாழ்க்கை போயிடும். ராஜேஸ்வரி வேலைக்கு போறவா? புஷ்பராணி வேலைக்கு போறாவா?
5: இல்ல இல்ல ராஜன், அவ வேலை இல்ல, வேலை மெடிக்கல் குடுத்து குடுத்தாண்டி இருக்கிறா. அவ கொஞ்சம் இது கால் முழங்கால் வேறு தான் தானே
0: கொஞ்சம் கொஞ்சம் காசு தான் வேற போகுது.
5: ஊசி போட்டு போட்டு காசு தண்ணி என்ன மெடிக்கல் கொடுத்தாண்டு இருக்கிறா.
0: மெடிக்கலுக்கு எவ்வளவு வரும்? 80% 60%?
5: அங்க இங்க 80% 60% 40-30% தான் கொடுக்குறேன்.
0: ராசலிங்கம் அவர்கள் ராசலிங்கத்தை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா, வணக்கம். வணக்கம் பிரேமா, நலமா இருக்கீங்களா?
6: நலமா இருக்கிறோம். நீ?
0: நாங்கள் நல்ல உற்சாகமா கலகலப்பா. எப்படி கூட வீட்டுல வெயிலா கொஞ்சம் மழையா? மழை வெயில் வெயிலாம் பெய்யுது.
6: வெயில் தான் நல்லா
0: அடிக்குது.
6: அடிக்குது,
0: அடிச்சு ஊத்துது.
6: வெயில்
0: அப்ப என்ன ஜன்னல திறந்து விட்டு இருக்கீங்களா, ஜன்னல பூட்டி வச்சிருக்கீங்களா?
6: ஜன்னல் இப்ப எல்லாம் பூட்டியாச்சு.
0: எல்லாரும் பூட்டி தான் வைக்கணும் ஜன்னல. சரியா மூளை வந்துட்டு எல்லாருக்கும் ஒருத்தரும் களை எடுக்கல வீட்டு வரே இல்ல ஒருத்தர்
6: இல்ல வந்து விக்க பின்னாடி விக்க தானே அந்த விக்க வந்து உள்ளுக்கு வந்துருமேன்றதுக்காக
0: ஐடியா போட்டு
6: என்று
0: திருமூலத்தை கூட்டு மாதிரி எல்லாரும் செய்யறீங்க.
6: செவ்வாய்க்கிழமை தட்டியில இருந்து நானும் களிமான் சொல்றேன்.
0: களிமான் சொல்றீங்க, வாழ்த்துக்கள், நன்றிகள், அவர் பிரேமா ஹாய்லாயநாதன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானில் வந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா? இப்ப வந்துட்டு கீக்கி என்று சியாமலா ஹெட் இருக்கிறா சொல்லுவா
6: எனக்கு
0: தெரியும். எனக்கு அது வந்துட்டு, அது வந்துட்டு, அது வரும். இப்ப அது கேட்க கூடாது. அப்படி ஒரு சட்டம் இல்லையே.
6: என்ன
0: ஊட்டிதான்
6: என்ன
0: வரையில பாராளுமன்றத்துக்கும் அவர் கேட்ட கேள்விக்கும் என்ன தொடர்பு?
6: கல்விமானோட சம்பந்தப்பட்டது
0: கட்டி கைக்கு வந்து பிறகு அடி போடுங்க. நன்றி, நலமா இருக்கீங்களா? சாப்பாடு நீ அம்மாட்ட போற புழுகு
7: நாமே சமைச்சு நாமே சாப்பிட வேண்டி இருக்கு.
0: பின்ன தண்டை கைதான் எனக்கு உதவி, என் மனசு தானே சமைச்சுதானே எல்லாரும் கொடுத்து சாப்பிடுது.
7: பக்கத்துல
0: போய் உதவி செய்ய விளையிட்டாலும் வேண்டாமப்பா நீங்க போயிருங்கோ திறத்தி விட்டுருவா.
7: அது அவளுக்கு நீங்க இல்ல புள்ள நானும்
0: செய்தாரு அவ வேண்டு வேண்டாமா.
7: கண்டுபிடிச்சிட்டு அதே பெண்களுக்கு பெரிய வேலை என்ன சமைக்கிறது.
0: மீனா சொன்ன பால் ஊட்டி ஒரு விடைக்கு ஒரு எள்ளளவும் பொருந்தே இல்லை. பாடகம்
7: அதிர்வு துணி தான்
0: கூடினாலும்
7: கர்ம வீரர் காமராஜர் தானே
0: அவர் சகோதரி ஷியாமலா, ஷியாமலாவை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
8: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் ராணி மகாராணி, நலமா இருக்கிறீங்களா?
8: நான் கொண்டு வந்த விட சொல்லி இருக்கிறேன் கட்டிலேருந்து கணக்காயர் சொல்லி இருக்கிறா சியாமலா, நான் அதை விட்டு போட்டு இன்னும் ஒரு விட சொல்லி பாக்குறேன். உலகத்துல இருந்து உபாத்தி என்று சொல்லி பாக்குறேன்.
0: உலகம் என்று சொல்ல கண்டுபிடிச்சு, ஏன் உலகத்தை கண்டுபிடிச்சீங்க?
8: என்னடா உலகம் தானே, ஒரு புடி பிடிச்சது.
0: என்னத்தை பிடிச்சது?
8: தாக்கம் தானே.
0: மற்றவர்களுக்கும் வரும்போது உடல் உறுப்புகளில் தாக்கமாக இருந்ததை பாடலில் இருந்து கண்டுபிடிங்கள். உலகம் என்னண்டு வரும்?
8: உலகம் வராது.
0: என்ன வரும்?
8: என்ன
0: செய்யறது? ஆறு வந்து முதல் சொன்னது கட்டி தேவி, தேவி தேவி இல்ல பிலோமினா,
8: பிலோமினா சொன்னவா. சரியா இருக்குமா கட்டி? என்ன
0: எனக்கு இது பதில் தெரியாத போல கட்டி வரத்து
8: மற்றவனுக்கு
0: உங்களுக்கும் தலைப்பார வேண்டாம். எனக்கு அங்க அடுத்த வீடு
8: அன்றைக்கு இவ சொல்லிட்டமில்ல ராஜாண்ணா, ரெண்டு பேர் சொன்னவ
0: கட்டியா?
8: இல்ல இல்ல, பேரம் பேரம்
0: இதுதான் அவர் ராணி சமந்தர், அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் அருள் தாசனங்கள். உதயன்
9: வணக்கம். ராஜன்
0: நல்லா இருக்கீங்களா? உதயன் நீங்க நலமா இருக்கீங்களா? உலகத்தில் கல்வி கண்ணு திறந்த எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவர்களின் தொழில் சார்ந்த ஆண்பால் பெயரினை விடியாக பெறலாம்.
9: என்ன
0: சொல்றோம்? நீங்கள் அக்கறை எடுக்கொள்கிறீர்கள் இல்லை?
9: இல்ல ராஜன், எல்லாரும் அக்கறை தான். நீங்க ஆனால் கண்டுபிடிக்க அதுல ஒரு சொல்லும்
0: தென்படை இல்லை. அப்ப என்ன சொல்ல போறீங்க?
9: கட்டியே சொல்லுவோம். பின்ன சியாமலாக்கார்னு சொல்லிட்டு போறாங்க.
0: கட்டி கட்டி கட்டி, ஆமா, கட்டியில இருந்து சியாமலா சொன்னது. கட்டியில இருந்து கட்டி கட்டி கட்டி சியாமலா சியாமலா, கட்டியில இருந்து கணக்காய்வான் கணக்காயா என்று சொல்றோம். நன்றி, வாழ்த்துக்கள் உதயன். அவர் உதயன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். உதயனை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
10: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் ராதா, நீங்கள்?
10: நாங்களும் எல்லோருமே நலமாக இருக்கின்றோம்.
0: நன்றி.
10: நானும் வந்து ஒரு விடையும் எனக்கு பிடிபடையில. நான் வந்து கட்டியில இருந்து கணக்காயர் என்று தான் சொல்றேன்.
0: கட்டியில இருந்து கணக்காயர் சொல்றேன். எங்க வீட்டுல இருந்து முழுக்க இல்ல.
10: ஓம் அண்ணா, ஒரு டாக்டர்கிட்ட போன
0: டாக்டர் உங்களை உள்ள நேரம் வச்சிருந்தாரோ?
10: ஐநாக்கு எத்தனையோ மணிக்கு ராமதேவி இருந்துச்சு, அவர் எத்தனையோ மணிக்கு அவா கூப்பிட்டவா? அப்ப கொஞ்சம் கஷ்டம் தானே. சரியான சேனம் தமிழாக்கள் கூட தானே, தமிழ் டாக்டர் இருந்தா தமிழாக்கள் கூட
0: தானே.
10: டைம் தந்தாலும் வந்த டைமுக்கு அவா கூப்பிட மாட்டா.
0: நீங்க பேச வேண்டிய
10: இல்ல, அவ வந்து ஆக்கள் வந்த இதுல எடுத்துக்கொண்டே இருக்கிற. அவ சில பேர கண்ணு நிறைஞ்சு இல்லந்தானே. என்ன செய்யற, எல்லாரும்
0: இருக்கிறோம்.
10: காமணி
0: தேரப்படி பார்த்தாலும் நீங்க போனா
10: இல்ல, சில வேளையில சில நேரங்கள்ல வந்து டைமுக்கு கூப்பிடுவீனாம், சில வேளை சரியான இதா.

0: அவர் ராதாக நகராஜா அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானிலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை. அவருடைய தொடர்பை துண்டிக்கின்றேன்.
1: டென்மார்க் பிரண்டாபதியில் தாந்தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
2: வாழ்வில் வசந்தம் வந்து அதை அம்மாவும்
1: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
0: நேரம் சரியாக 5:53, ஐக்கியராஷ்டிரத்தில் 4:53. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு. வணக்கம்.
3: வணக்கம் ராஜாண்ணா.
0: வணக்கம் சகோதரம், எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறீங்களா? நல்லா போகுது. எங்களுக்கு 30 டிகிரி நல்லா இருக்கு. காத்த போட்டுட்டு கண்டு வேலை செய்து ஜன்னல்கள் எல்லாம் தூசா இருக்குது. வெளி பக்கத்துல எந்த அளவு துடைச்சி கழுவி மஞ்சள் தண்ணி கழிச்சு எல்லாம் செய்து
0: ஓட்டிருக்கிறேன்.
3: சாப்பிட்டேன், மத்தியானம்
0: சாப்பிட்டாச்சு. மஞ்சள் தண்ணி தெளிச்சு போட்டு
3: எல்லாம் செய்து போட்டு இரவுக்கு பாப்போம். ஏதாவது புட்டு கிடக்கு, புட்டு தானே எங்கட தமிழேட்ட
0: சாப்பாடு கல்லு
3: எனக்கு
0: எரிச்சல்
3: பொறாம உண்டாயிருந்து ஓட்டு பெருந்தோம்.

0: அது தாயத்திலும் இருக்கு சகோதரி. பெரிய பெரிய கொழும்புல வந்து பெரிய வந்து அங்க அக்கௌண்டன்ட் வேலை பார்க்கறவர் வந்து எழுத்து மூலம் கையால தான் செய்வார். இங்க இருக்கிற கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அந்த காலத்துல, அந்த அவர் டக்கன் அங்க இருந்து போட்டு அடுத்த டக்கன் போக கடை போடுவார்.
1: வாழைப்பழம்
0: அது இது
1: அங்க இருந்தே தீவு பகுதியில இருக்கிறவன் எல்லாரும் மங்கள பக்கம் போய்
0: நல்லா மண்டு சுவாலிகள் பயங்கர மண்டு
1: ரொட்டு அது இது
0: உழவு
1: போயில போயில அப்படி சந்தோஷம் அண்ணாவோட காய்ச்சது நானும் கட்டி என்று எடுத்து எடுத்துக்கொண்டு கடைக்காலரோ நான் வந்து சொன்ன அசையாமல் அதையே சொல்லுவாங்க ராஜா.
0: உண்மையாவா?
1: ஓ
0: நீ போய் சாப்பிட போறீங்களா?
1: இல்ல இப்ப நான் சாப்பிட மாட்டேனே, நீ அலுவல்கள் இருக்குது எனக்கு சும்மா செய்து கொண்டிருப்பேன், மற்றபடி ரேடியோ வந்து சத்தமாக கேட்டு போட்டு விட்டுட்டு இந்த அலுவலை நீ வேறு வேறு வேறு கிடையாது ராகு.
0: உதவி செய்யறதுக்கு ஆசை உள்ளவர்கள் எங்களோடு வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நண்பர்களோட கணக்காய்வாளரை கேட்கிறோம். நன்றி சகோதரம். அவர் சகோதரி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் லண்டனிலிருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, அன்புறவுகளை இத்துடன் நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டிருக்கின்றேன். நிறைவுக்கு வந்து அனைத்து அன்புறவுகளுக்கும் எனது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நீர்களுக்கும் இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு உற்சாகமான பொழுதாக மலர இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து உங்களுக்காக சேவை செய்வதற்கு காத்திருக்கின்றார் ரகு அவர்கள், அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். அன்புறவுகளே, நடைபெற்றது ஜெர்மனிய நேரம்.
2: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
3: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஆர்டர் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன் நுறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலதிக விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல், நியூ கான்சி 58 8005 சூரேஜ். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ NS 044 440 60 50 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 79 230 80 04.
4: தங்கச்சி காலுக்கு ஒரு
5: கனடா வன்கூவர் சரையில் சிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் ஃபிஃப்த் டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை பெருவிழா 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. நூறுக்கும் மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் 3.5 மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா ஆனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு சீட்டு 25 கனடிய டாலர். ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angyychandraskar.com feda@andrechandrasekar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே ஃபிஃப்த் டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

0: செல் நகரில் எமவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறு போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலை விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47, அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667 20 40 சைபர் சைபர்.
1: ஒரு கவிதை சொல்வாயா?
2: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
3: எத்தனை பேருக்கு?
2: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
3: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வரணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
2: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142 41 77 67, அல்லது 0650 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றி அம்மனாக அவதரித்து அடியாரலுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
4: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்திக் கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0045-91-44-79.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் போத்தனாலும் மரக்கறி என்றா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
3: 11 rue Caille, 75 mille de Paris,
2: விடி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனேஸ் சாசலில்,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ஜோசப் ஹினப் 93 700 ரன்சிய. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

அந்த தடைகள் அனைத்தும் உடைத்து 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழொலி இணையத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் ஏர்டெல்சாட் 9 பாகையில் 11727 வேத்திக்கலில் மற்றும் பிரான்சிலே ஃப்ரீபாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒளிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 6:15 நிமிடங்கள், அச்சராஜ்யத்தில் 5:15 நிமிடங்கள். நிகழ்ச்சியின் வரிசையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்துக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலந்தானே, நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, இன்றும் பலவை போல் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பத்தில் பாட்டும் படமும், அதனைத் தொடர்ந்து கச்சேரி ஆரம்பம், அதனைத் தொடர்ந்து பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி உங்களுக்காக என்று காத்திருக்கின்றது. அந்த வகையில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பாட்டும் படமும்.

ஆம் பாட்டும் படம் நிகழ்ச்சிக்காக அவருடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றும் பலவே போல் ஒரு பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் வர வேண்டிய தொலைபேசியில் கம்பளமை போல்தான் 0314823215401 அல்லது 0995141477 வைபரில் இருக்கின்றது 00033650 00772 அந்த வகையில் இன்றைய பாட்டும் படம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தரும் முதலாவது பாடலுக்குரிய வரிகள் இதோ.

நாம் இப்பொழுது ஒழித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் பெற வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை மீண்டும் தருகின்றேன். 0314823215 0909 வைஃபர் இலக்கம் 0033 6587 7827. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்படுகின்றன.

0: ஆம், அந்த வகையில் வளமை போல் இன்றும் பிள்ளையார் சுழிப்போடு இணைந்திருக்கின்றார் எங்கள் அன்புக்குரிய கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேசன்.
1: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நல்லா குளிர்மையாக அட்டவாசமாக இருக்கிறோம். நீங்க
1: சரியான குளிர்,
0: இன்னைக்கு செக்ஸியா, இன்னைக்கு என்ன செக்ஸியா வந்துட்டீங்க?
1: உடம்பு போடல
0: அவ்வளவு ஓகேயா?
1: அவ்வளவு ஓகே.
0: ராஜா சிரி சிரியோடு சிரிக்கிறீர்.
1: நேரம் எடுக்கிறீங்களா? நேரம் நல்ல நேரம்
0: பாடலாம். ஓகே,
1: மற்றது நேரம் நேரம் நல்ல நேரம்
0: நல்ல நேரம் படமா
1: படமோ
0: நல்ல நேரம் படம் அப்படி கூட நாட்டில் எப்படி ஓகேயா?
1: ஐயோ, இந்த சரியான ஓகே என்ன?
0: எங்களுக்குண்டே நல்ல எங்களுக்குண்டே மழை கொட்டு ஒன்று கொட்டிக்கொண்டு இருக்குது.
1: அப்படியோ?
0: ஒன்று எங்கேயாவது நாங்கள் தானே அப்படி இருந்தாலும் ஒரு 38-39 தான் காட்டுது வெப்பம்.
1: அப்படி வெயில் என்ன சரியான வெயில்
0: நாளைக்கு இன்னும்
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர் வணக்கம்.
2: பக்திமயமான வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம். உண்டியிலிருந்து நாங்கள் நிலம் எங்களின் நிலமா இருக்கிறாக ராஜா நைக்கும் வாழ்த்தி கொண்டு எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல குளிர்மையாக இருக்கின்றோம்.
2: புது கவிதை படம்,
0: புது கவிதை படம்,
2: கவிதை அரங்கேறும் நேரம்,
0: கவிதை அரங்கேறும் நேரம் அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி. உங்கள் குடல் மீண்டும் வானொலியில் ஒலிக்கின்றது, நான் சந்தோஷமாக இருக்கின்றது. சரி சொல்லுங்க, நலந்தானே?
3: பாடல்
0: பௌர்ணமி நிலவில் பனி விழும், அது படம்.
3: படம் பௌர்ணமி என்ற ஒரு படம் வந்ததே.
0: பௌர்ணமியா? பௌர்ணமி படமா? நானும் கேள்விப்படவில்லை.
3: என்ன
0: நேரம் எடுக்கிறீங்களா?
3: நல்ல நேரம் படம்.
0: நேரம் வந்து நல்ல நேரம் படம். நிறைய பாடல் இருக்கின்றது. ஆமா, நேரம் காலம் கூடி வந்தது. ஓகே, நன்றி அம்மா.
3: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கிறார் ஜெயா நடேசன். வணக்கம் ஜெயா.
4: வணக்கம் ராகு.
0: நலமா?
4: நலமா இருக்கிறேன். இந்த மழை உண்டா கூட
0: கூட கொண்டு வரையில தொப்பி தான் போட்டோம்னு
4: வந்துடான்.
0: இங்கேயும் அப்படித்தான், சொல்ல இல்லாத வெயில்.
4: நன்றியம்மா.
0: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர் வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ராஜா, நலமா?
2: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கீர்கள்?
0: நாங்களும் நலமா இருக்கோம் ராஜா. நலமில்ல, நாங்களும் நலம் தானே? என்ன
2: இல்ல, நலமா தான். ராஜா என்ன பக்கத்துல என்ன செய்யிட்டு இருக்காரு?
0: அவரு அங்க போயிட்டே இருக்காங்க, ரெக்கார்டிங் ரூம் போயிட்டே.
2: ஆடியா ரெக்கார்டிங் ரூம்ல போயிட்டா?
0: ஆமா.
2: ராஜானா நலமா இருக்க வேண்டி கொண்டு மற்ற வந்து இந்த வீடு வந்து நாங்க இது வாடகை வீட்டுல இருக்கோம். அந்த மேல கிளிமல்லாக கூட்டியிருப்பாங்கல்ல,
0: ஓ
2: அப்ப வந்து இந்த வீடு எட்டு வீடு தான் இந்த இது இருக்குது எங்களுக்குல. அது வந்து வெளியே வைக்க உள்ளுக்க வந்து கொஞ்சம் குளிர் போட்டு குளிர் ஊட்டியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படியா? தெரியல எனக்கு.
2: என்ன மேல வந்து பூட்டியிருப்பான், அந்த வீடு கட்டைக்கெல்லாம் மேல வந்து கூட்டுவாங்க.
0: அப்படியா?
2: அப்படி இருக்க இந்த எட்டு வீட்டுக்கு நான் வந்து இத 30 வருஷம் ஆயிட்டு இந்த வீட்டுக்கு. ஆனா வந்து அந்த வெளியே போயிருக்கல சத்தியமான போய் நேற்றுலாம் சரியா 36-37 கிராட் என்ன
0: நீங்களும் நேரம் எடுத்து
2: நல்ல நேரம்,
0: நல்ல நேரம் படம்,
2: படம் நேரம் இது நேரம் ஒரு பாட்டு இருக்குல்ல,
0: இருக்கு என்ன நேரம் இது நேரம்,
2: சிவாஜி கேர விஜயா நடிச்சது.
0: சரி, அந்த பாடல போடுவோம்.
2: அந்த பாடல் இருக்கு என்ன?
0: ஓகே, நன்றி ராஜா.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் ராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி. நான் நலமா இருக்கேன், நீங்களம்மா?
5: என்ன
0: இருக்கு, சூடா இருக்கா? அதுக்கு பழகி கொள்ள வேண்டியதான், நமக்கு பழக்கமானதான்
5: என்ன
0: தாங்க முடியாம இருக்க என்ன
5: பௌர்ணமி
0: நிலவில் பௌர்ணமி எடுத்து பௌர்ணமி நிலவில் பாட்டு படம்
5: பாட்டு நேரம் நல்ல நேரம்
0: என்னம்மா சொல்றீங்க? பௌர்ணமி எடுத்துட்டு பேந்த நேரம் நல்ல நேரத்துக்கு போறீங்க? ஒரு சொல் எடுத்தா நேரம் எடுத்தா நேரத்துக்குரிய பாடல், பௌர்ணமி எடுத்தா பௌர்ணமிக்குரிய பாடலும் படமும்.
5: நல்ல நேரம் படம் எடுத்து
0: நேரம் எடுக்கிறீங்களா? ஓகே,
5: நல்ல நேரம் படம் எடுத்து
0: நல்ல நேரம் படம்
5: நல்ல பாட்டு வந்து
0: நேரம் இது நேரம் இது
5: நேரம் இது நேரம் இது
0: அந்த பாடலே
5: அந்த பாடல்.
0: ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள், இப்போ இணைந்திருக்கின்றார் மீனா. வணக்கம் மீனா.
6: வணக்கம் அண்ணா,
0: நலமா இருக்கிறீங்களா?
6: ஓ நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம். நீங்க?
0: நாங்களும் உங்கள மாதிரி நல்ல சுகமாக இருக்கின்றோம்.
6: சரியான குளிர்
0: பயங்கர குளிர்.
6: சரி, அப்ப தாங்க முடியாம இருக்குதப்பா, போட்டும் சரி வருது,
0: குளிர்
6: சரி வருது,
0: குளிரும் அண்டாரம் அப்படித்தான், வெயில் அண்டாரம் அப்படித்தான். என்ன
6: வெயில் அண்டாலும் அப்படித்தான்,
0: குளிர் ஓரளவுக்கு தாங்கலாம், வெயில தாங்க இராது.
6: துறந்தாலும் இந்த துபாய் பக்கத்துல இருக்கிற பான் போறோம் வேறு
0: அப்படித்தான் இருக்கு, வெளியால போயிட்டா.
6: அண்ணல் அடிக்கிற அடிக்குது எனக்கு இருக்கா, அந்த துபாய்க்கு போயிருக்கு ஞாபகம் வருது.
0: அப்படியா? சரி, என்ன சொல்ல எடுத்தீங்களம்மா? நலமா இருக்கு உங்கள மாதிரி
6: சொல்லிட்டேன்.
0: இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படம்,
6: மற்றது இளமை என்னும் பூங்காற்று.
0: இளமை என்னும் பூங்காற்று அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் மீனா மகேசன் அவர்கள், இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் சசி அம்மா, நலமா?
7: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கும் ஐயா, நலம் தானே?
7: நலமாக இருக்கிறேன்
0: ஐயா. டைம் சுகம் கேட்டதா சொல்லுங்க.
7: நன்றி.
0: ஓகே,
7: நான் பௌர்ணமி எடுத்து
0: பௌர்ணமி எடுத்து
7: பகலில் பௌர்ணமி படம்
0: பகலில் பௌர்ணமி படம்
7: வந்து இந்தியாவில் பார்த்துறாங்க.
0: அப்படியா?
7: இருக்கணும்,
0: இருக்கலாம்.
7: பகலில் பௌர்ணமி படம், பௌர்ணமி நிலவில் பனி வெள்ள மிரவில் பாடல்
0: அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
7: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஷியாமலா. வணக்கம் ஷியாமலா.
8: வணக்கம். நலமா இருக்கீங்களா?
0: ஓ, நான் நல்ல. நீங்க?
8: நாங்களும் நலமா இருக்கோம். அப்ப புள்ள என்ன ஸ்வெட்டர் எல்லாம் போட்டுக்கொண்டு வந்தீங்க?
0: ஓமோமோம்.
8: கரியான குளிர் என்றபடியா? நல்ல மழை. மழை என்று சொல்றேன்.
0: ஓ, சரியான மழை. தூவானத்தோட வீசுது என்ன? செயற்கையா செய்து விட்டார்கள் தெரியவில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம்
8: போட்டிருக்கான்.
0: வெயில் நேரம் நிறைய கார்கள் அந்த அப்படி சூட்டுக்கு பழுதாய் பழுதாய் பக்கத்து சைட்ல நின்றது. நிறைய நிறைய கார்கள்.
8: கவனிப்பு நல்லா இல்ல போல இருக்கு.
0: இல்லை, கவனிப்பு சொல்ல அப்படி இல்லை. ரோட்டு வந்து இறுக்கமாக இருக்கீங்களா? அதுக்குள்ளே வந்தோடனே கொஞ்சம் ஓரளவுக்கு பழைய கார்கள் இந்த வருடம் எதிர்பார்க்காத அளவு
8: வெப்பந்தானே.
0: சின்ன பிள்ளைன்ற பள்ளிக்கூடம் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. பள்ளிக்கத்துக்கு விடவேணாம் சொல்லி.
8: மெல்லவா? மெல்ல மெல்ல
0: மெல்ல மெல்ல மெல்ல திறந்த கதவா?
8: படம் மெல்ல திறந்தது கதவு.
0: ஓகே,
8: பாட்டே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
0: மெல்ல மெல்ல அருகில் வந்து அந்த பாடல்
8: என்ன?
0: மெல்ல மெல்ல. அப்ப இது நூறத்தாருங்க, நான் ஒரு 56 உங்களுக்கு வச்சு கொடுங்க.
8: பிரச்சனை இல்ல, வச்சிருங்க. நீங்க பணக்காரன், பணக்காரனோட பணம்
0: சேரட்டுக்கு என்ன? அதோட பாவம் சேராம இருந்தா சரி.
8: நீங்க
0: பாட்டு கேக்க ஆவலா இருக்கிறார்கள்
8: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாமலா அவர்கள். இப்பொழுது இலக்கம் 2 இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் கலா ராணி. நாங்க நலமா இருக்கோம். நீங்க அம்மா?
9: நாங்களும் நல்ல நலமா இருக்கிறோம். மழையும் தண்ணியும் தான் இருந்தாலும்
0: என்ன சிறு சிதலமா இருக்கு என்ன?
9: உண்மையாண்டா, நேற்று எங்க ஊர்ல நல்ல மழையா?
0: எங்க ஊர்ல நல்ல மழை தான்.
9: காத்தடிச்சு நல்லா இருந்தது. மழையண்டு இல்லையண்ணா, சும்மா துமிச்சது அவ்வளவு.
0: இல்ல, நேற்று எங்களுக்கு நல்ல மழை. சீர்காழி பாடம் எடுக்க போறோம் கொஞ்சம் கஷ்டம் சொன்னா தனக்கு அது ஈஸியா அது நல்ல சேட்டியா இருக்குது
9: என்ன?
0: வச்சு கண்டு வஞ்சம் செய்ய கூடாது. இதயம் ஒரு கோயில் என்ன? ஓகே, நன்றி அம்மா.
9: நன்றி அண்ணா.
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் 1 இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம்
0: ஷான். இலக்கம் 1.
10: மற்றவரும்
0: என்ன எடுக்கறீங்க?
10: நல்ல
0: நல்ல. ஓகே,
10: பிள்ளைகளை தம்பி இந்த நாடு இருக்குது தம்பி.
0: ஓகே,
10: கடந்த நேரம்
0: நல்ல நேரம். ஓகே, நன்றி ஷான்.
10: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார் ஷான் அவர்கள். இப்பொழுது வைஃபர் மூலம் இணைந்திருக்கின்றார். யாரோடு பாப்போம்? வணக்கம்.
11: வணக்கம் மாமா.
0: அகேனி குட்டி நலமா?
11: நாங்களும்
0: அகேனி குட்டி மாதிரி நல்ல நலமா இருக்கிறோம். அப்ப அகேனி குட்டி வெயிலுக்கு கடலுக்கு போயில்லையா? எட்டாம் மாதமா போறீங்க? எட்டாம் மாதம் வெயில் இருக்குமா? ஆமா. சரி பாப்போம். சரி நலமா? அப்பா அம்மா அண்ணா எல்லாம் நலந்தானே? எல்லாரும். இந்த வாரம் எத்தனை குழப்பட செய்தீங்க? எத்தனை அடி வாங்கினீங்க? எண்ணிக்கையில் அடங்காத அடி வாங்கி இருக்கிறீங்களா? அப்பாட்டையா அம்மாட்டையா அடி வாங்கினீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. நான் அம்மாவுக்கு சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்லுங்க. மாமாக்கு பயமா? சரி வேணாம் விடுங்க. சரி அப்ப குழப்படியும் செய்யிருக்கிறீங்க. என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் சரி என்ன சொல்ல எடுத்தீங்களாம்மா?
11: நான் உறவு எடுத்தேன்.
0: உறவு எடுத்து
11: உறவு கை கொடுக்கு. உறவுக்கு கை கொடுக்கு.
0: உறவுக்கு கை கொடுப்போமா?
11: படம்
0: படம் பாட்டு
11: உறவுகள்
0: தொடர்கதையா?
11: பாட்டு
0: என்னமா உறவுகள் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. பிள்ளையாண்டான உறவுகள் தொடர்கதையா? வர இல்லையா? திருப்பி சொல்லுங்க. பரவாயில்ல பரவாயில்ல சொல்லுங்க.
12: இல்லாட்டி
0: உறவு ரெண்டு அரைவாசியில இருக்குது. அப்படியே சொல்லி முடிச்சாதான் நான் எழுதி முடிக்கலாம். தொடர்கதை உறவு உறவு தொடர்புகள் தொடர்கதை உறவு ரெண்டா என்னம்மா? உறவுண்டா என்ன? தெரியாதா? தெரியுமா தெரியாதா? என்னமா? சொந்தக்கார சொந்தக்காரங்கள். ஓகே அதுதான். என்ன? ஓகே கட்டிக்காரி. ஓகே நன்றி வணக்கம். அகேனிக்குட்டி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
13: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம் ராணி. நலமா ராணி?
13: நலமா இருக்கோம் நன்றி. நீங்க?
0: நலமாக இருக்கிறோம் நன்றி.
13: நலமாக வந்து சேர்ந்தீங்களா?
0: ஓண்டே நலமாக வந்து சேர்ந்தோம்.
13: நல்ல வெயிலையும் கொண்டு வந்து வச்சிருக்கீங்களா?
0: வரைக்கலாம் வேற கூட வந்துட்டேன். ஒன்னும் செய்ய இல்லாது
13: இங்க வந்து சிவப்பு எச்சரிக்கை போட்டிருக்காங்க. வெளியில போகணும்.
0: அப்படித்தான் ஸ்கூல் எல்லாத்துக்கும்.
13: உங்களுக்கும் அந்த இங்க சொல்றது கிட்ஸ் அப்ராய் என்று சொல்லி அந்த என்ன வெப்பத்துக்காக இல்லை என்று இன்றைக்கு இது இல்ல ஸ்கூல் இல்லை என்று திருப்பி விடுவாங்க. கிட்ஸ் அப்ராய் என்று சொல்றது ஸ்கூல் இப்படியானது விட மாட்டான். எங்களோட ஸ்போர்ட்ஸ் இருக்காது. அப்படி சில பேர் வந்து சரியான கஷ்டப்படுவாங்க. மூச்சடுக்க எல்லாம் இந்த நாங்க ஹோம்ல பாக்கல ஆக்கள் எல்லாம் செத்துருக்கணும்.
0: என்ன நடந்திருக்குதான்
13: பரிசுல நடந்திருக்கு, இத்தாலியில நடந்திருக்கு, கணக்க நாடுகள்ல அந்த இப்படி வெயில் வெக்கைக்கு இப்பதான் இலங்கை வெக்க மாதிரி என்ன அப்பா வாசன மாதிரி அந்த துபாயில போய் இறங்க ஒரு வெக்கை அடிக்கும் அந்த காத்து வெளியில இருந்து. இப்படி செட்டியான வெளியில ஜன்னல் திறக்க இல்லாது உள்ளுக்க இருக்கலாம் வீட்டுக்குள்ள இருக்கலாம் வெளியிலதான் இது. எங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருக்கிறபடியே நல்ல குளிர்மையா இருக்கும்.
0: உள்ளுக்க என்ன
13: தோட்டம் முழுக்க தண்ணி அடிக்கிறது தண்ணி அடிச்சு விட்டா அப்ப எங்களுக்கு கிணறு தானே.
0: ஆமா.
13: அப்ப நல்ல மிஷினை பூட்டி தண்ணி அடிச்சு விட்டா அப்ப நல்ல இப்ப இது இலங்கை மாதிரி நல்லா இருக்கும். வாழை எல்லாம் நல்ல குளிர்மையா இருக்கும்.
0: இருக்கும் என்ன
13: நல்ல இதா இருக்கும். புள்ளுக்கு எல்லாம் தண்ணி விட்டுருவேன்.
12: நீங்க நிலைமை இருக்கிறவன வேண்டி கொண்டா வேறிட்ட கூடாது. அந்த குட்டியை வந்து இவ்வளவு குளப்படி செய்தா அதுக்கு அவருக்கு வந்து வெக்கம் பெருந்தானே. குளப்படிச்சுதான் வேணும்,
14: குட்டியா குளப்படிதான், என்ன
12: குட்டியும் தான் குளப்படிதான். அப்ப ஆக நீ குட்டி அச்சா குட்டி தானே?
14: ஆமா ஆமா.
12: அண்ணாதான் சரியான குளப்படி. வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு நல்லா இது எடுத்தேன். நானும் உறவை எடுத்து பாப்பா மாதிரி
14: உறவெடுத்து
12: நான் சொல்ற பாட்டு என்னண்டா, உறவுகள் தொடர் கதை அந்த பாடலை சொல்லிக்கொண்டு படம் வந்து உறவு சொல்ல ஒருவன் என்ற ஒரு படம் இருக்குல்ல.
14: ஆமா, உறவு சொல்ல ஒருவன் அந்த பாடல் என்ன?
12: நீங்க எதுக்கும் தொப்பியையும் குடியையும் கொண்டு போங்க. இந்த வெக்கைக்கு இடிமுழக்கம் பேருங்க கட்டாயம். என்ன அந்த கருப்பு பூச்சி வளர்க்குது
14: அப்படியா?
12: கிட்டஃபிளீகன்றது, கிட்டஃபிளீகன்டா அந்த கிவிட்டான்னு சொல்லி சொன்னா இடிமுழக்கம். இடிமுழக்கத்துக்காக அந்த கருத்த பூச்சிகள் வரும். என்ன அது? தம்பள பூச்சி, ஒரு சிவத்த பூச்சி, இந்த சின்ன பூச்சி எல்லாம் பெரும். என்ன இருக்குது இதுகள் ஜன்னல் வழியே எல்லாம்? இப்பெல்லாம் ஜன்னல் கழுவ கூடாது. எந்த அந்த கருத்த பூச்சி திரும்ப வந்து நிக்கும். அதுல
14: சின்ன சின்ன கருப்பு பூச்சியா?
12: தெரியும், இருக்கிறதே தெரியும். அதாவது ஜன்னலே ஒட்டி கொண்டே இருக்கும் கண்ணாடியில.
14: இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது அகிலன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அகிலன்.
15: வணக்கம்.
14: வணக்கம், நலமா?
15: நன்றி. நீங்கள்?
14: எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நன்றி.
15: மெல்ல திறந்த கதவு. அந்த பாட்டு தான் அது.
14: இன்னொரு பாட்டு இருக்குதானே, எம்ஜிஆர் பாட்டு உண்டு, காவல்காரன் பட திரைப்படத்தில்.
15: அப்படியே சரி, நான் உங்களோட தோத்துட்டேன். அதான் ஜோதிச்சுட்டு.
14: ஓகே, மெல்ல போ மெல்லிடே ஆளு.
15: அப்ப நீங்க 50
14: எடுக்கதானே வேணும்.
15: இல்ல, மற்ற நேரம் எடுத்தா நேரம்
14: அது வேணாம். இப்ப நாங்க மெல்லத்தோட நின்று 50 போவோம்.
15: என்ன
14: அதுதானே? நன்றி. அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம் கமலா. நலமா கமலா? நலமாக இருக்கிறோம். எங்களோட நாயகன் என்ன நலமா இருக்கிறாரா?
16: நாயகன் வந்து நலம், ஆனா அவர் வீட்டு கோயிலுக்கு போற வழியா வீட்டுல போயிரு. காலம் பின்னரம் இல்லைதான் தருவேன்.
14: வெயில்
16: தான். என்ன செய்யற?
14: கறக்க மாட்டேரா?
16: அத ரெண்டு அடிச்சு போட்டாலும் கறக்க மாட்டேன்.
14: தங்கம் மாதிரி
16: தங்கம்.
14: சரி, நீங்க நலம் தானே? நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவேணி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டு மனு. வணக்கம் மனு.
17: வணக்கம் ராகு.
14: நலமா?
17: நலம்தான்.
14: ஓ, நான் நலமா இருக்கேன். நீங்க?
17: ஓ, நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். இப்படி பயணங்கள் இன்றைக்கு?
14: பயணங்கள் இன்றைக்கு பரவாயில்லை, வந்து சேர்ந்தாச்சு. நேரத்துக்கே வந்துட்டோம்.
17: உங்களுக்கு ராகு ஆடியாசியோ இருக்கோ? உங்க ஆடியாசி இந்த ரோட்லேயே தான் ரிப்பரியன் வந்தா?
14: ஓ, உங்களுக்கு இருக்குதானே இன்சூரன்ஸ்ல? இருக்குதானே
17: இல்ல அது எந்த நிறுவனம் பேர் நெஞ்சு ஆடியாஸ் என்று சொல்றோம் நாங்கள்.
14: இங்க வந்து நாங்க இன்சூரன்ஸுக்கு அறிவிச்சோடனே SOS என்று தான் இருக்குது.
17: அப்படி ஒரு நிறுவனம் இது
14: என்ன? அவ எந்த இடத்துல அது நாங்க எந்த இடத்துல அந்த அதுக்கண்ட ஒரு மிஷின் ஒன்று இருக்குது, அதுல அமைத்துனா அவ தெரியும் எந்த இடத்துல நிக்கிறோம். அப்ப அந்த இடத்துக்கு
17: ஓ அவங்க இந்த அட்ரஸ்கள் கரெக்டாக வச்சிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு தெரியும் அந்த இதுலயே பார்ப்பாங்கள்ரா.
14: இப்போதானே கேமரா அது இதெல்லாம் பார்ப்பாங்க.
17: கையுக்கு எல்லா தொழில்நுட்பம் கையுக்கு, அவன் அடிச்சு பார்த்துட்டு அட்ரஸ் சொல்லாமலே வருவாங்களே.
14: இல்லை அதான் அது அந்த ஒவ்வொரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்துலயே இருக்கு அந்த இது, ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கு. அதில் எல்லாமே நாங்கள் பட்டன் அமர்த்தினோம்னா அவை கேப்புனா கேட்டுட்டு அவையிலே தெரியும். நாங்கள் அட்ரஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.
17: நான் காலனில கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
14: சூரியன் நல்லா சிரிச்சு கொண்டிருக்கிறேன்.
17: இல்ல காலநிலைகள் கேட்கறேன்னா நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்ல.
14: அப்படி அப்படி ஒரு சந்தேகம் இருந்தா கூட நாங்க சொல்லிடுவோம்.
17: முழு பேரும் இது இதை பற்றி தான் வந்து கதைக்கிறது கூடுதலா.
14: ஆமா ஆமா ஆமா ஆமா.
17: அப்ப என்ன எப்படி நிலாமைகள் விசாரிக்கிற அதுதான் வேற என்ன வீட்டு கதையை கதைக்க போறேன். நான் ரகு மேகம் எடுத்தனான்.
14: மேகம் எடுத்து
17: ஓ வான் படைத்த மேகம் என்று வந்த தெரியுமா மீனவ நண்பன் பட பாடல. எஸ்பியும் வாணி அம்மாவோ சுசீலா அம்மாவா இருக்கணும். அதுல மேகம் கருத்திருக்கு படம்.
14: மேகம் கருத்திருக்கு படம்
17: படம் பாடல் வந்து மேகமே மேகமே வானிலா அந்த என்ன படம் அது வேண்டாம் அது பேர்ந்து யோசிப்போம். பாடல் மேகமே மேகமே.
14: ஓகே ஓகே ஓகே.
17: ஓ மற்றது என்ன அன்றைக்கு சொன்னீங்கள் நீங்கள நடத்த?
14: ஓ இல்லை இப்ப இது இந்த எதிரொலி நிகழ்ச்சிக்காக பதிலாக இந்த கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நான் நடத்தினேன் கச்சேரி ஆரம்பம்னு சொல்லி. அதில் ஒரு பாடல கொஞ்சம் வரிகளை தருவேன். அதில் அதான் கடந்த வாரம் நான் கடந்த வாரம் செய்யல அந்த இறுதியில் வார சொல்ல கொடுத்தேன். இப்போ அந்த பாடலில் வார சொற்களில் ஏதாவது ஒரு சொல்லை எடுத்து அவை அது ரெண்டு வரி பாட வேணும்.
17: இப்போ இன்றைக்கு நடக்க போகுது.
14: இன்றைக்கு நடக்குமோ? ஏற்கனவே ரெண்டு தரக்காக நடத்தினான். அப்போ இன்றைக்கும் அதை கொண்டு வந்திருக்கேன்.
17: இல்லை நீங்கள் சியாமலாவை கேட்டீங்கள் அதான் பரீட்சித்து பார்த்துட்டு
14: பாடலாம் இருக்கு. சில பேர் சில குறிக்கோள் வச்சிருக்கேன். அந்த குறிக்கோளை சில நேரம் மீள மாட்டேன். என்ன
17: அதுதான் அப்படியே இருப்பினோம் அதுக்கே நிப்பினோம்
14: என்ன. சரி பாப்போம், முயற்சி செய்து பாப்போம். முயற்சி திருவினையாக்கம் தானே பாப்போம்.
17: அதுவும் ஒரு வைராக்கியம் தான். சரி நன்றி வணக்கம்.
14: நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் மன அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். சரி அவர் சென்று விட்டார். இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் பாடகி ஜெயந்திமாலா. நலமா?
18: நாங்க நலம். நீங்க?
14: நாங்கள் நான் சொன்னது விடங்கிறதா பாடகி ஜெயந்திமாலா.
18: என்ன பாடகின்னு சொன்னீங்க?
14: அவ எல்லாம் ஜெயந்திமாலா இந்த பக்கத்துல
18: நானு இப்ப வந்தேன். வெளியில போயிட்டு வரையக்கதான் இந்த உறவுகள் போய் கொண்டிருந்தாரு.
14: அப்ப உறவுக்கு சொல்ல போறீங்க, நேரத்துக்கு சொல்ல போறீங்களா?
18: உறவுகள்
14: தொடர் கதை படம் என்ன?
18: ஓகே
14: நன்றியம்மா.
18: நன்றி வணக்கம்.
14: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஜெயந்திமாலா சதாசிவம் அவர்கள். இப்பொழுது வைபர் மூலம் சிவராணி இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிவராணி.
19: வணக்கம் வணக்கம் வணக்கம்
14: வணக்கம். நலமா?
19: ஓ நாங்கள் நிலம், நாங்கள் நிலம். அதை போன்று நீங்கள நிலமா இருக்கணும். அப்போ வெயிலும் குளிர்களையும் சேர்ந்து நிலமா இருக்கணும்.
14: ஆமாம் ஆமாம்,
19: குளிருக்கு நிலமா இருக்கணும், வெயிலுக்கு நிலமா இருக்கணும்.
14: நிலமா இருக்கணும். என்ன
19: என்ன பாட்டுன்ட்டு தெரியாதான், நான் வந்து சொல்லுகிறத தான் எடுத்துக்கிறோம். பாட்டு நீங்க
14: போட
19: வேணா சொல்லுங்க, என்ன பாட்டு அடிய சொல்லுங்க.
14: இந்த பாருங்க, நேரம் நல்ல நேரம்.
19: பௌர்ணமி நேரம் பாவை உரத்தி மின்னல் போல
14: சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
20: வணக்கம்
14: வணக்கம் பிரேமா.
20: நலமா இருக்கீங்களா?
14: ஓ நான் நல்ல, நீங்களமா?
20: நாங்க நல்லமா இருக்கிறோம்.
14: அச்சா பிள்ளை நலம் தானே?
20: என்ன
14: சொல்ல எடுத்தீங்க? இதயம் எடுத்து
20: நானும் கமல்மணி அக்கா இதயம் சொன்னா அதை கேட்டுத்தான் நானும் சொல்றேன். பாட்டுக்கு கேளுங்க.
14: சரி பரவாயில்லையா? ஓகே.
20: இதயம் எடுத்து படம் வந்து இதயம்,
14: முரளியின்
20: இதயம்.
14: ஆமா ஆமா,
20: அந்த படம். பாட்டு வந்து இதயம் போகுதே,
14: இதயம் போகுதே அந்த பாடல் என்ன?
20: ஆமா.
14: ஓகே நன்றி அம்மா.
20: நன்றி வணக்கம்.
14: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் பிரேமா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு. நலமா ராஜு?
21: நிலமா இருக்கா? இல்ல, அபிராமி
14: மண்டி கொண்டு
21: வெயில்
14: தானே.

0: ஆ போறீங்களா?
1: போயிட்டு
0: வாங்க, சந்தோஷமா போய் நன்றா பாடிட்டு வாங்க.
1: நன்றி,
0: ஓகே, நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:52 நிமிடங்கள் ஆகிய ராஜ்யத்தில் 7:52 நிமிடங்கள். நேரத்துடன் இணைந்திருந்தார் கணேஷ், கவிதையுடன் பிபி, நேரத்துடன் புஷ்பா அம்மா, தென்றலுடன் ஜெயா, நேரத்துடன் ராஜா, நேரத்துடன் ரொசாலி, இளமையுடன் மீனா, பௌர்ணமியுடன் சசியம்மா, மெல்ல என்ற சொல்லுடன் சியாமலா, இதயத்துடன் கலாராணி, நல்ல என்ற சொல்லுடன் ஷண், உறவுடன் அகேனி, உறவுடன் ரவி ராணி, சம்பந்தர், மெல்ல என்ற சொல்லுடன் அகிலன், இதயத்துடன் கமலா, மேகத்துடன் லண்டுமனோ, உறவுடன் ஜெயந்தி மாலா, பௌர்ணமியுடன் சிவராணி, இதயத்துடன் பிரேமா, நேரத்துடன் ராஜலிங்கம். அனைவருமே தாங்கள் சொன்ன சொல்லுடன் தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து அடுத்த கேள்விக்குரிய பாடல் வரிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது.

0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மெலிதிய விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: ஆம், இப்பொழுது கலைக நேரம் சரியாக 6:55 நிமிடங்கள். ஐக்கிய ராஜ்யத்தில் 5:55 நிமிடங்கள். இணைந்திருக்கின்றோம் சந்தோஷ நேரம். சந்தோஷ நேரத்தில் பாட்டும் படமும், பாட்டும் படமும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் நிறைவு பாடலுக்கான சொற்கள் இதோ.

0: ஆம், இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவ அடுத்து கருவின் கருத்து மாறாமல் ஒரு பாடல் ஒரு படம் பெற வேண்டிய தொலைபேசி இலக்கம் பலவிபுரம் 01-4832-3540 அல்லது 09-5148-4771 வைஃபர் இலக்கம் 00-33650 07-74-27. இப்பொழுது உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேஷ் அவர்கள். வணக்கம் கணேஷ்.
1: வணக்கம் வணக்கம்.
0: நாங்க நல்ல, நீங்க?
1: நாங்களும் நலம். நான்
0: உங்கள காலத்து படம் தானே, நாங்க எங்கள போய் கேக்குறீங்க தெரியாது. எங்களுக்கு அந்த ஒரு அளவுக்கு 90 கூட தான் 2000 புற வந்த படம் என்ற ஒரு அளவுக்கு தெரியும். அப்படி பாட்டுகள் அதை தெரியும். முன்னோர் காலத்து பாட்டுகள் படம் என்ன? சரி,
1: யார் பையன்
0: படம் பாட்டு?
1: யாரை நம்பி நான்,
0: யாரை யாரை நம்பி நாம் பிறந்தேன் பூங்கடா பூங்க. நன்றி கணேஷ்.
1: நன்றி,
0: அவர் இணைந்திருந்தார் கணேஷ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு, நீங்க சொல்லுங்க ராஜு.
2: மலர் ரெண்டு வந்தது.
0: மலர் வந்ததா? ஓகே.
2: மலர் அடுத்து படம் இருமலர்கள்.
0: இருமலர்கள்
2: பாட்டு வந்து மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள்.
0: மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் என்ன
3: பாடல்
0: யாரடி நீ மோகினி யார் நீ
3: என்ன?
0: ஓகே நன்றி சன். இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
4: வணக்கம் வணக்கம். மழை மழை காற்று இங்கே நடக்குது.
0: அப்படியா?
4: சரியான காற்று மழை தொடங்கிட்டு இப்ப
0: திடீரென்று. நேற்று எங்களுக்கும் நேற்றும் அப்படித்தான், எங்களுக்கு திடீரென்று தான் மழை வந்தது.
4: அவளுக்கு
0: என்ன அழகிய முகம் அந்த பாடல். நன்றி அம்மா.
4: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
5: வணக்கம்
0: வணக்கம். பாடகி ஷியாமலா. சின்ன பிள்ளையில போய் கேட்டு எங்களுக்கு எனக்கு தெரியும். பட்டினத்தார் படம் வந்தா வந்ததா? அப்படி
5: எனக்கும்
0: தெரியும். அந்த அப்படி இருக்க படம்
5: வந்து
0: 8-9 இருக்கும்
5: நினைக்கிறேன்.
0: வாயில வந்தது அவட்டு விட வேண்டியானே.
5: அது சரியா? ஊரெடுத்து
0: நீங்களா? ஊரெடுத்து
5: ஊருக்கு உழைப்பவன்.
0: ஊரெடுத்து ஊருக்கு உழைப்பவன். ஊருக்கு உழைப்பவன் என்ன ஊர்ல என்ன வரும் வர இல்லை ஊருசனம் தூங்கிருச்சு அது வரமாட்டேன்ட்டு.
5: நன்றி.
0: அவர்களை திருந்தார் ஷியாம்லா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பிரேமா.
3: நல்லமா
0: இருக்கேன். நீங்க?
3: ஊர்காவலன் படம்
6: மப்போட மழை வந்துட்டுதா?
7: அவருக்கு கேட்டுட்டு தானே
6: எல்லாத்தையும். மீனா ரேடியோல சொன்ன நீங்க தானே அது கேட்டுட்டு?
7: அது அவரு கேட்டுட்டு அதுலதான் அவர் மப்படிச்சு மழை இறங்க போறாரு போல இருக்குது.
6: அப்படியா? நல்லா தானே. என்ன கொஞ்சம் வெக்க குறைவா இருக்கு?
7: அதை வளருங்க இல்ல இம்பளா பொக்கை கப்பா அனல் எடுக்குது அப்ப நல்லா இருக்கும்.
6: ஆமாம்.
7: நான் அவள் எடுத்து அவளுக்கு என்ற ஒரு மனம் அவள் வருவாளா
6: கச்சேரி ஆரம்பம் சொல்லி விருப்பமான ஒரு சொல்லு எடுத்து அந்த சொல்லுக்கு நீங்க பாட்டு தர வேணும். தங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல எடுத்து அதுல ஒரு குறைஞ்சது ஒரு அஞ்சு வரி என்ன தர வேணும். பாடி காட்ட வேணும். சியாமலா வந்து
7: பழனியப்பா
6: அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். அவள் ஒரு தொடர்கதை படம்.
2: அவள் ஒரு நவரச நாடகம் பாட்டு.
6: அவள் ஒரு நவரசம் பாட்டு. ஓகே.
2: ஏழு வருஷத்துக்கு முன்னாடி வேலை
6: செய்யறா?
2: அவரும் இந்த லுங்காமனோ சாரி லண்டோமனோன்றவரும் இந்த ஜூக்குநாதன்றவரும் இந்த பொண்டில இருக்கிற வீபிய உசு பேத்தி பாட்டு பாடிப்பாரு உசு பேத்தி உசு பேத்தி ஏதோ ஒரு ரெண்டு மூணு பாட்டு படைஞ்சிட்டேன் காட்டீர நன்றி
6: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
8: வணக்கம்.
6: வணக்கம் சசி அம்மா. நீங்க
8: ஊரெடுத்து ஊரெல்லாம் முன்பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டது பாடல்.
6: அருமையான ஒரு பாடல். என்ன ஓகே படம்?
8: தம்பிக்கு எந்த ஊரு?
6: தம்பிக்கு எந்த ஊர். ஓகே நன்றி அம்மா.
8: நன்றி வணக்கம்.
6: அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் கமலா. வணக்கம் கமலா.
9: வணக்கம் ரகு.
6: வணக்கம்.
9: நானும் ஊர் தான் எடுத்து
6: வச்சிருந்தேன். நீங்க எடுத்தா தாங்க.
9: உள்ளத்தை
6: மீட்டது. என்ன? ஓகே நன்றி அம்மா.
9: நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலா அவர்கள். இணைந்திருந்தார் கமலமணி அவர்கள். இணைந்திருந்தார் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
10: வணக்கம் ராஜினி அல்வம். நலமா?
6: ஓ நான் நலமா இருக்கேன். நீங்க?
10: இதயம்
6: எடுக்கிறீங்களா? இதய கமலம்.
10: பாடல்
6: வந்து இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். அரோரா புஷ்பாமான்.
11: கச்சேரிக்கு தான் நான் ரெண்டு வருகிறேன் படிப்பேன். பார்க்க முடியாதானே படிக்க மாட்டேன்.
6: ஓ நீங்க உங்களுக்கு மனசுல இருக்கிறத உங்களுக்கு நீங்க நான் தார பாட்டுல இருந்து ஒரு சொல் எடுத்து உங்களுக்கு மனசுல பிடிச்ச பாட்டு கச்சேரி வைக்கலாம். அவள்
11: எடுக்கிறீங்களா?
6: அவள் என்று படம் வந்தது. ஆமா. அவள் ஒரு நவரச நாடகம். என்ன? ஓகே நன்றி அம்மா.
11: நன்றி
6: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புஷ்பா அம்மா அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் லண்டோ மனோ. வணக்கம் மனோ.
12: வணக்கம் ராகு.
6: சொல்லுங்க.
12: என்னன்னா நான் எல்லாரும் ஊர் எடுத்தவன் நான் பேர் எடுக்க.
6: பேர் எடுக்க போறீங்களா?
12: அதுல வெறுதல ஒரு வரி ஊர் பேர் தான்
6: தெரியாது.
12: அதுல பேர் எடுத்து பேர் சொல்லும் பிள்ளை கமலஹாசன் படம்.
6: பேர் சொல்லும் பிள்ளை. ஓகே
12: கமலஹாசன் ராதிகா நடித்த படமோ பேர் சொல்லும் பிள்ளை. பாட்டும் வந்து பேரை சொல்லவா
6: நியாயமாகும்.
12: ராகினி வந்து இதயம் எடுத்தவ வந்தது இந்த பட பாட்டுல.
6: இதயம் இதயம் இதயம் என்ன தெரியவில்லை.
12: இல்ல அது முதல் வந்த இதயத்தை அவ இப்ப ரெண்டாம் தரம் என்று மறந்துட்டா அவனுக்கு.
6: பாப்பா என்ன தெரியவில்லை. பாப்பா
12: இந்த ஜார் ஜார் ஜார் என்ற பாட்டுல வரையில்லை. இதயம்
6: வரையிலையா?
13: அவ வருவா திரும்பி அந்த நினைச்சு சொல்லிக்கொண்டு. நீங்க அது ஜாரடி யார் இதெல்லாம் நிமிர்ந்தது, யார் வந்தது, மலர் வந்தது, ஊர் வந்தது, பேர் வந்தது, அவன் சில வழியில அந்த சொல்லில எடுத்துக்கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். நான் வந்து மலர் எடுத்து,
6: மலர் எடுத்து,
13: மலர் கொடுத்தேன் அந்த பாடலை சொல்லி கொண்டு இருமலர்கள் படத்தை சொல்றேன்.
6: ராணி சமந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
14: வணக்கம்
6: ரோசாலி, நீங்க சொல்லுங்க. மலர்கள் எடுக்கிறீங்களா? மலர் எடுத்து,
14: இருமலர்கள் எடுத்து,
6: இருமலர்கள் படம்,
14: கடவுள் தந்த இருமலர்கள், தன் மலர்ந்த
6: இருமலர்கள். இல்ல, மலருக்கு தாங்க பாடல். ரோசாலி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். யாரு? அகிலன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் அகிலன். வணக்கம் சொல்லுங்க. நீங்க
15: தான்
6: மலர் எடுக்கிறீங்களா?
15: இல்ல, நான் வேற எடுத்து அக்கா சொன்னதுக்காக.
6: சரியா,
15: நான் அவள் எடுக்கிறேன்.
6: அவள் எடுத்து,
15: அவள் ஒரு தொடர் கதை.
6: அவள் ஒரு தொடர் கதை.
15: அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை.
6: அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை. என்ன, உப்பு கடல் நீரும் சர்க்கரை ஆகலாம், 34 நிலவே பார்க்கலாம். என்ன,
15: செல்வம்,
6: செல்வமா இருக்கணும் படம். கதாநாயகி ஆண்ட ஞாபகம் இல்ல.
15: மனோரமா ஒரு
6: அவருக்கு ஞாபகம் இருக்கும். நன்றி.
15: கதாநாய கதாநாய வந்து ஒரு பாட்டு, ஒரு பாடல படத்துல
6: நடிச்சிருக்கிறோம் சொல்லுவார்கள்.
15: நன்றி.
6: அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
16: வணக்கம்.
6: வணக்கம் அகேனி. நீங்க அகேனிய கோப்பி அடிக்கிறீங்க, அதுதான் உங்களோட வயசுல வந்தீங்கடா. ஓகே, அகேனி குட்டி, அகேனி குட்டி வார மாதிரி நீங்க கோப்பி அடிச்சு வாரீங்க. அதான் விழுந்தான வீசல மணிலொட்டை மணலொட்டையில என்ற மாதிரி மாமா கதைக்கிறேன். என்ன நலமா ஐயா? நலமாக இருக்கிறோம், நன்றி. சரி, அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் நலந்தானே? சரி, இன்றைக்கு புது நிகழ்ச்சி கொண்டு வருவேன் நான், கச்சேரி ஆரம்பம். அதில் ஒரு சொல்லு எடுத்து நீங்க இப்ப படத்துக்கு இப்ப எடுத்தேன்னு வந்தீங்க தானே, இப்ப அதுக்கு மாதிரி நான் ஒரு பாடல் தருவேன். அந்த பாட்டில் இருந்து நிறைய சொற்கள் வரும், அதில் ஒரு சொல் எடுத்து அந்த சொல்லுக்கு நீங்க ஒரு ஒரு சரணம் தரலாம், இல்லாட்டி ஒரு 4-5 வரி தரலாம், பாடி காட்டணும். பாடிட்டீங்களா? கைதட்டணுங்களா? அப்படியா? என்ன பாட்டு படிச்ச நீங்க? பொன்மாலை பொழுதும். மண் இசையோடய இசை இல்லாமலா?
16: அது முதல் சொல்லு. பொன்மாலை பொழுது.
6: ஆ இல்ல பொருங்க, சரி கட்டிக்காரன் தானே நீங்க. சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க ஐயா? முழுமையா பாடுனீங்களா?
16: முழுமையா
6: கெட்டிக்காரன் இச கொண்டு போனீங்களா? அப்படியா? ஆடி ஆடி பாடுதீங்களா அல்லது
16: இல்ல?
6: உங்களை அறியாம கை கால் நடுங்கி ஆட இல்லையா?
16: இல்ல.
6: உங்களுக்கு பழக்கம் ஆகிவிட்டது என்ன மேடை? ஓகே சரி, என்ன சொல்ல எடுத்தீங்க? என்ன சொல்ல எடுத்த நீங்க? மயக்கம் எடுத்து.
16: மயக்கம் என்ன படம்?
6: மயக்கம் என்ன படம்?
16: மயக்கம் என்ன கலக்கம் என்ன பாட்டு?
6: நோ நோ, அப்படி இல்ல அப்படி இல்ல அப்படி இல்ல. பாட படையா சொல்லுங்க பாபம்.
16: மயக்கம் என்ன கலக்கம் என்ன?
6: மயக்கமா கலக்கமா? மனதிலே குழப்பம் அல்லது அதா அல்லது மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன? எது
16: என்ன
6: அந்த பாடல் என்ன? ஓகே, நன்றி ஐயா.
16: நன்றி, வணக்கம் மாமா.
6: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஆர்த்திகன் குட்டி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார். நீண்ட நேரம் அழைப்பை அடுத்து களைத்து போய் வந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
17: வணக்கம் வணக்கம். இந்த பிரான்கார வந்து கமலா ஆண்டி இந்த எல்லாரும் அடிக்கிறவர்கள் உங்களுக்கு கிடைக்க இல்லை பரவாயில்லை. இது அவர் எந்த படத்தை கேட்டவர் ஆகியில இப்ப இந்த பாட்டு படத்தை கேட்டவர்
6: இல்ல? இந்த சிவாஜியும் மனோரமா நடிச்ச படமா கதாநாயகியா நடிச்சவா ஒரு படம் உண்டு.
17: சரி, அது தீரணும். நான் இந்த படத்தை சொல்றதாக கொண்டு மற்றது இதே வரையில் இல்லத்தான். அது அவ முதல் பாட்டு இந்த படத்துக்கு வந்துட்டா அவ்வளவு பரவாயில்லை.
6: ஆமா ஆமா ஆமா.
17: இதுல வரே இல்லை. இது
6: என் வரே இல்லை. என்ன?
17: ஓ, நான் எடுத்த சொல்லு மறந்தது. தங்கம் எடுத்தேன்.
6: தங்க
17: பாலம் வந்தது.
6: தங்கம் எடுத்து
17: தங்க பதுமை படம் இல்ல தங்க பதக்கம்?
6: தங்க பதக்கம் படம்.
17: அதே பாட்டு இருக்கு தானே, தங்க பதக்கத்து மேலே
6: அந்த அந்த பாடல் என்ன?
17: முத்துக்குவியல் போலே
6: என்று பாட்டுக்கு.
17: நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்
18: கலாராணி.
6: கொஞ்சம் சத்தமாக்க சொல்ல வேணும்.
18: என்ன
6: அண்ணாக்கு வயது போயிட்டு தோட்டம் துளைவா போச்சு?
18: நான் இந்த பொடிக்கிற பார்த்து இப்படி சொல்றீங்க. யாருக்கு வயசு போட்டுதன்?
6: சரி, என்ன சொல்ல மாட்டீங்க?
18: நானும் யார் எடுக்கிறேன் அண்ணா?
6: யார் எடுத்து?
18: யாரடி மோகினி படம்?
6: யாரடி மோகினி படம்?
18: அது வந்து யாரது யாரது தங்கமாவோன்னா வைரமாவோ?
6: யாரது யாரது தங்கமா?
18: தங்கமா என்ன
6: அந்த பாடல்? என்ன
18: பாடல்?
6: ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் கலாராணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம்.
18: என்ன
6: சொல்ல எடுத்தீங்க?
18: அவள்
6: எடுத்து
18: பாடசாலையிலாம்
6: இல்ல பாட சொல்லிங்களா? பாடலாம் தானே, ஏதாவது பாட்டு பாடலாம். பிரெஞ்சு அது நான் கேட்கல. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார். ஜெயா வணக்கம். ஜெயா
19: வணக்கம். ராகு கரண்ட் எல்லாம் நின்றுட்டுது.
6: ஆ நின்றுட்டுதா?
19: ஓ இப்ப இப்பதான் வந்திருக்கு. ஆனா இந்த நெட்வேல செய்யல.
6: ஆ சரி சரியா.
19: நான் பாட்டு கேட்கல.
6: இல்ல நீங்க முதல்ல தந்துட்டீங்க தானே? அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜா. சொல்லுங்க ராஜா. பரவாயில்ல, நீங்கள் வர மட்டும் நான்
20: காத்திருப்பேன்.
6: கனவு எடுக்கிறீங்களா? கனவுகளே காலம் எல்லாம் வாராயும் அந்த பாடல்
20: என்ன?
6: ஓகே நன்றி ராஜா.
20: நன்றி வணக்கம்.
6: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இலக்கம் ஒன்று இணைந்திருப்போர். வணக்கம்.
20: அவளுக்கென்றொரு
6: மனம் படம்.
20: அவளா சொன்னால் இருக்காது.
6: அவளா சொன்னால் இருக்காது.
20: கே ஆர் விஜயா சிவாஜி நடிக்க படம்.
6: எது
20: நடிச்சிருக்கேன். திருப்பி தண்டமாளை கட்டுறதுக்காண்டி அது இது படம் செல்வம் படம்.
6: ஆமாம் ஆமாம்.
20: சரி நன்றி. எனக்கு
6: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சந்திரசன் ஐயா அவர்கள். சியாமலா இணைந்திருக்கின்றார். வணக்கம் சியாமலா.
21: வணக்கம். அது ஞான பறவையில மனோரமாவும் சிவாஜியும் இணைந்து நடித்தது.
6: ஞான பறவையா?
21: ஆமாம். நீங்க போட்ட வரியில கனவு வந்ததா
6: தெரியல, நான் போட்டு பாக்கணும்.
21: சரி
6: போட்டு பார்த்துட்டு 100 எடுங்க. சரி ஓகே நன்றி.
21: நன்றி வணக்கம்.
6: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ஷியாம்லா அவர்கள்.

0: அதில் சலவை கற்கள் என்றுதான் வந்தவர் கனவு கண் என்று எடுத்திருக்கிறார். நினைக்கின்றேன் பார்ப்போம். வணங்கியிருக்கின்றார் நாதன். வணக்கம் நாதன். வணக்கம் நாதன். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நான் நலமா இருக்கேன். நீ நான் நீங்க
1: நல்ல சுகம். இப்பதான் பிரேக்கு வந்திருக்கேன்.
0: ஆ சரி சரி ஓகே சொல்லுங்க.
1: ஏதோ எல்லாம் நீங்கள் கேட்டேன். யார் போட்ட பாடலா?
0: ஓ போட்ட பாடலோ.
1: யார் நீ படம்?
0: யார் எடுத்து யார் நீ படம்?
1: யாரை நம்பி நாம் பிறந்தேன் போங்கடா போங்க
0: போங்கடா போங்க என்ன
1: காலம் வெல்லும் வெண்ட பின்னே வாங்கடா வாங்க.
0: ஓகே நன்றி நாதா. முடிஞ்சுதாமா?
1: ஓகே
0: ஓகே மீண்டும் சந்திப்போம். ஆமாம்.

ஆம் இப்பொழுது கலிக நேரம் சரியாக 7:29 நிமிடங்கள், அக்கிராச்சத்தில் 6:29 நிமிடங்கள். யார் என்று சொல்லுடன் கணேஷ், யார் என்ற மலர் என்று சொல்லுடன் ராஜலிங்கம், யார் என்று சொல்லுடன் சன், அவள் என்று சொல்லுடன் ஜெயநடேசன், ஊர் என்று சொல்லுடன் ஷியாமலா அன்னைக்கு, ஊர் என்று சொல்லுடன் ஷியாமலா, ஊர் என்று சொல்லுடன் பிரேமா, அவள் என்று சொல்லுடன் மீனா, அவள் என்று சொல்லுடன் பிபி, ஊர் என்று சொல்லுடன் சசியம்மா, ஊர் என்று சொல்லுடன் கமலா, இதயத்துடன் ராகினி, ஆனால் இதயம் என்று சொல் வரவில்லை, அவள் என்று சொல்லுடன் புஷ்பா அம்மா, பேர் என்ற சொல்லுடன் லண்டோமனோ, மலருடன் ராணி, மலருடன் ரொசாலி, அவள் என்ற சொல்லுடன் அகிலன், மயக்கத்துடன் ஆர்த்திகன் குட்டி, தங்கத்துடன் சிவராணி, யார் என்ற சொல்லுடன் கலாராணி, அவள் என்ற சொல்லுடன் ராகினி, கனவுடன் ராஜா, அவள் என்ற சொல்லுடன் ரா சந்திரசுவரம் ஐயா அவர்கள், யார் என்ற சொல்லுடன் நாதன், அனைவருமே தாங்கள் எடுத்த சொல்லுக்குரிய பாடலையும் படத்தையும் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய பாட்டும் படமும் நிகழ்ச்சி. கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது கச்சேரி ஆரம்பம்.

0: அழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ரேஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கூப்பர் கனடா சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து 20 10 மணி வரை யான் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடகை அளவுக்கு அறிய தருகின்றோம். மேலதிக தொடர்புகளுக்கு 0 தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0 0 7 8 5 0 0 5
1: வன்கூவரில்
0: சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: ஆம், இப்பொழுது கலையக நேரம் சரியாக 7:32. அச்சராஜ்யத்தில் 6:32. சந்தோஷ நேரத்தில் முதல் முறையாக இந்த நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. நீங்கள் விரும்பினால் மாதத்தில் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக தரலாம். இல்லாவிட்டால் வழமை போல் 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு எதிரொலியும், 1 வாரத்துக்கு மாயகானமும். நீங்கள் விரும்பினால் இந்த கச்சேரி ஆரம்பம் அதையும் 1 வாரத்துக்கு தரலாம். 2 வாரத்துக்கு எதிரொலி, அது பார்ப்போம். சரி, இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது கச்சேரி ஆரம்பம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் உங்கள் ஆய்வான டிஆர்டி தமிழ் வானொலி. ஆரம்பமாகின்றது கச்சேரி ஆரம்பம். ஆம், நான் பாடலில் உள்ள சில வரிகளை தருவேன். அந்த வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பமாகும் ஒரு பாடல் வரி, ஒரு பாடலை நீங்கள் பாடி தர வேண்டும். அதாவது இரண்டு வரிகளுக்கு குறையாமல், ஒரு 10 வரிகளுக்கு மேற்படாமல் தந்தீர்களாக இருந்தால் நன்றாக இருக்கும். நிச்சயமாக அந்த பாடலை நீங்கள் பாடித்தான் தர வேண்டும். சரியா? ஓகே. இன்றைய கச்சேரி ஆரம்பம் நிகழ்ச்சியில் நான் தரும் முதலாவது கேள்விக்குரிய பாடல் வரிகள் இதோ.

0: நாம் இப்பொழுது ஒலித்த பாடல் வரிகளிலிருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பமாக ஒரு பாடலுடன் நீங்கள் வர வேண்டும். உங்களுக்கான வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது இரண்டு இலக்கத்திலும் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். வைபர் இலக்கம் உங்களுக்காக காத்திருக்கின்றது, இணைத்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய கச்சேரி ஆரம்பத்தை ஆரம்பித்து வைக்க இணைந்திருக்கும் முதலாவது அன்பு, வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: விருப்பமா கல்யாணம் அது சரி அது சரி அது சரி
1: கல்யாண விருப்ப மண்டபடியால
0: கல்யாணத்தை எடுத்துருக்குறீங்க. சரி பாப்பம் அங்கே ஆரம்பிங்க பாப்பம்.

0: காதோடு சொல்லு.
1: ஓகே, நன்றி கமலவணி.
0: வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் கமலவணி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ஷன்.
2: பூ எடுக்கிறேன்.
1: பூ எடுத்து
2: பூ பூவா பூத்திருக்கு.
1: பாடுங்க பாடுங்க பாடுங்க பாடுங்க.
2: பூ பூவா பூத்து.
1: பரவாயில்ல பரவாயில்ல, ரெண்டு பேரும் பாடுங்க, ரெண்டு பேரும் பாடுங்க. நாங்க எவ்வளவு வசனங்கள் புரைஞ்சிட கதைக்கே புள்ளியா பாடுறோம், கதைக்கிறோம். அதுக்கு நாங்க முக்கப்படுறோம். இது எங்களுக்கு தெரிஞ்ச பாடல், எங்களோட பாஷை. பாடுங்க.
2: பூ பூவா பூத்திருக்கு பூமியிலே.
1: ஓகே, நன்றி சன். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல நீங்க ஒரு அஞ்சு வரி பாடலாம் என்ன? ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஷன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: என்ன
1: சரி யோகேஸ்வரி அம்மா, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க? என்ன பாட்டு தர போறீங்க?
3: என்ன
1: சொல்ல எடுத்தீங்க?
3: வருவேன்.
1: வருவேனா? ஓகே.

0: good and ready for the dance.
1: Okay, nandri amma, arumai, nandri. Okay, orang lain terdah juga sini amma orang hal. Adat ilah kamu undir lain terpower. Wanak kam?
2: Wanak kandang mana?
1: Wanak kan Rani.
2: Ama, nala kanceri zan.
1: முதல் நிகழ்ச்சிக்கு வந்து வராம ஒழிச்சிருக்காங்களெல்லாம் பேர் சொல்லி கூப்பிடுவேன்.
2: கூப்பிடுங்க. அப்ப எல்லாரும் பாட வேணுமணி. இந்த முதல் வந்த நிகழ்ச்சிக்கு வந்த அத்தனை பேரும் ஏதாவது ரெண்டு பேரும் எப்படியும் பாட வேணுமணி.
1: கட்டாயம்
2: இருக்குதானே?
1: சந்தோஷமா சந்தோஷம் சந்தோஷமா இருக்கும் என்ன?
2: அவ எப்படியும் நிச்சயமா வீட்டுல பாடத்தான் போயினோம்.
1: கட்டாயம் கட்டாயம் ரோட்ல போய்க்க பாடியன் போகணும், கடையை போய்க்க பாடியன் போகணும், தள்ளி தவறு வீட்டுல யாரும் சண்டையடா பேசி பாடிக்கன் போகணும்.
2: நான் எடுத்து
1: நான் ஒரு

0: வாழ்கின்றேன் அந்த பாடலை.
1: ஓகே, நன்றி அம்மா.
0: நன்றி அண்ணா.
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பார்.
2: வணக்கம்.
3: வணக்கம் ராகு.
2: வணக்கம் புஷ்பா அம்மா.
3: நான் சொல்லலாமே? நான் பாட்டு நான் இல்ல.
2: என்னம்மா?
3: நான் இல்ல பாட்டு படிக்கட்டும்.
2: ஓ, அப்ப தயாரமா படிங்க. நான்
3: என்ன சொல்லிவிட்டேன், ஏன் மயங்குகிறாய்? சம்மதம் கேட்டேன், ஏன் தலை குனிந்தாயோ?
2: அருமை அருமை, வாழ்த்துக்கள்.
1: உங்களுக்காக வாசல் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். சரி, அவருடைய அழைப்பை நான் நிறுத்திக் கொள்கின்றேன். இணைந்து கொள்ளுங்கள் மீண்டும். மீண்டும் இலக்கம் ஒன்றில் வணக்கம். வணக்கம்
4: வணக்கம்.
1: ராஜா, நீங்களும் முதலும் இணைந்திருந்தீர்கள்.
4: இப்பதான்
1: அவர் கச்சேரி ஆரம்பிச்சுட்டே போலான் இருக்கிறார் ஒருவர்.
4: பூவுக்கும் தேனுக்கும் பூச்சிண்டும் தேனுக்கும் நீங்கள் சொந்தமா. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் லவ் யூ.
1: ஓகே, நன்றி நன்றி. காணோம் என்ன?
4: காணோம் காணோம்.
1: ஆமாம், அவர் இணைந்திருந்தார். புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் ராஜு. வர இல்ல, வர இல்ல, என் கூட கேட்க இல்ல.
5: கட்டா போயிட்டு
1: சரி இல்ல, குரல் வர இல்ல.
5: நான் இந்த சொல்ல எடுக்கிறேன். நான் என்ற சொல்ல எடுத்து,
1: நான் என்ற சொல்ல எடுத்து
5: எடுத்து அதுல வந்து நான் பாடும் பாடல்,
1: நான் பாடும் பாடல். ஓகே.
5: நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும். நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும்,
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார், ராஜலிங்கம் அவர்கள் இணைந்திருந்தார். என்னது பாட்டும் படம் நிகழ்ச்சிக்கு இணைந்த நேர்கள் பேரை நான் அழைக்கும் வரை காத்திருக்காமல் இணைந்து கொள்ளுங்கள். சரி, அந்த வகை இலக்கம் ஒன்று இணைந்திருப்பார். வணக்கம்.
6: வணக்கம் ராஜினி.
1: ராகினி அல்போன்ஸ். எல்லாரும் முந்தின இல்லாடி கூப்பிடுவேன், மெல்லடிச்சு மெல்லடிச்சு கூப்பிடுவேன்.
6: என்ன பூவில் எடுத்து அந்த பூஞ்செட்டு
1: பாடலாம் பாடலாம் பாடலாம்.
6: சரி.

0: நன்றி வணக்கம்.
1: ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன் சார் இணைந்திருந்தார். சரி, இனி என்ன டாப்மா ஆரம்பிப்போமா? சரி, அதுக்கு மேல ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆர்த்திகன் குட்டி, ஓகே, தாங்கவும். என்ன சொல்ல எடுக்கிறீங்க ஐயா? என்ன எடுக்கிறீங்க? கல்யாணம். ஓகே ஓகே, கல்யாணம் என்ன சொல்ல எடுத்து? ஓகே, ஓ பார்த்தாங்கோ. ரெண்டு பாடினாலும் மூன்று பாடினாலும் பரவாயில்ல, பார்த்தாங்கோ.
0: ஓகே. கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே, என் பாட்டுக்கு சொல்வேன்.
1: ஓகே ஓகே, சுதியோடு லயன் சேரவே அங்காலவன் பரவாயில்ல, இது போதும் ஐயா. ஓ, அடுத்து இப்ப கொடுக்க போறீங்களா? கொடுங்கோ.
0: வணக்கம் மாமா.
1: வணக்கம் அகேனி குட்டி. நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க?
0: நான் பூ எடுத்தேன்.
1: பூ எடுக்கிறீங்களா? பூ எடுத்து
0: பூவே பூ சூடவா, என் நெஞ்சில் தாளாட்டவா.
1: சூப்பர் சூப்பர் சூப்பர். இன்னும் பாடுங்க, இன்னும் பாடுவீங்களா ரெண்டு வரி?
0: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் அகேனி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் பேபி. ஓ, நான் நல்ல. நீங்களம்மா? சரி, பேபிக்கு பாட்டுகள் தெரியாது நினைக்கிறேன். ஏதோ முயற்சி செய்து பாருங்க, ரெண்டு வரியோ மூன்று வரியோ நாலு வரியோ முயற்சி செய்து பாருங்கள். சரி, என்ன என்ன என்ன
2: சொல்லுங்க?
1: பூ எடுத்து
2: நான் வந்து பாருங்க.
1: வாழ்த்துக்களம்மா, போதும் என்ன? நன்றி நன்றி. அவர் இணைந்திருந்தார் பேபி சிவா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: மனதில் எண்ணம் மறைவதில்லை. நான் சின்ன குழந்தை அம்மா, சொல்ல தெரியவில்லை. உள்ளே மழலையிலேன், எனக்கு உள்ளம் புரியவில்லை.
1: நன்றி நன்றி நன்றி
3: நன்றி.
1: சந்திரசேகர் ஐயா, உங்கள் குரலில் பாடல் கேட்டது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த வகையில் சந்திரசேகர் ஐயா இணைந்திருந்தால் இப்ப இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம். வணக்கம் கலாராணி. டாப் கூப்பிடுறதுங்க பாருங்க, கொஞ்சம் பேர் ஒழிச்சிருக்கேன். பேர் கூப்பிடுவன். சரி, நீங்க என்ன சொல்ல மாட்டீங்க?
4: நானும் பூ எடுத்து. நான்
1: நீங்களும் பூ எடுத்து தாங்க.
4: அரடி வந்தது கிளியே கிளியே,
1: பூவிழி வாசலில் பாடுங்கோ.
4: பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே கிளியே கிளியே,
1: நன்றி. அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
5: வணக்கம்
1: ராஜா. ஏற்கனவே இணைந்திருக்கிறீங்க, போதும். மற்றதுக்கு வாங்க, அடுத்த
5: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார் ராஜா அவர்கள், மீண்டும் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
6: வணக்கம் பாபு.
1: ஜெயா, நீங்க தாங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
6: நான்
1: என்று சொல்லெடுத்து
6: நான் என்ன சொல்லிவிட்டேன், நீ என்ன இயங்குகிறாய், உன் சம்மதம் கேட்டேன், ஏன் சலை குனிந்தாயோ, நான் என்ன சொல்லிவிட்டேன்.
1: ஓகே, நன்றி அம்மா.
6: நன்றி
1: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார், ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். எல்லாரும் பாடாதாக்கள் குறை எல்லாம் பாடல் ரெண்டு வரி கேட்கின்றோம்.
2: என்ன
1: நான் என்ற சொல்லெடுத்து
2: நன்றி
1: வணக்கம். அவர் இணைந்திருந்தார், பிரேம் அவர்கள் இணைந்திருந்தார். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் யாரெல்லாம், மனு இணைந்திருக்கின்றார். வணக்கம் மனு.
7: வணக்கம் ரகு, நீங்கள் இந்த நிகழ்ச்சி கண்டினியூ பண்ணலாம், நல்லா
1: இருக்கேன்.
7: இப்ப ரகுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்க போகுது, சும்மா எல்லாம் பாட வைக்கிறீங்களா?
1: ஏற்கனவே வாங்கிட்டேன், பொய்யும் புரளியும் உண்டு. அதை இங்க வளர்ந்து போய் அங்க போனா வீட்டை வாய் துறக்க இல்லாது.
7: இந்த பெண் போனால் அவள்

0: MGR, ஒரு MGR க்கு பேர் பக்தில் ராகு. அவருக்கு ஜோடி லட்சுமி, வேலனுக்கு ஜோடி ஜெயலலிதா தான்.
1: ஓகே,
0: பாட்டிலேயே தெரியும் யார் பக்தியில தாண்டி எப்படி படிக்கணும், மாட்டுக்கார வேலனை காண்டி என்ன என்ன பாட்டை படிக்கிற பாட்டு பாடு இப்படி
1: வருவான்.
0: பூ வைத்த பூக்கள் சொந்தமா, பூவுக்கும் சொந்தமா, ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லாம் லாம் யூ.
1: ஓகே,
0: பண்ணை தத்தை கூறலா, பண்ணை தத்தை கூறலா, முடிஞ்சாலிபா.
1: நன்றி நன்றி விபி. சரி, அவர்கள் இணைந்திருந்தார்கள், கமலவேணி இணைந்திருந்தார், சன் இணைந்திருந்தார், ஜோகேஸ்வரி அம்மா, ராணி, புஷ்பா அம்மா, ராஜா, ராஜலிங்கம், ராகினி அல்போன், சாத்திகன், நகேனி, பேபி சிவா, ரா சந்திரசிறுமையா, கலாராணி, ஜெயா, பிரேமா, தியானடேசன், லண்டோமனோ, விபி இணைந்திருந்தார். சார், இந்த நேரத்தில் ஒரு நேரம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
2: வணக்கம் ராகங்களை காணவில்லை, பலருளிச்ச சேரானே ஊர்வலமே நடக்கவில்லை, தண்ணீரெண்டும் தசட்டும் நீலே, கையிரண்டும் போடட்டும் காலங்களை, நானும் ராசியில்லாக என் வாசத்தில் இவரை ரோஜா. நன்றி,
1: வாழ்த்துக்களம்மா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார், சசியம்மா அவர்கள் இணைந்திருந்தார், இப்பொழுது இணைந்திருக்கின்றார் எங்கள் மீனா இணைந்திருக்கின்றார். வணக்கம் மீனா.
3: வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம்.
3: நான் மான் எடுக்கிறேன். மான்.
1: மான் எடுக்கிறீங்க. ஓகே, மான் எடுத்து.
3: மான் குட்டியே, புள்ளி மான் குட்டியே, ஏன் மேனிதான் ஒரு பூந்தொட்டியே, குழு குழு கண்ணங்கள் பார்த்து நீ அடிக்கிறது போல பார்த்தே. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். வணக்கம். அவருடைந்திருந்தார் மீனா அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்போது யாரை பேர் இந்த ஆரம்பிப்போம்? யாரு? ராஜா, ராணி, கலாராணி, சிவராணியை இன்னும் காணவில்லை. சிவராணி உடனடியாக இணைந்து கொள்ளுங்கள். சொகுப்படும் பொழுதே இணைந்து விட்டார் சிவராணி. வணக்கம் சிவராணி. சிவராணி வணக்கம். சிவராணி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். உங்களுடைய அழைப்பில் ஏதாவது? ஓ, இப்ப விளங்குதோ சிவராணி. ஆமாம்,
3: ஒரு மலை கொடுத்து வைத்தேனே சின்ன தோளுக்காகத்தான், இந்த மாலையேங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம். அவர் இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள் இணைந்திருந்தார். சரி, இப்ப யாரு காக்கா வராம இருக்கிறாங்க? ஷியாமலா வரவில்லை இன்னும். அப்புறம் ரோசாலி வரவில்லை, அகிலன் வரவில்லை, மற்ற எல்லாரும் வந்துட்டார்கள். இன்னும் சிறு ஷியாமலாவுக்காகவும் ரோசாலிக்காகவும் அகிலனுக்காக காத்திருக்கின்றேன். நீங்களும் இணைந்தால் நான் அடுத்த பாடலுக்கு சென்று இன்னொரு பாடல் தரலாம் என்று இருக்கின்றேன். எங்கே இணைந்து கொள்ளுங்கள்?

0: ஆம், அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கின்றார். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். இலக்கம் இரண்டில் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜெயந்தி மாலா கூட இன்னும் வரவில்லை. என்ன, யாரோ ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவருடைய அழைப்பு சரியானவில்லை. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இணைந்திருக்கின்றார் ராகிலன். வணக்கம் ராகிலன்.
1: வணக்கம்
0: வணக்கம். நீங்க என்ன சொல்ல எடுக்கீங்க? புது புது ஒரு சொல் எடுத்து நான் தான் அந்த சொல்லில் சொல்ல எடுக்காடி எடுத்த சொல்லத்தாரன். கல்யாணம், பூ, வருவேன் நான், அப்புறம் மான் என்ற சொல்கள் வந்தது. இதில் நீங்கள் ஏதாவது ஒரு சொல்லுக்கு ஒரு பாட்டு ரெண்டு வரி தாங்குவோம். இல்லை இல்லை, ரெண்டு வரி ரெண்டு வரி அந்த அந்த சொல்லில் ரெண்டு வரி நான் அந்த சொல்லில் ஆரம்பிக்கிற ஒரு பாடல் ரெண்டு வரி இல்லாடி மூன்று வரி.
1: நன்றி
0: அகிலன். அவர் இணைந்திருந்தார் அகிலன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவரை வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்
0: ரோசாலி. எங்க ரோசாலி தாங்க ரெண்டு வரியில ஒரு பாடல்.
2: நானா பாடுவது நானா.
0: ஓகே போதுமா, அது போதுமா.
2: நன்றி வணக்கம்.
0: இப்ப பாக்கி இருக்கிற சியாமலா தான். சியாமலா ஒரு குறிக்கோளோட இருக்கிறா போல இருக்கு. சரி பரவாயில்லை. கமலா வேணி அவர்கள் கல்யாண வளையோசியுடன் இணைந்திருந்தார். ஷன் அவர்கள் பூ பூவாய். யோகேஸ்வரி அம்மா வருவேன் நான் உனது வாளிகையின் வாசலுக்கு. ராணி அவர்கள் இணைந்திருந்தார். நான் என்ன சொல்லிவிட்டேன். புஷ்பா அம்மா நான் சரி இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார். சிங்கை மூர்த்தி. வணக்கம் சிங்கை. வணக்கம் சிங்கை. சிங்கை இணைந்திருக்கின்றீர்கள். சிங்கை மூர்த்தி
3: வணக்கம். வணக்கம
0: வணக்கம் வணக்கம். நலமா?
3: நலமா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நலமாக இருக்கிறோம், நன்றி. சரி சிங்கை கேட்டீங்களா?
3: ஓ, நான் வந்து நான் எடுக்கிறேன்.
0: நான் என்ற சொல் எடுத்து.
3: ஓ, நான் அடிமை இல்லை.
0: பாடுங்க.
3: போதும்
0: போதும். என்ன முத்தான நான்கு வரிகள். நன்றி சிங்கை.
3: நன்றி நன்றி
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிங்கை மூர்த்தி அவர்கள். கல்யாணம் என்ற சொல்லெடுத்து கமலவேணி அவர்கள் கல்யாண வளையோசை என்ற பாடலை தந்திருந்தார். சன் பூ என்ற சொல்லெடுத்து பூ பூவாய் என்ற சொல் பாடலை தந்தார். யோகேஸ்வரி அம்மா அவர்கள் வருவேன் என்ற சொல்லெடுத்து வருவேன் நான் உனது மாளிகையின் வாசலுக்கு. ராணி சம்பந்தர் நான் என்ற சொல்லெடுத்து நான் என்ன சொல்லிவிட்டேன் என்ற பாடலை சொல்லியிருந்தார். புஷ்பா அம்மா நான் எடுத்து நான் என்ன சொல்லிவிட்டேன். ராஜா பூ எடுத்து பூ வைத்த பூ வைத்த. ராஜலிங்கன் நான் எடுத்து நான் பாடும் பாடல். ராகினி அல்போன்ஸ் பூ எடுத்து பூஞ்சிட்டு கண்ணங்கள். ஆர்த்திகன் கல்யாணம் எடுத்து கல்யாண மாலை. ஆகேனி குட்டி பூ எடுத்து பூவே பூச்சுடுவா. ஆம், பேபி சிவா பூ எடுத்து பூவில் வண்டு என்ற பாடலை தந்திருந்தார். ராசாத்தி தியாகராஜா நான் எடுத்து நான் உன்னை அழைக்கவில்லை. கலராணி பூ எடுத்து பூவிழி வாசலில். ஜெயா நடேசன் நான் எடுத்து நான் என்ன சொல்லிவிட்டேன். பிரேமா நான் எடுத்து நான் உன்னை நான் உன்ன நினைச்சேன் அந்த பாடல் வந்திருந்தார். மனு அவர்கள் பெண் எடுத்து பெண் பூனார் என்று கூறினார். விபி பூ எடுத்து பூ வைத்த பூ வைத்த. சசியம்மா நான் எடுத்து நான் ஒரு ராசி இல்லா. ராஜா மீனா மான் எடுத்து மான் குட்டியே. சிவராணி பூ எடுத்து பூவை எடுத்து அந்த பாடல். அகிலன் அவர்கள் நான் எடுத்து நான் உந்தன் நானும் உந்தன் உறவை. ரோசாலி நான் எடுத்து நான் பாடுவது நானா என்று. சிங்கி அவர்கள் நானாக நான் இல்லை தாயே என்ற பாடலை தந்திருந்தார். சாணிவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு அடுத்த பாடலுக்குரிய வரிகள் இரண்டு பாடல்களுடன் இந்த நிகழ்ச்சியை நிப்பாட்டுவேன். அதுக்கப்புறம் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சி இடம்பெறும். அந்த வகையில் அடுத்த பாடல் சரி ஏதாவது ஒரு பாடலை தருவோம்.

0: இந்த பாடலில் இருந்து ஒரு சொல்லை நீங்கள் கருவாக எடுத்து அந்த சொல்லில் ஆரம்பமாகும் ஒரு பாடல் இரண்டு வரிகளோ மூன்று வரிகளோ தரலாம். அந்த வகையில் இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் யோகேஸ்வரி அம்மா, நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க? என்ன சொல்ல எடுக்கிறீங்க? வணக்கம் எடுக்கிறீங்களா? வணக்கம் எடுத்து
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அம்மாவுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம் என் அப்பாவுக்கு வணக்கம்.
0: ஓகே, நன்றி அம்மா. அவர் இணைந்திருந்தார் யோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம்.
2: மீண்டும்
0: பிபி, நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
2: நானும் அம்மா மாதிரி வணக்கம்.
0: வணக்கம் எடுத்து
2: நாங்கள் எம்ஜிஆர் ரசிகர், வணக்கம்.
0: வணக்கம், வந்தனம், நமோஸ்தா,
2: நமஸ்தே, நமஸ்கார். காஷ்மீர் பியூட்டிஃபுல், காஷ்மீர், காஷ்மீர் வண்டர்ஃபுல், காஷ்மீர் என்று கூறி கொண்டு விட வர.
0: ஓகே, நன்றி,
2: நன்றி ராகு.
0: அவர் இணைந்திருந்தார் பிபி அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் அகிலன், வணக்கம் அகிலன். நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
3: அன்படுத்து
0: இணைந்திருப்பவர், வணக்கம். வணக்கம் ராஜா, நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
4: அன்பு
0: எடுத்து
4: அதுக்கு பாட்டு வரப்போதா? அன்புள்ள ஆசையினூர் கடிதம் நான் எழுதுவது கடிதம் இல்லை, ஒரு ஆதலில் ஒரு கவிதை.
0: ஓகே போதும், நன்றி,
4: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம். வா ராஜு, நீங்க சொல்லுங்க. ராஜு
5: என்ன
0: என்ன என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
5: அன்பு எடுத்தேன்.
0: ஓகே, அன்பு எடுத்தவர் பாடுனா பரவாயில்ல, நீங்க தாங்க.
5: என்னவென்றால் உயிர் காதலில் ஓர் கழுதை, அன்புள்ள மன்னவனே ஆசையில் ஓர் கடிதம் அதை கைகளில் எழுதவில்லை, இரு கண்களில் எழுதி வந்தே.
0: ஓகே, நன்றி ராஜு, நன்றி.
5: நல்லம் நல்லம்
0: ராஜு, ராஜு போதும், ராஜு போதும்.
5: சுகம் சுகம் தானா முத்துச்சூடரி,
0: ராஜலிங்கம் போதும் போதும் போதும். ஓகே, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராஜு அவர்கள். இப்பொழுது இணைந்திருக்கின்றார் மீனா, வணக்கம் மீனா. நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க? மாலை எடுக்கிறீங்களா? ஓகே, மாலை எடுத்து
6: மாலை மெதுவாக வீச தீகம் போத்ததோ மோகம் வந்ததோ
0: இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் ரகுண்ணா.
0: வணக்கம் ராணி.
7: படித்த பாடல்கள்
0: ராணி, என்ன ராணி ராணி ராணி ராணி வாரம் புருங்கோ. நான் என்ன சொல்லிவிட்டேன்?
7: நான்
0: ஒரு கோயில், ஆமா, நான் புஷ்பா அம்மா வாடிஞ்ச பாடலை ஓடிச்சிட்டேன்.
3: நீங்க மாரியாவதா அந்த பாடல் படிச்சவா?
0: நானர் கோவில். ஓகே, நன்றி அம்மா.
3: இப்ப படிக்கிற பாடல் வந்து அன்பு எடுத்து.
0: அன்பு எடுத்து

0: ராணி சம்பந்தன் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர். வணக்கம்.
1: வணக்கம் ராகிணி.
0: மீண்டும் ராகிணி நீங்க.
1: இன்னும்
0: வேற பாத்தீங்க எல்லாம் மச்சிக்கன் இருக்கு. ஜெயந்தி மாலாவும் யாரு எங்கட சியாமலாவும் தான் ஒளிச்சு நிக்கணும் பாப்போம். என்ன ரெண்டக்காவது ஒரு நாள் ரெண்டு வரி பாடிதான் எல்லாத்திலையும் இருக்கணும். திராம
1: என்ன பாடுவா பக்கத்துல பாடுறீல சியாமலா
0: அவன் வந்து

0: நன்றி, வணக்கம்.
1: ஓகே, நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் ராகினி அல்போன்ஸ் அவர்கள், இப்போது இணைந்திருக்கின்றார் ஜெயா. வணக்கம் ஜெயா.
2: வணக்கம். நான் மயக்கம் எடுத்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணி தயக்கம் என்ன இந்த சலனம் என்ன
1: இணைந்திருந்தார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் ரோசாரி, நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
3: அன்பு.
1: அன்பு எடுக்கிறீங்களா?
3: அன்பு
1: எடுத்து
3: அன்பு என்னும் தேன் கலந்து நாம் தருவேன் ஒரு நல்விருந்து.
1: நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ரோசாலி அவர்கள் இப்பொழுது இணைந்திருக்கின்றார் சிவராணி. வணக்கம் சிவராணி.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: கண் பேசும் வார்த்தைகள் புதிவதில்லை காத்திருந்தால் பெண் கண்வதில்லை ஒரு முகம் மறைய மறுமுகம் தெரிய கண்ணாடி இதயம் இல்லை கடல் கைகூடி மறவதில்லை.
1: இதோடு வணக்கம். நன்றி, வணக்கம். இணைந்திருந்தார் சிவராணி அவர்கள், இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம் பிரேமா. பிரேமா, நீங்க என்ன சொல்ல எடுக்கிறீங்க?
5: மாலை எடுத்து.
1: என்ன எடுக்க? மாலையா?
5: மாலையா.
1: ஓகே, மாலை எடுத்து.
5: இத்தாலிக்கு போயிட்டா, வெனிஸ் போயிட்டா, ஏர்போர்ட் போயிட்டு
1: வந்திருக்கணும்.
5: மாலை எடுத்து. ஆமா, மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
1: ஓகே ஓகே, அவ்வளவு போதும். அவ்வளவு அடுத்த முறைக்கு நின்று கூட பாடினீங்கன்னா சரி.
5: ஆமா,
1: ஓகே. நன்றி அம்மா.
5: நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம். அவர் பிரேமா அவர்கள் இப்பொழுது விளைந்திருக்கின்றார் ஆர்த்திகன் குட்டி. வணக்கம் ஆர்த்திகன்.
6: வணக்கம் மாமா.
1: வணக்கம். நீங்க என்ன சொல்ல எடுத்தீங்க?
6: நான் கண் எடுத்தேன்.
1: கண் எடுத்துக்கிறீங்க. ஓகே, கண் எடுத்து
6: பாடுதா?
1: பாடுங்கோ.

0: பவா, நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என்னிக்கம் தீருவான்.
1: அவ்வளவுதானா? இருப்புல இருக்கிறத தரலாம், என்ன ஸ்டோக்கில் இருக்கிறத வெளியிடலாம், தரலாம். ஓகே, அப்படியே தங்கச்சியிட கொடுங்க, ஒரு பாட்டு படிக்க சொல்லி. சூப்பரம்மா, சூப்பர் சூப்பர்.
2: நன்றி
1: நன்றி. வணக்கம் மாமா, சொல்ல இல்ல. அவர் இணைந்திருந்தார் அகையணி குட்டி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம். வணக்கம் சசி அம்மா. சசி அம்மா
3: தாங்க,
1: சசி அம்மா அன்பு எடுத்து
4: நடமாடும் கண்ணில் விளையாடும் வெளி வண்ணமே தமிழ் மன்றமே. நன்றி, வணக்கம்.
1: நன்றி அம்மா, நன்றி. அவர் இணைந்திருந்தார் சசி அம்மா அவர்கள். இப்பொழுது சிங்கை மூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் சிங்கை.
5: வணக்கம.
1: வணக்கம்.
5: வந்து ஆசை எடுத்திருக்கேன்.
1: ஆசை எடுத்து
5: ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவை வா, போதும் போதும் என போதை சேர்ந்து வரவா, தினமாடி பாடலாம் ஜோடி சேரலாம் மனம் போல் வா கொண்டாடலாம். போதும்.
1: ஓகே, நன்றி சிங்கை, நன்றி
5: நன்றி நன்றி
1: நன்றி. அவர் இணைந்திருந்தார் சிங்கை மூர்த்தி அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம். முதல் பாட்டுக்கு
6: முதல் பாட்டுக்கு வருவோமோன்னு யோசிக்கிறேன்.
1: கட்டாயம் பாட வேணும், என்ன அதுக்கு? நாங்க டிஆர்டி ஒரு எங்கட குடும்பம்,
6: என்ன
1: குடும்ப குடும்பமாக கலந்து கொள்ளும் ஒரு நிகழ்ச்சி தான் சந்தோஷ நேரம். அதுல வந்து சந்தோஷமா ரெண்டு பாட்டு பாடிட்டு ரெண்டு வரியில ரெண்டு ஒரு பாட்டு பாடினா போதும், என்ன? கணக்கு பாடனா விட
6: மாட்டேன்.
1: என்ன சொல்ல எடுக்கிறீங்க? மாலை எடுக்கிறீங்களா? மாலை எடுத்து ஓகே. நன்றி அம்மா, அவ்வளவு போதும், என்ன?
6: நன்றி,
1: வணக்கம். அருணைந்திருந்தார் ஜெயந்தி மாலா அவர்கள். மீண்டும் இணைந்திருக்கின்றார் ஆர்த்திகன் குடி. வணக்கம்
0: ஆர்த்திகன்.
1: வணக்கம். நானும் கேட்க மறந்து விட்டேன், அதான் நான் கேட்டேன். ஓகே, நன்றி ஐயா,
0: நன்றி.
1: அவர் இணைந்திருந்தார். மீண்டும் மகிழன் அவர்கள் இணைந்திருந்த ஆர்த்திகன் குட்டி அவர்கள் இணைந்திருந்தார்.

0: சரி, யார் யார் வரவில்லை என்று பார்ப்போம். கலாராணியினும் வரவில்லை நினைக்கின்றேன். லண்டோ மனு, ரா சந்திரசேகரம் ஐயார்கள், பேபி சிவா, அப்புறம் புஷ்பா அம்மா கூட வரவில்லை. ஓகே, நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இணைபவராக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடிப்பதற்கு முன் யோகேஸ்வரி அம்மா வணக்கம் என்ற சொல்லெடுத்து வணக்கம் வணக்கம் இந்த அம்மாவுக்கு என்று கூறியிருந்தார். விபி அவர்கள் வணக்கம் எடுத்து வணக்கம் என்று அந்த பாடலை எம்ஜிஆர் உடைய பாடல் ஒன்றை தந்திருந்தார். அகிலன் அவர்கள் அன்பெடுப்பு அன்பை சுமந்து சுமந்து, ராஜா அவர்கள் இணைந்து அன்புள்ள மாண்பிலியே, ராஜலிங்கம் கூட அன்பெடுத்து அன்புள்ள மாண்பிலியே, அப்புறம் மீனா அடுத்து மாலை மாலையில் யாரோ என்ற சொல்லெடுத்து மாலை எடுத்து மாலையில் யாரோ. சரி, இந்த நேரத்தில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் ராகு.
0: ஷன் உங்களை தான் எதிர்பார்த்தேன். நீங்க என்ன சொல்லெடுக்கிறீங்க?
1: வணக்கம் பல முறை சொன்னேன்
0: அந்த பாடல. வணக்கம் பல முறை சொன்னேன் அந்த பாடல. நன்றி ஷன், நன்றி. ராணி சம்பந்தர் அன்பு எடுத்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ராகினி அவர்கள் அத்தான் என்னத்தான் என்று கூறியிருந்தார். ஜியா நடேசன் மயக்கம் எடுத்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன, ரொசாலி அன்பு எடுத்து அன்பு என்ற சொல்லெடுத்து, சிவராணி கண் எடுத்து கண் பேசும் வார்த்தைகள், பிரேமா மாலை எடுத்து மாலை பொழுதின் மயக்கத்திலே இந்த நேரத்தில் இணைந்திரு. சரி, மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். இலக்கம் ஒன்று இரண்டுக்கு ஒருவர் இணைந்திருந்தார், அவருடைய இழப்பு சரியாக இணையவில்லை. வணக்கம் வணக்கம்
2: வணக்கம்.
0: எங்க கலாராணி ஓடிட்டீங்க?
2: வேலை எழுதி வச்சுட்டு.
0: சரி, ஓகே, சொல்லு தாங்க. என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: அவரை கொஞ்சம்
0: என்ன சொல்ல எடுத்தீங்க?
2: நான் மயக்கம் எடுக்கிறேன்.
0: மயக்கம் எடுத்து தாங்கோ தாருங்கோ. கலாராணி, ஒன் டூ த்ரீ. ஒன் டூ த்ரீ தாங்கோ.
2: ஹலோ.
0: ஓ, தாங்கோ. வர இல்லை இல்லை, விட்டு விட்டு வந்தேன் இருக்கின்றது.
2: எனக்கு கேக்குறேண்ணா.
0: இல்லை, இங்க வர இல்லை பாடல்.
2: நீங்க கதைக்கிறீ எனக்கு கேக்குது.
0: இல்லை, நீங்க கதைக்கிறது கேக்குது, ஆனா நீங்க பாடுனது பாடல் வரவில்லை. என்ன பாடல் பாடுனீங்க? மயக்கும் மாலை பொழுதே நீ போ போ, இனிக்கும் இன்ப இரவே. அந்த பாடல்
2: இரவே நீ வா வா.
0: ஓகே, ஒரு பாடி உனக்கு பாப்போம். இப்ப வருது.
2: மாலை பொழுதே நீ போ போ, இனி இரவே நீ வாவா, நலை தீர்த்தவா.
0: ஓகே, நன்றி அம்மா.
2: நன்றி அண்ணா.
0: நன்றி நன்றி. அவர் யாரு? கலாராணி அவர்கள். பிரேமா அவர்கள் மாலை எடுத்து மாலை பொழுதின் மயக்கத்திலே, ஆர்த்திகன் கண் எடுத்து கண்ணான கண்ணே, அகேனி குட்டி கூட கண் எடுத்து கண்ணான கண்ணே, சசியம்மா அன்பு எடுத்து அன்பு நடமாடும் கலைக்கூடமே, அப்புறம் சிங்கை எடுத்து ஆசை நூறு வகை ஆசை என்ற சொல்லெடுத்து ஆசை நூறு வகை, ஜெயந்தி மாலா மாலை எடுத்து மாலை பொழுதின் மயக்கத்திலே, சன் வணக்கம் எடுத்து வணக்கம் பலமுறை சொன்னேன், கலாராணி இறுதியாக மயக்கம் எடுத்து மயக்கம் மாலை பொழுது அந்த பாடலை தந்திருந்தார். இணைந்து அனைவருமே உற்சாகமாக பாடலை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தார்கள். அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, இணைந்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்து வரும் நிகழ்ச்சிகளில், அதாவது அடுத்தடுத்து வரும் கச்சேரி ஆரம்பமான நிகழ்ச்சியில் கலந்து நீங்களும் எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொண்டு, இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய கச்சேரி ஆரம்பம். இந்த நிகழ்ச்சி கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செயல்படுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் இந்த மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் எதிரொலி நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த அன்பாக விடப்பெற்றுக் கொண்டு, ஒரு சில விளம்பரத்தை தொடர்ந்து ஆரம்பமாக இருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். மீண்டும் பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியில் சந்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ഡെന്മാർക്ക് ബ്രഹ്മപുരിയിൽ താൻ തന്റെ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അമരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபத ஆண்டு ஆடி திங்கள் 7 நாள் 23 தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதியுள்ள வரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1st ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2nd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.
1: வருடத்தில் ஒரு நாள் உறவுகள் நண்பர்கள் என ஒன்று கூடி மகிழ்ந்துட தமிழர் விளையாட்டு விழா 27th தாயர் விளையாட்டுகள், தாயர் உணர்வழிகள், சிரிக்க சிந்திக்க வைக்கும் கலை நிகழ்வுகள், உங்கள் இல்லத்துக்கு தேவையான அனைத்து வலிமை பொருட்களையும் மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளவும்.
2: இன்னும் முகத்திடையோ அத்தனைக்கும் தமிழர் விளையாட்டு விழா 27th வாருங்கள் வாருங்கள், சந்திப்போம்.
0: நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பமடைந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலை கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம் தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் 96-700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0148-18-72-2. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சியே.

வணக்க நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாக கொண்டிருக்கும் உங்கள் அபிமான டிஆர்டி தமிழொலி வானொலி. இப்பொழுது கலையக நேரம் சரியாக 8:30 ஆகிய ராஜ்யத்தில் 7:30 இணைந்திருக்கின்றோம். சந்தோஷ நேரம் சந்தோஷ நேரத்தில் ஆரம்பமாக காத்திருக்கின்றது பல்லவி தேடும் சரணம். ஆம், பல்லவி தேடும் சரணம் நிகழ்ச்சிக்காக ஆவலுடன் காத்திருக்கும் அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எப்படி அன்பு உறவுகளே நலன்தானே, நலமாக இருக்க எல்லாம் நகரவனை வேண்டிக் கொண்டு இன்றும் பழமை போல் ஒரு பாடலில் உள்ள சரணத்தை தருவேன். அந்த சரணத்துக்குரிய பல்லவி என்னவென்று நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்ததை நீங்கள் நெருங்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0314823145 அல்லது 0995147471, வைஃபர் இலக்கம் 0033 0050 ஆம். எல்லா வாசல் கதவுகளும் உங்களுக்காக திறக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சிக்காக நான் தரும் பாடல் இதோ.

0: மந்தவகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் துரை. வணக்கம் துரை, வைபர் மூலம் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாம்?
1: நலமாக
0: இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் துரை?
1: நீ எங்கே
0: நன்றி. அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் ரோசாலி.
2: நீ எங்கே என் நினைவுகள் அங்கு,
0: அந்த பாடலா? ஓகே அம்மா, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ரோசாலி அவர்கள். இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். சரி, அவர் சென்று விட்டார். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் பேபி. உங்களுக்கு பிடித்தமான வரிகள் இரண்டு பாடி விடுங்க பாப்பம். எத்தனையோ சொல்லுகள் இருக்கு, அது அதை விட்டுபடி இந்த சொல்ல எடுத்து நீங்க அவர்கள் இப்பொழுது. ஜெயா, வணக்கம். ஜெயா.
4: வணக்கம்.
0: வணக்கம்.
4: நீ அங்கே நினைவுகள் பாடல்.
0: ஓகே, நன்றி அம்மா. நன்றி. அவர் இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம் வாடகை ஷியாமலா.
5: நீங்களா
0: என்ன வர போதுண்டு? பாத்தீங்க எப்படி எப்படி பாடுகிறோம்ண்டு
5: எல்லாரும்
0: அந்த சொந்த குரல்ல கதைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். பாடைக்குள்ள அந்த குரலை மாத்தி பாடுகிறோம். என்ன
5: எல்லாரும் பாடினாக்கள் இருக்கி நம் அப்ப இன்றைக்கு நாங்க முதல் கேட்டோம் என்று சொன்னா சசியம்மாடே தான் கேட்டிருக்கிறேன்.
0: ஆமா,
5: மற்ற எல்லாத்தையும் கேட்டிருக்கிறேன்.
0: அப்படியா?
5: அப்ப ஜெயா நடேசன் பாடி இருக்கிறா, ராஜினி அல்போன்ஸ் பாடி இருக்கு, பிரேமா பாடி இருக்கிறா, எல்லாத்தையும் கேட்டிருக்கிறோம். ரோசாலி பாடினது கேட்டிருக்கிறான். இப்ப பாடி எல்லாம் பாடி இருக்கா?
0: முந்தி பாடணும். வாரந்த
5: காலத்துல பாடி இருக்கிறா. அப்ப ஒரு ஆளை விட்டுட்டீங்களே, நீங்க முக்கியமான ஆள் வேற இல்லையா?
0: யாரு?
5: கணேசன் தான் வேற இல்ல.
0: ஓ, அவர் என்ன பிஸி தெரியாது.
5: அது சரி, வரும் மேலோட
0: அவர் அங்க அவர் செக்ஸியானவர். அவர் இல்ல செக்ஸியானபடியா?
5: நானும் நீ அங்கே என் நினைவுகள் அங்கே என்று சொல்றேன்.
0: ஓகே, நன்றி.
6: நீங்க
0: ராஜா? நன்றி ராஜா. கட்டாயம் கட்டாயம்.
6: அப்ப அன்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அமெரிக்கா இருந்து ட்ரம்ப் வந்து எங்க சுவாமி விசாரிச்சிருக்கிறாரு.
0: அமெரிக்கான
6: ஒரு ஜனாதிபதி, நாட்டு மக்களுக்கு நல்ல நல்ல இறுக்கத்தை கொடுத்த ஜனாதிபதி, கொடுத்து கொண்டே இருக்கிறார் இங்கே. உலகம் புள்ளா இல்ல, எங்களுக்கே கொடுத்துட்டார். எல்லாம் டச்சுகளை வீடுகளுக்கு எல்லாம் கூட்டி பெரிய இப்ப திடீர் என்னன்னா, மூன்று டாலருக்கு வித்த கேஸ் இப்ப அஞ்சுக்கு போயிடணும், இப்ப நாலுக்கு போன்ற அளவுக்கு வந்துடுதுண்ணா.
0: அப்படியா?
6: ஒரு டாலர் திடீரென்று குறைஞ்சிடுதுண்ணா.
0: அப்படியா?
6: அது ஒரு நன்மையா இருக்குன்றது கேட்கும் பொழுது. மற்றது இப்ப சியாமலாவோட நீங்க கதை கேட்கணும்னா, நான் வானொலிய போட்டிருந்தேன், சியாமலா நல்ல குரல் வளம் அண்ணா, அவ பாடினா அருமையா இருக்கு.
0: வச்சுக்கண்டு வஞ்சவன் செய்யறாங்க, அதானே பிரச்சனை?
6: ஓ, எனக்கு தெரியும் சகோதரியோட கலைக்கிறனால அருமையான குரல். வரச்சொல்லி பாட வாங்க விஷயம்லாம் அண்ணா கேக்குறேன், வாங்க சொல்லிக்கொண்டேன்னா. நான் உங்களோட ஹலோ சொல்லதான் வந்தேன்.
0: ஓகே ராஜா,
6: இனி நிகழ்ச்சி இப்ப அரை மணி நேரம் கேட்டுக்கொண்டிருப்பேன், 20 நிமிஷம்.
0: ஓகே ராஜா, ஓகே,
6: நன்றி அண்ணா, நன்றியா. வாழ்க வள வெற்றியாச்சி தமிழ் அடி.
0: நன்றி அண்ணா, நன்றி. அவர் நினைந்திருந்தார் யூஎஸ்எலிருந்து ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
7: வணக்கம் தகு, நான் நீங்கள் மகிழ்கிறேன். நான் சொல்லுகிறேன்.
0: ஓகே அம்மா, நன்றி
7: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி. வணக்கம், அவர் இணைந்திருந்தார் ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர், வணக்கம்.
8: வணக்கம் ரகு, மீண்டும் பிபி.
0: பிபி மீண்டும் சொல்லுங்க.
8: மன்னிப்பு படத்திலிருந்து நீ எங்கே என் நினைவு கடங்க என்ன பாடலாம்.
0: ஓகே, நன்றி பிபி,
8: நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
0: மீண்டும் சந்திப்போம். இணைந்திருந்தார் விபி அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம். வணக்கம் ராஜு.
9: அதே பாடல்
0: என்ன பாடல்?
9: நினைவுகள்.
0: நன்றி
9: நன்றி,
0: வணக்கம். இருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்போர், வணக்கம். வணக்கம், இலக்கம் ஒன்று.
10: வணக்கம் ரவண.
0: வணக்கம் ராஜா.
10: நீ எங்கே நினைவுகள் அங்கே, நீ வரும் வரைக்கும் அதுக்காக காத்திருப்பேன்.
0: ஓகே, நன்றி
10: நன்றி. வணக்கம் ரவண,
0: நன்றி. அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள். இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்போர், வணக்கம்.
11: வணக்கம.
0: வணக்கம் சசியம்மா. நீங்க?
11: நானும். நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என்று
0: பார். ஓகே, நன்றி அம்மா,
11: நன்றி, வணக்கம்.
0: நன்றி. அவர் நினைந்திருந்தார் சசியம்மா அவர்கள். சரி, அனைவருமே ஒரு பாடலை கூறினார்கள். அந்த பாடலான்று இப்பொழுது சரி பார்த்து கொள்வோம். சரி, இந்த நேரத்தில் இணைந்திருக்கின்றார் ராணி சம்பந்தர். வணக்கம் ராணி.
12: வணக்கம் ரகு அண்ணா.
0: வணக்கம் ராணி.
12: சசியம்மா நல்ல அருமையாக பாடியிருந்தா, அவருக்கு நல்ல குரல்.
0: ஆமா ஆமா,
12: ஆனா உண்மையா முத முதல்ல நான் அவட்ட கேட்டு நல்லா பாடியிருந்தா. அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு

ராணி சமுத்திர அவர்கள் அனைவருமே ஒரு பாடலை குறிந்தார்கள். அந்த பாடலாண்டி இப்பொழுது சரி பார்த்துக் கொள்வோம்.

நாம் சரியான பாடலை ஆரம்பித்து வைத்தார் டென்மார்க்கிலிருந்து துறை அவர்கள். அதனை தொடர்ந்து ரொசாலி, பேபி சிவா, ஜெயா, நடேசன், ஷியாம்டா, புங்கை ராஜ், யுஎஸ்ஏ ராஜா, ஜோகேஸ்வரியம்மா, விபி ராஜலிங்கம், புங்கையூர் ராஜா, சசியம்மா, ராணி அனைவருமே, ராணி சம்பந்தர் அனைவருமே சரியான பாடலுக்கு வந்தார். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இன்றைய பல்லவி தேடும் சரண நிகழ்ச்சியை நிறைவு செய்ய நான் தரும் இறுதி பாடலுக்குரிய இசை, இந்த பாடலை ஏற்கனவே தந்திருந்தனோ தெரியவில்லை, என்னுடைய சரியாக தெரியவில்லை, அப்படி தந்திருந்தால் அதனை மன்னித்து கொண்டு இந்த பாடல் என்னவென்று கண்டுபிடியுங்கள். தந்திருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள், தராமல் இருந்தால் மன்னிப்பில்லை.

0: ஆம், இந்த இசை எந்த பாடலின் ஆரம்பம்? இணைய வேண்டிய தொலைபேசியில் இருக்கிறேன். 0131 5 4 0 1 5 4 0 1 9 5 1 4 8 4 7 7 1 வைபர் இலக்கம் 0063 650 சைபர் 77 வைபர் இலக்கத்தில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றால் மற்ற இரண்டு அழைப்புகளும் காவல் காத்துக் கொண்டிருக்கின்றனர், உங்களுக்காக இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் இணைந்திருக்கும் முதலாவது அன்புறவை நான் அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் ஷியாமலா.
1: வணக்கம்.
0: இந்த பாடல் இருக்கிற தந்து நான் இல்லையென்ன சொல்லி பாருங்க. என்ன
1: வணக்கம்
0: ரோசாலி. நீங்க அந்த பாடலா? ஓகே, நன்றி அம்மா. நன்றி, வணக்கம். இருந்தார் ரோசாலி அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
2: நன்றி.
0: அவர் இணைந்திருந்தார் விபி அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம்.
3: வணக்கம் கதா ராணி.
4: என்ன
3: சொல்லுங்க,
0: பாட்ட முழுசா பாடுவா?
4: என்ன
3: பண்ணி விட்டுட்டா அப்புறம் பாடுவா? ஓகே, நன்றி அம்மா.
5: நன்றி
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராணி சம்பந்தர் அவர்கள் இப்பொழுது இலக்கம் ஒன்றில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் ராஜா. அவர்களுக்கு சந்தர்ப்பங்கள் நேரங்கள் எல்லாம் அவளுக்கு கிடைத்தா எல்லாருமே பாடுவார்கள்.
4: என்ன
0: அதை சொல்லவில்லை. வீட்டுல சரி, இப்ப எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் எல்லாம் சந்தர்ப்பங்களும் வராது. என்ன
4: வீட்டு
0: நிறைய வேறுகள் இருக்குதா எங்களுக்கு? சரி, ஓகே, நாங்கள் எங்களை நீவை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். ஆனால் வீட்டுக்கு தலைமை தாங்குறவர்கள் அதை அப்படி எடுக்க மாட்டார்கள்.
4: என்ன
0: அதில் அவைகளுக்கு நேரங்காலம் வராது. ஆமாம், பேசும்போது ஒரு குரல் வருகின்றது, பாடும்போது ஒரு குரல் வருகின்றது.
4: பாட்டை பழகி பழகி நாங்க என்ன பாட்டைய படைச்சு நாங்க இல்லையே.
0: சரி,
4: இதுக்குள்ளே வந்து நாங்க படிக்கிறோம். என்ன குழந்தை இல்லாடி எஸ்பி வாழ்த்துப்படுமா படிக்கிறோம் இல்லையே?
0: அது சரி, நாங்க எங்களால முடிஞ்சது
4: நாங்க படிக்கிறோம். இல்ல சௌரி இருந்தா பாடுறாங்க.
0: ஆமா, நிச்சயமாக இன்னும் வருங்காலத்துல பாடிக்கொண்டு வருவார்கள்.
4: என்ன அடுத்த வாரம் கொண்டு வாங்க.
0: ஓகே, நன்றி.
4: நன்றி,
0: வணக்கம். அவர் இணைந்திருந்தார் புங்கையூர் ராஜா அவர்கள் இப்பொழுது இலக்கம் இரண்டில் இணைந்திருப்பவர். வணக்கம். வணக்கம் கமலவேணி. அப்படியா? ஆ, சரி சரியா.
4: நன்றி.
0: அவர் வந்து விட்டாரா?
4: அவர் 11 மணி செல்லும்.
0: சரி, ஓகே, நன்றி. நன்றி அம்மா. நன்றி. யாராவது இணைவதாக இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள். நான் இந்த பாடலை முழுமையாக தந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகின்றேன். அந்த வகையில் இணைந்திருந்தார் ஷியாம்லா சார். இந்த நேரத்தில் ஒரு நேர் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். இலக்கம் ஒன்றில் இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம். வணக்கம் ராஜு, நீங்க சொல்லுங்க. ராஜு நன்றி. வணக்கம். அவர் இணைந்திருந்தார் ராஜலிங்கம் அவர்கள். சரி, ஷியாமலா இணைந்திருந்தார், ரோசா இணைந்திருந்தார், விபி இணைந்திருந்தார், கலாராணி, ராணி சம்பந்தர், புங்கையூர் ராஜா, கமலவேணி, ராஜலிங்கம் அனைவருமே இணைந்திருந்தார்கள். அனைவருமே ஒரு பாடலை கூறியிருந்தார்கள். அந்த பாடல் தானாண்டு இப்பொழுது சரிபார்த்து கொள்வோம்.

சாங் சரியான பாடலை தான் ஆரம்பித்து வைத்தார் ஷியாமலா. அதனைத் தொடர்ந்து ரொசாலி, விபி, கலாராணி, ராணி சம்பந்தர், புங்கையூர் ராஜா, கமலவேணி, இறுதியாக ராஜலிங்கம் அனைவருமே சரியான பாடலை கூறினார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது இன்றைய சந்தோஷ நேரத்தில் பல்லவி தேடும் சரணம். கலந்து சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும், இதனை செவிமடுத்த அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: சோரிச் மாநகரில் உங்களை அன்புடன் அழைக்கின்றது NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மங்கையர் மனங்கவரும் பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், விதம் விதமான சாரி வகைகள், நங்கையர் அழகை மேலும் மெருகூட்ட விதம் விதமான நகை தெரிவுகளுக்கும் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். பழைய நகைகளை கொடுத்து புதிய நகைகளை செய்து கொள்ளவும், அத்தோடு திருமணத்திற்கு தேவையான தாலி கொடியையும் ஓடம் கொடுத்து செய்து கொள்ளலாம். இவற்றோடு பொன்முறுக்கி தாலியும் செய்து தருகின்றார்கள் NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல். மேலும் விவரங்களுக்கு NS ஜுவல்லரி அண்ட் டெக்ஸ்டைல்
1: கனடா வன்கூவர் சரையில் பிஸ்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை கலாச்சாரம் மற்றும் இந்திய திரைப்பட சங்கமத்துடன் பிரமாண்ட கொண்டாட்டம் 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர பிரான்ஸ் டிஆர்டி தமிழ் வானொலி கலையகம் வன்கூவர் வர்த்தக ஸ்தாபனங்களின் ஆதரவில் பிஃப்டோர் டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி மூன்றாவது இசை பெருவிழா 20 ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு.

நூறுக்கு மேற்பட்ட அனைத்து வயது கலைஞர்களின் சந்திப்புடன் மூன்றரை மணித்தியாலம் நாட்டியத்துடன் கூடிய பல்சுவை கொண்டாட்டம் 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு சரி ஆர்ட்ஸ் சென்டர் மெயின் ஸ்டேஜ். பிரதம விருந்தினர்களாக பிரபல இந்திய நடன ஆசிரியை சிந்தியா வினோலின் கலந்து கொண்டு நடனமாடியும் சிறப்பிக்க இருக்கிறார். சிறப்பு விருந்தினராக சரே சிட்டின் கவுன்சிலர் லிண்டா அனிஸ் அவர்களும் கலந்து கொள்கிறார். நுழைவு கீட்டு $25. ஆசனங்களுக்காக காத்திருக்காமல் உடனே பதிவு செய்து உங்கள் ஆசனங்களை உறுதி செய்து கொள்ளுங்கள். மேலதிக தொடர்புகளுக்கு fdda@angayca.com, feda@andrechandrasekhar.com. மறந்து விடாதீர்கள், 20ஆம் தேதி ஜூன் மாதம் மாலை 4 மணிக்கு கனடா வன்கூவர் சரையிலே பிப்டோ டான்ஸ் அகாடமி பெருமையுடன் வழங்கும் மாத்தியோசி 3வது இசை கலாச்சார விழா.

இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.

0: உங்களுக்கு நூலகம்
1: பார்க்க மாட்டீங்க மரக்கறிய
2: என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
3: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
2: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 01 39 71 27 50 அல்லது 07 78 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
4: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரெஸ் ராச 3098 சுவிஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
4: தொலைபேசி இலக்கம் 01 39 71 50. கை தொலைபேசி இலக்கம் 07 08 920 58 58.
2: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழ் ஒலியின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் இலங்கை செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் இணையத்தின் ஊடாக நூல்களை விட்டு வருகின்ற நூலுலகம் இணையதளத்தினர். இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை தருகின்றார்கள் பாரிஸ் லாஷப்பில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, காஷ்லி கோனிஸில் அமைந்திருக்கும் வி டி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டுச் செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஏற்பாட்டில் நேற்று வியாழக்கிழமை பண்டாரவளி நகரில் பிரதான பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தற்போதைய விலைவாசி உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்து பல்வேறு கோஷங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுமார் 2 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் செயலாளர் பத்மநாபா மற்றும் போராளிகளின் 36வது தியாகிகள் தினம் வவுனியாவில் இன்று வெள்ளிக்கிழமை காலை அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது மணிக்கூட்டு கோபுர சந்தியில் அமைந்துள்ள பத்மநாபாவின் சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. அவர் தொடர்பான நினைவு பேருரையும் நிகழ்த்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தெற்கு வத்தியில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்களான மா தியாகராஜா, இந்திரராஜா மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். 36வது தியாகிகள் தினத்தை முன்னிட்டு இன்று வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய தியாகிகள் தின நிகழ்வு திருகோணமலையில் உள்ள தமிழர் சமூக ஜனநாயக கட்சியின் அலுவலகத்திலும் காலை 10 மணியளவில் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன்போது வடக்கு கிழக்கைச் சேர்ந்த அனைத்து மாவட்டங்களில் இருந்தும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் வை விக்னேஸ்வரன், ஏனைய மத்திய குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தீபம் ஏற்றப்பட்டு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் காணி வழங்குவது தொடர்பில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டது. ஜால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று ஜால் மாவட்ட செயலகத்தில் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தலைமையில் நடைபெற்றது. இதன்போது காணி விடுவிப்பு தொடர்பாக ஆராய்ந்தனர். நெடுந்தீவில் கடற்படையினருக்கு 1 ஏக்கர் அரசு காணி வழங்கப்படுவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காணி வழங்குவது தொடர்பில் மக்கள் பிரதிநிதிகள் எங்களுக்கு அறிவிக்காதது எவ்வாறு வழங்க முடியும், எப்போது கூட்டம் நடைபெற்றது, எப்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என கேள்விகளை எழுப்பினார். அதன்போது நெடுந்தீவு பிரதேச செயலாளர் காணி பயன்பாட்டு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டு தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் காணி விவகாரம் முன்வைக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றும் தெரிவித்தார். அதனை ஏற்க மறுத்த பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இரகசியமாக கூட்டம் நடத்துவது தவறு, மக்கள் பிரதிநிதிகள் அழைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்த போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளரும் வடமராட்சி கிழக்கு கடற்றொழில் சமாசங்கள் சார்ந்த நபர் குறுக்கிட்டு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கடந்த அரசாங்கங்களிலும் நீங்கள் இருந்துள்ளீர்கள், ஏன் இப்போது கேள்வி கேட்கிறீர்கள் என கேள்வி எழுப்ப தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் கஜேந்திரன் மற்றும் ஏனைய உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியை தேவையற்ற வார்த்தைகளை கூறியதால் அங்கு வாக்குவாதங்களும் வாய் தர்க்கமும் இடம்பெற்றது. சில மணி நேர அமர்வில் அமளி துமளி இடம்பெற்றதை தொடர்ந்து மைக் பெற்றுக்கொள்ளுமாறு ஒருங்கிணைப்பு குழு தலைவர் தெரிவித்ததுடன் போலீசாரை சபைக்குள் அழைத்தனர். மாணவர்களின் கல்வியையும் அவர்களின் உரிமைகளையும் பாதுகாப்பது முழு சமூகத்தின் பொறுப்பாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார்.
1: விசேடமாக பாடசாலை என்பது பிள்ளைகள் இருக்கும் ஓரிடமாகும். அதனை பாதுகாப்பதும் அதன் வளர்ச்சிக்காக தலையீடு செய்வதும் நம் அனைவரதும் பொறுப்பு என நாம் கருதுகிறோம். அது அந்த பிள்ளைகளினதோ அல்லது அந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்களினதோ அதிபர்களினதோ பொறுப்பு மாத்திரமல்ல, பாடசாலையில் உள்ள பிள்ளைகளின் பெற்றோரின் பொறுப்பு மாத்திரமல்ல. நாம் இந்த முதலீட்டை நமது சொந்த எதிர்காலத்துக்காகவே செய்கின்றோம். எனவே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இவற்றை கட்டியெழுப்ப வேண்டும். சிறந்த தலைவர்கள் இருந்தால் மாத்திரமே என்னால் ஒரு நாட்டை உருவாக்க முடியும். அடுத்த தலைமுறையின் மூலம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அந்த தலைமுறையின் மூலம் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய, நன்றாக ஆட்சி செய்யக்கூடிய, இந்த நாட்டுக்கு தேவையான அபிவிருத்தியை வழங்கக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு குழுவை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த எந்த முதலீட்டை செய்கின்றோம். உங்களிடம் அந்த திறமையும் சக்தியும் இருக்கின்றது என நான் நம்புகின்றேன். அந்த மனவுறுதியும் அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். நீங்கள் அந்த கட்டத்தை அடைவதற்கு நாங்கள் உதவி புரிவோம். எமது கல்வி மறுசீரமைப்புகளின் மூலமும் நாம் எதிர்பார்ப்பது இன்று உலகில் நீங்கள் செல்லக்கூடிய பல திசைகளும் பாதைகளும் உள்ளன என்பதாகும். பல்வேறு வாய்ப்புகளும் பல்வேறு தொழில்களும் காணப்படுகின்றன. உங்களது திறமை மற்றும் விருப்பத்துக்கேற்ப அந்த எந்த ஒரு தொழிலும் நீங்கள் செல்லக்கூடிய தூரத்துக்கும் செல்வதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்திக் கொடுப்பதே எமது நோக்கம். அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுப்பதற்காகவே நாம் முயற்சிக்கின்றோம். நாம் முதலாம் தரம் படிக்கும் பிள்ளைகளிலிருந்தே கல்வி பாடத்திட்ட மறுசீரமைப்புகளை ஆரம்பித்தோம். அதற்கமைய அடுத்த வருடத்தில் இரண்டாம் ஆறாம் தரங்களுக்கும் அந்த புதிய பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்த தயாராகி வருகின்றோம். அதே போல பாடசாலைகளின் உட்கட்டமைப்பு வசதிகள், மென்பொருள்களை மேம்படுத்துதல், குறிப்பாக டிஜிட்டல் கல்வியை பாதுகாப்பான முறையில் அனைவருக்கும் வழங்குவதற்கும் நாம் திட்டமிட்டு வருகின்றோம். இந்த முறைமையின் மூலம் நாட்டின் அபிவிருத்திக்கும் நாட்டின் எதிர்காலத்துக்கும் நாட்டை ஒரு மாற்றியமைக்கக்கூடிய யுகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை எமது கல்வி முறையின் மூலம் உருவாக்க வேண்டும். அதற்கான திறன் உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது என நாம் நம்புகின்றோம்.
2: டாக்டர் பரிவர்த்தனிய யுகையகட்ட கெனியான புலுவான் நாயகாத்வியாக பிகி கரகான்னு
3: மகத வலஸ்வ குலபால மல்லசேகர மாதிரி வித்யாலயத்தில் புது இரண்டு மாடி கட்டிடம் ஒன்றை நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் நேற்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார்.
0: ஜாப்பான நகரை அண்டிய பிரதான வீதியில் அர்ச்சனா ராமநாதனின் 10 அடி உயர பதாதை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் தனது உருவப்படத்திற்கு இடப்பட்டிருந்த காலனி மாலையை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் தானே வந்து அகற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
4: யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் செயற்பாடுகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் பாரிய அதிருப்தி நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுமக்களிடம் மாத்திரமின்றி சக நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையிலும் தகாத வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதும் பொது நிகழ்வுகளில் முறையற்ற வகையில் நடந்து கொள்வது குறித்தும் மக்கள் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணம் தென்னிப்பளை பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதன்போது அரசு அதிகாரிகள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை நோக்கி தகாத வார்த்தை பிரயோகத்தை ராமநாதன் அர்ச்சனா மேற்கொண்டார். இந்த நிலையில் யாழ்ப்பாண நகரை அண்மித்த பிரதான வீதியின் ஆறாம் குறுக்கு தெரு சந்தையில் காட்சிப்படுத்தப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவின் பதாகையொன்றுக்கு பாதணிகளால் மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் குறித்த பதாகையை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இன்று முற்பகல் அங்கிருந்து அகற்றி தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்றுள்ளார்.
0: தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலவே இன்று நேரில் சந்தித்து பேசிய பின்னர் அவரது மனைவி மனோரி சலே ஊடகங்களுக்கு விசேட கருத்து தெரிவித்தார். அவருக்கு ஏற்பட்ட இரத்த கட்டிகள் காரணமாக கை மீண்டும் பலத்த வீக்கமடைந்துள்ளது. எனினும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் அவருக்கு தேவையான ஊசிகளை செலுத்தி தீவிரமாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். மருத்துவர்களின் இந்த தீவிர சிகிச்சை காரணமாக அவர் தற்போது வெற்றிகரமாக குணமடைந்துள்ளார். முன்னாள் புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேஷ் சாலே காவலில் இருந்தபோது மேற்கொண்ட உண்ணாவிரத போராட்டம் மற்றும் உடல்நல குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது மனைவி அவரை சந்தித்த பின்னர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு பதட்டத்துடன் பகிர்ந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியை பார்வையிட நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார உள்ளிட்ட குழுவினருக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதற்கு அமைய நீதி அமைச்சர் தலைமையிலான குழுவினர் இன்று மாலை சித்தப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு தொடர்பில் பார்வையிடுவதற்கு திட்டமிட்டுள்ளதாக நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை காணாமலாக்கப்பட்டோருக்கான அலுவலகத்தின் பிரதிநிதிகளும் இன்று சித்தப்பாத்தி மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிக்கு கள விஜயம் மேற்கொள்வதாக பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையாகும் சட்டத்தணிகள் குறிப்பிடுகின்றனர். சித்தப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு பணிகளானது குற்றவியல் வழக்கு விசாரணையின் ஒரு கட்டமாக முன்னெடுக்கப்படுவதால் நீதிமன்றத்தால் அனுமதி வழங்கப்படுவோரை தவிர ஏனையவர்களுக்கு செல்ல முடியாது. அதற்கு அமையவே நீதிமன்றத்திற்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை விண்ணப்பத்தை ஆராய்ந்து யாழ்ப்பாண நீதவான் குறித்த குழுவினருக்கு இந்த அனுமதியை வழங்கியுள்ளார். இந்த நிலையில் சித்தப்பாத்தி மனித புதைகுழியில் இன்று 29 நாளுக்கான அகழ்வு பணிகள் இன்று காலை ஆரம்பிக்கப்படுகிறது. இதுவரை அகழ்வு பணிகளின் போது 387 எம்புக்கூடுகள் வெளிப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் இருந்து 367 எம்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 10 டன்னிற்கு அதிக போதுப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார்.
3: கண்டி மாவட்டத்தின் முன்னேற்ற மேலாய்வு வேலை திட்டத்தில் கலந்து கொண்டிருந்த போதே அவர் இதனை கூறியுள்ளார். கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் 2100 கிராமுக்கும் அதிக ஐஸ் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அத்துடன் 1950 கிலோகிராமுக்கும் அதிக ஹெரோயினும் சுமார் 5800 கிராம் கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தவிர 280 கிலோகிராமுக்கும் அதிக கொக்கைன் போதைப்பொருளுடன் 7,36,349 போதை விலைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
0: அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வை கண்டித்து சோசியலிஸ்ட் முன்னணி கட்சியின் ஏற்பாட்டில் நேற்று பண்டாரவளை நகரில் பிரதான பேருந்து தரிப்பிடத்திற்கு முன்பாக கவனயீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தற்போதைய விலைவாசி உயர்வு மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு பெரும் சுமையாக மாறியுள்ளதாக தெரிவித்து பல்வேறு கோஷங்கள் மற்றும் பதாதைகளை ஏந்தியவாறு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். சுமார் 2 மணித்தியாலங்கள் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது மக்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தினர். இறக்குமதி கொடுப்பினவுகள் தொடர்பில் இன்று முதல் அமலாகும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை விதித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. நீதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்புக்குமார திசாநாயக்கவின் கையெழுத்துடன் இந்த வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது.
3: புதிய கட்டுப்பாடுகளின் கீழ் இறக்குமதி கொடுக்கல் வாங்கல்கள் ஊடாக முன்னெடுக்கப்படும் அனைத்து கொடுப்பினவுகளுக்கும் வங்கி ஊடாக சீடு கொடுக்கல் வாங்கல் இலக்கம் ஒன்று வழங்கப்பட வேண்டும். குறித்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பான அனைத்து தகவல்களையும் இலங்கை சுங்கத்திடம் அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அதிவிசேட வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு மேல் இறக்குமதியாளர்களின் டிம் இலக்கம், விலாசம், பயனாளர்களின் தகவல்கள், வங்கி, வங்கிக் கிளை குறியீடு, செலுத்தப்படும் தொகை, நாணய அலகு, கொடுப்பினவு, கையெழுக்கும் நிபந்தனை, கொடுப்பினவு தேதி, ப்ரோஃபோமா இன்வெஸ்ட் மற்றும் இறக்குமதி செய்யும் பொருளின் விவரம் உள்ளிட்ட தகவல்கள் வங்கி ஊடாக சுங்கத்திற்கு வழங்கப்பட வேண்டும். பொருட்கள் இறக்குமதி செய்வதற்கான முன்பண கொடுப்பனவை செலுத்துவதற்கு முன்னர் இறக்குமதியாளர்கள் இலங்கை சுங்கத்திடம் பதிவு செய்ய வேண்டியது குறித்த அதிவிசிட் வர்த்தமானி ஊடாக விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளின் கீழ் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சுங்கத்திடம் பதிவு செய்யப்படாத இறக்குமதியாளர்கள் வணிக வங்கிகளுக்கு முன்பண கொடுப்பனவுகளை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட மாட்டாது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து மேற்கொள்ளப்படும் இறக்குமதிக்கான அந்நிய செலாவணி கொடுப்பனவு மேலும் வெளித்திறனாக முன்னெடுத்து செல்லும் நோக்கில் இந்த புதிய கட்டுப்பாட்டு விதிமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும்.
0: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளில் தன்னை கைது செய்வதை தடுக்கும் உத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள எழுத்தாணை மனுவை மேலும் பரிசீலிப்பதை மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஜூன் 24ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வெளிநாடுகளில் இருப்பதாக நம்பப்படும் முன்னாள் அமைச்சர்களையும் பாதாள உலக குழு தலைவர்களையும் திருப்ப அழைத்து வருவதற்காக எதிர்காலத்தில் நீல அறிவிப்புகள் அல்லது சிவப்பு அறிவிப்புகள் வெளியிடப்படும் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார்.
3: இவர்களில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அடங்குவதாக அவர் கூறியுள்ளார். அத்துடன் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான சிறப்பு அறிவித்தலை பெற்றுக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்தகையோரை கைது செய்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை போலீஸ் துணைக்குழு முன்னெடுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் எதிர்காலத்தில் நீலம் அல்லது சிறப்பு அறிவித்தல் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மேலும் தெரிவித்துள்ளார்.
0: வலிகாமம் வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு கூட்டம் வலி வடக்கு பிரதேச செயலக அபிவிருத்தி குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீபவானந்த ராஜா தலைமையில் நடைபெற்றது. இதன்போது தெல்லிப்பள்ளி வைத்தியசாலையின் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு மற்றும் வைத்தியசாலை ஆகியவற்றை மத்திய அரசின் கீழ் கொண்டு வந்து அதனை மேம்படுத்தி மக்களுக்கு சேவை வழங்குவது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டது. அத்துடன் கையெட்டி விகாரை, போக்குவரத்து விடயங்கள், காணிகளை விடுவித்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இதன்போது பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா, கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இருவருக்கும் இடையில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை தொடர்பில் கடுமையான வாக்குவாதங்கள் இடம்பெற்றது. அத்துடன் தையெட்டி விகாரை அமைந்துள்ள ஆணிகளை விடுவிக்க விடுவிக்க வேண்டும் என்ற விடயத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் ராமநாதன் அர்ச்சுனா ஆகியோருக்கு இடையிலும் பலத்த வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. குறிப்பாக ராமநாதன் அர்ச்சுனா மிக கடுமையாக ஏகு வசனங்களை பயன்படுத்தி கஜேந்திரகுமாரை சாடி இருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஒப்பந்த பிரச்சனைகளால் காலதாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதியில் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் தீர்மானம் ஒன்றினை முன்மொழிந்துள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினரால் முன்மொழியப்பட்ட குறித்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனால் இதன்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற வீதி போக்குவரத்து மற்றும் நகர திட்டமிடல் தொடர்பான உபகுழு கூட்டத்திலேயே நாடாளுமன்ற உறுப்பினரால் இந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டது. இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கருத்து தெரிவிக்கையில், கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரைக்குமான கடற்கரை வீதி மாகாண சபை காலத்தில் என்னால் வலியுறுத்தப்பட்டதற்கு அமைவாக அப்போது வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் ஒரு பகுதி சீரமைப்பு செய்யப்பட்டது. மிகுதி வீதி சீரமைப்பு செய்யப்படாமல் காணப்படுகிறது. தற்போது அந்த வீதியானது வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் பாரப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிகிறோம். அந்த வீதியை மீனவர்கள் அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றனர். குறிப்பாக 4000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அந்த வீதியை பயன்படுத்துகின்றனர். எனவே அந்த வீதியை சீரமைப்பு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றார். இந்த நிலையில் வீதி அபிவிருத்தி அதிகார சபை சார்ந்த பொறியியலாளர்கள் இதன்போது பதிலளிக்கையில், ஒருங்கிணைக்கப்பட்ட வீதி முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதி உதவியுடன் தொடக்கப்பட்டு கைவிடப்பட்ட வீதி சீரமைப்பு பணிகள் குறித்த நிகழ்ச்சி திட்டத்தில் அடுத்த கட்டத்தில் உள்வாங்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான சீரமைக்கப்பட வேண்டிய மிகுதி வீதியையும் ஒருங்கிணைக்கப்பட்ட வீதி முதலீட்டு நிகழ்ச்சி திட்டத்தின் அடுத்த கட்டத்தில் உள்வாங்கப்பட்டது. அந்த வகையில் குறித்த கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதி சீரமைப்பதற்கான ஒப்பந்த புள்ளியும் கோரப்பட்டது. அதில் குறைந்த ஒப்பந்த தொகையினை கோரிய ஒப்பந்த நிறுவனம் இந்த சீரமைப்பு வேலைகளை செய்வதற்கு தெரிவு செய்யப்பட்டும் இருந்தனர். இவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட ஒப்பந்த நிறுவனம் புரிதொரு ஒப்பந்த வேலையில் முறையற்ற விதத்தில் செயற்பட்டமைக்காக தற்போது கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது. எனவே கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு ஒப்பந்த வேலையை வழங்க முடியாதென ஆசிய அபிவிருத்தி வங்கி மறுப்பு தெரிவித்ததால் அந்த வேலை திட்டம் கைவிடப்பட்டது. இத்தகைய சூழலில் குறித்த கைவிடப்பட்ட வீதி சீரமைப்பு வேலை திட்டத்தை புரிதொரு உள்நாட்டு நிதி ஒதுக்கீட்டின் மூலம் உள்வாங்குவதற்கும் மீண்டும் ஒப்பந்த புள்ளியை கோருவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அண்மையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் அமைச்சரால் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்களால் இதன்போது பதிலளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்த பிரச்சனையினால் தாமதமாகியுள்ள கள்ளப்பாடு தொடக்கம் அளம்பில் வரையான கடற்கரை வீதியின் சீரமைப்பு வேலைகளை விரைவுபடுத்துவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் இந்த கூட்டத்தில் தீர்மானம் ஒன்று முன்மொழியப்பட்டது. இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரனால் முன்மொழியப்பட்ட குறித்த தீர்மானம் உரிய தரப்பினருக்கு அனுப்பி வைக்கப்படும் என இதன்போது முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனால் இதன்போது தெரிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச சபையில் மாதாந்த சபை அமர்வு நேற்று நடைபெற்றது.
5: மட்டக்களப்பு இடாவூர் பெற்று செங்கலடி பிரதேச சபையின் மாதாந்த சபை அமர்வு தவிசாளர் மு முரளிதரன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. வடிகான் பிரச்சனை, காணி பிரச்சனை, ஆரடி நியமனம் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் நேற்றைய சபை அமர்வில் ஆராயப்பட்டது. இதன்போது தவிசாளரும் உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடும் ஏற்பட்டது.
6: நீங்க
5: இதனிடையே திருகோணமலை குச்சுவெளி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வெளிநாட்டு வெளிவாட்டு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இதன்போது திருகோணமலை குச்சுவெளி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் நீண்ட காலமாக மக்கள் எதிர்கொண்டு வரும் அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் உட்கட்டமைப்பு குறைபாடுகளுக்கு உடனடியாகவும் நீண்டகால அடிப்படையிலும் தீர்வு காண்பது குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டு முடிவுகள் எட்டப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர்கள், குச்சுவெளி பிரதேச சபை தவிசாளர், பல்வேறு துறைகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர்.
0: உலக வங்கியின் இலங்கைக்கான பதிலிட முகாமியாளர் ஹெல்வர்க் சாக்சியன் தலைமையிலான பிரதிநிதிகள் குழுவிற்கும், துறைமுகம், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் எரிசக்தி அமைச்சர் அனுர கர்ணாதிலகவிற்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று அமைச்சின் வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது நாட்டின் முக்கிய உட்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாடு மற்றும் எதிர்கால நிதி மாதிரிகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது கொழும்பு துறைமுகத்தின் அபிவிருத்தி நடவடிக்கைகள் மற்றும் தனியார் துறை பங்களிப்பு குறித்து இங்கு முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தின் உட்கட்டமைப்பை மேம்படுத்துவது குறித்து உலக வங்கி மற்றும் ஆசிய அபிவிருத்தி வங்கி இணைந்து விசேட ஆய்வு ஒன்று முன்னெடுத்து வருவதாக ஹெவர்க் சாக்சியன் குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக கிழக்கு கொள்கலன் முனியத்தை ஒரு தனி நிறுவனமாக அபிவிருத்தி செய்வது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனை கோரப்பட்டுள்ளது. இவ்வாறான மாற்றங்களின் போது தொழிற்சங்கங்களின் இணக்கப்பாட்டுடன் ஊழியர் நலன்களை பாதுகாக்கும் வகையில் சுதந்திரமான மற்றும் வணிக ரீதியான நெகிழ்வு தன்மை கொண்ட கட்டமைப்பு அவசியம் என அமைச்சர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக தற்போது சர்வதேச கவனம் கொழும்பு துறைமுகத்தின் பக்கம் திரும்பியுள்ளதாக உலக வங்கி பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். இதேவேளை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மற்றும் உள்நாட்டு விமான போக்குவரத்து துறையில் மேற்கொள்ளப்பட உள்ள எதிர்கால மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் குறித்தும் இது தொடர்பாக சர்வதேச நிதி நிறுவனத்துடன் முன்னெடுக்கப்படும் பேச்சுக்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட்டது. மத்திய கிழக்கு போர் சூழலால் எரிபொருள் விலை உயர்ந்துள்ள நிலையில் விமானத்துறை சந்திக்கும் சவால்களும் குறித்து கலந்துரையாடப்பட்டது. எவ்வாறாயினும் எதிர்கால தீர்மானங்கள் சரியான நிதி மாதிரிகள் மற்றும் வலுவான அரசு தனியார் பங்களிப்புடன் மிக வெளிப்படையான முறையில் அமையும் என அமைச்சர் அனுர கர்ணாதிலக இதன்போது உறுதிபட தெரிவித்துள்ளார். பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ அரசாங்கத்தின் டெங்கு கட்டுப்பாடு நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்துள்ளார். உள்ளூராட்சி அதிகாரிகளின் செயலற்ற தன்மை மற்றும் பரந்த கொள்கை தோல்விகளே டெங்கு பரவ காரணம் என்று குற்றம் சாட்டினார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர், கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் டெங்கு குறித்து முறைப்பாடுகள் வரும்போது குறைந்தபட்சம் 10 நோயாளிகளாவது அடையாளம் காணப்பட்டால் மட்டுமே டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் கூறுவதாக தெரிவித்தார். இதன் மூலம் டெங்குவை கட்டுப்படுத்த அரசாங்கம் தவறிவிட்டது என்றும், மருத்துவமனைகளில் நோயாளிகளின் நேர்ச்சல் அதிகரித்துள்ளதால் போதிய இடவசதிகள் இன்றி சில நோயாளிகள் வீடுகளுக்கு அனுப்பப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பின்மை காண்பித்த அவர், பொது சுகாதார முயற்சிகளில் அரசியல் செல்வாக்கு தலையிடுவது நிலைமையை மோசமாக்குவதாக கூறியுள்ளார். இத்துடன் நாட்டில் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ, உலகளாவிய சந்தையில் எரிபொருள் விலை குறைந்த போதிலும் இலங்கையர்கள் இன்னமும் அதிக விலை கொடுத்து எரிபொருளை வாங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக அதிருப்தி வெளியிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்தார் சங்கத்தில் ஏற்பாட்டில் அச்சிடல், பொதியிடல், பட்டியலிடல், முத்திரையிடல் மற்றும் கிராபிக் என்பவற்றை கட்டுப்படுத்தும் இலங்கை அச்சகம் மற்றும் வர்த்தக கண்காட்சி 2026 கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஆரம்பமாகியுள்ளது. எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவிருக்கும் இந்த கண்காட்சிக்கு இணையாக நாடளாவிய ரீதியில் அந்த அச்சகத்துறையில் சிறந்து விளங்குகிற மற்றும் புத்தாக்கத்தில் ஈடுபடுகின்ற அச்சக உரிமையாளர்களுக்கான அங்கீகாரத்தை வழங்கும் விருது வழங்கல் விழா நாளை கொழும்பு சினமன் ஹோட்டலில் நடைபெறவுள்ளது. இந்த வருடம் அச்சகத்துறையின் எதிர்காலத்துக்காக புத்தாக்கம் மற்றும் நிலை பேராண்மை தன்மையை ஊக்குவித்தல் எனும் துணிப்பொருளில் இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பங்கள், தன்னியக்க தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் முறையிலான அச்சிடல் மற்றும் பொதியிடல் ஆகிய துறைகளில் உலகளாவிய ரீதியில் ஏற்படும் மாற்றத்தையே இந்த துணிப்பொருள் பிரதிபலிக்கிறது. இந்த கண்காட்சியானது அச்சிடல் மற்றும் பொதியிடல் துறைகளுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டது அல்ல, மாறாக உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் தொழிலாளர்கள், ஆடை உற்பத்தி நிறுவனங்கள், மருந்து நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழில் முனைவோர், அரச முகவரகங்கள், சிறிய மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் உள்ளிட்ட அனைத்தும் இந்த கண்காட்சியின் போது காட்சிப்படுத்தப்படும். குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மரங்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. எனது கணவரின் நட்பேருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் முன்னெடுக்கப்படும் பிரச்சாரங்களை தடுத்து தமக்கு நீதி பெற்றுத் தருமாறு சுரேஷ் ஆலவின் மனைவி கத்தோலிக்க ஆயர் பேரவையிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். புதன்கிழமை கத்தோலிக்க ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் கலாநிதி ஆண்டனி ஃபெரேரா உட்பட சகல மறைமாவட்ட ஆயர்களுக்கும் அனுப்பி வைத்துள்ள கடிதத்திலேயே அவர் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளார். அந்த கடிதத்தில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது, எந்த ஒரு நீதிமன்றமும் எனது கணவரை குற்றவாளி என தீர்ப்பளிப்பதற்கு முன்னரே அவர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி என பகிரங்கமாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. முப்படைகளில் 35 வருடங்களுக்கு மேலாக 5 ஜனாதிபதிகளின் கீழ் அரசியல் சார்பின்றி நாட்டுக்காக அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய எனது கணவர் தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் ஒரு சந்தேக நபராக மட்டும் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளாரே தவிர அவர் மீதான குற்றச்சாட்டுகள் எதுவும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை ஒவ்வொரு சந்தேக நபரும் நிரபராதியாக கருதப்பட வேண்டும் என்ற அடிப்படை சட்ட கோட்பாடு எனது கணவர் விடயத்தில் முழுமையாக மரங்கடிக்கப்பட்டு நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்பே அவருக்கு பகிரங்கமாக தண்டனை வழங்கப்பட்டு வருகிறது. உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக பல வருடங்களாக ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு அமெரிக்காவின் FBI மற்றும் ஆஸ்திரேலியாவின் பெடரல் பாதுகாப்புத்துறை உள்ளிட்ட உள்நாட்டு மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் நடத்திய எந்த ஒரு விசாரணையிலும் எனது கணவர் சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டிருக்கவில்லை. எனினும் அருத்தந்தையர்களான ஜூட் ரோஹான் சில்வா மற்றும் சிரில் காமினி பெர்னாண்டோ ஆகியோர் நீதிமன்ற செயற்பாடுகள் நிலுவையில் உள்ள பின்னணியிலும் அவரை பகிரங்கமாக குற்றவாளியாக சித்தரித்து வருவது எங்களது குடும்பத்துக்கு அளவிட முடியாத துன்பத்தை அளிக்கிறது. மேலும் தடுப்பு காவலில் உள்ள எனது கணவர் சித்திரவதைகளுக்கும் அநாகரிகமான மற்றும் அவமதிப்பான நடத்தைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார். இதனால் அவர் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார் என்பது சட்ட வைத்திய அதிகாரிகள் மற்றும் மனநல மருத்துவர்களின் அறிக்கைகள் மூலம் உறுதியாகியுள்ளது. நீதிமன்றம் அவரை பின்னாளில் நிரபராதி என்று தீர்ப்பளித்தால் கூட இழந்த பல வருட அவமானத்தையோ அல்லது குடும்பத்தினருக்கு ஏற்பட்ட மன உளைச்சலையோ எந்த ஒரு தீர்ப்பினாலும் மீண்டும் பெற்றுக் கொடுக்க முடியாது. தாமதிக்கப்பட்ட நீதி தேவையானது. எமது குடும்பம் ஒரு தீவிர கத்தோலிக்க பின்னணியை கொண்டது. திருச்சபையை நாம் நம்பிக்கையுடனேயே பார்க்கின்றோம். எனவே நீதிமன்ற செயல்முறைகள் நிறைவடைவதற்கு முன்னரே ஒருவரை முதன்மை சூத்திரதாரியாக பகிரங்கமாக அடையாளப்படுத்துவது நீதி, உண்மை மற்றும் கருணை ஆகிய திருச்சபையின் மாறாத விழுமியங்களுடன் ஒத்துப்போகின்றதா என்பது குறித்து பரிசீலித்து கத்தோலிக்க ஆயர்கள் இதில் தலையிட வேண்டும் என அவர் தனது கடிதத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார். வவுனியா மாவட்டத்தின் செங்கல் செட்டிகுளம் பிரதேச செயலகத்தில் பிரதேச செயலாளராக கடமையாற்றி வந்த திருமதி சுலோஜினி குகன் பொது சேவைகள் ஆணைக்குழுவினால் பணி தடை செய்யப்பட்டுள்ளார். வவுனியா மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளராக அவர் பணியாற்றிய காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஒரு நடவடிக்கை தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சான்றிதழ்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவால் இந்த லஞ்சச் சட்டத்தின் கீழ் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இதனையடுத்து பொது சேவைகள் ஆணைக்குழுவானது அவரை பணியில் இருந்து இடைநிறுத்தும் நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. கேரம்போர்ட் கொள்வனவு மோசடி குற்றச்சாட்டின் கீழ் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் நாலின் பெர்னாண்டோ தமக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரியை நிராகரிக்குமாறு கோரி தாக்கல் செய்துள்ள மனு மீதான மேலதிக விசாரணை இதுவர் 25 தேதி வரை ஒத்திவைப்பதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனு வியாழக்கிழமை குமாரன் ரத்னம் மற்றும் பிரதீப் ஹெட்டியாராய்ச்சி ஆகியோர் உள்ளடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பிரதிவாதி சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி மேற்படி விடயம் தொடர்பில் லஞ்சம் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்ட எனது சேவை பெறுநருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மூவர் அடங்கிய நீதிபதிகள் அமர்வு கடூடி சிறை தண்டனை விதித்திருந்தது. இந்த நிலையில் குறித்த குற்றத்திற்காக சட்டமா அதிபரால் மீண்டும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிமன்றில் சுட்டிக்காட்டியிருந்தார். மேலும் ஒரே கூட்டத்திற்காக இருமுறை வழக்கு தாக்கல் செய்வது சட்டத்துக்கு முரணானது. இந்த விடயம் தொடர்பில் மேல் நீதிமன்றத்தில் எனது சிறுவை பெறுநர் ஆட்சேபனை தெரிவித்திருந்த போதிலும் மேல் நீதிமன்றம் அவரது ஆட்சேபனை நிராகரித்திருந்தது. ஆகையால் சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள கூட்டுப்பத்திரிகை சட்டத்திற்கு முரணானது என தீர்ப்பளிக்குமாறு கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்றார். இந்த நிலையில் மாண்டில் முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை கருத்தில் கொண்ட நீதிபதிகள் அமர்வு இதுவர் 25ஆம் தேதி மீண்டும் இந்த மனு தொடர்பான விசாரணைகள் இடம்பெறும் என உத்தரவிட்டிருந்தது. அத்தோடு அடுத்த வழக்கு விசாரணையின் போது மேற்படி கோரிக்கை தொடர்பில் சட்டமா அதிபர் தனது நிலைப்பாட்டை மன்றுக்கு சமர்ப்பிக்க உள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் லாங்கா சதோச நிறுவனம் ஊடாக 14,000 கேரம் போர்டுகள் மற்றும் 11,000 தாயக்கட்டைகளை இறக்குமதி செய்ததன் மூலம் அரசாங்கத்துக்கு 50 மில்லியன் ரூபாவுக்கு அதிக நஷ்டம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த மேல் நீதிமன்றம் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலத்கமகே மற்றும் முன்னாள் அமைச்சர் நாலின் பெர்னாண்டோவுக்கு கடூழிய சிறை தண்டனையும் விதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான கேட்பட்டி துப்பாக்கிச்சூட்டு பயிற்சி தளத்தில் 17ஆம் தேதி இடம்பெற்ற குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சியின் போது ஏற்பட்ட சம்பவம் தொடர்பில் விமானப்படையினரால் விசேட விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விமானப்படை வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறித்த பயிற்சி நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் எந்தவித முன்கூட்டிய அனுமதியுமின்றி 3 நபர்கள் அந்த பாதுகாப்பு எல்லைக்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அங்கு கடமையில் ஈடுபட்டிருந்த 7 விமானப்படை வீரர்களும் விசேட அதிரடிப்படை அதிகாரி ஒருவரும் அந்த 3 நபர்களிடமும் அடையாளத்தை வினவியுள்ளனர். இதன்போதே அவர்களில் ஒருவர் போலீஸ் அதிகாரி எனவும் ஏனைய இருவரும் அவருடன் வந்த சிவிலியன்கள் எனவும் உறுதிப்படுத்தியுள்ளனர். எனினும் இந்த விசாரணைகளின் போது இரு தரப்பினருக்கும் இடையே முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குண்டு செயலிழக்க செய்யும் பயிற்சிகள் இடம்பெறும் காலப்பகுதியில் குறித்த பிரதேசம் பொதுமக்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒரு பாதுகாப்பு வலய பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளதோடு அங்கு நுழையும் அனைத்து நபர்களினதும் பாதுகாப்பு மற்றும் பொறுப்பு இலங்கை விமானப்படையே சாரும். அதற்கு அமைய மனித பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் மற்றும் ஆபத்தான சூழ்நிலைகளை தவிர்க்கும் நோக்கில் விமானப்படையினரால் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த சம்பவம் குறித்து விசேட விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக விமானப்படை தளபதியினால் விசேட விசாரணை சபை ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மே மாதம் 15ஆம் தேதிக்கு முன்னர் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலைகளை அதிகரிப்பதற்கு எந்தவித சாத்தியக்கூறுகளும் இல்லை என்று நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வாகன இறக்குமதியை இடைநிறுத்துவதற்கான எந்த ஒரு முடிவையும் அரசாங்கம் எடுக்கவில்லை. அதே நேரம் கடன் கடிதங்கள் திறப்பதில் பாரிய அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்துள்ளார். அணில் செலாவணி கையிருப்பு மீதான அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகன இறக்குமதி வரிகள் மீது அரசாங்கம் தற்காலிக கூடுதல் கட்டணம் ஒன்றை விதித்துள்ளது. இந்த முடிவை தொடர்ந்து அண்மைக்கால இறக்குமதி சேவைகள் ஏற்கனவே குறைவடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இருப்பினும் மே 15ஆம் தேதி மட்டும் 23.71 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான 1782 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 380 கடன் கடிதங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக அவர் தரவுகளை பகிர்ந்து கொண்டார். இந்த தற்காலிக கூடுதல் கட்டணமானது ஒரு வரியாக அறிமுகப்படுத்தப்படவில்லை. அமெரிக்க டாலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் மதிப்பில் தேவையற்ற அழுத்தம் ஏற்படுவதை தடுப்பதற்கான ஒரு குறுகிய கால நடவடிக்கையாகவே இது மேற்கொள்ளப்பட்டது. வாகன இறக்குமதிக்கான வெளிநாட்டு நாணய தேவை திடீரென அதிகரித்ததே ரூபாய் மதிப்பு வீழ்ச்சியடைவதற்கு காரணியாக அமைந்தது என்றும் அவர் விளக்கம் அளித்தார். தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வாகனங்களை இறக்குமதி செய்பவர்கள் தங்களது இறக்குமதிகளை 3 மாதங்களுக்கு ஒத்திவைக்குமாறு அரசாங்கம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதேவேளை இறக்குமதிகளை கட்டுப்படுத்துவதற்கோ அல்லது பொருளாதார நடவடிக்கைகளை முடக்குவதற்கோ அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை பிரதி அமைச்சர் உறுதிப்படுத்தினார். ஒருவரால் 3 மாதங்கள் காத்திருக்க முடியாவிட்டால் அவர்கள் அரசாங்க கொள்கையின்படி கூடுதல் கட்டணத்தை செலுத்தி வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும். கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் என்பது இறக்குமதியாளர்களுக்கு தெரியும். அதனை தவித்து ஏற்கனவே நாட்டிற்குள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ள வாகனங்களின் விலைகளை உயர்த்துவது நியாயமற்றது என்று பிரதி அமைச்சர் அனில் ஜயந்த பெர்னாண்டோ மேலும் குறிப்பிட்டுள்ளார். அரியபட்ச சில்லற விலை கட்டுப்பாட்டில் உள்ள 60 வகையான மருந்து வகைகளின் விலைகளை திருத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக தேசிய ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது.
5: விலையின் பெருமதி அதிகரித்துள்ளமையினால் மருந்துகளுக்கான விலை திருத்தத்தை மேற்கொள்ள நடவடிக்கை எடுத்து வருவதாக அதிகார சபையின் தலைவர் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் சில மருந்துகளின் விலைகள் அதிகரிக்கப்பட்ட போதிலும் பெரும்பாலான மருந்துகளின் விலைகள் குறைந்த மட்டத்தில் பேணுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறியுள்ளார். 2023 ஆண்டு வெளியிடப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள 60 வகையான மருந்துகளின் விலைகள் அறிவிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலே இவ்வாறு திருத்தப்பட்டுள்ளது. இணைவேளை அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்யும் மருந்துகளை முற்றுகையிடும் நடவடிக்கைகள் தற்போதைய நாட்களில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசேட வைத்திய நிபுணர் ஆனந்த விஜய் விக்ரம தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்படும் மருந்துகங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
0: இந்தியாவின் அகமதாபாத் நகருக்கும் கொழும்புக்கும் இடையிலான புதிய நேரடி விமான சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்படுகிறது. இதன் மூலம் இரு நகரங்களுக்கும் இடையிலான பயண நேரம் சுமார் 8 மணித்தியாலங்களில் இருந்து 3 மணித்தியாலங்களாக கணிசமாக குறையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. டிப்ஸ் ஏர் நிறுவனத்தினால் இயக்கப்படும் இந்த புதிய விமான சேவை இந்திய குஜராத் மாநிலத்தின் அகமதாபாத் நகரை கொழும்புடன் வாரத்துக்கு 3 நாட்கள் இணைக்க உள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட பல தோல்வியுற்ற முயற்சிகளுக்கு பிறகு இந்த இரு நகரங்களுக்கும் இடையிலான நேரடி விமான தொடர்பொன்று ஏற்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும். இந்தியா மற்றும் இலங்கை இடையிலான சுற்றுலா மற்றும் பயண தொடர்புகளை வலுப்படுத்துவதற்காக ஒரு முன்னோடி முயற்சியாக சினமன் ஹோட்டல் மற்றும் வெல்கம் ஸ்டோர் ஆகியவற்றின் பங்களிப்புடன் இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டுள்ளதாக இந்த துறை சார்ந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இலங்கையின் மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியாவை விளங்குவதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். இது குறித்து ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள சினமன் ஹோட்டல் அண்ட் ரிசோர்ட் நிறுவனத்தின் கமலகுணசிங்க கடந்த வருடம் இந்தியாவிலிருந்து சுமார் 500,000 சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாகவும் இந்த வருடத்தில் அது மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிற நகரங்களில் இருந்து நேரடி தொடர்புகள் இருந்த போதிலும் அகமதாபாத் இதுவரை பயன்படுத்தப்படாத ஒரு சந்தையாகவே இருந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலத்தின் வலுவான சுற்றுலா வர்த்தக கட்டமைப்பு மற்றும் சர்வதேச விடுமுறை பயணங்களுக்காக அதிகரித்து வரும் தேவை என்பன இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு முயற்சிகளில் அதற்கு முக்கிய இடத்தை பெற்றுக் கொடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இந்த புதிய இணைப்பின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் வகையில் ஆரம்ப விழாவின் தொடக்க பயணத்தில் இலங்கை கிரிக்கெட் அணியின் சனத் ஜெயசூரிய உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொள்ளுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பொது போக்குவரத்து துறையை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் 104 புதிய போட்டோன் மெட்ரோ ரக பேருந்துகள் நாட்டுக்கு கொண்டுவரப்படுகிறது. சீனாவின் பீஜிங் நகரில் அமைந்துள்ள போட்ரோன் உற்பத்தி தொழிற்சாலையில் இந்த பேருந்துகளை உத்தியோகபூர்வமாக கையளிக்கும் விசேட நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. இதில் லங்கா மெட்ரோ டிரான்சிட் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு பேருந்துகளை பொறுப்பேற்றுக் கொண்டனர். இலங்கை முழுவதும் நவீனமயமாக்கப்பட்ட பாதுகாப்பான மற்றும் வசதியான பொது போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு இந்த பேருந்துகள் பெரிதும் பங்களிக்கும் என லங்கா மெட்ரோ நிறுவனம் தெரிவிக்கிறது. இந்த புதிய பேருந்துகளின் வருகையானது இலங்கையின் பொது போக்குவரத்து துறையின் வளர்ச்சியில் மற்றொரு முக்கிய மைல்கல் என விவரித்துள்ள அந்த நிறுவனம் பயணிகளின் பயண அனுபவத்தை மேலும் மேம்படுத்துவதற்கு அனைத்து பங்குதாரர்களுடனும் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளது. நெடுந்தீவில் இருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நபர் இன்று வெள்ளிக்கிழமை நாகப்பட்டினம் கடற்கரை ஓரத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 11 நெடுந்தீவு பகுதியிலிருந்து கடற்தொழிலுக்காக சென்றிருந்த போது காணாமல் போயிருந்தார். இது குறித்து போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் விசாரணைகளுடன் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் இன்று அவர் தமிழகத்தின் நாகப்பட்டினம் கடற்கரையில் சடலமாக கரை ஒதுங்கியதாக தெரிவிக்கப்படுகிறது. விசாரணைகளின் பின்னர் அவரது சடலத்தை இலங்கை அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. நுவல்வியா நகரில் உள்ள தனியார் விடுதியொன்றில் தங்கியிருந்த நிலையில் கண்டி தெல்டனிய வைத்தியசாலைக்கு அருகில் காணப்பட்ட காரில் இருந்து சடலமாக கண்டுபிடிக்கப்பட்ட 33 வயதுடைய பெண் அம்பாரி வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்த உடற்பயிற்சி நிபுணர் என்பது விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது.
4: உயிரிழந்த பெண்ணின் பிரேத பரிசோதனை தென்தனிய ஆதார மருத்துவமனையில் விசேட சட்ட மருத்துவ அதிகாரியின் மேற்பார்வையில் நடைபெற்றது. இதன்போது மரணத்திற்கான காரணம் குறித்து பகிரங்க தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக பரிசோதனைகளுக்காக அவரின் உடல் பாகங்கள் அரசு ரசாயன பகுப்பாய்வாளரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. உயிரிழந்த பெண்ணின் கழுத்து பகுதியில் பல காயங்கள் காணப்படுவதுடன் மரணம் தொடர்பில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள அவரின் காதலனை தேடி பல காவல்துறை குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளன. சந்தேக நபர் பல தொலைபேசிகளை பயன்படுத்தியுள்ளதுடன் கண்டி, மாதளி, குண்டசாலை மற்றும் கன்னுருவ ஆகிய பகுதிகளில் அதிக நடமாட்டத்தை கொண்டிருந்தவர் என்பதும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த பெண் தனது காதலன் என கூறப்படும் நபருடன் கடந்த 3ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நிவர்ணியாவில் உள்ள விடுதியொன்றில் தங்கியிருந்துள்ளார். அத்துடன் இந்த பெண் கனடா செல்வதற்கான திட்டத்தில் இருந்துள்ளதுடன் அதற்காக பெருமளவு பணத்தை கடனாக பெற்றுள்ளார் எனவும், கனடா செல்ல முடியாமல் போனதாலும் கடனை திருப்பி செலுத்த முடியாமை காரணமாகவும் அவர் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக இருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது.
0: மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் 54 வயதுடைய ஆண் ஒருவரால் பக்கத்து வீட்டு 10 வயது சிறுமியையும் தனது 12 வயது மகள் ஆகிய சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் என்ற சம்பவத்தை அறிந்த தந்தை நஞ்சருந்தி தற்கொலை செய்து கொண்ட துயர சம்பவம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளதை அடுத்து பொதுமக்கள் மத்தியில் பெரும் கவலையும் அதிருப்தியும் ஏற்பட்டுள்ளது. காத்தான்குடி போலீஸ் பிரிவில் உள்ள பிரதேசம் ஒன்றில் உள்ள வீதியில் வசித்து வரும் 54 வயதுடைய ஆண் ஒருவர் அதே வீதியில் உள்ள 12 வயது சிறுமியின் வீட்டுக்கு வழக்கமாக சென்று வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் குறித்த 12 வயதுடைய சிறுமியின் வீட்டுக்கு சென்றுள்ள நிலையில் அங்கு அந்த சிறுமியின் பெற்றோர் வெளியில் சென்றுள்ள நிலையில் சிறுமியும் அவரது நம்பியான பக்கத்து வீட்டைச் சேர்ந்த 10 வயது சிறுமியும் தனிமையில் இருந்துள்ளனர். சிறுமியின் பெற்றோர் இல்லாத சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி குறித்த நபர் அந்த 12 வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்டுள்ளதுடன் பக்கத்து வீட்டு 10 வயதுடைய சிறுமியின் கைகளை பிடித்து இழுத்ததை அடுத்து அவர் அங்கிருந்து தப்பி ஓடி சென்றுள்ளார். இதன் பின்னர் 12 வயது சிறுமிக்கு நடந்ததை பார்த்த பக்கத்து வீட்டு 10 வயது நம்பியான சிறுமி நம்பியை பாடசாலையில் கேலி செய்து வந்துள்ளார். இந்த கேலி செய்து வந்த சம்பவம் ஆசிரியருக்கு தெரிய அடுத்து அவர் பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயாரை அழைத்து தெரியப்படுத்தியுள்ளார். இதனை அடுத்து பாதிக்கப்பட்ட சிறுமியின் தாயார் புதன்கிழமை காத்தான்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து போலீசார் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் மேற்கொண்ட திருமணம் முடித்து மனைவியை விவாகரத்து செய்துள்ளதுடன் ஒரு கையும் காலும் இயங்காத 54 வயதுடைய விசேட தேவையுடையவரை வியாழக்கிழமை கைது செய்ததுடன் பாதிக்கப்பட்ட சிறுமிகளை மருத்துவ பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதித்தனர். இதேவேளை பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான 12 வயது சிறுமியின் தந்தையார் தனது மகளுக்கு நடந்த கொடூரத்தையும் அவமானத்தையும் தாங்க முடியாது, சம்பவ தினமான புதன்கிழமை இரவு நஞ்சிருந்தி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் சடலமாக வியாழக்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை குறித்த பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இதேவேளை தற்கொலை செய்து கொண்டவர் ஏற்கனவே ஒரு கொலை தொடர்பில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டு மாதத்தில் ஒரு நாள் போலீஸ் நிலையத்திற்கு சென்று கையெழுத்து இட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை கடற்படை முகாமில் அமைந்துள்ள கன்சைட் எனப்படும் நிலத்தடி சிறைச்சாலையில் கடந்த காலத்தில் பலர் கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகளின் அடிப்படையில் திருகோணமலை நீதவான் நீதிமன்றம் நீதிபதி MSM சும் சுதீர் புதன்கிழமை குறித்த சிறைச்சாலைக்கு நேரில் சென்று கள ஆய்வு மேற்கொண்டார். இந்த விசாரணையின் போது குற்றப்புலனாய்வு திணைக்களம் தனது விசாரணைகளை தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்றும் அதன் முன்னேற்றம் குறித்து அறிக்கையை 3 நாட்களுக்குள் நீதிமன்றில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் நீதவான் உத்தரவிட்டார். மேலும் விசாரணைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து மேலதிக அறிக்கையில் சம்பந்தப்பட்ட இடத்தில் காணொலி பதிவுகளை புகைப்படங்களையும் இணைத்து சமர்ப்பிக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அவர் பணிப்புரை விடுத்துள்ளார். 11 இளைஞர்களை கடத்தி காணாமல் ஆக்கியமை மற்றும் பலரை கடத்தி சித்திரவதை செய்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தொடரப்பட்டுள்ள வழக்கின் விசாரணையின் ஒரு பகுதியாகவே நீதிபதி இந்த கள விசாரணையை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் வியாழக்கிழமை அன்றும் 18 முதல் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த மேலதிக விசாரணைகளில் திருகோணமலை குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் குழுவினரும் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். 2026ஆம் ஆண்டின் கடந்த 5.5 மாத காலப்பகுதியில் மாத்திரம் இடம்பெற்ற வீதி விபத்துகளினால் 1297 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் தகவல் வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் பதிவான விபத்துகள் தரவுகளின் அடிப்படையிலேயே இந்த விவரங்கள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. பொலிஸ் தலைமையகத்தின் புள்ளிவிவரங்களின் படி இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களில் பெரும்பான்மையானோர் பாதசாரிகளும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களுமே ஆவர். இந்த காலப்பகுதியில் வீதிகளில் நடந்து சென்ற 448 பாதசாரிகள் விபத்துகளில் சிக்கி உயிரிழந்ததுடன் 444 மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளனர். மேலும் வாகனங்களில் பயணித்த 124 பயணிகள், 109 வாகன சாரதிகள், 85 சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்களின் பின் இருக்கையில் பயணித்த 84 பேர் விபத்துகளால் உயிரிழந்துள்ளதோடு ஏனைய வீதி பயணர்கள் மூவரும் இதில் உயிரிழந்துள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறையிலிருந்து இந்தியாவிற்கு தங்கம் கடத்த முயற்சித்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட 8 பேரையும் எதிர்வரும் திங்கட்கிழமை வரை சுங்க துணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் தடுத்து வைப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மல்லகம் நீதவான் நீதிமன்றம் இதற்கான அனுமதியை வழங்கி உத்தரவிட்டுள்ளது. காங்கேசந்துறையிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு கடந்த புதன்கிழமை பயணிக்க இருந்த பயணிகளில் 2 இந்திய பிரஜைகளின் உடமைகளில் இருந்து தலா 100 கிராம் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பயணிகளை சோதனைக்குட்படுத்திய போது சந்தேகத்திற்கிடமான 26 பயணிகளை சுங்க திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 26 பேரிடமும் மேலதிக விசாரணைகள் முன்னெடுத்த சுங்க திணைக்கள அதிகாரிகள் 26 பேரையும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதித்து ஸ்கேன் பரிசோதனை மேற்கொண்டனர். இதன்போது 6 பேரின் உடலினும் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் குறித்த 6 பேரையும் தங்கத்தை உடமையில் வைத்திருந்த ஏனைய 2 பேரையும் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஏனைய 18 பேரும் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். தடுத்து வைக்கப்பட்டுள்ள 8 பேரில் 2 இலங்கை பெண்களும் 6 இந்திய ஆண்களும் உள்ளடங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு வர்த்தக வங்கியின் சட்டத்துறையைச் சேர்ந்த பெண் சட்டத்திறனி ஒருவர் ரத்மன அணையில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியிலிருந்து ஆட்டிறைச்சி, கோழி மற்றும் முந்திரி உள்ளிட்ட பல பொருட்களை திருடிய போது நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக கல்கிஸ காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. திருடப்பட்ட பொருட்களில் 520 கிராம் கோழி இறைச்சி, 250 கிராம் ஆட்டிறைச்சி, வறுத்த முந்திரி, ஒரு பல் துலக்கும் தூரிகை மற்றும் ₹5,290 மதிப்புள்ள மதிய உணவு தாள் பொட்டலம் ஆகியவை அடங்கும். அவை அவரது கைப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போது காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. பொருட்கள் வாங்குவது போல் நடித்து கடைக்கு வந்த ஒரு பெண் பல பொருட்களை ரகசியமாக தனது கைப்பையில் போடுவது சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளதாகவும், அவர் இன்னும் சில நிமிடங்களில் கடையை விட்டு வெளியேறுவதற்காக நேற்று இரவு கல்கிஸ் காவல் தலைமையகத்திற்கு கடையிலிருந்து ஒரு தொலைவீசி அழைப்பு வந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதன்படி உடனடியாக நடவடிக்கை எடுத்த காவல்துறையினர் அந்த பெண் கடையை விட்டு வெளியேறிய போது ஒரு பெண் காவலரை அனுப்பி அவரது கைப்பையை சோதனையிட்டனர். அப்போது கைப்பையில் இரகசியமாக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அவர்களால் கண்டுபிடிக்க முடிந்தது என்று காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். மேலும் குறித்த சட்டத்திறனி நேற்று முன்தினம் இதே பல்பொருள் அங்காடியிலிருந்து இதே முறையில் மீன்களை திருடியதாக காவல்துறையினர் மேலும் கூறுகின்றனர். சம்பவம் தொடர்பில் கல்கிஸ் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பதுளை நகரில் அமைந்துள்ள மகளிர் பாடசாலையின் விஞ்ஞான ஆய்வுக் கூடத்தில் இன்று ஏற்பட்ட திடீர் அனர்த்தத்தில் 4 மாணவிகளும் ஆசிரியர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர். சம்பவத்தில் காயமடைந்தவர்கள் பதுளை போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பதுளை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த பாடசாலையின் தரம் 11 கல்வி கற்கும் மாணவிகள் குழு ஒன்று ரசாயன பொருட்கள் தொடர்பான பரிசோதனை செயற்பாடுகளில் ஈடுபட்டனர். இதன்போது ரசாயன பொருட்களை அளவிட பயன்படுத்தப்பட்ட ஒரு பரிசோதனை குழாய் வெடித்ததன் காரணமாக அவர்கள் காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் பல பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்கூறியுள்ளது.
5: மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணி மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் தற்காலிகமாக வீசும் காற்று மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எதிர்வெளி சிலாபத்திலிருந்து கொழும்பு காலையூடாக மாதிரி வரையிலான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் என்பதுடன் காற்றின் வேகம் மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில்

0: அணு உயா இடையிலான தொடுந்து சேவைகள் நாளை முதல் ஆரம்பமாக உள்ளது.
1: டிட்டோ புயலால் சேதமடைந்த மலேக ரயில் மார்க்கத்தின் பல இடங்களில் பாரிய சேதங்கள் ஏற்பட்டன. தற்போது குறித்த ரயில் மார்க்கத்தின் புனரமைப்பு பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் சில இடங்களும் முழுமையாக புனரமைக்கப்பட்டுள்ளன. நானோயா அம்பைகளுக்கு இடையில் 134 மைல்களுக்கு அருகில் சுமார் 120 அடி வரையிலான பகுதி முற்றாக மண்சரிவுக்கு உள்ளானதன் காரணமாகவே ரயில் போக்குவரத்து அம்பைவில வரை மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. தற்போது அந்த பகுதி முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளதுடன் நாளை முதல் நானோயா பதிலுக்கு இடையே நாளாந்தம் 4 ரயில் சேவைகளும் எடுக்கப்படவுள்ளன. இதேபோல நானோயா ரயில் நிலையத்தில் சிக்கியிருந்த ரயில்களையும் இதன் மூலம் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த முடியும் என சுற்றுலாத்துறை பிரதியமைச்சர் ரூவான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். புயலால் மலேக ரயில் பாதைக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவாக ரயில் போக்குவரத்தை சில குறிப்பிட்ட இடங்களுக்கு மாத்திரம் மட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ரயில் திணைக்களத்தின் ஊழியர்கள் மற்றும் NDRF போன்ற இணைய அனைத்து நிறுவனங்களும் இணைந்து மேற்கொண்ட பாரிய நடவடிக்கையின் மூலம் பதிலை அமைவது வரையான மலேக ரயில் பாதையில் ரயில் போக்குவரத்து இம்மால் ஆரம்பிக்க முடிந்தது. குறிப்பாக இப்பகுதி சுற்றுலாத்துறைக்கு மிகவும் முக்கியமானது ஒரு பகுதியாகும். அந்த வகையில் தற்போது அம்பைவல நானூரியா இடையிலான பகுதியில் மீண்டும் ரயில் போக்குவரத்தை ஆரம்பிக்க இம்மால் சாத்தியமாகியுள்ளது. குறிப்பாக மற்றொரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நானூரியா ரயில் நிலையத்தில் சில ரயில்கள் சிக்கியிருந்தன. அந்த ரயில்களையும் இப்போது இம்மால் மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த முடியும். அதேபோல் நூரலியா நகரத்தோடு பெருமளவிலான சுற்றுலா பயணிகள் பதிலுக்கு வருவதற்கு நானூரியா ரயில் நிலையம் ஊடாகவே இணைகின்றார்கள் என்பதை நாங்கள் அறிவோம். குறிப்பாக உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் வளமை போன்று மலையகத்தின் அழகிய ரயில் பயண அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாகும்.
2: சுந்தர துன்றிய அத்தகி மலபாக
0: நாட்டில் இந்த ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் பதிவாகியுள்ள டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 28 உயர்வடைந்துள்ளது. அத்துடன் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 44,480 பதிவாகியுள்ளது. இதற்கிடையில் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட டெங்கு ஒழிப்பு வேலை திட்டத்தில் 5 நாளான இன்று அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களை சோதனையிடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த வருடத்தில் இதுவரையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் அடிப்படையில் பாடசாலைகள் உள்ளிட்ட கல்வி நிறுவனங்களுக்கு அடுத்தபடியாக அதிக அளவிலான டெங்கு அவதான மிக்க பிரிவாக அரசு நிறுவனங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செட்டையார் தெருவில் இன்று 22 கேரட் தங்கம் ரூபா 3,49,600 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் ரூபா 43,700 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் இணைந்திருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்திகளில் தொடரும் இந்திய செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் பாரிஸ் லாஷபிலில் அமைந்திருக்கும் பிடி கேஷங்கரை, காஷ்லை கோனிஸில் அமைந்திருக்கும் பிடி சூப்பர் ஸ்டோர். அதனைத் தொடர்ந்து உலக விளையாட்டு செய்திகளுக்கு ஆலோசனை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ்ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை இசை கானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷலா கோனேஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகின்றார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். மக்களவை எதிர்க்கட்சி தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்திக்கு பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி இன்று பிறந்த நாள் கொண்டாட நிலையில் அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் தொண்டர்களும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள். மகாராஷ்டிராவில் உத்தரவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பாராளுமன்ற உறுப்பினர்களை இழுத்துள்ள துணை முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் பதவியை கைப்பற்ற தற்போது திட்டமிட்டு வருவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன.
5: உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சியை சேர்ந்த 9 எம்பிக்களில் 6 எம்பிக்கள் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனாவில் இணைய விருப்பம் தெரிவித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் கடிதம் அளித்துள்ளனர். இதன் மூலம் திரு ஷிண்டே தரப்பு சிவசேனாவின் பலம் மக்களவையில் 13 அதிகரித்துள்ளது. ஆபரேஷன் டைகர் என்ற பெயரில் இந்த திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தியுள்ள திரு ஏக்நாத் ஷிண்டே அடுத்த கட்டமாக உத்தவ்

0: காங்கிரஸ் தரப்பு எம்எல்ஏக்கள் 15 பேரை இழுக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் தனது பலத்தை அதிகரித்துக் கொண்டு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைத்து அக்கட்சி எம்எல்ஏக்களை இழுக்க திட்டம் தீட்டி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றதால் முதலமைச்சர் பதவியை திரு ஏக்நாத் ஷிண்டே இழந்தார். தற்போது தனது ஆதரவு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதன் மூலம் மீண்டும் முதலமைச்சராக அவர் காய் நகர்த்தி வருவதாக கூறப்படுகிறது. பிரதமர் திரு மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை விரைவில் மாற்றியமைக்கப்பட உள்ளதாகவும் அப்போது திரு தேவேந்திர பட்னவிஸை முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகி மத்திய அமைச்சரவையில் சேர பாஜக அறிவுறுத்தும் என்றும் திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு மீண்டும் முதலமைச்சர் பதவி கிடைக்க உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே டெல்லியில் நேற்று நடைபெற்ற உத்தவ் தாக்கரே தரப்பு எம்பிக்களின் கூட்டத்தை 6 எம்பிக்கள் புறக்கணித்தனர். அவர்கள் 6 பேருக்கும் Y+ பாதுகாப்பு வழங்க மகாராஷ்டிரா உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. உத்தவ் தாக்கரே தரப்பில் சிவசேனா கட்சியில் 2வது முறையாக ஏற்பட்டுள்ள பிளவு மகாராஷ்டிரா அரசியலில் மட்டுமின்றி இந்தியா கூட்டணியிலும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களில் ஒரே நேரத்தில் 4 பெண் நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளாக பதவி வைத்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் உயர்நீதிமன்றங்களில் மொத்தம் உள்ள 781 நீதிபதிகளில் 116 பேர், அதாவது 14.85% பெண் நீதிபதிகள். இதில் 116 பெண் நீதிபதிகளில் 4 நீதிபதிகள் ஒரே நேரத்தில் தலைமை நீதிபதிகளாக பதவி வைப்பதன் மூலம் இந்தியாவின் நீதித்துறையில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. தாம்பரம் வேளச்சேரியில் உள்ள காமராசபுரத்தில் 5 மணி நேரம் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது.
2: தாம்பரத்தை அடுத்த செம்பாக்கம் துணை மின்நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள செம்பாக்கம், சாம்ராஜ் நகர், கரகேஸ்வரி நகர், விஜிபி பொன்னகர், மணவாளன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் 5 மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி சாலையில் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி பெண்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நேற்று மாலை மழை பெய்த நிலையில் மின்கம்பிகள் அறுந்து கிடந்தும் பாதி பணியிலேயே ஊழியர்கள் சென்று விட்டதாக கூறி செம்பாக்கம் மின்வாரிய அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். ஆனால் உரிய பதில் கூறாமல் ஊழியர்கள் அலட்சியம் காட்டியதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் சமாதானப்படுத்தியும் கலையாத பொதுமக்கள் 15 நாட்களாக மின்வெட்டு பிரச்சனை உள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் நேரில் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். சம்பவ இடத்திற்கு வந்த சேலையூர் போலீசார் சமாதானப்படுத்தியும் கலையாத பொதுமக்கள் 15 நாட்களாக மின்வெட்டு பிரச்சனை உள்ளதாகவும் மின்வாரிய அதிகாரிகள், சட்டப்பேரவை உறுப்பினர் நேரில் வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். பின்னர் அங்கு வந்த உதவி மின் பொறியாளர் கார்த்திகேயனை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்கள் நடத்திய சாலை மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது.
1: தொடர்ந்து டெல்லியில் 2வது முறையாக போராட்டம் நடத்துவதாக கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் அறிவித்துள்ளார்கள். நாட்டின் மிகப்பெரிய இயக்கங்களில் ஒன்றாக உருவாகியுள்ள கரப்பான்பூச்சி மக்கள் கட்சியினர் நீட் வினாத்தாள் கசிவு, CBSE தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக சமூக ஊடக தளமான டெலிகிராம் மீது விதிக்கப்பட்ட தற்காலிக கட்டுப்பாடுகளை டெல்லி மேல்நீதிமன்றம் உறுதிப்படுத்தியது. அவசர நிலை தன்மையை கருத்தில் கொண்டு அந்த தளத்துக்கான அணுகலை தற்காலிகமாக முடக்குவதற்கு போதுமான காரணங்களை மத்திய அரசு முன்வைத்துள்ளதாக நீதிமன்றம் தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டியிருந்தது. நீதிபதி தேஜஸ் காரியா தலைமையிலான தனி நீதிபதி அமர்வு அரசாங்கத்தின் உத்தரவானது தொடர்புடைய ஆவணங்களின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டதாகவும் அந்த முடிவை எதிர்த்து டெலிகிராம் தாக்கல் செய்த மனுவில் கூறப்பட்டவாறு இதில் உரிய பரிசீலனையின்மை போன்ற குறைபாடுகள் ஏதும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறது. June 21 அன்று நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வுக்கு முன்னதாக மத்திய அரசு விதித்த தற்காலிக கட்டுப்பாடுகளை எதிர்த்து டெலிகிராம் நேற்று முன்தினம் டெல்லி மேல்நீதிமன்றத்தை நாடியிருந்தது. அந்த கோரிக்கையை நிராகரித்து கட்டுப்பாடுகளை உறு செய்த நீதிமன்றம் டெலிகிராம் மூலம் உருவாக்கப்படும் உள்ளடக்கமும் தகவல்களும் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பிரிவு 69A இன் வரம்புக்குள் வருவதாக தெரிவித்தது. இந்தியாவின் தேசிய தேர்வு முகமை அந்த தளத்தில் இயங்கி வந்த ஒரு பெரியளவிலான மோசடி வலையமைப்பை அம்பலப்படுத்தியதை தொடர்ந்து மத்திய அரசு June 22 வரை இந்த தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது. நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நீட் நுழைவு தேர்வை தமிழ்நாடு அளவில் கண்காணிக்க பள்ளி கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார்.
2: இளநிலை மருத்துவ படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. ஆனால் இத்தேர்வுக்கு முன்னதாகவே வினாத்தாள் கசிந்தது தெரியவந்தது. இதனால் நீட் தேர்வை ரத்து செய்த தேசிய தேர்வு முகமை வரும் 21ஆம் தேதி மறுதேர்வு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. வினாத்தாள் கசிவு தொடர்பாக 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ள நீட் நுழைவுத் தேர்வை தமிழ்நாடு அளவில் கண்காணிக்க பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் திரு கண்ணப்பன் ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இவர் தேசிய தேர்வு முகமை மற்றும் தமிழ்நாடு அரசுக்கு இடையே ஒருங்கிணைப்பு அதிகாரியாக செயல்படுவார் என பள்ளிக்கல்வித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு சந்திரமோகன் வெளியிட்டுள்ள உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என கூறி வரும் தாவேக அரசு அத்தேர்வுக்கு தமிழ்நாடு அதிகாரி ஒருவரை ஒருங்கிணைப்பு அதிகாரியாக நியமித்ததன் மூலம் தமிழ்நாடு அரசே நீட் தேர்வை ஆதரிப்பதாகிவிடும் என சில அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே UPSC முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு முதன்மை தேர்வுக்கு தயாராக நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் மாதம் 25,000 ரூபாய் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. இதற்கான ஊக்கத்தொகை பெற மாணவர்கள் வரும் 30 தேதி வரை நான் muthalvan.tn.gov.in என்ற போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் நான் முதல்வன் திட்டம் என்ற பெயர் ஒரு இடத்தில் கூட குறிப்பிடப்படவில்லை.
1: தொடர்ந்து பிரான்ஸ் மற்றும் செலவக்கிய ஆகிய இரு நாடுகளுக்கான தனது அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி நேற்று டெல்லி திரும்பினார். பிரான்ஸ் பயணத்தை நிறைவு செய்யும் வேளையில் வருங்காலங்களில் இந்தியா பிரான்ஸ் நட்பு மேலும் வலுப்பெறும் என்று எக்ஸ்பக்க பதிவில் மோடி தெரிவித்திருக்கிறார். கர்நாடக முதல்வராக டி கே சிவகுமார் பொறுப்பேற்ற பின் நடைபெற்ற சட்ட மேலவை தேர்தலில் காங்கிரஸ் அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது. கர்நாடகத்தில் 224 உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் காங்கிரசுக்கு 138 சட்டசபை உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கு 66 சட்டசபை உறுப்பினர்களும் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கு 3 சட்டசபை உறுப்பினர்களும் சுயேட்சை இருவரும் கல்யாண் ராஜ் பிரக்தி பக்சா சர்வோதய கர்நாடக பக்சா தலா ஒரு சட்டசபை உறுப்பினரையும் கொண்டுள்ளார்கள். கர்நாடகத்தில் உள்ள 7 சட்டமேலவை தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் 7 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்திய பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 2 மட்டும் வெற்றி பெற்றது. மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியின் ஒரேயொரு வேட்பாளரான கோவிந்த் ராஜு தோல்வியை சந்தித்தார். 138 வாக்குகளை பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி மாற்றுக் கட்சியினரின் ஆதரவுடன் 151 வாக்குகளை பெற்றது. இதனால் 5 இடங்களில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் வெற்றி பெற்றார்கள். காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கரி பிரசாந்த், திப்பனா காமகனூர், பி வி மோகன், சிவண்ணா மலவள்ளி, வினாய் கார்த்திக் ஆகியோர் வெற்றி பெற்றார்கள். அதேவேளையில் மதசார்பற்ற ஜனதா தளம் 18 சட்டசபை உறுப்பினர்களில் 14 பேர் மட்டுமே கட்சிக்கு வாக்குகளை செலுத்தியுள்ளார்கள். மற்ற 4 கட்சி மாறி காங்கிரசுக்குத்தான் வாக்களித்துள்ளார்கள். காங்கிரஸ் அமைச்சர் ராஜேஷ்குமாரின் வெற்றியை எதிர்த்து தமிழக வெற்றி கழக வேட்பாளர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
0: நடந்து முடிந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கன்னியாகுமரி மாவட்டம் கிள்ளியூர் தொகுதியில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு ராஜேஷ்குமார் 1311 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேக்க வேட்பாளர் திரு சபின் என்பவரை தோற்கடித்தார். வெற்றி பெற்றதும் கூட்டணி மாறி தாவேக்க அரசில் சுற்றுலாத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றுள்ளார். இந்நிலையில் அவரது வெற்றியை எதிர்த்து தாவேக்க வேட்பாளர் திரு சபின் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் கிள்ளியூர் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கையின் போது சுமார் 4,500 தபால் வாக்குகள் எண்ணப்பட வேண்டிய நிலையில் சுமார் 2,500 வாக்குகள் மட்டுமே கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் இதுகுறித்த புகார் மீது தேர்தல் நடத்தும் அதிகாரி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 169 எண் வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குப்பதிவு தொடங்கிய நேரம் அதிகாலை 5:45 மணி என காட்டியதாகவும் அந்த இயந்திரத்தின் செயல்பாடு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. சில வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்பட்டதால் பதிவான வாக்குகளின் எண்ணிக்கையை சரிபார்ப்பதில் சிக்கல்கள் ஏற்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 18, 19, 20, 21 மற்றும் 22 சுற்றுகளில் வாக்கு எண்ணிக்கை வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படவில்லை என்றும் இது தொடர்பாக கடந்த 5 தேதி அதிகாரிகளுக்கு மனு அனுப்பியும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கிள்ளியூர் தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த உத்தரவிட வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. கூட்டணி கட்சியின் அமைச்சருக்கு எதிராக தாவேக்க வேட்பாளரே இவ்வாறு வழக்கு தொடர்ந்திருப்பது அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
1: தொடர்ந்து ஒடிசாவில் 1 முதல் 8 வகுப்பு வரையிலான புதிய பாடப்புத்தகங்களில் 1,600 மேற்பட்ட பிழைகள் மற்றும் தவறான தவறுகள் அச்சிடப்பட்டிருக்கிறது.
2: அந்த மாநிலத்தில் திரு மோகன் சரண் மாஜி தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது. 2022 புதிய தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையில் 2026-27 ஆண்டிற்கான பள்ளி பாடப்புத்தகங்களை அம்மாநில பள்ளிக் கல்வித்துறை தயாரித்துள்ளது. இந்த புத்தகங்கள் பள்ளிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அதில் 1600 மேற்பட்ட பிழைகள், தவறான தகவல்கள் இடம்பெற்றுள்ளது. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. ஒடிசா சட்டப்பேரவைக்கு பதில் கர்நாடகா சட்டப்பேரவை படம் இடம்பெற்றுள்ளது. கோனார்க் சூரிய கோயில் இடம்பெற வேண்டிய இடத்தில் கர்நாடகாவின் ஹம்பி விஜய விட்லா கோயில் படம் அச்சிடப்பட்டுள்ளது. ஒடிசாவின் நியம்கிரி மலைகள் ஜார்க்கண்டில் உள்ளதாகவும் பெர்ஹாம்பூர் நகரம் மாவட்டமாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றிற்கெல்லாம் உச்சமாக உலக புகழ்பெற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் ஒரு விமானி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள பிஜு ஜனதாதளம் கட்சி தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு நவீன் பட்நாயக், பாஜக தலைமையிலான ஆட்சியில் கல்வித்துறை முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாக எக்ஸ் தளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். குழந்தைகளின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்க பாஜக உத்தேசித்துள்ளது என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். புத்தகங்களை அச்சிட 50 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள காங்கிரஸ் கட்சி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரின் இல்லத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளது. இந்த பிரச்சினை பூதாகரமாக வெடித்ததை அடுத்து 3 பேர் கொண்ட உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ள முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளார்.
1: தொடர்ந்து இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அனைத்து பல்கலைக்கழகங்களும் அமல்படுத்த வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ஆர் வி ஆர்கலர் வலியுறுத்தியிருக்கிறார். புதுடில்லியில் 22-23 இந்த தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி பங்கேற்பதாக அந்த நாடு நேற்று தெரிவித்துள்ளது. இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 11 நாடுகளை உறுப்பினராக கொண்ட பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு நிகழாண்டில் இந்தியா தலைமை தாங்குகிறது. இதன் ஒரு பகுதியாக டெல்லியில் நடைபெறும் பிரிக்ஸ் NSA மாநாட்டில் பங்கேற்பது குறித்து சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லிண்டியான் தெரிவிக்கையில், இந்தியாவின் அழைப்பை ஏற்று பிரிக்ஸ் NSA மாநாட்டில் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யி பங்கெடுப்பார். பல்வேறு சவால்களுக்கு மத்தியிலும் தெற்குலகின் குரலாக முன்னின்று உலக அமைதி, பாதுகாப்பு, ஒத்துழைப்பு, சமத்துவ நிர்வாகம் மற்றும் பன்முகத்தன்மையை உறுதிப்படுத்தும் வலுவான அமைப்பாக பிரிக்ஸ் திகழ்வதாக குறிப்பிட்டார். இந்தியா சீனா எல்லை விவகாரம் சீன சிறப்பு பிரதிநிதியாக உள்ள வாங் யி இந்திய பயணத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவாலை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூடானிலிருந்து இந்தியா சென்ற கேரள பெண் ஒருவருக்கு எபோலா அறிகுறிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதை தொடர்ந்து அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவில் தொடரும் கடுமையான வெப்பம் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மாற்றியமைத்துள்ளது. 45 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பநிலையால் பலர் அதிகாலையிலும் மாலையிலும் மட்டுமே வெளிப்புற பணிகளை மேற்கொள்ளுகிறார்கள். ராஜஸ்தானில் வீடுகளில் கூட வெப்பத்தை சமாளிப்பது சிரமமாகிவிட்டது. குடும்பங்கள் தண்ணீரை குளிர வைக்க பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தினாலும் அவை போதுமானதாக இல்லை என்று குறிப்பிடுகிறார்கள். கால்நடைகளும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படுகின்றன. அவற்றின் உணவு பழக்கம் மாறியிருப்பதால் பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை தேவைப்படாத குளிரூட்டும் சாதனங்களை வாங்க வேண்டிய நிலையும் மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தனகர் புதுடில்லி அருகே விவசாயிகள் தங்களது வேலை நேரத்தை மாற்றியிருக்கிறார்கள். அவர்கள் விடியற்காலையில் பணியை தொடங்குவதால் நண்பகலில் சுட்டரிக்கும் வெப்பத்தை தவிர்க்கிறார்கள். நிழலில் ஓய்வெடுத்த பிறகு மாலையில் வயலுக்கு திரும்புகிறார்கள். பருவநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு ஆண்டும் முந்தைய ஆண்டை விட அதிக வெப்பமாக இருப்பதாக மக்கள் புலம்புகிறார்கள். சர்வதேச பல்கலைக்கழக தரவரிசையில் 5 இடங்கள் முன்னேறி 118வது இடத்தை பிடித்து டெல்லி IIT அசத்தி இருக்கிறது. KS உலக பல்கலைக்கழக தரவரிசை 2027 படி கடந்த ஆண்டு இந்திய அளவில் முதலிடத்தில் இருந்த மும்பை IIT 5 இடங்கள் சரிந்து 134வது இடத்திலும், 10 இடங்கள் முன்னேறி சென்னை IIT 170வது இடத்திலும் உள்ளன. உலகளவில் அமெரிக்காவின் மிட் 15வது ஆண்டாக முதலிடத்தில் தொடர்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் கைத்தொலைபேசி மீதான தடை தீவிரமாக செயல்படுத்தப்படுகிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கைத்தொலைபேசி பயன்படுத்துவதற்கு நீதிமன்றம் பிறப்பித்த தடை உத்தரவை தீவிரமாக செயல்படுத்த இருப்பதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கும்பகோணம் பள்ளி தீபத்தில் உயிர் தப்பிய மாணவியொருவர் துணை ஆட்சியர் பதவிக்கு தேர்வாகியுள்ளது. அந்த கிராம மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
0: கும்பகோணம் காசிராமன் தெருவில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ணா அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளியில் கடந்த 2004 July 16 ஏற்பட்ட தீ விபத்தில் 94 குழந்தைகள் கருகி உயிரிழந்தனர். 18 குழந்தைகளுக்கு தீக்காயம் ஏற்பட்டது. அப்போது 4 வகுப்பு படித்துக் கொண்டிருந்த ஜெனிஃபர் என்ற மாணவி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். பின்னர் கும்பகோணத்தில் உள்ள ஸ்ரீ மாதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சேர்ந்த அவர் பள்ளி படிப்பை முடித்த பின் சென்னை சென்று உறவினர் வீட்டில் தங்கியிருந்து பட்டப்படிப்பையும் முடித்தார். தற்போது மாநில தேர்வாணையம் நடத்திய தேர்வில் வெற்றி பெற்ற அவர் துணை ஆட்சியராக தேர்வாகி உள்ளார். அவரது வெற்றிக்கு சந்தனாள்புரம் கருப்பூரைச் சேர்ந்த கிராம மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர்.
3: ஸ்ரீ மாதா ஸ்கூல்ல தான் பிளஸ் டூ படிச்சாங்க. அதன் பிறகு சென்னையில போய் அவங்க படிச்சு நல்லபடியா இந்த போஸ்டுக்கு வந்திருக்கிறாங்க. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம். எங்க கிராமமே பெரிய உற்சாகத்துல இருக்கிறோம்.
0: உலகையே உலுக்கிய கோர சம்பவத்தில் உயிர் தப்பி உழைப்பால் உயர்ந்த அவருக்கு சொந்த கிராம மக்கள் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர்.
1: தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் 40 வட்டார போக்குவரத்து அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 37,81,000 ரூபாவை அவர்கள் பறிமுதல் செய்துள்ளார்கள்.
0: ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்புத்துறை இயக்குநரின் உத்தரவுப்படி தமிழ்நாடு முழுவதும் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள், மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று திடீர் சோதனை மேற்கொண்டனர். 8 மணி நேரம் நீடித்த சோதனையின் முடிவில் கணக்கில் காட்டப்படாத பணம் மொத்தமாக 37,81,168 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேகத்திற்கு இடமான ஜிபே பரிவர்த்தனைகள் மூலம் சுமார் 6 லட்சம் ரூபாயும் கண்டுபிடிக்க பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மாநிலத்திலேயே அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 3,77,000 ரூபாயும், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகத்தில் 2,31,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 1,92,000 ரூபாயும், கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் 1,87,000 ரூபாயும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஜிபே பரிவர்த்தனையில் அதிகபட்சமாக காரைக்குடி அலுவலகத்தில் 2,50,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
1: இனி சென்னையில் ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 3,040 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,08,560 ரூபாவாகவும், கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 13,570 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் ஒரு கிராம் வெள்ளி விலை 15 ரூபாய் குறைந்து 255 ரூபாவுக்கு விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள்.
4: ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் டசன் கணக்கான யுக்ரைனிய ட்ரோன்கள் 3 நாட்களில் 2வது முறையாக ஒரு எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை தாக்கியதால் அடர்த்தியான புகை வானத்தை நிரப்பியது. போர் தொடங்கியதிலிருந்து மாஸ்கோ பிராந்தியத்தில் நடந்த மிகப்பெரிய குண்டு தாக்குதல் இது என தெரிகிறது. இதன் காரணமாக தலைநகரின் 4 விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. இதற்கிடையில் ரஷ்யா யுக்ரைன் மீது ஒரே இரவில் தொடர் தாக்குதல்களை நடத்தியது. கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய குண்டுவீச்சுகளில் குறைந்தது 2 பாலத்தீனர்கள் கொல்லப்பட்டதாக காசாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவர்கள் அல்மவாசி கடற்கரையில் உயிரிழந்ததாகவும் குறைந்தது 8 பேர் காயமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஹெப்ரோனில் உள்ள ஒரு சர்ச்சைக்குரிய புனித இடத்தை நிர்வகிக்கும் சட்டப்பூர்வமாக நிரூபப்பட்ட பங்கை அகற்றுவதாக கூறியுள்ள இஸ்ரேலின் அறிவிப்பை பாலத்தீன ஆணையம் கண்டித்துள்ளது. பிராந்தியத்தில் போரை தடுக்க நாட்டின் ராணுவ திறன்களை வலுப்படுத்துவது முக்கியமானது என்று ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சர் பிபிசியிடம் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பை அதிகரிப்பது மற்றும் அமெரிக்காவுடனான ஜப்பானின் கூட்டணியை வலுப்படுத்துவது ஆகியவை பல அடுக்குகளை கொண்ட தடுப்பு திறனுக்கானது என்று சின்ஜிரோ கொய்சுமி கூறினார். சீனா மற்றும் வடகொரியாவிலிருந்து சாத்தியமான அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ள ஜப்பான் அதன் அமைதிவாத மரபை மாற்றி வருகிறது. மேலும் ஆபத்தான ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கான பல தசாப்தங்களாக இருந்த தடையையும் சமீபத்தில் நீக்கியது. கியூபாவின் கம்யூனிஸ்ட் அரசாங்கம் பொருளாதாரத்தின் பல துறைகளை தனியார் முதலீட்டிற்கு திறந்து விடுவதை நோக்கமாக கொண்ட சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் அளித்துள்ளது. கரேபியன் தீவு நாடான கியூபா அமெரிக்காவின் எரிபொருள் முற்றுகையால் கடுமையான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள கியூப மக்களிடமிருந்து அதிக மூலதனத்தை ஈர்க்கும் நோக்கில் இந்த முன்மொழிவுகள் உள்ளன. அதன் முக்கிய பிராந்திய நட்பு நாடான வெனிசுவேலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை அமெரிக்கா வெளியேற்றிய ஜனவரி மாதம் முதல் கியூபாவின் பொருளாதாரம் மோசமடைந்தது.
1: போர் நிறுத்த ஒப்பந்தம் அமெரிக்காவுக்கு வெற்றி என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியிருக்கிறார். லெபனான் உள்ளிட்ட எல்லா முனைகளிலும் முழுமையான சண்டை நிறுத்தம் பேடப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். லெபனானில் இருக்கும் இஸ்ரேலிய படைகளும் சண்டை நிறுத்தத்தை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அதிபர் டிரம்ப் குறிப்பிட்டிருக்கிறார். போர் நிறுத்த உடன்பாட்டின் பெறம் வெளியான சில மணி நேரத்தில் நேற்று உடன்பாடு கையெழுத்திடப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார்.
2: அமெரிக்கா ஈரான் இடையே 40 நாட்கள் நடைபெற்ற போரால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு உலக பொருளாதாரம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் பாகிஸ்தான் நடுநிலையாளராக செயல்பட்டு அமெரிக்கா ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்தது. இதன் விளைவாக அமெரிக்கா ஈரான் இடையே நிரந்தர போர் நிறுத்தம் செய்ய 14 அம்சங்கள் கொண்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் தயாரானது. லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்த வேண்டும், அந்நாட்டின் இறையாண்மையை மதிக்க வேண்டும், மறு கட்டமைப்பு மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்காக $300 பில்லியன் இழப்பீட்டுத் தொகை வழங்க வேண்டும், தங்கள் நாட்டு உள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை ஈரான் விதித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை திறக்க வேண்டும், அணு ஆயுதங்களை தயாரிக்கவோ வாங்கவோ கூடாது என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளை அமெரிக்கா விதித்துள்ளது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் டிரம்ப், ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் ஆகியோர் டிஜிட்டல் முறையில் கையெழுத்திட்டனர். இதைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்தில் கத்தாருக்கு சொந்தமான பர்கன்ஸ்டாக் தீவில் முறைப்படி இரு நாடுகளும் இன்று கையெழுத்திட உள்ளன. இந்த விழாவில் ஜேடி வான்ஸ் பங்கேற்கிறார். ஈரான் தரப்பில் நாடாளுமன்ற அவைத்தலைவர் முகமது பாகர் கலிஃபா பங்கேற்பார் என கூறப்படுகிறது. அதே சமயம் நடுநிலையாளராக செயல்பட்ட பாகிஸ்தான் சார்பில் பிரதமர் ஷெபா ஷெரீப் கலந்து கொள்ள உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் என அவர் பயணத்தை ரத்து செய்துள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானவுடன் இறுதி ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தையும் இன்றே தொடங்க உள்ளது. இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய வான்ஸ், டிஜிட்டல் ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு அமெரிக்க போர் கப்பல்களின் ஈரான் துறைமுக முற்றுகை விலக்கிக் கொள்ளப்பட்டதாக கூறினார். ஹோர்முஸ் நீரிணை வழியாக 12.5 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் சென்றுள்ளதாக வான்ஸ் கூறியுள்ளார். புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரானின் செயல்பாட்டை பொறுத்தே அந்நாட்டிற்கு நிதி உதவி வழங்குவது குறித்து முடிவு செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்தில் தாம் உடன்படவில்லை என்று கூறியுள்ள ஈரான் உச்சபட்ச தலைவர் முஸ்தபா கமேனி வேறுபட்ட கருத்தை கொண்டிருந்த போதும் நாட்டின் நலன் கருதி அதனை ஏற்பதாக தெரிவித்துள்ளார். அதே சமயம் விரக்தி காரணமாகவே அமெரிக்கா வேறு வழியின்றி ஒப்பந்தம் செய்துள்ளதாக அவர் விமர்சித்துள்ளார்.
1: இதநேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக இரு நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட ஆரம்பகட்ட உடன்படிக்கையை செயல்படுத்துவது தொடர்பாக சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் ஏரிக்கு அருகிலுள்ள பெர்கன்ஸ்டாக் மலையுச்சி ரிசார்ட்டில் இன்று இந்த பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனாலும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்பதற்கான தனது சுவிஸ் பயணத்தை திடீரென ரத்து செய்துள்ளதாக வெள்ள மாளிகையின் ஊடகப் பிரிவு இன்று நள்ளிரவு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் திட்டமிடப்பட்டிருந்த இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்பதை சுவிட்சர்லாந்து வெளிவகார அமைச்சகமும் உத்தியோகமாக உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த 17ஆம் தேதி பிரான்சின் வெர்சைல் நகரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் ஈரான் தரப்புக்கிடையே இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தது.
5: பல வாரங்களாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இறுதியாக நிறைவடைந்தது. வெர்சைல்ஸில் ஈரானுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதற்கு பிரான்ஸ் அதிபர் மக்ரோங் டொனால்டு டிரம்புக்கு வாழ்த்து தெரிவித்தார். டெஹ்ரானில் அதிபர் மசூத் பெசஸ்கியானும் அதையே செய்தார். அமெரிக்க தலைவர் இந்த ஒப்பந்தம் குறித்து உற்சாகமாக இருக்கிறார். ஆனால் இதில் உள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? அமெரிக்கா, ஈரான் மற்றும் முக்கியமாக ஈரான் முன்னுரிமை அளிக்கும் லெபனான் உட்பட அதன் நட்பு நாடுகள் மீதான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாகவும் நிரந்தரமாகவும் நிறுத்துவதாக அறிவிக்கும் என்று இந்த ஒப்பந்தம் கூறுகிறது. ஈரான் அணு ஆயுதத்தை வாங்கவோ அல்லது தயாரிக்கவோ முடியாது என்ற டொனால்டு டிரம்பின் முக்கிய கோரிக்கைகளில் ஒன்றும் இதில் அடங்கும். எனினும் ஒப்பந்தத்தின் மற்ற அம்சங்கள் குறித்து பார்க்கும்போது அமெரிக்க அதிபர் கூறிய விளக்கத்தை விட அதன் உரை சற்று மாறுபட்ட மற்றும் நுணுக்கமான அணுகுமுறையை கொண்டுள்ளது. ஈரான் மீதான பொருளாதார தடைகள் படிப்படியாக நீக்கப்படும். மேலும் அந்நாட்டின் மறுகட்டமைப்புக்காக $300 பில்லியன் நிதிக்கான அணுகல் வழங்கப்படும். இருப்பினும் இதில் யார் என்ன பங்களிப்பை வழங்குவார்கள் என்பது குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. உலகம் முழுவதும் உள்ள அனைவரின் கவனமும் ஹோர்முஸ் நீரிணையின் மீது இருக்கும் நிலையில் இப்போதைக்கு எந்த கட்டணமும் இல்லாமல் வணிக கப்பல்கள் மீண்டும் அதன் வழியாக சுதந்திரமாக செல்ல அனுமதிக்கப்படும். இருப்பினும் 60 நாள் ஒப்பந்தம் காலாவதியான பின்னர் கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று ஈரானிய அதிகாரிகள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கையும் ஒப்பந்தத்தில் காணப்படும் பிற முரண்பாடுகளும் அமெரிக்காவில் உள்ள அனைத்து அரசியல் தரப்பினராலும் விமர்சிக்கப்பட்டுள்ளன.
6: இது அமெரிக்கா மற்றும் அதிபர் டிரம்பின் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒப்புக்கொண்ட ஒன்று அல்ல என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் இந்த போர் தொடங்குவதற்கு முன்பு ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் அழுத்தம் கொடுக்கவோ அல்லது சலுகைகள் பெறவோ பயன்படுத்தவில்லை. எனவே அந்த நீரிணை வழியாக செல்லும் வணிகத்திற்கு அவர்கள் கட்டணம் வசூலிக்க அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல உலகிற்கும் மிக மோசமான ஒப்பந்தமாகும்.
5: டொனால்ட் டிரம்ப் வழக்கம் போல மிகுந்த தன்னம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இந்த ஒப்பந்தத்தை பாராட்டி வருகிறார். ஆனால் இந்த மோதல் உண்மையில் அதற்குரிய பலனை தந்ததா, ஈரான் உடனான இந்த போரிலிருந்து அமெரிக்கா என்ன சாதித்துள்ளது போன்ற கடினமான கேள்விகள் தொடர்ந்து எழுந்து வருகின்றன.
1: தொடர்ந்து இந்த உடன்பாடு தொடர்பான மேலும் சில தகவல்கள்.
0: நாட்டின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் மதிக்க வேண்டும். மேலும் ஒருவருக்கொருவர் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்க்க வேண்டும். அதிகபட்சமாக 60 நாட்களுக்குள் இறுதி ஒப்பந்தம் எட்டப்பட வேண்டும். ஆனால் இரு நாடுகளின் பரஸ்பர ஒப்புதலுடன் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்படலாம். ஈரானிய துறைமுகங்கள் மீதான அமெரிக்கா விதித்துள்ள கடற்படை முற்றுகையை நீக்குவதை உடனடியாக செயல்படுத்த வேண்டும். மேலும் 30 நாட்களுக்குள் இந்த முற்றுகை முற்றிலுமாக நீக்கப்பட வேண்டும். ஈரான் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து பொருளாதார தடைகளையும் அமெரிக்கா நீக்க வேண்டும். மேலும் ஈரானில் தற்போதைய நிலையை நீட்டிக்கவும் அந்நாட்டின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதிக்கு சலுகைகளை வழங்கவும் மற்றும் முடக்கப்பட்ட அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட ஈரானின் சொத்துக்களை விடுவிப்பதை எளிதாக்கவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளது. இறுதியாக அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே வருங்காலத்தில் எட்டப்படும் எந்தவொரு இறுதி ஒப்பந்தமும் ஐநா பாதுகாப்பு சபையால் அங்கீகரிக்கப்பட்டு அனைத்து தரப்பினருக்கும் கட்டுப்படக்கூடிய தீர்மானமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
7: நீண்ட இழுபறிக்கு பிறகு அமெரிக்காவிற்கும் ஈரானிற்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கிறது. இதை பிரான்ஸ் நாட்டிலேயே தற்பொழுது விஜய் மேற்கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டிருக்கிறார். அதே போல ஈரானிய மூத்த அதிகாரிகளும் இதிலே கையெழுத்திட்டிருக்கிறார்கள். இது உலக அளவிலே பெரிய அளவில் வரவேற்கப்படுகிறது. இந்தியா, தெற்காசியா, ஆசிய நாடுகளிலே அந்த பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு உயர்த்தப்பட்டது. குக்கிங் கேஸ் சிலிண்டர் கிடைப்பதிலே தட்டுப்பாடு, ரசாயனங்கள் கிடைப்பதிலே, உரங்கள் தயாரிப்பதிலே தட்டுப்பாடு போன்ற பல்வகையான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் பல்வேறு தரப்பட்ட மக்களால் எதிர்கொள்ளப்பட்டன. பல்வேறு நாடுகளும் இப்படி இந்த இரண்டு தரப்பும் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வேண்டுகோள்களை விடுத்திருந்தன. இதிலே 14 அம்சங்கள் கொண்ட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்வார்கள். இதிலே முக்கியமாக அமெரிக்கா தற்பொழுது தன்னுடைய கடற்படை மூலம் ஈரான் மீதான தடைகளை, அதாவது அங்கிருந்து எந்த விதமான பொருட்களும் வெளியே வரக்கூடாது, கப்பல்கள் வரக்கூடாது என்ற இருந்த தடையை அடுத்த ஒரு 30 நாட்களுக்குள் அதை நீக்கிக் கொள்வோம் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல ஈரான் தாங்கள் அணு ஆயுதத்தை நாடமாட்டோம் என்கின்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர இந்த 60 நாட்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து இறுதி கட்டத்திலே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுமே ஆனால் ஈரான் மீதான ஒரு பொருளாதார தடைகள் பல்வேறு ஆண்டுகளாக அது இருந்து வருகிறது. தன்னுடைய ஏற்றுமதி கொள்கை காரணமாக தன்னுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்வதில் இருந்த தடைகள் எல்லாம் நீக்கப்படும் என்று அமெரிக்கா உறுதியளித்திருக்கிறது. தவிரவும் ஈரானிலே இருக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்ஷியலான அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்று சொல்லப்படுவது, ஏனென்றால் அது அணு ஆயுதம் தயாரிக்கவும் அதை பயன்படுத்தலாம், அதை பலமிழக்க செய்வதற்கு சர்வதேச அணுசக்தி மையத்தினுடைய ஒரு கண்காணிப்பிலே அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்கின்ற மற்றொரு உறுதிமொழியும் இந்த ஒப்பந்தத்திலே இருக்கிறது. ஈரானுக்கு சொந்தமான பல $1 பில்லியன் அளவிலான வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணம் வந்து தற்போது முடக்கப்பட்டிருக்கிறது. அந்த இறுதி ஒப்பந்தம் ஏற்படுகின்ற அந்த ஒரு சூழலிலே அடுத்து வருகின்ற மாதங்களிலே இந்த பணத்தையும் அதை விடுவிப்பதற்கு அமெரிக்கா ஒத்துக்கொண்டிருக்கிறது. இதிலே சில சிக்கல்களும் இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் இந்த இரண்டு தரப்பிற்கும் இடையே ஒரு பரஸ்பர சந்தேகம் தொடர்ந்து இருந்து வருகிறது. இரண்டாவது இதிலே முக்கியமான பிரச்சனை லெபனன். தற்பொழுது இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய படைகளும் லெபனான் உள்ளேயே இருக்கின்றன. ஈரான் இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும், தவிரவும் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கப்பட வேண்டும், அங்கும் அந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை ஈரான் முக்கியமாக வைத்திருக்கிறது. இது இஸ்ரேல் எந்த அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்ளப் போகிறது, அமெரிக்கா அதற்கு அழுத்தம் தருமா என்கின்ற ஒரு கேள்வியும் இதில் எழுகிறது. இது மிக மிக ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு பல்வேறு தரப்புகள், பாகிஸ்தான், கட்டார் போன்ற நாடுகள் பெருமளவிலே உதவி செய்தன. அவர்கள் அந்த இரண்டு தரப்பிற்கும் இடையேயான செய்திகளை பரிமாறிக்கொண்டார்கள். பல்வேறு சமயங்களிலே வந்து ஒப்பந்தம் கையெழுத்து ஆகிவிடும், இன்று நாளை அல்லது அடுத்த வாரம் என்றெல்லாம் பரபரப்பாக பேசப்பட்டு அது ஏற்படாத நிலையில் கடைசியில் ஒரு வழியாக பல்வேறு உலக நாடுகளுடைய சமரசத்திற்கு பின்னால் இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது.
1: தொடர்ந்து, பாதுகாப்புக்காக எல்லோரையும் கொலை செய்வது மட்டுமே தீர்வாகாது, நிதர்சனத்தை இஸ்ரேல் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்தார். லெபனான் விவகாரத்தில் இஸ்ரேல் எல்லை மீறக்கூடாது. இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரே பலமிக்க தலைவர் டிரம்ப் மட்டுமே இஸ்ரேலின் ஆயுதங்களில் மூன்றில் இரண்டு பங்கு அமெரிக்கர்களின் வரிப்பணத்தில் உருவானவை என்று கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் ஈரான் ஒப்பந்தத்தை தொடர்ந்து அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளில் அதிகரித்து வருகிறது பதட்டம். சலுகைகள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் லெபனானை உள்ளடக்கியது குறித்து இஸ்ரேல் கவலை தெரிவிக்கிறது.
8: லெபனானில் ஹெஸ்பலாவுடன் இஸ்ரேல் நடத்தும் மோதல், ஈரானுடன் அமெரிக்கா ஏற்படுத்தியுள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தையும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணியையும் சோதனைக்கு உள்ளாக்கக்கூடும். இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரவும் லெபனானின் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிக்கவும் டொனால்ட் டிரம்ப் ஒப்புக்கொண்டுள்ளார். இருப்பினும் இஸ்ரேலின் தாக்குதல்களும் ஆக்கிரமிப்பும் தொடர்கின்றன. நேற்று ஹெஸ்பலாவின் ட்ரோன் தாக்குதல்களில் 5 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்தனர். பிபி என அறியப்படும் இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவுக்கு டொனால்ட் டிரம்ப் தனது எதிர்பார்ப்புகளையும் கோரிக்கைகளையும் மறைமுகமாக நினைவூட்டினார்.
9: லெபனான் விவகாரத்தில் எங்களுக்கு இடையே ஒரு சிறிய கருத்து வேறுபாடு உள்ளது. பிபி, நீங்கள் இன்னும் சற்று மென்மையான அணுகுமுறையை கையாளலாம் என்று நான் கருதுகிறேன். ஹெஸ்பலாவை சேர்ந்த ஒருவர் ஒரு கட்டடத்திற்குள் நுழையும் போதெல்லாம் அந்த கட்டடத்தையே இடித்து தள்ள வேண்டிய அவசியம் இல்லை.
8: டொனால்ட் டிரம்ப் அடிக்கடி பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அவமதித்தும் இழிவுபடுத்தியும் பேசியுள்ளார். மேலும் அவருக்கு சொல்லப்படுவதே அவர் செய்கிறார் என்றும் கூறியுள்ளார். ஆனால் தீவிர வலதுசாரி முதல் தாராளவாத இடதுசாரி வரையிலான இஸ்ரேலியர்கள் இந்த விஷயத்தில் டிரம்ப் அவ்வாறு செய்யக்கூடாது என்று கூறுகின்றனர்.
10: நெத்தன்யாகு தான் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை சரியாக செய்ய வேண்டும். டொனால்ட் டிரம்ப் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது என்று கருதுகிறேன்.
11: பயங்கரவாத செயல்பாடுகளில் இருந்து எங்கள் நாட்டை பாதுகாக்க விரும்புகிறோம்.
12: நெத்தன்யாகுக்கு
11: ஒரு வழி இல்லை. டிரம்ப் விரும்பும் அனைத்தையும் அவரால் வழங்க முடியாது.
12: Everything he wants.
11: ஏனெனில் நாங்கள் இங்கேயே தொடர்ந்து உயிர் வாழ வேண்டியுள்ளது.
12: We have to survive.
8: நெத்தன்யாகுவின் நெருங்கிய கூட்டாளியும் ஐக்கிய நாடுகள் சபைக்கான இஸ்ரேலிய தூதருமானவர் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் இஸ்ரேலுக்கு மிகவும் பாதகமானது என்று விமர்சித்துள்ளார். நெத்தன்யாகுவின் அரசியல் எதிரிகள் மற்றும் கூட்டாளிகள் என இரு தரப்பினரும் அவர் மீது கடும் அழுத்தம் கொடுத்து டொனால்ட் டிரம்பின் விருப்பத்தை மீறி ஹெஸ்பலாவுக்கு எதிரான போரை தொடருமாறு வலியுறுத்தி வருகின்றனர்.
11: யாரேனும் எங்களிடம் போர் நிறுத்தம் பற்றி கூறுவதற்கு முன்பாகவே ஹெஸ்பலாவின் ராணுவ வலிமையை நாங்கள் அழிக்க வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு உள்ளது. அவர்கள் தொடர்ந்து எங்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர், எங்களை தாக்குவதற்கான வலிமையையும் தொடர்ந்து வளர்த்து வந்துள்ளனர். இதை நாங்கள் அமைதியாக பார்த்துக் கொண்டிருக்க முடியாது.
8: ஈரானுடனான போர் இஸ்ரேலின் வலிமையை அதிகரித்ததாகவும் ஈரானை பலவீனப்படுத்தியதாகவும் கூறும் நெத்தன்யாகு அதை ஒரு வெற்றியாகவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். ஆனால் மறுபுறம் இப்போரினால் ஈரான் எவ்வாறு வலுவடைந்துள்ளது என்பதை அவரது விமர்சகர்கள் பட்டியலிடுகின்றனர். அதேவேளையில் சில மாதங்களுக்கு முன்புதான் முன்னெப்போதையும் விட வலுவானதாக கூறப்பட்ட அமெரிக்க கூட்டணியில் ஏற்பட்டுள்ள விரிசலை அவரது அரசியல் எதிரிகளும் கூட்டாளிகளும் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த போரின் முடிவிலேயே தனது அரசியல் எதிர்காலம் தங்கியிருப்பதாக இஸ்ரேலின் பிரதமர் கருதி செயல்பட்டு வருகிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை அமெரிக்காவும் ஈரானும் இப்போது தொடங்க உள்ளன. இந்நிலையில் நெத்தன்யாகு அந்த விவாதங்களில் செல்வாக்கு செலுத்த விரும்புவார். அமெரிக்காவுடனான அவரது உறவு பலவீனமடைந்துள்ளதால் அதை செய்வதற்கான ஒரு வழியை அவர் தேடுவார்.
1: தொடர்ந்து, வடகொரியா அணு ஆயுதங்கள் வைத்துள்ளது தற்காப்புக்கான வழிமுறை என்று குறிப்பிட்டு G7 மாநாட்டில் முன்மொழியப்பட்ட அழைப்புகளுக்கு வடகொரிய அதிபரின் சகோதரி கிம் ஜோங் ஜோங் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். பிரான்சில் கடந்த புதன்கிழமை நடைபெற்ற G7 மாநாட்டில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபையின் தீர்மானங்களுக்கு இணங்க வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்றுவதற்கு வலியுறுத்தி G7 நாடுகளின் தலைவர்கள் கூட்டறிக்கையை வெளியிட்டார்கள். இந்த கூட்டறிக்கைக்கு பதிலளிக்கும் விதமாக வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னின் சகோதரி கிம் ஜோங் யுங் அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டாளிகள் காலத்துக்கு பொருந்தாத அழைப்புகளை முன்மொழிவதாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்பதற்கான சக்தி வாய்ந்த சாதனங்களாகவும் அமைதியை உறுதி செய்வதற்கான ஒரு முக்கிய அடிப்படையாகவும் அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இவை வடகொரிய சட்டத்தின் அடிப்படையில் கொண்டுவரப்பட்டுள்ளன. அணு ஆயுதங்கள் தற்காப்புக்கான ஒரு சாதனம். அணுசக்தி மிக்க நாட்டின் நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முயற்சிக்கும் எவரும் பேரழிவை வரவழைக்கும் மிகவும் மோசமான முடிவை எடுப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். முன்னதாக வடகொரியாவை முழுமையாக அணு ஆயுதங்களற்ற நாடாக மாற்ற வேண்டும் என்று அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் இணைந்து கூட்டறிக்கை வெளியிட்டதைத் தொடர்ந்து அவரது இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. உக்ரைன் போர் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை இலக்கு வைத்து உக்ரைன் வரலாற்றிலே மிக பாரிய ஆளில்லா விமான தாக்குதலை உக்ரைன் நடத்தியுள்ளது நேர்கள் அறிந்ததே. உலகின் முதல் அரபு நாடாக ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடகங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சிறார்களின் வாழ்க்கை முறை மற்றும் மனநிலை கடுமையாக பாதிக்கப்படுவதாக ஆய்வாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். இதனால் சிறார்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த டிசம்பர் மாதம் உலகின் முதல் நாடாக ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இந்தோனேஷியா, மலேசியா, துருக்கி, பிரிட்டன் மற்றும் ஏராளமான ஐரோப்பிய நாடுகளும் சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றன. இந்நிலையில் அரபு நாடான ஐக்கிய அரபு அமீரகத்தில் 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக தளங்களில் கணக்குகள் தொடங்கவும் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்படுவதாக நேற்று அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. சிறார்களின் மனநலம், இணையவழி துன்புறுத்தல், அடிமையாக்கும் நடத்தைகள், உடல் உழைப்பு இன்மை குறித்த கவலைகளால் இந்த நடவடிக்கைக்கு அமீரகத்தின் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே இணையவழி செயற்பாடுகளுக்கு அமீரகத்தில் கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்ட நிலையில் இந்த தடையை மீறும் கணக்குகள் மீது அரசு அமைப்புகள் உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று 15 வயதுக்குட்பட்ட சிறார்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்றி சமூக ஊடகங்கள் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பெயினில் தாங்க முடியாத வெப்பம், அதனால் பெரிதும் அவதியுறுபவர்கள் மாணவர்கள். அவர்களின் கற்றலுக்கு வெப்பம் தடையாக இருப்பதாக ஆசிரியர்கள் புலம்புகிறார்கள். வெப்பத்தால் அடிக்கடி தலைவலி ஏற்படுவதாக மாணவர்கள் குறை கூறுகிறார்கள். வெப்பத்தை சமாளிக்க வெறும் மின்விசிறிகள் போதாது. ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள்? ஸ்பெயினில் கெட்டலானியா பகுதியின் தொடக்க பள்ளிகளில் வெப்பநிலையை கண்காணிக்க மலிவான உணர்கருவிகளை பொருத்தியுள்ளார்கள். அதன் மூலம் சேகரிக்கப்படும் தகவல்களை கொண்டு எந்தெந்த இடங்களில் வெப்பம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை கண்டறிய முடிவதாக ஆசிரியர்கள் குறிப்பிட்டார்கள். அடிக்கடி தண்ணீரில் தலையை நனைத்துக் கொள்ளும்படியும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் நினைவுபடுத்துகிறார்கள். வெப்பத்திலிருந்து ஊழியர்களை பாதுகாக்க சட்டங்கள் உள்ளன, ஆனால் மாணவர்களை பாதுகாக்க சட்டமேதும் இல்லை என்று ஆசிரியர் ஒருவர் குறிப்பிட்டார். பார்சிலோனா நகரில் 54 பாடசாலைகளில் குளிர்சாதன வசதி பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் 30 பாடசாலைகளை அதை பொருத்துவதற்கு திட்டமிடப்படுகிறது. அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் குளிர்சாதனத்தை பொருத்த சுமார் 100 மில்லியன் யூரோ முதலீடு செய்வதற்கு பார்சிலோனா அரசாங்கம் திட்டமிட்டு வருகிறது. ஆப்பிரிக்க நாடான கொங்கோவில் எபோலா தொற்றின் பரவலால் 200 அதிகமானோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பரவல் கொங்கோ, சூடான் உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளை தொடர்ந்து அச்சுறுத்தி வருகிறது. உலகின் கொடிய தொற்றுகளில் ஒன்றாக கருதப்படும் எபோலா பரவலை தடுக்க இந்தியா உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுக்கும் தீவிர கண்காணிப்பு நடவடிக்கைகளை அந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன. இந்நிலையில் எபோலா தொற்றின் புதிய பரவல் தொடங்கியது முதல் கொங்கோ நாட்டில் மட்டும் 202 பேர் பலியானதாகவும் 75 பேருக்கு எபோலா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே உள்நாட்டு மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ள கொங்கோவின் இடுரி, வடக்கு கிவு மற்றும் தெற்கு கிவு ஆகிய மாகாணங்களில் எபோலா தொற்றின் பாதிப்புகள் அதிக அளவில் கண்டறியப்பட்டுள்ளன. இதனால் அந்த நாட்டில் எபோலா பரவலின் இறப்பு வீதம் 23% உயர்ந்துவிட்டது. கொங்கோவின் சில பகுதிகளில் நிலவும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களால் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்களை கண்டறிவது மிகவும் சவாலான ஒன்றாக உள்ளது. இதனால் கொங்கோவில் எபோலா பரவலை கட்டுப்படுத்த மேலும் ஓராண்டு காலமாகும் என்று செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் உள்ள மிருக காட்சி சாலை ஒன்றில் முதலைகள் வாழும் பகுதிக்குள் 3 வயது சிறுவன் ஒருவன் உயிருக்கு ஆபத்தானையில் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கொலமுயற்சி சந்தேகத்தின் பேரில் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சிறுவன் ஒருவன் முதலைகள் அடைக்கப்பட்டுள்ள பகுதிக்குள் விழுந்துள்ளதாக கிடைத்த தகவலுக்கு அமைவாக கேம்பிரிஸ்டர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்தார்கள். படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட சிறுவன் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பில் நோர்புக் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபருக்கும் பாதிக்கப்பட்ட சிறுவனுக்கும் இடையே எந்தவித முன்னிய பழக்கமும் அல்லது உறவும் இல்லை என்று முதற்கட்ட விசாரணைகளிலிருந்து தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ள புலனாய்வு அதிகாரி ஒருவர், இந்த சம்பவம் நடந்த வேளையில் மிருகக்காட்சி சாலையில் இருந்தவர்களிடம் விவரங்களை சேகரித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த ஜான்சன் ஆஃப் ஓட் ஆர்ட்ஸ் மிருகக்காட்சி சாலை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலைகள் மற்றும் வைக்கப்பட்டுள்ள டிராபிக்கல் கவுஸ் பகுதி மறு அறிவித்தல் வரை மூடப்பட்டிருக்கும் என்று அறிவித்திருக்கிறது. நியூயார்க் டைம்ஸ் சதுக்கத்தில் நேற்று பிற்பகல் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டினால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டதோடு 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சம்பவ விலைக்கு சற்று முன்னதாக அந்த பகுதியில் தேசிய கூடைப்பந்தாட்ட சங்கமானது கூடைப்பந்தாட்ட சாம்பியனான நியூயார்க் நிக்ஸ் அணியின் வெற்றியை கொண்டாடும் அணிவகுப்பு நிகழ்ச்சியை அங்கே காண பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். அப்போது அங்கு துப்பாக்கிச் சத்தம் கேட்டதை அடுத்து சதுக்க வளாகத்தை சூழ இருந்த சுற்றுலா பயணிகள் உட்பட பெருந்திரளான மக்கள் பாதுகாப்பு கருதி ஓட்டம் எடுத்தார்கள். இந்த நிகழ்வுக்காக 10,000-க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினர் கடமையில் ஈடுபட்டிருந்த போது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. அதன்போது ஏற்பட்ட குழப்பகரமான சூழலில் மக்கள் வெவ்வேறு திசை நோக்கி ஓடினார்கள். இந்த பதற்றமான வேளையில் அங்கு 26 வயதுடைய நபர் ஒருவர் கத்தியால் வெட்டப்பட்டு காயமடைந்த நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அவர் தற்போது ஆபத்தான கட்டத்தை தாண்டிவிட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது. ஆனாலும் இந்த துப்பாக்கிச் சூட்டில் இவருக்கும் உயிராபத்து ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இத்தொடர்பாக வெளியான காணொலியில் சம்பவ இடத்தில் ஒரு கும்பல் நிற்பதாகவும் அந்த கும்பலில் கருப்பு ஆடை அணிந்த ஒருவர் துப்பாக்கியை காட்டி மக்களை மிரட்டுவதாகவும் பிறகு அங்கிருந்து அவர் தப்பியோடுவதாகவும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. இந்த நிலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக சந்தேகித்து 17 வயது சிறுவன் ஒருவனை போலீசார் கைது செய்து தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். ஆஸ்திரேலிய தீவு ஒன்றில் ஆபத்தான பறவை காய்ச்சல் பரவியதால் 13,000-க்கும் மேற்பட்ட யானை நீர்நாய் குட்டிகள் உயிரிழந்திருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 2025 அக்டோபரில் விஞ்ஞானிகள் அங்குள்ள கேட் மெக்னால் தீவுகளுக்கு சென்றார்கள். அவை ஆள் நடமாட்டம் இல்லாத தீவுகள். எங்கு பார்த்தாலும் நீர்நாய்களின் உடல்கள் இறந்து கிடந்ததை கண்டார்கள். அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் H5 பறவை காய்ச்சல் கிருமி காரணமாகவே நீர்நாய்கள் பெங்குவின்கள் பிற பறவைகள் உயிரிழந்தது உறு செய்யப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் எல்லைக்கு அப்பாற்பட்டு ஒரு தீவு பகுதியில் அந்த கிருமி கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும். வடமேற்கே சுமார் 1,500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள குரெசட் தீவுகளிலிருந்து பாதிக்கப்பட்ட வன உயிரினங்கள் 2025 ஆகஸ்டில் இந்த தீவுக்கு வந்திருக்கலாம். அவற்றின் மூலமே அந்த கிருமி பரவியிருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள். இனி விளையாட்டுச் செய்திகளில், மகளிர் T20 உலக கிண்ண போட்டியில் ஸ்கொட்லாந்தின் கடும் சவாலை முறியடித்த மேற்கிந்திய தீவுகள் 7 ஓட்டங்களால் பரபரப்பான அதேவேளை அவசியமான வெற்றியை ஈட்டியிருக்கிறது. லோர்ட்ஸ் திடலில் நடைபெறும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கான இங்கிலாந்து அணியை அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் நேற்று அறிவித்துள்ளது. ஒருநாள் போட்டிகளில் இந்திய வீரர் ஸ்ரேயஸ் ஐயர் 3,000 ஓட்டங்களை கடந்திருக்கிறார். உலக கிண்ண ஆட்டத்தில் கனடாவும் கத்தாரும் மோதிய ஆட்டத்தில் 6-0 என்ற கோல் வித்தியாசத்தில் கனடா வெற்றி பெற்றிருக்கிறது. கால்பந்து தொடரின் குழு ஏ பிரிவுக்கான லீக் போட்டியில் தென்கொரியாவை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி மெக்சிகோ அணி வெற்றி பெற்றுள்ளது.
2: 48 அணிகள் பங்கேற்றுள்ள இத்தொடர் அமெரிக்கா, கனடா, மெக்சிகோ நாடுகளில் நடைபெற்று வருகிறது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரில் நேற்றிரவு குரூப் பி பிரிவில் நடைபெற்ற போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி பாஸ்னியாவை எதிர்கொண்டது. ஆட்டத்தின் முதல் பாதியில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் 2வது பாதியில் அனல் பறந்தது. தாக்குதல் ஆட்டத்தை வேகப்படுத்திய சுவிட்சர்லாந்து அணி 74வது நிமிடத்தில் முதல் கோல் அடித்து முன்னிலை பெற்றது. தொடர்ந்து 84, 90 மற்றும் 97வது நிமிடங்களில் மேலும் 3 கோல்கள் அடித்து சுவிஸ் அணி மிரட்டியது. இறுதி வரை போராடிய போஸ்னியா அணிக்கு 93வது நிமிடத்தில் அடித்த 1 கோல் மட்டுமே ஆறுதலாக அமைந்தது. முடிவில் சுவிட்சர்லாந்து அணி 4-1 என்ற கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற போட்டியில் கத்தார் கனடா அணிகள் களம் கண்டன. இதில் உள்ளூர் ரசிகர்களின் பெரும் ஆதரவுடன் களமிறங்கிய கனடா வீரர்கள் ஆட்டத்தின் 16, 29, 48, 64, 75 மற்றும் 92 நிமிடங்களில் அடுத்தடுத்து கோல்கள் அடித்து அசத்தினர். கனடாவின் ஜொனாதன் டேவிட் ஹாட்ரிக் கோல் அடித்து ஹீரோவாக ஜொலித்தார். முடிவில் கனடா அணி 6-0 என்ற கோல் கணக்கில் அசத்தல் வெற்றி பெற்றது. முன்னதாக அமெரிக்காவின் அட்லாண்டா நகரில் ஏ பிரிவில் நடந்த போட்டியில் தென்னாப்பிரிக்கா செக் குடியரசு இடையே ஆன ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது.
1: தொடர்ந்து இங்கிலாந்து அணிக்காக கால்பந்து உலக கோப்பையில் அதிக கோல்கள் அடித்தவர்கள் பட்டியலில் அந்த சாதனையை காரிகன் சமன் செய்திருக்கிறார். முன்னதாக இங்கிலாந்தின் லெஜண்ட் கேரி லினிக்கர் 10 கோல்களை உலக கோப்பையில் அடித்திருந்தார். தற்போது காரிகன் அந்த சாதனையை சமன் செய்திருக்கிறார். காபா வேர்ட் அணியின் நட்சத்திர கோல் காவலர் ஒஸ்னியாவின் தாய்க்கு அமெரிக்காவுக்கு நுழைய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியை அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஹாக்கிம் ஜெஃப்ரிஸ் அறிவித்தார். தாம் உலக கிண்ண போட்டியில் விளையாடுவதை தாயால் பார்க்க முடியவில்லை என்று ஒஸ்னியா கண்ணீர் மல்க செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. அமெரிக்க அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கொள்கைகளை கடுமையாக்கிறது. குறிப்பிட்ட சில நாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்வோர் $15,000 செலுத்தினால்தான் அவர்களுக்கு விசா வழங்கப்படும். அந்த நாடுகளில் ஒன்றாக காபா வேர்ட் இருக்கிறது. கடைசி நேரத்தில் தான் உலக கிண்ண நுழைவுச்சீட்டுகளை வாங்கியோருக்கு அந்த கட்டுப்பாடு அகற்றப்பட்டது. ஒஸ்னியா தமது தாயின் அனுபவத்தை பற்றி பயந்த பிறகு வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோவிடம் பேசியதாக ஜெஃப்ரிஸ் தெரிவித்தார். ஒஸ்னியாவின் அடுத்த ஆட்டத்தை அவருடைய தாய்க்கான ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஜெஃப்ரிஸ் கோரிக்கை விடுத்த பிறகு வெளியுறவு அமைச்சு தாயாருக்கு விசா வழங்கியுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் குறிக்கப்பட்ட சில நிகழ்ச்சிகளின் மறு ஒலிபரப்பையும் நேர்கள் கேட்கலாம். €1 இலங்கை பெறுமதியில் ₹381.15, இந்திய பெறுமதியில் ₹107.82, $1 இலங்கை பெறுமதியில் ₹333.57, இந்திய பெறுமதியில் ₹94.36, £1 இலங்கை பெறுமதியில் ₹412.55, இந்திய பெறுமதியில் ₹116.69, €1 பவுண்ட் இலங்கை பெறுமதியில் ₹439.30, இந்திய பெறுமதியில் ₹124.27, $1 இலங்கை பெறுமதியில் ₹235.60, இந்திய பெறுமதியில் ₹66.65. கேட்டது டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பைனான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: ரவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 பாரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: வணக்கம் அன்புறவுகளே. நேரம் சரியாக இப்பொழுது 10:49, 12 மணி வரை வளமையாக இடம்பெறுகின்ற பாடுவோர் பாடலாம் நிகழ்வு இடம்பெறுகின்றது. அன்புக்குரியவர்களே, நீங்கள் வலிமையான தொலைபேசி இலக்கத்தோடு இணைந்து கொண்டு சிறப்பிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் பாடலை மிக தெளிவான முறையில் நமக்கு அனுப்ப வேண்டிய முகவரி tamil@hotmail.fr என்ற தளத்துக்கு பாடலை நீங்கள் பதிவு செய்து அனுப்பலாம். பலருடைய பாடல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றன. 12 மணி வரை இடம்பெறுகின்ற நிகழ்வு என்பது முன்கூட்டியே அறிவிக்க தருகின்றோம். வளமையாக தொலைபேசி இலக்கம் 01 4832 15 40 என்ற இலக்கம், இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03 9981 4747 71. கட்டணம் என்றால் மட்டுமே நீங்கள் வைபர் ஊடாக தொடர்பு கொள்ளலாம். 03 6807 7 74 27. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஃபெத்லா மியூசிக் எங்களுடைய டிஆர்டி தமிழ் ஒலியும் ஆதரவு தருகின்றது. சென்ற ஞாயிற்று சனிக்கிழமையில் லாக்குர்னோவில் இடம்பெற்றது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை லாச்சப்பலில் வர்த்தக பெருமக்களுடைய பேராதரவுள்ளது, அதாவது லாச்சப்பல் வர்த்தக சங்கத்தின் ஆதரவோடு சன்ராட்சி இசைக்குழுவினர் வழங்குகின்ற இசைத்திருவிழா இடம்பெறுகிறது என்றதையும் அன்போடு தெரியப்படுத்துகின்றோம். டிஆர்டியும் தங்களுடைய அன்பை அங்கே தெரிவிக்கின்றது என்றதையும் குறிப்பிட்டு கொண்டு, சரி, பாடல் கணேசன்னா வந்திருக்கிறார். வணக்கம் கணேசன்னா.
1: வணக்கம் வணக்கம்.
0: நாங்கள் சுகமா இருக்கிறோம். எப்படி வகை? எப்படி
1: கொஞ்சம் நல்ல மழை பெஞ்சது அன்னைக்கு.
0: இஞ்சார மழையும் காணல ஐயா. நல்ல விஷயம் கொடுத்து வச்சிருங்கள். நாங்களும் சரியாக 11 மணிக்கு ஓடி விடணும் வீட்ட. சரி, என்ன பாடல்? கங்களின் வார்த்தைகள் புரியாது, காத்திருப்பேன் என்று தெரியாது, ஒரு நாளில் ஆசை
1: ஒன்னே
0: மாறுமோ பாப்பம் கலக்கி விட்டுருவோம். என்ன நன்றி சவரம் வருகிறது. பாடல் எங்களுடைய கணேசன் அவர்கள் தந்திருக்கின்றார், பாடல் அனுப்பியிருக்கின்றார், பாடல் பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார்.

0: ஆமாம், அந்த பாடலை எங்கள் அன்புக்குரிய கணேசன் அவர்கள் தந்திருந்தார். காலத்தால் அழியாத அற்புதமான பாடல், இதெல்லாம் ஒரு பொக்கிசமான பாடல். அவருக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள். சரி, தொடர்ந்து யார் வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய இணைப்பு சரி. அடுத்த ஆள். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ஸ்கந்தா அவர்கள் இணைந்திருக்கிற, வரவேற்றுக் கொள்கிறோம். நலமா இருக்கிறீங்களோ? நாங்கள் எப்பவுமே நலமா இருக்கிறோம். அம்மா சொல்லுங்கள், என்ன பாட்டு அனுப்பியிருக்கிறீங்க?
1: கொண்டு வா அந்த பாட்டை போட்டு அனுப்பி விட்டேன்.
0: நான் அவன் சீப்பு கொண்டு வரது
1: சீர் கொண்டு வா வெண்மகமே.
0: ஆ, சீர் கொண்டு வாங்கமே. அப்ப என்ன பெத்தலா மியூசிக்ல எங்க பாடுறீங்களோ?
1: கிடைச்சது சாடி பார்த்தேன்.
0: இல்ல இல்ல, பெத்தலா மியூசிக்ல பாரதியில் உண்டு. அந்த உங்களுக்கு இண்டே பெத்தலா மியூசிக். சரி, என்ன யாரோட இணைந்து பாடுறீங்களம்மா? யாரோட இணைந்து பாருங்க? தனிப்பாட்டா?
1: இல்ல இல்ல, ரெண்டு பேர் தான். ஒரு ஆள் பாடி அனுப்பி இருந்தவர், அப்ப நான் அதோடு சேர்ந்து பாடி.
0: சரி, பாடல் தருகிறேன். என்னம்மா?
1: நன்றி
0: அம்மா. நன்றி, நன்றி. ஸ்கந்தா அவர்கள் இணைந்து அந்த பாடலை தந்திருந்தார். இதோ அவருக்கு பாடலை பதிவு செய்து அனுப்பியிருக்கின்றார். அதை நாங்கள் தருகின்றோம்.

0: ஆம், அந்த பாடலை ஸ்கந்தா அவர்கள் அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். அவரோடு இணைந்து இன்னொரு சகோதரரும் பாடியிருந்தார். இப்பொழுதுதான் எங்கள் இணையதளத்திலே ஒருவர் பாடினா இன்னொருவர் சரி, அந்த வகையில் அவருக்கும் வாழ்த்துக்கள். இங்கே தர்மவதி அம்மா இணைந்திருக்கிறீங்கள். வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
0: நான் நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி?
1: வெயில்
0: வெயில் வக்கே அவதானம் அவதானம் அவதானம். எல்லோரும் இங்கே தாங்க முடியவில்லை, பயங்கரமான வக்கியாக இருக்கிறது. சரி, என்ன பாட்டு தர போறீங்களம்மா?
1: காதல் சிறையை காற்று விரித்து பாடு.
0: சரி, எங்கே தாருங்கள்?

0: நன்றி ஐயா.
1: காலத்தால் அழியாத எங்களுடைய சுசீலா அம்மாவுடைய பாடல். காதல் சிறகை காற்றின் விரித்து வான வீதியில் பறக்கவா. அருமையான பாடல் தந்தீர்கள். நன்றி அம்மா, சுகமாயிருங்கோ.
0: நன்றி. நன்றியே.
1: நன்றி அம்மா, நன்றி. நேரம் 11:06 வரை இடம்பெறுகின்றது பாடுவோர் பாடலாம். அடுத்து இங்கே வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம். அடுத்தவர், வணக்கம்.
2: வணக்கம் இந்திரன்.
1: வணக்கம் ரவணா. என்ன சும்மா இருக்கிறீங்களே? எப்படி வெயில் காணுமே? வெயில் வந்தா தாங்க முடியாது.
2: ஆக
1: இங்க கன்னடங்கள்ல இந்த ஃபித்லா மியூசிக் நிப்பாட்டி இருக்காங்க தெரியுமா? ஓ, கன்னடத்தில் செய்ய வேண்டாம்னு சொல்லிடுற அந்த நிப்பாட்டியும் இருக்கிறாங்கள். ரெண்டா வைக்க வெயில் நாளைக்கு நாண்டக்காக கூடான்னு சொல்லி எங்களுக்கு என்ன வந்த அறிவித்தல் ஒன்றும் வரவில்லை. போட்டு தாக்குவோம் வெயிலுக்கு ரெண்டாண்டான. சரி, அவ்வளவுதான். சொல்லுங்கள், என்ன பாட்டு திறப்புறீங்கள் ரவண்ணா?
2: செந்தாமரையே.
1: இந்த பாட்டு ஒரு ஒரு கலக்க கலக்கின பாட்டு. கொஞ்சம் காலம் அமைதியாக போடும் அந்த பாட்டு. செந்தாமரையே தென்தேனிதவே, சூப்பர். அந்த ஸ்டார்டிங் வந்து நல்ல ஒரு மெலோடி, அருமையான மெலோடி. சில பாடல்கள் ஐயா காலம் கடந்து போனாலும் அது நிற்கும்,
2: முழங்குதான்
1: அது அருமை. அப்போ பேபி சிவாவோட சேர்ந்து பாடியிருக்கிறீர்கள். சரி, நீங்க சொன்னா சரி. நன்றியா.
2: நன்றி.
1: நன்றி ரகுண்ணா. எங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் ரகுண்ணா அவர்களும் பேபி சிவா அவர்களும் இணைந்து தருகின்ற பாடல்.

0: ரம்யான் ஒரு பாடல் ஸ்டார்டிங் அந்த செந்தாமரை அப்படிய ஸ்டார்டிங்கில் அருமையான பாட்டு, சூப்பர் பாட்டு, அதை கவனிக்குங்க. நல்ல குரல், நல்ல பாடல், இது அந்த காலத்தில் ஒலித்த பாடலும் கூட. சரி, அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வந்திருக்கின்றார் உதயன். வணக்கம் உதயன்.
1: வணக்கம் இந்த வணக்கம் வணக்கம்.
0: நலமாக இருக்கிறீங்களா அப்பன்?
1: ஆம், நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கள்? நலமாக இருக்கிறீங்களா?
0: நலமாக தான் சொல்ல வேணும், வெந்நேர வக்கா தானே, ஆனாலும் வேண்டமாக தான் இருக்கிறோம். சரி,
1: கூட பெத்தலாம் மியூசிக் எல்லாம் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள்.
0: அதெல்லாம் ஆண்டவன் சித்தம், இறைவன் கருணை. என்ன பாடல் தரப்போறீங்கள் அண்ணா? அண்ணாத்தா அண்ணாத்தா
1: அண்ணாத்தா. இந்த பாடல் தான் எஸ்பிபி பாடிய கடைசி பாடல் என்று சொல்லுகிறார்கள்.
0: என்னென்று தெரியல.
1: ரஜினிகாந்த் முதல் பாடல் எப்பவுமே எஸ்பிபி தான் பாடுறவர். அப்ப இந்த அண்ணாத்த அண்ணாத்த படத்துல கடைசியாக பாடினார். பிறகு அவரால் வாழ முடியல உலகத்துல.
0: கூப்பிட்டா போக வேண்டியான ஐயா, நெல் வரைஞ்சுக்கிட்டு கீடுகாயிடா கெடுத்துண்டு ஒன்றும் சொல்லியல. இத்தனை மணிக்கு இத்தனை இடத்த வேண்டாம் போக வேண்டியான், இதான் வாழ்க்கை.
1: நாங்கள் இந்த பாட்டுகளை பாடிக்கொண்டிருக்க கொஞ்சம் ஜெமன் ஜோசிப்பர் கயிறு போட
0: என்னண்டு
1: என்றால் தான் செய்கிற தொழில் நாங்கள் செய்கிறோம் இல்லை.
0: நான் நினைச்சேன் அங்கே கூப்பிட மாட்டேன்டா, இங்க வந்து போய் அங்கே
1: பாட்டு பாடி
0: ஏ அப்படி இல்லாது. சந்தோஷம் ஐயா அப்பன், எதுவும் குறையில்லை, எல்லாமே ஒரு சந்தோஷம் ஆனந்தம். என்ன கலை தான் உங்களை வச்சிருக்குது அப்போ, அவ்வளோதான் என்ன தெரியும். அதான் வைக்கிறேன்.
1: பாடல கூட எஸ்பிபி அவர்கள் அந்த வயசுலையும் உத்வேகமாக நன்றாக ஹை ஸ்பீட் நல்லா பாடியிருப்பார்.
0: எத்தனை பேர் அனுபவம் ஐயா, அவர் பாடி பாடி பாடி அதுதான் வேண்ட தொழில் வழங்குது. நாங்கள் இவ்வளவில் பாடுறதே கடவுளுக்கு நன்றி. அடுப்புக்க நின்றுட்டு 200 பேர் சமைச்சு போட்டு இந்த பக்கையை கடந்து பாடுறது. நீங்கள் தலைவர்களாக பாடினாலும் உங்களை தூக்கி பிடிக்காது. இந்தியாவிலேருந்து வந்தவொடனே அவையே தான் எல்லாம் விட்டுருங்க. சரி, வருகிறது உங்களுடைய பாடல் உதயன்.
1: நன்றி
0: நன்றி அப்பன், நன்றி. இதோ உதயன் அவர்கள் தருகின்ற பாடல்.

சரம்பட்டி தமிழ் வங்கம் பேசு. அண்ணாத்த அண்ணாத்த பர்தன் அட்டை இல்ல ஊட்டை இல்ல கொல்ல கொல்ல மாசு.

sorva de tanta cabeça. அண்ணாத்த அண்ணாத்த வர்வேன் அட்டை இல்லை உடை இல்லை கொல கொல மா.

0: நேரம் 11:19. அந்த பாடல் உதயன் அவர்கள் தந்திருந்தார். உதயன், வாழ்த்துக்களப்பன். கலை உலகில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கட்டித்தனம் இருக்கு. சரியா, வாழ்த்துக்கள். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: அமுதராஜ், நலமா இருக்கிறீங்களோ?
1: என்ன
0: பாட்டு இன்றைக்கும் கூட
1: காவேரி கரை இருக்கு.
0: காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு, புது பொண்ணிருக்கு, புரிஞ்சு கொண்டா? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நன்றி, நன்றி. வெயில் கவனமா பூவா. நன்றி, நன்றி சவரம். இதோ வருகிறது உதயன் அவர்களுடைய, அது எங்களுடைய அவருடைய பாடலை தொடர்ந்து அமுதராஜ் அவர்களுடைய பாடல் வருகிறது. அனுப்பியிருக்கிறார், காவேரி கரை இருக்கு, கரை மேலே பூவிருக்கு.

காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். காதலன் என்ற வார்த்தை கணவன் என்று மாறி வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல வரும். மங்கை என்று சொன்னவரும் மனைவி என்று சொல்ல

0: காலத்தால் அழியாத அந்த பாடல்கள் உண்மையிலே இப்பொழுது கேட்டாலும் தேனாக இருக்கிறது. நேரம் 11:24. அந்த பாடலை அமுதராஜ் தந்திருந்தார். அடுத்து யார் வந்திருக்கிறது? வணக்கம்.
1: வணக்கம்
0: மீனா மகேஸ்வரன், நலமா இருக்கிறீங்களோ? நாங்களும் நலமாக இருக்கிறோம். இப்ப உங்களோட கோயில் துவங்குது? நாலாம் தேதி. சந்தோஷம். சரி, என்ன பாடல் போகிறது இன்றைக்கு? நல்லது, கொடி ஏற போது கொடியிலே மல்லிகைப்பூ. சரி, தாங்கம்மா.

நீங்களே சிரிக்கிறீங்க. பாட்டு கேக்க நிமிடம் பாடுவோர் பாடலாம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறீர்கள். வாசன் வந்திருக்கீங்க. வாசன் வணக்கம். வாசன் வாசன் வாசன் நித்ரியா போச்சு. வணக்கம் வாசன். அவருடைய சத்தத்தையே காணே. சரி, அவருடைய இணைப்பினையும் இல்லை. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம் இல்லை, அவரும் இல்லை. அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். நினைவில் வச்சிருப்பேன். பாடல் தருகின்றார், அனுப்பி வைத்திருக்கிறார். 12 மணி வரை இடம் பெறுகிறது. பாடுவோர் பாடலாம்.

0: அந்த பாடலை மகேந்திரம் அவர்கள் தந்திருந்தார். ஆரம்பத்திலே அவருடைய தாளம் கொஞ்சம் அரகப்பட்டு போய் ஸ்டார்டிங், அதை கவனித்து கொள்ளுங்க. அருமையான பாடல், வாழ்த்துக்கள். சரி, அடுத்து யார் இங்கே வந்திருக்கிறது? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்.
0: பாலேந்திரா அவர்கள் வந்திருக்கிறீர்கள், வரவேற்றுக் கொள்கிறோம். நலமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: நன்றி. என்ன வெளிநாட்டு இணைப்பு கிடைக்குது, உள்நாட்டு கிடைக்கல,
0: அதுக்கு என்ன செய்யறோம் நாங்கள்?
1: குடும்ப
0: பிரச்சனை நான் ஒருத்தருக்குமே சொல்றேன், என்ன கொண்டாட்டம் நான் வேற யாருக்குமே சொல்றேன்.
1: என்ன
0: உங்கள பாட்டு திரவடுது இல்லையா ஐயா? அப்பன் பாட்டு வந்துருக்குது, இப்பதான் எடுக்கிறேன், அது திறமடுது இல்லையே. கேது வேற மாதிரி அனுப்பி விட்டுது. அவற்றை இதுக்கு அனுப்பி இருக்கிறார், அனுப்பி இருக்கிறார், வந்திருக்கு வந்திருக்குது, ஆனால் திறப்படுது
1: இல்லை.
0: என்ன
1: அப்பன்
0: இருக்கா? வாட்ஸ்அப்பு போட்டுடுங்கோ அப்பன், புறணைக்காமல வாட்ஸ்அப்பில் போடுங்க. நன்றி சவரம், நன்றி சவரம். பாலேந்திரா அவர்களின் தேவருடைய பாடல் வந்திருக்கிறது, அத்திரப்படுதில்லை. வாச ராதா வந்திருக்கிறீங்க, வணக்கம் அம்மா. வணக்கம் ராதா. ஹலோ, என்ன நடக்குது? பைபர் வேலை செய்யுது இல்லையா? வணக்கம் வணக்கம் வணக்கம், கேட்குது?
1: என்ன
0: பாட்டு திறப்பீங்களா?
2: மாலையில் யாரோ மனதோடு பேச.
0: சரி, அருமையான ஒரு பாட்டு தாருங்கோ. மாலையில் யாரோ மனதோடு பேச தாருங்கம்மா.
2: நன்றி அண்ணா, சொல்லுங்க. மாலையில் யாரோ மனதோடு பேச, மார்கழி வாடை மெதுவாக வீச, தேகம் கூசவியோ மோகம் வந்ததோ, மோகம் வந்ததும் ஓ மௌனம் வந்ததோ.

அதில் நாயகன் பேரெழுது மாலையில் யாரோ மனதோடு பேச மார்கழி வாடை மெதுவாக வீச தே

0: நன்றி அண்ணா, சுகமா இருங்க.
1: நன்றி சகோதரி, நன்றி அம்மா. ராதா அவர்கள் இணைந்து கொண்டு தன்னுடைய பாடலை தந்திருந்தார். அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். உண்மையிலேயே அவர்கள் தங்களுடைய நேரங்களை செலவழித்து பாடல்களை எடுத்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக, அது ஒரு சிறிய ஆனந்தம். அதிலே யாரும் குறை சொல்வதற்கில்லை. எனவே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இங்கே பாலேந்திரா பாடல் அனுப்பியிருக்கிறார், பார்ப்போம். வணக்கம்.

0: அந்த பாடலை பாலேந்திரா அவர்கள் தந்திருந்தார். அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுவோம். தயவு செய்து யாராக இருந்தாலும் நீங்கள் இங்கே பிரான்சில் இருக்கின்ற நீங்கள் பைபரில் இணைந்து கொண்டால் மற்றவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பைபரில், அதாவது வெளிநாட்டில் கட்டணம் என்றால் மட்டும்தான் அவர்களுக்கான பயம். ஏனென்றால் கன பேர் எனக்கு அடித்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு எழுதி கொண்டிருக்கிறார்கள், பைபர் வேலை எதிரி வேலை இல்லை என்று சொல்லி 12 மணியோட கட் பண்ணி போட்டு ஓட வேணும் நாங்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் பிரான்ஸ்ல இருந்து அருள்.
0: ஹலோ சேஸ் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: ஓ நல்ல சுகமா இருக்கும். நீங்கள் நலமா இருக்கீங்களா? பக்கதான் பயங்கரம்.
0: பரவாயில்ல, சொல்லுங்க என்ன பாட்டு தர போறீங்க? நேரம் 15 நிமிஷம் தான் இருக்கு.
1: மன்னிக்க வேண்டும் என்று
0: எனக்கு நானும்
1: இல்ல பாடல் இரண்டு ஒரு பாடலே வழிபடுமாறு கேட்டுக்கொள்வோம்.
0: நன்றி சௌரம்.
1: அந்த இது வாய்ப்புக்கு நன்றி சௌரம். பாடுகின்ற அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் கேட்டுக்கின்றவர்களும் வாழ்த்துக்களை கூறிய வாய்ப்புக்கு நன்றியை கூட அன்போடு கூட வருகிறேன்.
0: நன்றி நன்றி நன்றி. வருகிறது பாடல். இதோ அலோசியஸ் அவர்கள் அனுப்பி வைத்த பாடல்.

புதுமை வந்த பொழுதும் நான் வளங்க நீ வளங்க இந்த நாளுக்கு நான் வளரும்.

பலதொன்று சேரும் நெஞ்சிருக்க நினைவிருக்க கண்ணனொரு கதை கூறும்.

0: அந்த பாடலை அலோசியஸ் அவர்கள் தந்திருந்தார் அவருக்கும். அதாவது தெளிவாக நீங்கள் ஒலிப்பதிவு செய்தீர்கள் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும், அதை கவனித்து கொள்ளுங்கள் அப்பன். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம், நன்றி. அடுத்து வந்திருக்கிறார் அண்டன், வணக்கம் அண்டன்.
1: வணக்கம் அண்டன்.
0: நாங்கள் எப்பவுமே சுகமா இருக்கிறோம் ஐயா, நீங்க சொல்லுங்க.
1: என்ன
0: பாட்டு
1: அழைக்கிறானா?
0: தந்தையன வந்தது அந்த பாடல் என்ன? நன்றி சௌரம், வருகிறது உங்களுடைய பாடல.
1: உங்களுக்கும் பாடல் தெரிஞ்சு பாடல கேப்பேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி சௌரம், வெயில் வைக்க தாங்க முடியல. இதுவோ வருகிறது அண்டன் அவர்களுடைய பாடல்.

0: அடுத்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் என்றேன்.
0: வணக்கம் கமலவணி அம்மா. வெயில் தான் கேவுதான் நித்திரை இல்ல ஆறுதலை அடிச்சு கவனம் ஆறுதலை வாங்கும்
1: என்ன
0: சுண்டல வேணும்
1: போகட்டும்.
0: சரி என்ன பாட்டம்மா?
1: அருமையான
0: பாட்டுல ஒரு இடம் இருக்கு. தானே தன்னானே தானே நானே அந்த இடம் எல்லாம் சூப்பர்.
1: பாட்டு அனுப்பினா
0: வேற இல்ல மாதிரி காட்டுக்குதான் கிடக்கு அடி அடுத்தது
1: இல்ல
0: உதுப்பட்டிக்கார் சுட சுட சரியா. ஓகே நன்றி அம்மாவா.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி கமலமணி அம்மா அவர்கள் பாடல் அனுப்பி இருக்கின்றார். இதோ சுட சுட அனுப்பினது பாப்போம் அப்படி என்ன.

0: ஆம், சுட சுட அனுப்பினபடியே அவன் கொஞ்சம் தாளம் சறுக்கு போட்டு போச்சு. அதுதான் பிரச்சனை. இந்த பாட்டு சாதாரண பாட்டு இல்லை, மிக ஒரு பாட்டு. அந்த ஆண் குரல் வந்து சூப்பராக இருந்தது, அருமையாக இருந்தது. சரி, அடுத்து இங்கே நீண்ட நேரமாக காத்திருக்கிறார் சிங்கை மூர்த்தி அண்ணா. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, எப்படி நலமா இருக்கிறீங்களோ?
0: நலமோடு இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்க நலமா இருக்கிறோம் அண்ணா. இங்க என்ன வெயில் கொளுத்துது உங்களுக்கு?
0: அம்மாடி, தாங்க இல்லாம இருக்கு ஐயா.
1: அப்படியா? இங்க நல்லா மழை பெய்யுது,
0: பயங்கரமான உச்சியா இருக்குது. எல்லாமே மாறி போச்சு ஐயா. பழகினவையே பாசத்தோட பழகினவன்ட்டு பார்த்தா எல்லாம் அப்படி ஒரு தடவை நம்பியா கிடக்கு. காலநிலையும் அப்படித்தான், இதுவும் அப்படித்தான். ஆமான நண்பர்கள் என்று யாரும் இல்லை இந்த உலகத்துல. ஓமோ இல்லையா, அது யாரும் யாருமே இல்லை. அதன்படியால் நாங்கள் கண் ஏதோ கண்டத கண்டுட்டு போவோம். சரி, பாட்டு கேப்போம். என்ன பாட்டு?
1: ஜூன் போனால் ஜூலை காற்று.
0: அது ஜூன் போனால் ஜூலை அனுபவம். இதுல நீங்க காத்து காத்து தார்கள் ஐயா, சுகமா இருங்கோ.
1: ஓகே, நன்றி வாழ்த்துக்கள்.
0: நன்றி சௌரம், நன்றி நன்றி. இதோ வருகிறது பாடல். இனி யாருடைய அழைப்பும் இல்லை, இனி இருக்கிற பாடல் எல்லாம் தரப்போகிறேன்.

அந்த பாடலை சிங்கமூர்த்தி அவர்கள் தந்திருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். மேற்சாயல் போன்ற பொழுது சுருதி கணிகள் அதை கவனிக்க வேண்டும். சரி, அடுத்து யார் வந்திருக்கிறத பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். ஓகே, நன்றி. அடுத்து வந்தவர் வணக்கம். வணக்கம். சந்தோஷம். சரி, யாருடைய பாடல் வரவில்லை என்று பார்க்கலாம். நேரம் இப்பொழுது 12:09. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில். இவ்வளவு நேரமாக எங்களுடைய கலைஞர்களுடைய பாடல்கள் வந்திருந்தது, எல்லாமே கொடுத்திருக்கிறேன். இங்கே ராஜலிங்கம் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார், ஆளை காணவில்லை. பிரான்ஸ்லான் இருக்கிறார். பாடல் அனுப்பியிருந்தானே, அவை போடுவினோம் என்ன, அப்படித்தானே. அதுக்காகத்தான் சொல்கிறேன், நேரடியாக வந்து பாடணும்னு சொல்லி. சரி, பரவாயில்லை, கொடுத்து விடுவோம் பாட்டை. இது அவருடைய பாடல். நாளை மறுதினம் லாச்சப்பள்ளியில் பிரமாண்டமான இசைத்திருவிழா இடம்பெறுகிறது, ஃபெதலா மியூசிக். டிஆர்டி தமிழொலியில் எங்களுடைய அன்புக்குரிய வர்த்தக பெருமக்கள் தருகின்ற பேராதரவோடு, வர்த்தக சங்கத்தின் ஆதரவோடு சன்ராஜ் இசைக்குழுவின் வழங்குகின்ற இசைத்திருவிழா இடம்பெற இருக்கின்றது. இங்கே பிரான்சிலே பல இடங்களிலே இசைத்திருவிழா நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கவில்லை. காரணம், கடுமையான வெக்க காரணமாக பல இடங்களிலே நிறுத்தியிருக்கிறார்கள். அன்பானவர்களே, ரொம்ப அவதானம். வயதானவர்கள் கூடுதலாக வெளியிலே வெக்க நேரங்களில் வெளிநடமாட்டம் செய்வதை தவித்து கொள்ளுங்கள். இந்த உணவகங்களில் வேலை செய்கின்றவர்கள் அந்த வெக்கையாளர்கள் நிற்கின்ற பொழுது டென்ஷனாக இருக்கும், கோபமாக இருக்கும். அந்த நேரங்களில் இந்த வீட்டில் இருக்கின்ற அமைதியாக ஒருவரோடு உரையாடி கொள்ளுங்கள். வெக்க காலத்தில் கோபங்கள் கூடுதலாக வரும், ரொம்ப அவதானம். இதோ வருகிறது ராஜலிங்கன் அனுப்பின பாடல்.

0: நன்றி.
1: அந்த பாடலை ராஜலிங்கண்ணா அனுப்பி வைத்திருந்தார், அவருக்கும் வாழ்த்துக்கள். எங்களுடைய அன்புக்குரிய வாசன் அவர்கள் பாடல் அனுப்பியிருக்கிறார். அருமையான ஒரு பாடல்.

ஆம், அன்புக்குரிய வாசன் அவர்கள் அந்த பாடலை தந்திருந்தார். நாங்களும் ஒரு மேடையில், பல மேடைகளில் அவரோடு இணைந்து பாடியிருக்கின்றேன். ஒரு அருமையான பாடகர் மட்டுமல்ல, நல்ல மனிதரும் கூட. வாசன் அவர்களுக்கு நன்றி. நேரம் 12:19. அன்பானவர்களே, இசை என்பது இதயங்களை ஊடறுத்து சென்று நாடி நரம்பெல்லாம் ஏதோ எல்லாம் செய்து ஒரு ஆனந்தத்தை கொடுப்பது. ஆனால் நாங்கள் முகத்துக்காக சில பேரை வாழ்த்துவதால் அவர்களுக்கு தலைகால் தெரியாத புழுவத்தில் தங்கள பாடல்களில் பிள்ளை இருந்தால் கூட வாழ்த்தி விட்டாரே என்ற அளவில் இருக்கிறது. நன்றாக பாடல்களை கேளுங்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஃபெத்லா மியூசிக் லாச்சப்பள்ளி இடம்பெறுகிற லைவ் மியூசிக்கிலே சென்ற சனிக்கிழமை டிஆர்டி தமிழொலியின் ஆதரவு தந்திருந்தார்கள். அந்த விளம்பரங்களும் அதிலே பகிர்ந்து கொண்டோம். அவர்களுடைய ஆதரவிலும் லாக்கூர்னோவில் இடம்பெற்றது ஃபெத்லா மியூசிக். அதிலே லைவ் மியூசிக்கிலே இடம்பெற்ற பாடல்

அன்பானவர்களை, கை தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்டது. அதை லைவ் மியூசிக்கில், அதாவது ஏற்கனவே அந்த மிக்சபவுட்டால் எடுத்திருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதுதான் சொல்கிற கலி என்பது அப்படித்தான். அனைகரின் விருப்பத்துக்கிணங்க அவர்களுடைய கேட்ட பாடல்களை அதிலே கொடுத்திருந்தோம். நேரம் 12:24.

0: கலை என்பதும் அன்புக்குரியவர்களே போட்டிதான், ஆரோக்கியமான போட்டி. எடுத்த பெயரை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்.
1: தாய்மண்ணின் பெண்ணையான் தாய்மண்ணின் பெண்ணையான்.
0: நேரம் 12:25. அன்பானவர்களே, மீண்டும் மீண்டும் சொல்வது இதுதான், கலை என்பது இன்னொருவருடைய காது வழியாக சென்று நாடு நடம்பெல்லாம் ஏதோ ஒன்று செய்யும். அந்த உணர்வுகள் பிரதிபலிப்புத்தான். அவர்களை அறியாமல் அவர்கள் கைதட்டுவதும், அவர்கள் மற்றவர்கள் மீது மதிப்பு கொடுப்பதும். எனவே நன்றாக பாடல்களை கேட்டு நீங்கள் இன்னும் இன்னும் மேலே வர வேண்டுமென்றால் நன்றாக பாடல், எவ்வளவு இந்த பெண் பாடகி பாடுறதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு அதில் எவ்வளவு சுருக்கங்கள் நெழுக்கங்கள் இருக்கிறது, அதெல்லாம் கவனித்துத்தான் பாடுவார்கள். டிஆர்டி தமிழ்லொலி. நேரம் இப்பொழுது 12:26. பாடிய அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். வெள்ளிக்கிழமை எப்போ வரும் என்று காத்திருப்பார்கள். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை லாச்சப்பள்ளியில் 4 மணிக்கு இசை திருவிழா.

நாம் கலை என்பது நிச்சயமாக ஆண்டவன் கொடுத்த வரம். அதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், பண்பு காட்ட வேண்டும். எந்த காரணம் கொண்டும் எள்ளளவும் தலைக்கணம் கொள்ளக்கூடாது. அது மிக முக்கியம். எங்களுடைய கடமைகள் நிறைய இருக்கிறது என்று நினைத்து கொண்டு நாங்கள் பாடுவது இன்னும் இன்னும் சிறப்பாக வேண்டும் என்ற அந்த சிறப்போடு நாங்கள் பயணிக்க வேண்டும். நமக்கு தெரிந்தது அவ்வளவுதான். துள்ளி குதித்தவர்கள் நிச்சயமாக. எனவேதான் எல்லோருக்குமே சொல்வது, பணிவோடு பக்குவமாக இருந்து எங்களுடைய கடவுள் தந்த அந்த வரத்தை, கடவுள் தந்த அந்த சிறப்பை. குரல் வளம் சில பேருக்கு இருக்கிறது. பாடுகின்ற தன்மை இருந்தால் குரல் வளம் இல்லாமல் இருக்கும். பாடல்களில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஏத்தங்கள், ரக்கங்கள், சுருதிகள், தாளங்கள். இங்கே பலர் பாடியிருக்கின்றார்கள். ஆனால் கவனமாக அதை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ விடயங்கள் அதுக்குள் நுழைந்திருக்கிறது. ஆனால் அது இல்லை, நாம் இதில் சொல்ல மாட்டோம். ஏனென்று கேட்டால் நீங்கள் பாடணும், அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே சொல்கிறதில்லை. எனவே நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் பாராட்டுகளையும் சந்தோஷத்துக்காகவும் நீங்கள் பாடி மகிழுங்கள். வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். மீண்டும் சந்திப்போம்.